இந்தியா அதன் உள்நாட்டு விவகாரங்களில் ஐக்கிய நாட்டு நிறுவனம் தேவையின்றி தலையிடுவதாக கூறியுள்ளது. நாட்டின் தேர்தல் ஆணைய தலைவர் பதவி விலகக் கோரி நடைபெற்ற போராட்டங்களின் போது அதிகமானோர் தடுத்து வைக்கப்பட்ட விவகாரத்தில் ஐக்கிய நாட்டு நிறுவனம் அக்கறை தெரிவித்தது. இந்திய அதிகாரிகள் நிதானத்தை கடைபிடிக்க வேண்டும் என்றும் தன்னிச்சையாக தடுத்து வைக்கப்பட்டுள்ள அனைவரையும் விடுவிக்க வேண்டும் என்றும் நிறுவனம் கேட்டுக்கொண்டது. நேற்று ஆர்ப்பாட்டங்களை நிறுத்தும் முயற்சியாக அதிகாரிகள் சுமார் 1000 பேரை தடுத்து வைத்தனர். அதில் கரப்பான்பூச்சி ஜனதா கட்சியின் நிறுவனர் அபிஜித் தீப்கேயும் அடங்குவார். அடுத்து விளையாட்டு, இங்கிலீஷ் பிரீமியர் லீக் கால்பந்து. ஆர்சனல் லீட்ஸ் யுனைடெட் மோதிய ஆட்டத்தில் ஆர்சனல் அணி 2-1 எனும் கோல் கணக்கில் வெற்றி பெற்றது. செல்சி பான்மத் அணிகள் களமிறங்கிய ஆட்டம் செல்சி அணிக்கு வெற்றி. கோல் விவரம் 5-1. இப்ஸ்விச் டவுன் ஃபுல்ஹம் மோதிய ஆட்டத்தில் இப்ஸ்விச் அணி 2-1 எனும் கோல் கணக்கில் வெற்றி பெற்றது. சண்டர்லண்ட் பிரைட்டன் அணிகள் களமிறங்கிய ஆட்டத்தில் வெற்றி பிரைட்டன் அணிக்கு. கோல் விவரம் 2-0. ஆஸ்டன் வில்லா பிரென்ஃபோர்ட் அணிகள் மோதிய ஆட்டம் 2-2 என சமநிலையில் முடிந்தது. இதனுடன் செய்திகள் முடிவடைந்தன. அடுத்த செய்தி தொகுப்பை 10 மணிக்கு கேட்கலாம். செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள செய்தி இணைய பக்கம் அல்லது செய்தி செயலியை நாடுங்கள். வணக்கம்.

0: உங்களுக்கு சமைக்க தெரியாதா அல்லது ஏற்கனவே நல்லா சமைக்க கூடியவரா?
1: டேக் ஆனியன், கட்ட கட்ட பாப்பீஸ், புட் சீரச்சட்டி, புட்டு இந்த அடுப்பு.
0: சுவையாகவும் சுலபமாகவும் சமைக்கணுமா?
2: காய்கறிய நறுக்கி கழுவ கூடாது, கழுவி நறுக்கணும்.
0: ஆரோக்கியமாகவோ கம கமனு சமைக்கணுமா? சமையல் குறிப்புகள் உங்களுக்காகவே ஒலி 968 திங்கள் முதல் வெள்ளி வரை. இவ்வங்கத்திற்கு ஆதரவு
3: ஹவுஸ் பிராண்ட்னா நம்பி வாங்கலாம். ஒலி 968 போக்குவரத்து நிலவரம்.
4: 8 மணி செய்திகளுக்கு பிறகு மீண்டும் இணைந்திருக்கிறோம். இது உங்கள் வானொலி ஒலி 968 கேட்டாலி பரவசம். உங்களுக்காக நிகழ்ச்சியை படைத்துக் கொண்டிருக்கிறேன் ஜெய்ஸ்ரீ. சாலைகளில் உள்ள போக்குவரவை கொஞ்சம் பார்த்து விடுவோம். பிஐஏ நோக்கி செல்லும் டிபிஎல் பாசிரிஸ் டிரைவ் 12 பிறகு வாகனம் பழுதாகி நிற்கிறது. துவாசை நோக்கி செல்லும் பிஐஏல் தோத்தாக் அவென்யூ நுழைவாயில் அங்கே சாலை பணிகள் நடைபெறுகின்றன. உடன்சி நோக்கி செல்லும் பிகேயில் டேரி ஃபார்முக்கு முன்பு அங்கேயும் சாலை பணிகளை எதிர்பார்க்கலாம்.
5: போக்குவரத்து நிலவரம் ஆதரவு
6: ஊட்டி பருப்பு பார்த்து பார்த்து தேர்ந்தெடுக்கப்பட்டது.
7: இந்தியாவிலிருந்து தயாரிக்கப்பட்ட முதல் தரமான ஊட்டி பருப்பு வகைகள்.
6: ஊட்டி பருப்பு எப்போதும் டேஸ்டி பருப்பு.
8: மொத்த விற்பனையாளர் ஸ்ரீ அம்பிகாஸ்.
9: வெறும் 10 விழுக்காடு முன்பணம் செலுத்தி ஜாய் ஆலுகாஸில் உங்கள் அபிமான நகைகளை இப்பொழுதே முன்பதிவு செய்து கொள்ளுங்கள்.
10: இப்பொழுதா? விழா காலத்திற்கு இன்னும் நாட்கள் இருக்கிறதே.
9: அதனால் தான் சிறந்த தங்க விலையை பெற இப்பொழுதே முன்பதிவு செய்ய வேண்டும். தங்க விலை உயர்விலிருந்து உங்களை பாதுகாத்துக் கொள்ள ஜாய் ஆலுகாஸில் இப்பொழுதே நகைகளை முன்பதிவு செய்து கொள்ளுங்கள். அது மட்டுமின்றி தங்க விலை குறைந்தால் குறைந்த விலைக்கே நீங்கள் நகைகளை வாங்கலாம். இன்னும் சிறப்பு என்னவென்றால் இதை நீங்கள் நேரில் சென்றும் அல்லது ஜாய் ஆலுகாஸ் செயலியிலும் வாங்கிக் கொள்ளலாம். இந்த முன்பதிவு சிறப்பு சலுகைகள் நவம்பர் 7 வரை மட்டுமே.
11: ஜாய் ஆலுகாஸ், வேர்ல்ட்ஸ் ஃபேவரட் ஜுவல்லர்.
12: மேஸ்ட்ரோ ப்ரொடக்ஷன்ஸ் பெருமையுடன் வழங்கும் இசையின் ராஜா இளையராஜா லைவ் இன் கான்சர்ட். இசை ஞானி இளையராஜாவின் 50 ஆண்டுகள் கலை பயணத்தை கொண்டாட வாருங்கள். முதல் முறையாக சிங்கப்பூரின் மிகப்பெரிய உள்ளரங்கமான சிங்கப்பூர் இன்டோர் ஸ்டேடியத்தில் சனிக்கிழமை நவம்பர் 14 இளையராஜாவின் கலை நிகழ்ச்சி நடைபெற உள்ளது. கங்கை அமரன், ஸ்வேதா மோகன், SPB சரண் என பல கலைஞர்கள் உங்களை மகிழ்விக்க உள்ளனர். அக்டோபர் 10 88 வெள்ளியிலிருந்து தொடங்கும் உங்கள் நுழைவுச் சீட்டுகளை பெற்றுக் கொள்ளுங்கள். sistic.com.sg.
13: 80களின் அதிசய உலகம். எங்க ஒலியில 80களில் வந்த பாடல்களையும் நீங்க கேட்கலாம்.
14: சங்கீதமேகம் தேன் சிந்தும் நேரம்
15: ஒலி 968.

0: இளையராஜாவின் இசையமைப்பில் இரண்டு பாடல்கள் ஒன்றின் பின் ஒன்றாக உங்களுக்காக ஒலி ஏறியது. முதல் பாடல் முதல் மரியாதை திரைப்படத்திற்காக இளையராஜா மற்றும் சித்ரா பாடி இருந்தாங்க. பின் ஒரு கைதியின் டைரி அந்த திரைப்படத்தில் இருந்து உன்னிமேனன் மற்றும் உமாராமணன் உங்களுக்காக அந்த பாடல பாடி இருந்தாங்க. உங்களுக்காக இன்று மதியம் 5 மணிக்கும் வந்து இளையராஜாவின் இசையமைப்பில் பாடல்கள் ஒளியேறவிருக்கிறது. அதனால நீங்க தொடர்ந்து எங்களோட இணைந்திருங்க. இன்று அக்டோபர் 11 ஒரு சிறப்பான தினம் அப்படின்னு நான் முன்னாவே சொல்லி இருந்தேன். இன்று என்ன தினம், சிறப்பு தினம் அனுசரிக்கப்படுகிறது அப்படின்னு இன்னும் கொஞ்ச நேரத்தில் தெரிஞ்சுக்க போறோம். யார் யாரெல்லாம் பிறந்த நாளை கொண்டாடுறாங்க அதையும் தெரிஞ்சுக்க போறோம். ஆனா முக்கியமா ஆட்சியிலிருந்து இப்ப நம்ம ஆரம்பிக்க போறோம். ஆட்சியா யாரது அப்படின்னு நீங்க எல்லாம் நினைச்சிருப்பீங்க.
1: டெல்லிக்கு ராஜா நானும் பாட்டி சொல்ல தட்டாதே, பட்டம் படிப்பு படிச்சு வந்தாலும் பாட்டி சொல்ல.
0: நம்ம மனோரமா ஆட்சி தான். இவங்க பிறக்கும் போது அவங்களுடைய பேர் வந்து கோபி சாந்தா. 26 மே மாதம் 1937 பிறந்தவங்க இவங்க. இவங்க நேற்று தினம் 10 அக்டோபர் மாதம் அவங்களுடைய நினைவு நாள் அனுசரிக்கப்படுகிறது. சரி, ஆட்சி மனோரமா இவங்க வந்து 1500 திரைப்படங்களை நடிச்சிருக்காங்க. 5000 மேற்பட்ட மேடை நாடகங்களையும் இவங்க வந்து நடிச்சிருக்காங்க. மனோரமா அத்தனை திரைப்படத்தில் நடிச்சிருந்தாலும் அவங்க ஒவ்வொரு கதாபாத்திரத்திலும் அவ்வளவு அருமையா நடிச்சிருப்பாங்க. அவங்களை நிச்சயமா நம்ம மறக்கவே முடியாது. அவங்களோட நினைவு நாள் நேற்று அனுசரிக்கப்பட்டது.
2: ஊரு விட்டு ஊரு வந்த திரைப்படத்திற்காக SB பாலா மற்றும் S. ஜானகி கொண்டு வரும் பாடல்.

0: போக்குவரத்து நிலவரம்.
1: செக் பாயிண்டை நோக்கி செல்லும் உட்லண்ட் சாலையில் கேஜேக்கு பிறகு மூன்றாம் தடத்தில் விபத்து ஒன்று நேர்ந்துள்ளது. சாங்கியை நோக்கி செல்லும் பிஐயில் பயிலபாக்கு பிறகு வாகனம் பழுதாகி நிற்கிறது.
2: போக்குவரத்து நிலவரம் ஆதரவு
3: ஊட்டி பருப்பு பார்த்து பார்த்து தேர்ந்தெடுக்கப்பட்டது.
4: இந்தியாவிலிருந்து தயாரிக்கப்பட்ட முதல் தரமான ஊட்டி பருப்பு வகைகள்.
3: ஊட்டி பருப்பு எப்போதும் டேஸ்டி பருப்பு.
5: மொத்த விற்பனையாளர் ஸ்ரீ அம்பிகாஸ்.
6: முதன்முறையாக 10 நாட்கள் ஜாக்ஸ்லாம் இந்தியா 20ஆம் ஆண்டு பிரம்மாண்டு தீபாவளி தள்ளுபடி விற்பனை. ஆடைகள், நகைகள், கைவினைப் பொருட்கள், 300க்கும் மேற்பட்ட கடைகள், இந்தியாவின் பிரபல கலை தெருக்கள், ஹரியாசி வெடிங் பிரியாணி, தீபாவளி விருந்து, அதிரடி தள்ளுபடிகள், தினமும் பரிசுகள், துபாய், லண்டன், ரோம், நியூயார்க், பாரிஸ் என்று வர விமான பயணச்சீட்டுகள், கைபேசிகள், உல்லாச கப்பல் இரவு விருந்து பற்று சீட்டுகள் ஆகியவற்றை வெல்லுங்கள். அக்டோபர் 16 முதல் 25 வரை சிங்கப்பூர் எக்ஸ்போ ஹால் 9 3 10 நாட்கள் ஜாக்ஸ்லாம் இந்தியா தீபாவளி விற்பனை. அனுமதி இலவசம்.
2: அதிபர் சவால் மூலம் ஆதரவு பெறும் 120 திட்டங்களுக்கு நீங்கள் வழங்கும் நன்கொடை 100,000-க்கும் மேற்பட்டோர் மற்றும் அவர்களது குடும்பங்களின் வாழ்க்கையை மேம்படுத்த உதவும். சுதந்திரமாக செயல்படுவதாக இருந்தாலும் சரி, வாழ்க்கையின் மிக கடினமான தருணங்களில் குடும்பங்களுக்கு துணையாக இருப்பது அல்லது பாதிக்கப்படக்கூடிய நிலையில் உள்ள முதியவர்களுக்கு கவனிப்பையும் பிணைப்பையும் கொடுப்பதாக இருந்தாலும் சரி, ஒன்றிணைந்து வாழ்க்கையை உயர்த்துவோம், நம்பிக்கையை ஊட்டுவோம். இன்றே உங்கள் ஆதரவை வழங்க செல்லுங்கள் mediacorp.sg/pc.

0: அக்டோபர் மாதம் 10ஆம் தேதி இன்று நிறைய பிரமுகர்கள் இன்று பிறந்த நாளை கொண்டாடுறாங்க. எல்லாரும் உங்களுக்கு பரிச்சயமான முகங்கள் தான். யார் யார் அப்படின்னு நான் வந்து பட்டியலிட்டே போக போறேன். கொஞ்சம் கொஞ்சமா அவங்க பாடல்களையும் நீங்க வந்து கேட்க போறீங்க. வரிசையில முதல்ல இவர்கள்ட்டே தான் நான் ஆரம்பிக்க போறேன். ஏன்னா இவர் தான் ரொம்ப உயர்ந்த மனிதன். இவர் குரல் உங்களுக்கு தெரியுதா? ஆமா, இவர்தான் இந்தி திரைப்பட நடிகர், இந்திய திரைப்பட நடிகர் அமிதாப் பச்சன். அவருக்கு பிறந்த நாள் என்று இவர் வந்து வெவ்வேறு மொழிகள்ல எத்தனையோ திரைப்படங்கள்ல நடிச்சிருக்காரு. ஆனா தமிழ் திரைப்படம் அப்படின்னு பாத்தீங்கன்னா ரஜினிகாந்தோட இவர் 2024 வெளிவந்த வேட்டியன் திரைப்படத்துல இவர் வந்து நடிச்சிருந்தாரு. 1982 ஹிந்தி திரைப்படமான கூலி அப்படின்ற ஒரு திரைப்படத்துல இவர் வந்து படப்பிடிப்பின் போது இவருக்கு ஒரு பெரும் காயம் ஏற்பட்டது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதையும் தாண்டி, அதாவது வயிற்று பகுதியில அதையும் தாண்டி அவர் வந்து பல அறுவை சிகிச்சை போன பிறகு தொடர்ந்து நடிச்சுக்கிட்டே வராரு. உயர்ந்த மனிதன் அப்படின்ற ஒரு திரைப்படத்தை இவர் எஸ் ஜி சூர்யாவோட நடிச்சிருக்க வேண்டியது அப்படின்னு சொல்றாங்க. ஆனா அந்த திரைப்படம் வந்து வெளியாகவில்லை, படப்பிடிப்பும் தொடங்கவில்லை. நேரம் திரைப்பட பாடல் தான் அது. இந்த பாட்டை யாரும் மறந்திருக்க மாட்டீங்க. நிவின் பாலி அவருடைய பிறந்த நாளும் இன்று. 1984 பிறந்தவர். மலையாள திரைப்படமான பிரேமம் அந்த திரைப்படத்துல ரொம்ப அருமையா நடிச்சிருப்பாரு.
1: ஆனந்த யாழை மீட்டுகிறாயடி நெஞ்சில் வண்ணம் தீட்டுகிறாய்.
0: என்ன ஒரு இனிமையான பாடல் இல்லையா இது? இந்த திரைப்படத்தின் இயக்குனருடைய பிறந்த நாள் என்று ராம் அவருடைய பிறந்த நாள் என்று. இவர் 1974 பிறந்தவர். தங்கமீன்கள் பாட்டை தான் நீங்க வந்து திரைப்படத்தின் பாடலை தான் நீங்க வந்து கேட்டிருந்தீங்க. சரி, அவருடைய பாடல்கள்ல ஏன் இந்த பாடலை நான் தேர்ந்தெடுத்தேன் அப்படின்னு பாத்தீங்கன்னா, இன்று அக்டோபர் 10ஆம் தேதியை அனைத்துலக பெண் குழந்தை தினமும் அனுசரிக்கப்படுகிறது. பெண் குழந்தைகள் தினம் அப்படின்னு சொல்லும் எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்கிறது. நானும் ஒரு பெண் குழந்தை, எனக்கும் ஒரு பெண் குழந்தை இருக்காங்க. அது மட்டும் இல்லாம பெண் குழந்தைகள் அவங்களுடைய உரிமைகளை கொண்டாடுவதற்கும் அவங்களோட நடவடிக்கைகளுக்கு ஆதரவளிக்கவும் அவங்களுடைய குரல்களை உயர்த்தவும் தலைமைத்துவ பொறுப்புகளுக்கு அவங்களுக்கு ஆதரவளிக்கவும் அனைத்துலக ரீதியாக பெண் குழந்தைகள் தினம் இன்று அனுசரிக்கப்படுகிறது. இந்த மாதிரி சுவையான தகவல்களோடு நிகழ்ச்சி தொடரவிருக்கிறது. எங்களுடன் தொடர்ந்து இணைந்திருங்கள். இது உங்கள் வானொலி ஒலி 968. உங்களுக்காக நிகழ்ச்சிகளை படித்துக் கொண்டிருக்கிறேன் ஜெய்ஸ்ரீ. உன்னை வாழ்த்தி பாடுகிறேன் திரைப்பட பாடல் உங்களுக்காக பாடுகிறார் கே ஜி யேசுதாஸ் மற்றும் எஸ் ஜானகி. இளையராஜாவின் இசையமைப்பில் யுகபாரதியின் கைவரிசையில்

0: பிஐயில் போக்குவரத்து நிலவரம்.
1: சாங்கியை நோக்கி செல்லும் பிஐயில் தோக்வான் சாலைக்கு பிறகு மூன்றாம் தடத்தில் வாகனம் பழுதாகி நிற்கிறது. ஏஒய்ஏ நோக்கி செல்லும் சிடிஇயில் யோச்சுக்காங் நுழைவாய் அருகே சாலை பணிகள் நடைபெறுகின்றன.
2: போக்குவரத்து நிலவரம் ஆதரவு
3: ஊட்டி பருப்பு பார்த்து பார்த்து தேர்ந்தெடுக்கப்பட்டது.
4: இந்தியாவிலிருந்து தயாரிக்கப்பட்ட முதல் தரமான ஊட்டி பருப்பு வகைகள்.
3: ஊட்டி பருப்பு எப்போதும் டேஸ்டி பருப்பு.
5: மொத்த விற்பனையாளர்கள் ஸ்ரீ அம்பிகா.

0: தள்ளுபடி 10-70 விழுக்காடு வரை உங்கள் ஹனிஃபாவில்.
1: சிங்கப்பூரர்களே, உங்களுக்கு ஒரு நல்ல செய்தி. மக்களிடையே வரவேற்பு அதிகரித்திருப்பதால் வண்ட ஷாப் திருவிழா அக்டோபர் 14 வரை நடைபெற உள்ளது. சிறப்பு சலுகை தொகுப்பு, பெரிய அளவிலான சேமிப்புகள், இவற்றை அனுபவிக்க இதுதான் கடைசி வாய்ப்பு. நேச்சர்ஸ் ஃபார்ம், காம்பீட்டா, கினோஹிமிட்சு, ஒம்ரான், டாக்டர் உ, ஏசப்யோ என இன்னும் பல 70 விழுக்காடு வரையிலான சேமிப்புகள். தினந்தோறும் அதிரடி சலுகைகளை சரியாக நண்பகல் 12 இரவு 8 நீங்கள் எதிர்பார்க்கலாம். குறைந்த அளவிலேயே பொருள்கள் உள்ளன. பொருள்கள் அனைத்தும் விற்று தீர்ந்து விட்டால் அவை விற்று தீர்ந்ததுதான். பாருங்கள், வாங்குங்கள், பெரிய அளவில் சேமியுங்கள். அக்டோபர் 14 வரை நீங்கள் சிறப்பு சலுகைகளை அனுபவிக்கலாம். தாமதம் இதற்கு, இன்றே செல்லுங்கள் oneshop.sg.

கோழி கூவுது திரைப்பட பாடல் உங்களுக்காக ஒளியேறியது. இளையராஜாவின் இசையமைப்பில் வைரமுத்துவின் கைவரிசையில் பாடல் உங்களுக்காக இடம்பெற்றது. கிருஷ்ண சந்திரன் மற்றும் எஸ் ஜானகி உங்களுக்காக அந்த பாடலை கொண்டு வந்திருந்தாங்க. இன்று அக்டோபர் மாதம் 11 நிறைய பிரபலங்கள் அவங்களுடைய பிறந்த நாளை கொண்டாடுறாங்க அப்படின்னு சொல்லி இருந்தேன். என்னடா மூன்று பேரை சொல்லிட்டு ஓடிட்டேன் அப்படின்னு நினைக்கிறீங்களா? இல்லை, இன்னும் 3 பேர்கள் இருக்கின்றன. யார் யார் அப்படின்னு பார்த்துருவோம். சரி, இன்று 1908 பிறந்த KP சுந்தரம்பாள் அவங்களுடைய பிறந்த நாளும் கூட. திரைப்பட தொலைக்காட்சி பிரபலமான சுஜா வருணி அவங்களுடைய பிறந்த நாளும் கூட.

பாட்டு உங்களுக்கு ஞாபகம் இருக்கிறதா? பூ பறிக்க வருகிறோம். இந்த திரைப்படத்துல ரொம்ப அழகா இருக்கும் இந்த பாடல் காட்சியும் கூட. இந்த திரைப்படத்துல நடித்த விக்ரம் கிருஷ்ணா, இவர் யாரு? இவர் வந்து நடிகர் விஷாலுடைய சகோதரர் ஸ்ரீயா ரெட்டி. இவங்களும் ஒரு திரைப்பட கதாநாயகியும் கூட. அவங்களுடைய கணவர் தான் விக்ரம் கிருஷ்ணா. 1983 இவர் இன்று பிறந்த நாளை கொண்டாடுறாரு. இன்று ஒலி நேயர்கள் நீங்களும் வந்து சில பேர் வந்து பிறந்த நாளை கொண்டாடுவீங்க. உங்கள் அனைவருக்கும் என்னுடைய பிறந்த நாள் வாழ்த்துக்கள். இந்த நாளை ரொம்ப சந்தோஷமா உங்க குடும்பத்தினருடனும் நண்பர்களுடன் கொண்டாட என்னுடைய மனமார்ந்த வாழ்த்துக்கள். பாடி நாட்டு தங்கம் திரைப்பட பாடல் உங்களுக்காக ஒளியேறுகிறது. ரொம்ப அழகா இருக்கும் இந்த பாடல் காட்சி. கிராமிய நடனத்தை அவ்வளவு அழகா கொண்டு வந்திருப்பாங்க நிரோஷா மற்றும் கார்த்திக். உங்களுக்காக பாடல் கொண்டு வராங்க SB பாலசுப்ரமணியம் மற்றும் சித்ரா.

0: தொடர்ந்து
1: எங்களுடைய நிகழ்ச்சிகளை கேட்க வானொலி பக்கம் வாருங்கள். FM அலைவரிசை 96.8 MHz வாயிலாக இணையுங்கள்,
0: அல்லது நீலிசன் வாயிலாகவும் எங்கள் ஒளிபரப்பை 24 மணி நேரமும் நீங்கள் கேட்கலாம்.
1: ஒலி 96.8
0: கேட்டாலே பரவசம். 96

ஒலி 968 இணைந்திருக்கிறோம். உங்களுக்காக நிகழ்ச்சியை படைத்துக் கொண்டிருக்கிறேன் ஜெய்ஸ்ரீ. வெகு நாட்களுக்கு பிறகு மீண்டும் உங்களோடு ஒலி அலைகளில் இணைந்திருக்கிறேன். சிறி நேரங்களே, 9 மணி நெருங்கிக்கிட்டே இருக்கு. உங்களுக்காக நேர் விருப்பம் இடம்பெறவிருக்கிறது. நீங்க வந்து வாட்ஸ்அப் வழியாக உங்களுக்கு விருப்பமான 2000 ஆம் ஆண்டு வெளிவந்த பாடல்களை நீங்க வந்து விரும்பி கேட்கலாம். அது மட்டும் இல்லாம இடையிடையே உங்களுக்காக கேள்வி அங்கமும் காத்துட்டு இருக்கு. சின்னதா ஒரு கேள்வி கேட்க போற, உங்களுடைய அனுபவங்களை நீங்க பகிர்ந்து முடிந்தால் நீங்க வந்து எனக்கு வாட்ஸ்அப் செயலி மூலமாக எனக்கு வந்து குறுன் ஒலி நோட்டுகளை நீங்க வந்து அனுப்பி வைக்கலாம். சரி, உங்களுக்காக அடுத்து வருகிறது பாடல் ஹரிஷ் ராகவேந்திரா அவருடைய குரலில், ஷாஜஹான் திரைப்பட பாடல், மணி சர்மாவின் இசையமைப்பில்.

0: கெல்மாட்சாலை நோக்கி செல்லும் நிக்கோல் ஹைவே சிம்ஸ்வேக்கு பிறகு முதல் தடத்தில் விபத்து ஒன்று நேர்ந்திருப்பதால் வாகன ஓட்டிகள் அந்த சாலையை தவிர்க்குமாறு கேட்டுக் கொள்ளப்படுகிறீர்கள். நகரத்தை நோக்கி செல்லும் வெஸ்கோஸ் ஹைவே கிளெமட்டி சாலைக்கு பிறகு மூன்றாம் தடத்தில் வாகனம் ஒன்றுபடுதாக நிற்கிறது. ரிபப்ளிக் அவென்யூவை நோக்கி செல்லும் நிக்கோல் ஹைவேயில் ஸ்டேடியம் சாலைக்கு பிறகு சாலை மூடப்பட்டிருக்கிறது.
1: போக்குவரத்து நிலவரம் ஆதரவு
2: ஊட்டி பருப்பு பார்த்து பார்த்து தேர்ந்தெடுக்கப்பட்டது.
3: இந்தியாவிலிருந்து தயாரிக்கப்பட்ட முதல் தரமான ஊட்டி பருப்பு வகைகள்.
2: ஊட்டி பருப்பு எப்போதும் டேஸ்டி பருப்பு.
4: மொத்த விற்பனையாளர்கள் ஸ்ரீ அம்பிகாஸ்.
5: இன்னும் கிளம்பலையா?
6: பாரு, என் முகம் பொலிவே இல்லாம இருக்கு.
5: கவலைய விடு, முகப்பொலிவுக்கு பஞ்சாராஸ் முல்தானி மிட்டி. முக பருக்களை குறைக்க பஞ்சாராஸ் குங்குமப்பூ மற்றும் ஆரஞ்சு. வறண்ட சருமத்துக்கு பஞ்சாராஸ் குங்குமப்பூ மற்றும் பப்பாளி. சருமத்தில் உள்ள பிசு பிசுப்பை குறைக்க பஞ்சாராஸ் குங்குமப்பூ மற்றும் சந்தனம். முகத்துக்கு புத்துணர்ச்சி தர பஞ்சாராஸ் கற்றாழை. இது போன்ற பல வகையான பஞ்சாராஸ் பேஸ் வாஷ் பொருட்கள் உங்க முகத்தை பாதுகாக்க உதவலாம்.
6: இதெல்லாம் எங்க கிடைக்கும்?
5: நம்ம பஞ்சாராஸ் சிங்கப்பூரில் உள்ள அனைத்து பிரபல கடைகளிலும் கிடைக்கும். மொத்த விநியோகஸ்தர்கள் ஜோதி ஸ்டோர், புஷ்பக்கடை, சிங்கப்பூர்.
1: இந்த அக்டோபரில் மீ லிசனில் உங்கள் கவனத்தை ஈர்க்கும் வலையொலிகளை கேளுங்கள். என்ன நடந்தது வலையொலியில்?
7: விளக்கம் கேட்டபோது பதில் கிடைக்காததால் பீட்டர் அந்த சிறுவனின் முகத்தில் குறைந்தது 5 முறை குத்தினார், அறைந்தார்.
1: மீ லிசன் வலையொலிகளுடன் இடைவிடாத பொழுதுபோக்கை அனுபவியுங்கள்.
0: வாமனன் திரைப்பட பாடல் உங்களுக்காக ஒளியிறவிருக்கிறது. இவன் சங்கராஜன் இசையமைப்பில் ஜாவேத் அலி மற்றும் சௌமியா ராவ் இந்த பாடலை உங்களுக்காக பாடுறாங்க. நாம் முத்துக்குமாரின் கைவரிசையில் நீங்களும் பாடல்களை விரும்பி கேட்கலாம். எங்களுக்கு வாட்ஸ்அப் மூலமா உங்களுடைய குரல் பதிவுகளை அனுப்பி வைங்க. 2000 ஆண்டு வெளிவந்த பாடல்களை நம்ம கேட்க போகிறோம்.

0: ஆதரவு
1: தங்கம் வாங்கணும், அழகா இருக்கணும், அப்போ நம்ம ஆல்கா ஜுவல்லர்ஸ்க்கு போகணும். அழகு, தரம், நம்பிக்கை எல்லாம் ஒரே இடத்தில். ஆல்கா ஜுவல்லர்ஸ், 77 ஸ்ரீங்கன் ரோட், சிங்கப்பூர்.
2: ஒலியில் உல்லாசம் நிகழ்ச்சி உங்களுக்காக இடம்பெற்றுக் கொண்டு இருக்கிறது. சசிகுமார் தென்பாதி அவர் வந்து பாடல விரும்பி கேட்டிருக்காங்க. அவருடைய மெசேஜ் உங்களுக்காக படிக்கிறேன். சிறப்பான காலை வணக்கம். லேசா லேசா திரைப்படத்திலிருந்து ஏதோ ஒன்று, இந்த பாடலை வந்து தம்பி பிரேம் தாசிக்காக விரும்பி கேட்கிறேன் அப்படின்னு சொல்லியிருக்காரு சசிகுமார். மிக்க நன்றி. புஷ்பா ஒரு பாடலை விரும்பி கேட்டிருக்காங்க, அவங்களுடைய குரல் பதிவை கேட்போம். அவங்களுடைய குரல்
3: பாடல
2: விரும்பிக்க சொல்லியிருந்தா அவங்க பாடியே காட்டிட்டாங்க. இதோ இருவருக்காக பாடல் வந்துகிட்டே இருக்கு.

0: ஒலியில் உல்லாசம் தொடர்ந்து இணைந்திருங்க. ஒலி 9:08 கேட்டாலே பரவசம்.
1: நிறைய நேர்கள் வந்து குரல் பதிவுகளை அனுப்பிட்டு இருக்கீங்க, மிக்க நன்றி. சரி, இன்று வந்து உங்களுக்கு ஒரு தலைப்பை ஒட்டி நான் பேச போறேன் அப்படின்னு சொல்லியிருந்தேன். அது என்ன தலைப்பு அப்படின்னு பாத்தீங்கன்னா, சமீபத்துல ஒரு திரைப்படத்தை பார்த்திருந்தேன், மொத ராத்திரி அப்படின்ற ஒரு திரைப்படம். நல்ல ஒரு திரைப்படம் அப்படின்னு தான் சொல்லணும். திருமணத்திற்கு பிறகு குடும்பங்களுக்கு இடையே என்னென்னலாம் நடக்குது அப்படின்னு ரொம்பவே யதார்த்தமான பாணியில வந்து அந்த திரைப்படத்துல காட்டியிருந்தாங்க. அதுல என்ன கவர்ந்த ஒரு விஷயம் அப்படின்னு நீங்க பாத்தீங்கன்னா, அதுல அந்த திரைப்பட இயக்குனர் அவர் நடிச்சிருப்பாரு, அவர் தாமதமா எழுந்து தன்னுடைய காதலியின் திருமணத்தையே வந்து மறந்து நல்லா தூங்கி இருப்பாரு. அதை நான் பத்தி நான் ரொம்ப நினைச்சு பார்த்தேன். இந்த மாதிரி ஒரு முக்கியமான நிகழ்வை நம்ம வந்து மறந்துருப்போமா? அந்த திரைப்படத்துல கூட அவர் சொல்லியிருப்பாரு, இந்த விஷயத்த பத்தி ரொம்ப நேரம் நினைச்சு தூங்காம அவர் வந்து அதை மறந்துட்டாரு, அதுக்கப்புறம் அவர் வந்து அசந்து தூங்கிட்டாரு அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. நிச்சயமா இந்த மாதிரி ஒரு அனுபவம் உங்க வாழ்க்கையில நடந்திருக்கும். தூங்கினது மட்டும் இல்லாம முக்கியமான ஒரு நிகழ்வுக்கு நீங்க எதிர்பாராத விதமா தாமதமா போயிருக்கீங்களா? நான் நிச்சயமா போயிருக்கேன். அந்த அனுபவத்தை இன்னும் கொஞ்ச நேரத்துல உங்களோட பகிர்ந்து கொள்ள போகிறேன். தூங்கினது மட்டும் இல்லாம தாமதமா போயிருக்கீங்களா? அதாவது ஒரு எதிர்பாராத விதமாய் நடந்த ஒரு சம்பவத்தை பத்தி நீங்க எங்களோட பகிர்ந்து கொள்ளலாம். எங்களுக்கு குரல் பதிவுகளை அனுப்பி வைங்க.
0: போக்குவரத்து நிலவரம்
1: PIA நோக்கி செல்லும் KJE-யில் 3rd தடத்தில் சாலை பணிகள் நடைபெறுகின்றன. துவாசை நோக்கி செல்லும் PIA-யில் எங்யோக்கு அருகே அங்கேயும் சாலை பணிகளை எதிர்பார்க்கலாம். பாட்லியை நோக்கி செல்லும் பிரடல் சாலையில் லோரங் 6 தோப்பாயோக்கு பிறகு 3rd தடத்தில் வாகனம் ஒன்று பழுதாகி நிற்கிறது. இந்த நேரத்தில் காற்று தூய்மை கேட்டையும் கொஞ்சம் பார்த்திடுவோம். பல பகுதிகளில் கிட்டத்தட்ட 69 அப்படின்னு காட்டிட்டு இருக்கு. வடக்கு பகுதியிலும் சரி, மேற்கு பகுதியில 88, மத்திய பகுதியில 87, கிழக்கு பகுதியில் 93, தெற்கு பகுதியில் 71 காற்று தூய்மை கேட்டு நிலவரத்தை நீங்க கேட்டு தெரிஞ்சுக்கிட்டீங்க. வெளியே போகும்போது முகக்கவசத்தை அணிய மறந்துடாதீங்க. அது மட்டும் இல்லாம தேவை இருந்தால் வெளிப்புற நடவடிக்கைகளை கொஞ்சம் தவிர்த்திடலாம்.
2: போக்குவரத்து நிலவரம் ஆதரவு
3: ஊட்டி பருப்பு பார்த்து பார்த்து தேர்ந்தெடுக்கப்பட்டது.
4: இந்தியாவிலிருந்து தயாரிக்கப்பட்ட முதல் தரமான ஊட்டி பருப்பு வகைகள்.
3: ஊட்டி பருப்பு எப்போதும் டேஸ்டி பருப்பு.
5: மொத்த விற்பனையாளர்கள் ஸ்ரீ அம்பிகாஸ்.
6: குறுஞ்செய்தியா?
7: ஆமா, யூசேஃப் சேவை பராமரிப்பு கட்டண தள்ளுபடிகள் வரும் அக்டோபர் மாதத்துல கிடைக்க போறத எத்தோடி நினைவூட்டுறா.
6: நல்லதுதான், நான் அதை பத்தி எப்போதும் மறந்துடுவேன்.
7: இந்த இரண்டு தள்ளுபடிகளும் பொருள் சேவை வரி பற்றுச்சீட்டு திட்டத்தின் ஒரு பகுதின்னு உனக்கு தெரியுமா?
6: ஓ, அது என்ன?
7: பொருள் சேவை வரி பற்றுச்சீட்டு திட்டம் தகுதி பெறும் சிங்கப்பூர்களுக்கான நிரந்தர ஆதரவு திட்டம். இதுல யூசேஃப் சேவை பராமரிப்பு கட்டண தள்ளுபடிகளும் அடங்கும்.
6: அப்போ இது ஒரு முறை மட்டும் வழங்கப்படுற உதவி இல்லைன்னு தெரியுது.
7: ஆமா, மத்திய கிழக்கு நிலவரம் அறிவிக்கப்பட்ட ஆதரவு திட்டத்தின்படி வரும் அக்டோபர் மாதத்துல யூசேஃப் தொகை வழக்கத்தை விட 2x கிடைக்க போகுது.
6: தகவலுக்கு நன்றி. அடுத்தடுத்து வர்ற என்னுடைய கட்டணங்கள்ல இந்த தள்ளுபடிகள் வந்திருக்கான்னு கவனிக்கிறேன்.
8: வரும் அக்டோபர் மாதத்தில் தகுதி பெறும் 1 மில்லியனுக்கும் அதிகமான சிங்கப்பூர் HDB குடும்பங்கள் 190 வெள்ளி வரையிலான கூடுதல் யூசேஃப் தொகையையும் 1 மாதம் வரையிலான சேவை பராமரிப்பு கட்டண தள்ளுபடியையும் பெற உள்ளன. மேல் விவரங்களுக்கு singaporebudget.gov.sg/gstv/rebates.
9: New Watchil Star Premier Plus ஒளி வழிகளில் Premier League ஆட்டங்கள் மீண்டும் தொடங்க இருக்கின்றன. பிரபல குழுக்கள் போட்டியிட இருக்கின்றன. அனைத்து ஆட்டங்களையும் New Watchil நேரடியாக பார்த்து மகிழுங்கள். Premier Plus மாதாந்திர திட்டத்தின் வழி அதிக சுதந்திரம். அல்லது Sports Plus Premier Plus பண்டில் என உங்களுக்கு பிடித்த திட்டங்களை தேர்ந்தெடுக்கலாம். பிடித்த குழுக்களுக்கு ஆதரவு தெரிவிக்கலாம். New Watchil Star Premier Plus க்கு பதிவு செய்யுங்கள். எந்த ஒரு ஒப்பந்தமும் கிடையாது, உடனடியாக செலுத்தலாம். செல்லுங்கள் newwatch.sg/subscribe.
1: ஜெயபால் அவருடைய மனைவிக்காக இந்த பாடலை கேட்டிருக்காங்க. உங்களுக்காக லவ் துணை திரைப்படத்திலிருந்து பாடல் வருகிறது. நேயர்கள் தொடர்ந்து உங்களுடைய குரல் பதிவுகளை அனுப்பி வைக்கலாம்.

0: ஒரு திரைப்படத்தை பார்த்த பிறகு அந்த திரைப்படத்துல நடந்த ஒரு காட்சியை பத்தி உங்களோட பகிர்ந்து கொண்டே இருந்தேன் இல்லையா? ஏதாவது ஒரு நிகழ்வு, முக்கியமான ஒரு நிகழ்வா இருக்கும், அன்னைக்கு ராத்திரி பார்த்துதான் நமக்கு தூக்கமே வராது. காலையில என்ன நடக்க போகுது, எப்படி எல்லாம் நடக்க போகுது, இப்படி பண்ணா அப்படி நடக்குமா, இப்படி செஞ்சா அப்படி நடக்குமா அப்படின்னு யோசிச்சு யோசிச்சு சில பேருக்கு தூக்கமே வராது. அதே மாதிரி தான் நேற்று ராத்திரியும் கூட, ரொம்ப நாளைக்கு அப்புறம் இன்னைக்கு வானொலி நிகழ்ச்சி படைக்க வரேன்னா ராத்திரி எல்லாம் யோசிச்சுட்டு இருந்தேன், இப்படி நடக்குமா அப்படி நடக்குமா, இந்த பாட்டை போடலாமா அந்த பாட்டை போடலாமான்னு தொடர்ந்து நோட்ஸ் எழுதிக்கிட்டே இருந்தேன். சரி தூக்கி போடுவோம் அப்படின்னு சொல்லிட்டு கொஞ்ச நேரம் படுத்தது தான், அதோ டக்குன்னு ஏஞ்சிட்டேன். ஆனால் இன்னைக்கு நான் லேட்டாக வரல. ஆனால் நீங்கள் இந்த மாதிரி யோசிச்சு யோசிச்சு யோசிச்சு தாமதமாக சென்ற ஒரு அனுபவத்தை பற்றி என்னோட பகிர்ந்து கொள்ளுங்க அப்படின்னு சொல்லியிருந்தேன். குரல் பதிவுகளை அனுப்பி வைங்க நேர்களே. நிறைய பேர் பாடல்களை விரும்பி கேட்கறீங்க, மிக்க நன்றி. ஆனால் 1000 ஆண்டுல வெளிவந்த பாடல்கள் தான் தொடர்ந்து உங்களுக்காக இடம்பெற்றுக் கொண்டு இருக்கிறது. சரி, என்னோட தனிப்பட்ட அனுபவத்தை நான் பகிர்ந்து கொள்ள போறேன் அப்படின்னு சொல்லியிருந்தேன். நான் ஒரு முக்கியமான, அதாவது வாழ்க்கையில ஒரு முக்கியமான ஒரு தருணம், அது ஒரு மைல்கல் தருணம் அப்படின்னு கூட சொல்லலாம். அந்த நாளை வந்து அனுசரிச்சு ரொம்ப நாளா காத்திருந்தேன். ஆனா அந்த நாளுக்கு முன்னால் அந்த இரவு சரியா தூங்காம காலையில லேட்டா போயிருந்தேன். அதை பத்தி உங்களோட இன்னும் கொஞ்சம் நேரத்தில் பகிர்ந்து கொள்ள போறேன். சுந்தரமூர்த்தி எனக்கு ஒரு செய்தி அனுப்பி வச்சிருந்தாரு, நான் தினந்தோறும் ஸ்கூலுக்கே லேட்டா தான் போவேங்க அப்படின்னு அவர் போட்டு அனுப்பியிருந்தாரு. சரி, இந்த மாதிரிலாம் பண்ணாதீங்க, ஸ்கூலுக்கு வேலைக்கெல்லாம் லேட்டா போகாதீங்க, நேரத்தோட போயிருங்க. நீங்க உங்களோட குரல் பதிவுகளை எங்களுக்கு அனுப்பி வைக்கலாம். உங்களுக்காக தொடர்ந்து வித்யாசாகரின் இசையமைப்பில் சுல்லான் திரைப்பட பாடல் வந்துகிட்டு இருக்கு. கார்த்திக் மற்றும் சித்ரா கொண்டு வராங்க அந்த பாடலை. வாகனமோட்டிகளுக்கு கவனம் தேவை.
1: போக்குவரத்து நிலவரம் ஆதரவு
2: ஊட்டி பருப்பு பார்த்து பார்த்து தேர்ந்தெடுக்கப்பட்டது.
3: இந்தியாவிலிருந்து தயாரிக்கப்பட்ட முதல் தரமான ஊட்டி பருப்பு வகைகள்.
2: ஊட்டி பருப்பு எப்போதும் டேஸ்டி பருப்பு.
4: மொத்த விற்பனையாளர் ஸ்ரீ அம்பிகாஸ்.
5: மேஸ்ட்ரோ ப்ரொடக்ஷன்ஸ் பெருமையுடன் வழங்கும் இசையின் ராஜா இளையராஜா லைவ் இன் கான்சர்ட். இசை ஞானி இளையராஜாவின் 50 கலை பயணத்தை கொண்டாட வாருங்கள். முதல் முறையாக சிங்கப்பூரின் மிகப்பெரிய உள்ளரங்கமான சிங்கப்பூர் இன்டோர் ஸ்டேடியத்தில் சனிக்கிழமை நவம்பர் 14 இளையராஜாவின் கலை நிகழ்ச்சி நடைபெற உள்ளது. கங்கை அமரன், ஸ்வேதா மோகன், SPB சரண் என பல கலைஞர்கள் உங்களை மகிழ்விக்க உள்ளனர். அக்டோபர் 10 88 வெள்ளியிலிருந்து தொடங்கும் உங்கள் நுழைவுச் சீட்டுகளை பெற்றுக் கொள்ளுங்கள். sistic.com.sg.
6: எனக்கு தெரியல, அது பெரிய அளவு முதலீடு.
7: பெரிய அளவுன்னு யார் சொன்னது? மீரக்கா இயக்கங்கள் வழி வரவேற்பை மதிப்பிட்டு பயன் அளிக்கிற விஷயங்கள்ல கவனம் செலுத்தி வளருங்க.
6: பலன் கிடைச்சா
7: அப்போ சிறப்பா வளர உங்களுக்கு தெரியும். தொடங்குவதற்கு சரியான இடம் எது என்பது மீரக்காப்பிடம் கேளுங்க. மீரக்கா வழங்குகிற ரெடி செட் க்ரோ. எங்களோட கலந்துரையான அழைங்க 6333-9888. மின்னஞ்சல் முகவரி mae@mirakab.com.sg. உங்க mirakab.sg/ ready set grow.

0: வணக்கம் இஸ்மாயில். சரி, இஸ்மாயில் வந்திருக்காங்க.
1: யோசிச்சு யோசிச்சு எதுவுமே பண்ணக்கூடாது. அதாவது எப்படின்னா போகலாம் போகலாம்னு நினச்சிட்டே இருந்து போன வருஷம் இதே மாதிரி தான் நான் ஏர்போர்ட் கிளம்புனேன். அது தீபாவளி டைம், அப்போதைக்கு 8:10 எனக்கு ஃப்ளைட்டு. நான் இங்கேருந்து கிளம்பும் போதே நான் இங்கே ஏர்போர்ட் போகிறப்போ 5 மணிக்கு கிளம்புனேன். ஆனால் 1 ஹவரில் போயிடலாம், ஆனால் டிராஃபிக் ஜாம் அப்படிங்கிறனால அன்றைக்கி நான் போய் அங்கே இறங்கும் போது டைம் 7:20. நான் வேகமாக போயிட்டு உள்ளே போர்டிங் போகிறதுக்காக போகிறேன். போர்டிங் இடமெல்லாம் ரொம்ப க்ளோஸ் பண்ணி இருந்துச்சு. எனக்கு அப்பயே சந்தேகம், சரி போர்டிங் முடிச்சிட்டாங்க போல அப்படின்ட்டு. இப்போ ஃப்ளைட் கேன்சல் ஆயிடுச்சு அப்படின்னு நினச்சிட்டு இருந்தேன். அப்புறம் கவுண்டரில் போய் கேட்கல சொன்னாங்க, இந்த மாதிரி உங்களுக்கு ஃப்ளைட்டு டிலே, 1 ஹவர் டிலே அப்படின்னாங்க. நல்ல வேலை எனக்கு அந்த ஒரு டிலேனால எனக்கு அந்த ஃப்ளைட்டு கிடச்சிது, இல்லைனா எனக்கு கேன்சல் தான். எல்லாம் டிக்கெட்டு எல்லாம் இப்போ ரீபேமெண்ட்லாம் கிடையாது இப்போ. அதனால் அந்த லேட்டாக போகிற வேலையே எதுவுமே இருக்கக்கூடாது. அப்போ நம்ம எதற்கு எதற்கு ஒரு முன்னாடி போகணுமோ அதுக்கு முன்னாடி போய் தான்
0: ஆகணும். கரெக்டாக சொன்னீங்க இஸ்மாயில். நம்ம வந்து கொஞ்சம் தாமதமாக போயிட்டாலே அந்த ஒரு படப்படப்பு, அந்த பதற்றம், என்ன ஆகுமோ ஏதாகுமோ அப்படின்னு நெஞ்சில் படப்படப்போட போகும்போது அந்த காரியமே வந்து கொஞ்சம் தடப்பட்டு போகிற மாதிரி இருக்கும் இல்லையா? எனக்கு வந்து கார்த்திகாயினி வந்து ஒரு மெசேஜ் அனுப்பி வச்சிருக்காங்க. அக்காவுடைய திருமண நாள்

0: வணக்கம். என்னோட அனுபவம் என்னன்னா, அடுத்த நாள் காலையில வெள்ளனை எழுந்திருக்கிறதுக்காக அலாம் எல்லாம் செட் பண்ணிருப்பேன். ஆனா அப்போவும் அந்த பதட்டம் இருக்கும், அலாம் அடிக்குமோ அடிக்காதோ அப்படின்னு. ரெண்டு மணி தடவை எழுந்திரிச்சு போய் அந்த அலாமே சரியா செட் பண்ணிருக்கோமான்னு செக் பண்ணிட்டு இந்த அனுபவம்லாம் இருக்குது. நன்றி
1: நன்றி நன்றி சாந்தகுமாரி. வள்ளியம்மா எனக்கு ஒரு குரல் பதிவை அனுப்பி வச்சிருக்காங்க, நீங்களும் கேளுங்களேன். ரொம்ப இறுக்கமான ஒரு குரல் பதிவு.
2: ஹலோ, வணக்கம். என் பேர் வள்ளியம்மா. என் மாமனோட ரெஜிஸ்டருக்கு பதிவு திருமணத்துக்கு வந்து எல்லாம் வந்துட்டாங்க. நான் தான் கொஞ்சம் லேட் ஆகிட்டேன். நான் வந்து அம்மா, நான் முதல்ல நிற்கணுங்க. எல்லாரும் வந்துட்டாங்க. நான் வந்து என்னோட அலங்காரம் பண்ண கொஞ்சம் லேட் ஆயிடுச்சு. சரி போவோம் போவோம் அப்படின்ட்டு லேட்டாக போச்சு. அப்புறம் அந்த பொண்ணை பிறகு எல்லாம் முடிஞ்சிருச்சு, பதிவு திருமணம் முடிஞ்சிடுச்சு.

0: எனக்கு ஒரே அழுகையாக போச்சு. நான் பையனோட பதவி திருமணத்தில் நம்ம பக்கத்தில் இல்லையேன்னு சொல்லி ஒரே அழுக எல்லாத்தையும் மன்னிந்துக்கிட்டேன். இருந்தாலும் என்ன வரைக்கும் என் மனசில் அந்த காயம் இருந்துக்கிட்டே இருக்கு. பையனுக்கு சொல்கிறாங்க, இது எப்போவுமே நீங்கள் வந்து லேட்டாக தான் வரீங்கம்மா, முயற்சி பண்ணி கொஞ்சம் எதுக்குமே கொஞ்சம் வரலனா கிளம்புறதுக்கு பாருங்கள் அப்படின்னு. எனக்காக ரொம்ப நேரம் காத்திருந்தாங்க எல்லோரும். ஆனால் டைம் பதவி திருமணம் அந்த டைம் பிரகாரம் நடக்கணும், அதனால் முடிச்சுக்கிட்டாங்க. பதவி திருமணம் முடிஞ்சிச்சு, அதனால் நான் வந்து இதை நினச்சி இன்ன வரைக்கும் வந்துட்டு இருக்கிறேன். நன்றி, வணக்கம்.
1: மிக்க நன்றி. ஆமா, சில நேரங்களை தவிர்க்க முடியாத பல காரணங்களால நம்ம வந்து ஒரு முக்கியமான நிகழ்வா இருந்தாலுமே அதுக்கு வந்து டைமோட போகிறதுக்கு ரொம்ப கஷ்டமாயிரும் இல்லையா. அந்த மாதிரி சமயங்கள்ல வந்து இது ஒரு மறக்க முடியாத அனுபவமா மாறிடுது. இன்னும் கொஞ்ச நேரத்துல நான் என்னோட அனுபவத்தை பகிர்ந்து கொள்ள போகிறேன். இப்ப ஹரிணியும் ஸ்ரீனிவாசும் பாட வராங்க.

0: பாத்து நிலவரம்.
1: எஸ்எல்ஏ நோக்கிச் செல்லும் சிடியில் மொல்மீன் சாலைக்கு பிறகு நான்காம் தடத்தில் சாலை பணிகள் நடைபெறுகின்றன.
2: போக்குவரத்து நிலவரம் ஆதரவு
3: ஊட்டி பருப்பு பார்த்து பார்த்து தேர்ந்தெடுக்கப்பட்டது.
4: இந்தியாவிலிருந்து தயாரிக்கப்பட்ட முதல் தரமான ஊட்டி பருப்பு வகைகள்.
3: ஊட்டி பருப்பு எப்போதும் டேஸ்டி பருப்பு.
5: மொத்த விற்பனையாளர்கள் ஸ்ரீ அம்பிகாஸ்.
6: எனக்கு அமேசான்ல இருந்து புத்தம் புது iPhone 18 Pro Max கிடைச்சிருக்கு.
7: அப்படியா? எவ்வளவு பணம் கொடுத்த?
6: அமேசானுக்கு மாறின கைத்தொலைபேசிக்கு ஒரு வெள்ளி கூட கொடுக்கல.
7: அப்ப மாத கட்டணம் எவ்வளவு?
6: மாதத்துக்கு வெறும் 68.95 காசுதா.
7: கைத்தொலைபேசிக்கு கட்டணம் இல்ல, மாதத்துக்கு வெறும் 68.95 காசா?
6: ஆமா, அதோட துணைக்கருவிகள் பரிசு பொருட்களும் கொடுத்தாங்க.
7: அடடா, நான் இப்பவே அமேசானுக்கு மாற போறேன்.
6: அமேசானுக்கு மாறுங்கள். வேரியபிள் அபர்ச்சர் 48 MP, ஃபியூஷன் பிரதான கேமரா கொண்ட புத்தம் புதிய iPhone 18 Pro Max ஐ பெற்றுக் கொள்ளுங்கள். இன்றைய m1.com.sg க்கு செல்லுங்கள் அல்லது m1 கடைக்கு வாருங்கள்.
8: சிங்கப்பூரர்களே, உங்களுக்கு ஒரு நல்ல செய்தி. மக்களிடையே வரவேற்பு அதிகரித்திருப்பதால் வண்ட ஷாப் திருவிழா அக்டோபர் 14 வரை நடைபெற உள்ளது. சிறப்பு சலுகை தொகுப்பு, பெரிய அளவிலான சேமிப்புகள், இவற்றை அனுபவிக்க இதுதான் கடைசி வாய்ப்பு. நேச்சர்ஸ் ஃபார்ம், காம்பீட்டா, கினோஹிமிட்சு, ஒம்ரான், டாக்டர் ஊ, ஏசோபியோ என இன்னும் பல 70 விழுக்காடு வரையிலான சேமிப்புகள். தினந்தோறும் அதிரடி சலுகைகளை சரியாக நண்பகல் 12 மணிக்கும் இரவு 8 மணிக்கும் நீங்கள் எதிர்பார்க்கலாம். குறைந்த அளவிலேயே பொருள்கள் உள்ளன. பொருள்கள் அனைத்தும் விற்று தீர்ந்து விட்டால் அவை விற்று தீர்ந்ததுதான். பாருங்கள், வாங்குங்கள், பெரிய அளவில் சேமியுங்கள். அக்டோபர் 14 வரை நீங்கள் சிறப்பு சலுகைகளை அனுபவிக்கலாம். தாமதம் இதற்கு, இன்றை செல்லுங்கள் wondershop.sg.
1: ட்ரீனா மற்றும் சந்தோஷ், நீங்க வந்து குரல் பதிவுகளை அனுப்பி வச்சிருந்தீங்க. மன்னிக்கணும், நேரம் பத்தாம போனதுனால உங்களோட குரல் பதிவுகளை ஒலிபரப்ப முடியல. இருந்தாலும் ட்ரீனா சொல்லியிருக்காங்க, இதனால அவங்க வந்து 2 அலாரம் வச்சிருப்பாங்களாம், எப்போதுமே கடிகாரத்தை போட்டிருப்பாங்க அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. என்னோட அனுபவத்துல வந்து நான் முதல் முறையாக என்னுடைய வீடமைப்பு வளர்ச்சிக் கழக வீடை வாங்கும் போது அந்த நாளுக்காக ரொம்ப ஆவலா காத்திருந்தேன். இரவு போரா தூங்க முடியல. அந்த நேரத்துல வந்து வீடு எப்படி இருக்கும், நம்ம பிடிச்ச மாதிரி இருக்குமா, அதை புதுப்பிக்க முடியுமா அப்படின்ற பல கனவு, பல கற்பனை. காலையில 8 மணிக்கு போய் சாவி எடுக்க வேண்டியது, ஆனா காலையில 8 மணிக்கு தான் நான் எழுந்த அந்த அதிர்ச்சியில, ஐயோ நம்ம இங்க இருக்கணுமே அங்க இருக்குமே அப்படின்னு ஒரு பதற்றம் வேற. மறக்க முடியாத ஒரு அனுபவம். ஆனா கடைசியில போய் சாவி எடுத்தாச்சு. இருந்தாலும் வாழ்க்கை பூரா வாங்குற முத வீடு இல்லையா, அந்த வீட்டுக்கு தாமதமாக போன ஒரு அனுபவம், ஒரு ஞாபகம் எனக்கு வருது. அந்த திரைப்படத்தை பார்க்கும் போது எனக்கு அதுதான் ஞாபகம் வந்துச்சு. சந்தோஷம் அனுப்பி வச்சிருந்தீங்க, மிக்க நன்றி. உங்களுடைய குரல் பதிவுக்காக 10 மணிக்கு பிறகு உங்களுக்காக பழைய பாடல் தொகுப்பு உங்களுக்கு காத்துட்டு இருக்கு. எங்களுடன் தொடர்ந்து இணைந்திருங்கள். இது உங்கள் வானொலி ஒலி 968.
9: தி

வணக்கம். காலை மணி 10, மீடியா காப் ஒலி 9:06. செய்திகள் தொகுத்து வாசிப்பது சிவரஞ்சினி. சிங்கப்பூரில் எல்லா இடங்களிலும் காற்றின் தரம் ஆரோக்கியமற்ற நிலையில் உள்ளது. இன்று காலை 9 மணி நிலவரப்படி மேற்கு பகுதியில் 24 மணி நேர காற்று தரக்குறியீடு 152 இருந்தது. மற்ற பகுதிகளில் அது 118 151 இடைப்பட்டிருந்தது. இன்று இரவு வரை காற்றின் தரம் ஆரோக்கியமற்ற நிலைக்கும் அதிக ஆரோக்கியமற்ற நிலைக்கும் இடையே இருக்கும் என்று தேசிய சுற்றுப்புற அமைப்பு முன்னுரைத்துள்ளது. மலேசியாவின் ஜொஹூர் மாநிலத்தில் புகைமூட்டம் காரணமாக அனைத்து பள்ளிகளும் கல்வி நிலையங்களும் நாளை முதல் வெள்ளிக்கிழமை வரை தொடர்ந்து மூடப்பட்டிருக்கும். மாசுபட்ட காற்றுடன் மாணவர்கள் அதிக நேரம் தொடர்பில் இருப்பதை குறைக்க அந்த நடவடிக்கை எடுக்கப்படுவதாக ஜொஹூரின் கல்வி தகவல் பிரிவின் தலைவர் சொன்னார். பள்ளிகள் மூடப்பட்டிருக்கும் காலத்தில் நடைபெறவிருந்த தேர்வுகள் மதிப்பீடுகள் அனைத்தும் ஒத்திவைக்கப்பட்டு மாற்று தேதிகளில் நடத்தப்படும் என்றும் அவர் கூறினார். மாணவர்களின் படிப்பு பாதிக்கப்படாமல் இருக்க வீட்டிலிருந்து பயிலும் முறை செயல்படுத்தப்படும். முன்னதாக கடந்த வியாழன் வெள்ளிக்கிழமைகளில் ஜொஹூரில் அனைத்து பள்ளிகளும் மூடப்பட்டிருந்தன. மலேசியாவின் ஃபயர்ஃப்ளை விமான நிறுவனம் கோலாலம்பூரில் உள்ள சுபாங்கிற்கும் சிங்கப்பூரின் செலேத்தா விமான நிலையத்திற்கும் இடையிலான அனைத்து விமான சேவைகளையும் ரத்து செய்துள்ளது. இதனால் நாளை வரை சுமார் 12 விமான சேவைகள் பாதிக்கப்படும். செலேத்தார் விமான நிலையத்தை பாதிக்கும் வானிலை, புகைமூட்டம் ஆகியவை அதற்கு காரணம் என்று நிறுவனம் சொன்னது. பாதிக்கப்பட்ட பயணிகளை தொடர்பு கொள்வதாக கூறிய நிறுவனம், சிங்கப்பூருக்கு வரும் மலேசிய ஏர்லைன்ஸ் நிறுவனத்தின் விமானங்களுக்கு அவர்கள் மாற்றப்படுவதாக சொன்னது. மாற்று விமானங்களில் பயணிக்க விரும்பாத பயணிகள் முழு கட்டணத்தை திரும்பப் பெறலாம். அமெரிக்க அதிபர் டொனால்டு டிரம்ப் உக்ரைனுக்கு புதிய அதிபர் தேவை என்று கூறியுள்ளார். அண்மையில் அமெரிக்கா ரஷ்யாவுடன் செய்து கொண்ட டீசல் ஒப்பந்தம் தொடர்பில் அதிபர் டிரம்பிற்கும் உக்ரைனின் அதிபர் விளாடிமிர் ஜெலன்ஸ்கிக்கும் இடையே கருத்து மோதல் ஏற்பட்டுள்ளது. திரு ஜெலன்ஸ்கிக்கு பதிலாக உக்ரைன் அதிபராக தாம் இருந்திருந்தால் ரஷ்ய உக்ரைன் போர் ஒருபோதும் தொடங்கியிருக்காது என்று திரு டிரம்ப் சொன்னார். உக்ரைனுக்கு ஒப்பந்தங்கள் செய்யக்கூடிய தலைவர் தேவை என்றார் அவர். இதற்கிடையே உக்ரைனிய அதிகாரிகள் திரு ஜெலன்ஸ்கியை தற்காத்து பேசியுள்ளனர். உக்ரைனிய மக்களின் முழு ஆதரவு அவருக்கு இருப்பதாக உக்ரைனிய வெளியுறவு அமைச்சர் சொன்னது. அமெரிக்க அதிபர் டொனால்டு டிரம்ப் ஹவுதி கிளர்ச்சி குழுக்கு எதிரான தாக்குதலில் சவுதி அரேபியாவுடன் வாஷிங்டன் இணையக்கூடும் என்று கூறியுள்ளார். சவுதி அரேபியாவின் கிங் கலித் அனைத்துலக விமான நிலையத்தின் மீது நடத்தப்பட்ட தாக்குதலில் 12 பேர் மாண்டனர், 300 அதிகமானோர் காயமுற்றனர். தாக்குதல் மிகவும் மோசமான செயல் என்று கூறிய அதிபர் டிரம்ப் அதனை ஏற்றுக்கொள்ள முடியாது என்றார். ஏமனைச் சேர்ந்த ஹவுதி கிளர்ச்சி குழு தாக்குதலை நடத்தியதாக சவுதி அரேபியா சொல்கிறது. தாக்குதலை தொடர்ந்து ரியாத்திலிருந்து அனைத்து விமானங்களும் திருப்பிவிடப்பட்டன. விமான நிலையத்தின் செயல்பாடுகள் தற்காலிகமாக நிறுத்தி வைக்கப்பட்டுள்ளதாக சவுதி சிவில் விமான போக்குவரத்து ஆணையம் தெரிவித்துள்ளது. இந்தியா அதன் உள்நாட்டு விவகாரங்களில் ஐக்கிய நாட்டு நிறுவனம் தேவையின்றி தலையிடுவதாக கூறியுள்ளது. நாட்டின் தேர்தல் ஆணைய தலைவர் பதவி விலக கோரி நடைபெற்ற ஆர்ப்பாட்டங்களின் போது அதிகமானோர் தடுத்து வைக்கப்பட்ட விவகாரத்தில் ஐக்கிய நாட்டு நிறுவனம் அக்கறை தெரிவித்தது. இந்திய அதிகாரிகள் நிதானத்தை கடைபிடிக்க வேண்டும் என்றும் தன்னிச்சையாக தடுத்து வைக்கப்பட்டுள்ள அனைவரையும் விடுவிக்க வேண்டும் என்றும் நிறுவனம் கேட்டுக்கொண்டது. நேற்று ஆர்ப்பாட்டங்களை நிறுத்தும் முயற்சியாக அதிகாரிகள் சுமார் 1000 பேரை தடுத்து வைத்தனர். அதில் கரப்பான் பூச்சி ஜனதா கட்சியின் நிறுவனர் அபிஜித் தீப்கேயும் அடங்குவார். இதற்கிடையே தடுத்து வைக்கப்பட்டவர்களில் பெரும்பாலானோர் விடுவிக்கப்பட்டுள்ளதாக NDTV செய்தி நிறுவனம் தெரிவித்துள்ளது. எனினும் கரப்பான் பூச்சி ஜனதா கட்சியின் நிறுவனரும் தலைவர்களும் இன்னும் தடுப்பு காவலில் இருப்பதாக தெரிகிறது. தேர்தல் சீர்திருத்தங்களையும் தலைமை தேர்தல் ஆணையரின் பதவி விலகலையும் வலியுறுத்தி அந்த இளையர் இயக்கம் தொடர்ந்து போராடுகிறது. பிரதமர் நரேந்திர மோடிக்கும் ஆளும் பாரதிய ஜனதா கட்சிக்கும் ஆதரவாய் வாக்காளர் பட்டியல் திருத்தப்பட்டதாக குற்றஞ்சாட்டப்படுகிறது. இரண்டு தரப்புகளும் அதை மறுக்கின்றன. அடுத்து விளையாட்டு, இங்கிலீஷ் பிரீமியர் லீக் கால்பந்து.
ஆர்சனல் லீட்ஸ் யுனைடெட் மோதிய ஆட்டத்தில் ஆர்சனல் அணி 2-1 எனும் கோல் கணக்கில் வெற்றி பெற்றது. செல்சி போர்ன்மத் அணிகள் களமிறங்கிய ஆட்டம் செல்சி அணிக்கு வெற்றி. கோல் விவரம் 5-1. இப்ஸ்விச் டவுன் ஃபுல்ஹம் மோதிய ஆட்டத்தில் இப்ஸ்விச் அணி 2-1 எனும் கோல் கணக்கில் வெற்றி பெற்றது. சண்டர்லண்ட் பிரைட்டன் அணிகள் களமிறங்கிய ஆட்டத்தில் வெற்றி பிரைட்டன் அணிக்கு. கோல் விவரம் 2-0. ஆஸ்டன் வில்லா பிரென்ட்ஃபோர்ட் அணிகள் மோதிய ஆட்டம் 2-2 என சமநிலையில் முடிந்தது. இதனுடன் செய்திகள் முடிவடைந்தன. அடுத்த செய்தி தொகுப்பை நண்பகல் 12 மணிக்கு கேட்கலாம். செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள செய்தி இணைய பக்கம் அல்லது செய்தி செயலியை நாடுங்கள். வணக்கம்.

ஒலியில் உல்லாசத்தில் இணைந்திருக்கிறோம். உங்களுக்காக நிகழ்ச்சியை படைத்துக் கொண்டிருக்கிறேன் ஜெய்ஸ்ரீ. 10 மணியிலிருந்து 12 மணி வரைக்கும் இன்று உங்களுக்காக 50களிலிருந்தும் 60களிலிருந்தும் வெளியான பாடல்கள் இடம்பெறவிருக்கின்றன. நான் ரொம்ப ஆவலா இருக்கேன். ரொம்ப நாளைக்கு பிறகு உங்களுக்காக இந்த நிகழ்ச்சியை, இந்த தொகுப்பை நான் வந்து படைக்க வந்திருக்கிறேன். என்னென்ன பாடல்களை இன்று நீங்கள் எதிர்பார்க்கலாம் அப்படின்னு கொஞ்சம் பார்த்திடலாம்.

0: இந்த 2 மணி நேரமும் வானொலி அருகே உங்களை நான் கட்டி வைக்க போற இந்த அற்புதமான பாடல்களின் வழி எங்களுடன் தொடர்ந்து இணைந்திருங்க. உங்களுக்காக அருமையான பாடல்கள் காத்திருக்கின்றன.
1: போக்குவரத்து நிலவரம்
0: பிகேஏ நோக்கி செல்லும் எஸ்எல்இல் அப்பர் தாம்சன் சாலைக்கு பிறகு முதல் தடத்தில் சாலையில் பொருள் ஒன்று விழுந்து கிடப்பதால் வாகன ஓட்டிகளுக்கு அதிக கவனம் தேவை. உடலன்சை நோக்கி செல்லும் பிகேயில் எஸ்எல்இக்கு பிறகு சாலை பணிகளை எதிர்பார்க்கலாம்.
2: போக்குவரத்து நிலவரம் ஆதரவு மம்மி பாஸ்மதி ரைஸ், தரத்தின் உன்னதம், சுவையின் அற்புதம்.

0: தள்ளுபடி 10 முதல் 70 விழுக்காடு வரை உங்கள் ஹனிஃபாவில்.
1: என்ன சொல்றீங்க, தங்கம் மற்றும் வைர நகைகளை வாங்கினா இலவச தங்க காசா?
2: ஆமா,
1: நகைகளை வாங்கும் போது 40 விழுக்காடு வரை தள்ளுபடியா?
2: இது நம்ம மலபார் கோல்டன் டைமண்ட்ஸின் சிறப்பான விழா கால சலுகை. தங்கம் மற்றும் வைர நகைகளை வாங்கும் போது இலவசமா தங்க காசு தராங்க. கூடவே தேர்ந்தெடுக்கப்பட்ட நகைகளின் செய்குலியிலும் மற்றும் வைரத்தின் விலையிலும் 40 விழுக்காடு வரை தள்ளுபடியும் உண்டு.
1: அப்படின்னா இப்பவே நம்ம மலபார் கோல்டன் டைமண்ட்ஸுக்கு போவோம், நகைகளை வாங்குவோம், பரிசை பெறுவோம்.
3: குடிநுழைவு சோதனை சாவடிகள் ஆணையத்தின் போக்குவரத்து அறிவிப்பு. மலேசிய சோதனை சாவடியில் ஏற்பட்ட நெரிசலால் வூட்லண்ட் சோதனை சாவடியில் ஜொகூருக்கு செல்லும் வழியில் போக்குவரத்து நெரிசலாக இருக்கிறது. தாமதத்தை எதிர்பார்க்கலாம். பயணிகள் தங்கள் பயணத்தை தொடங்குவதற்கு முன் போக்குவரத்து நிலவரத்தை சரிபார்க்க அறிவுறுத்தப்படுகின்றனர். மேல் விவரங்களுக்கு ICA Facebook பக்கத்தை நாடலாம்.

0: வெண்ணிற ஆடை, கல்யாண பரிசு, பார்த்தால் பசி தீரும் இந்த திரைப்படங்களிலிருந்து உங்களுக்காக மூன்று பாடல்கள் ஒன்றன் பின் ஒன்றாக இடம்பெற்று இருந்தன. 60கள் 50களில் வெளிவந்த பாடல்களை இப்போதிலிருந்து 12 மணி வரைக்கும் நம்ம வந்து கேட்க போறோம். இப்போதான் வானொலி அருகே வந்திருக்கும் நேயர்களுக்கு எங்களுடைய காலை வணக்கம். உங்களுக்காக நிகழ்ச்சியை படைத்துக் கொண்டிருக்கிறேன் ஜெயஸ்ரீ. 11 மணி அளவில் நேயர்கள் விரும்பி கேட்கும் 50கள் 60கள் உள்ள பாடல்கள் வந்து இடம்பெறவிருக்கிறது. ஆனால் நீங்கள் இப்போவே உங்களுடைய குரல் பதிவுகளை எனக்கு அனுப்பி வைக்கலாம். வாட்ஸ்அப் செயலி வழியாக நீங்கள் உங்கள் குரல் பதிவுகளை அனுப்பி வைக்கலாம். தொடர்ந்து உங்களுக்காக எதிர்நீச்சல், பாசம், தேன் நிலவு இந்த திரைப்படங்களிலிருந்து பாடல்கள் வந்த வண்ணம் இருக்கின்றன. எங்களுடன் தொடர்ந்து இணைந்திருங்கள்.
1: இது ஒரு வித்தியாசமான வார இறுதி.

0: We're gonna blow the speakers, baby.
1: ஒலி எங்கேயும் எப்போதும்
2: ஏரோப்ளேன் பறக்குது பரமேலே.

பழைய பாடல் தொகுப்பு உங்களுக்காக இடம்பெற்றுக் கொண்டு இருக்கிறது. 50-60களில் இருந்து பாடல்களை உங்களுக்காக வெளியிட்டுக் கொண்டு இருக்கிறேன். சரி, பழைய பாடல்கள் அப்படின்னு சொன்னாலே பழைய பழைய நினைவுகள் எல்லாம் நம்மளுடைய மனதிற்கு வரும் இல்லையா? அந்த காலத்துல கம்பத்து வீட்டெல்லாம் இப்படி இருக்கு, அப்படியே இப்படி இருக்கும் அப்படின்னு சொல்லி கேள்விப்பட்டிருக்கேன். அந்த காலத்துல வந்து இப்படியெல்லாம் சமைப்போம், அந்த காலத்துல வந்து பிறந்த நாள்லாம் இப்படிதான் கொண்டாடுவோம், மார்க்கெட்டுக்கெல்லாம் இப்படிதான் நம்ம போய் வந்து பொருள்லாம் வாங்குவோம் அப்படின்னு பழைய நினைவுகள் எல்லாம் வந்து நிறைய பேர் நினைவு கூர்ந்து இருப்பீங்க. அப்படி அந்த காலத்துல இருந்த பல விஷயங்கள் இப்ப இல்லாம போகலாம். அதே மாதிரி வங்கி சேவைகள், வங்கி சேவைகள் அப்படின்னு சொல்லும் போது பேங்க் இருக்கு இல்லையா, அங்க வந்து காசு போடுறதுக்கும் எடுக்கிறதுக்கும் முன்பு ஒரு காலத்துல ஒரு வழி இருந்தது, ஆனா இந்த காலத்துல அது இல்லை. அதாவது டிஜிட்டல் சேவைகள், அதாவது மின்னலக்கு சேவைகள் வரைக்கும் நம்ம வந்து போயிட்டோம் இப்போ. ஆனா முன்னாடி அந்த காலகட்டத்துல இந்த ஒரு வங்கி சேவை இருந்தது, அது இப்போ இல்லை. அதை பத்தி இன்னும் கொஞ்ச நேரத்துல நீங்க தெரிஞ்சுக்க போறீங்க. தொடர்ந்து உங்களுக்காக ஆண்டவன் கட்டளை திரைப்படத்திற்காக பிபி ஸ்ரீனிவாஸ் மற்றும் எல்ஆர் ஈஸ்வரி கொண்டு வராங்க பாடல். பிறகு பாசம் திரைப்படத்திற்காக மீண்டும் பிபி ஸ்ரீனிவாஸ் மற்றும் பி சுசிலா கொண்டு வரும் பாடல்.

அருமையான ஒரு பாடல் உங்களுக்காக ஒளி ஏறியது. அந்த பாடல் வந்து கிட்டத்தட்ட ஒரு அந்தாதி மாதிரி இல்லையா? நல்ல அருமையான பாடல் வரிகள், ஆண்டவன் கட்டளை. இந்த திரைப்படம் 1964 வெளிவந்த திரைப்படம். சிவாஜி கணேசன் மற்றும் தேவிகா இந்த திரைப்படத்துல நடிச்சிருந்தாங்க. செல்வராணி எனக்கு வந்து ஒரு குறுஞ்செய்தி அனுப்பியிருக்காங்க. அவங்க தொடக்க பள்ளியில படிச்சுட்டு இருக்கும் போது ஸ்குவிரல் சேவிங்ஸ் கேம்பெயின் அப்படின்னு ஒன்று இருந்துதான். அதை வந்து ஸ்டெம்ப், அதை வாங்கி அஞ்சல் தலைகளை வாங்கி அவங்க வந்து ஒரு புத்தகத்தில் ஒட்டணுமா, 20 வெள்ளி அவங்க சேமிச்சிட்டா அவங்க வந்து வங்கிக்கு போய் இந்த பணத்தை வந்து டிபாசிட் பண்ணலாம். அதுல தான் முதன்முறையாக அவங்க வந்து முதல் வங்கி அட்டையை திறந்தாங்க அப்படின்னு சொல்றாங்க. மிக்க நன்றி செல்வராணி. இது வந்து அந்த காலத்தில் இடம்பெற்ற ஒரு இயக்கம் அப்படின்னு நினைக்கிறேன். ரொம்பவே இன்ட்ரெஸ்டிங்காக இருக்குது. பிள்ளைகளில் வந்து சேமிக்கணும் அப்படின்ற ஒரு நல்ல பழக்கத்தை வந்து அறிமுகம் செய்கிறதுக்கு இது ஒரு நல்ல ஒரு முயற்சி அப்படின்னு தான் சொல்லணும். சரி, நான் வந்து எதை பற்றி பேசிகிட்டு இருந்தேன், முன்பு இருந்த ஒரு வங்கி சேவை இப்போ இது இல்லை. மின்னலக்க சேவைகள் வரைக்கும் போயிட்டோம். இன்னும் கொஞ்ச நேரத்தில் முன்னாடி இருந்த ஒரு வங்கி சேவை பற்றி நம்ம தெரிஞ்சுக்க போகிறோம்.

0: முதன்முறையாக 10 நாட்கள் ஜாக்ஸ்லாம் இந்தியா 20ஆம் ஆண்டு பிரம்மாண்டு தீபாவளி தள்ளுபடி விற்பனை. ஆடைகள், நகைகள், கைவினைப் பொருட்கள், 300க்கும் மேற்பட்ட கடைகள், இந்தியாவின் பிரபல கடை தெருக்கள், ஹரியாசின் வெடிங் பிரியாணி, தீபாவளி விருந்து, அதிரடி தள்ளுபடிகள், தினமும் பரிசுகள், துபாய், லண்டன், ரோம், நியூயார்க், பாரிஸ் என்று வர விமான பயணச்சீட்டுகள், கைபேசிகள், உல்லாச கப்பல் இரவு விருந்து பற்றுச்சீட்டுகள் ஆகியவற்றை வெல்லுங்கள். அக்டோபர் 16 முதல் 25 வரை சிங்கப்பூர் எக்ஸ்போ ஹால் 9 3 10 நாட்கள் ஜாக்ஸ்லாம் இந்தியா தீபாவளி விற்பனை அனுமதி இலவசம்.
1: சிங்கப்பூரர்களே, உங்களுக்கு ஒரு நல்ல செய்தி. மக்களிடையே வரவேற்பு அதிகரித்திருப்பதால் வண்ட ஷாப் திருவிழா அக்டோபர் 14ஆம் தேதி வரை நடைபெற உள்ளது. சிறப்பு சலுகை தொகுப்பு, பெரிய அளவிலான சேமிப்புகள், இவற்றை அனுபவிக்க இதுதான் கடைசி வாய்ப்பு. நேச்சர்ஸ் ஃபார்ம், காம்பீட்டா, கினோஹிமிட்சு, ஒம்ரான், டாக்டர் ஊ, ஏசப்யோ என இன்னும் பல 70 விழுக்காடு வரையிலான சேமிப்புகள். தினந்தோறும் அதிரடி சலுகைகளை சரியாக நண்பகல் 12 மணிக்கும் இரவு 8 மணிக்கும் நீங்கள் எதிர்பார்க்கலாம். குறைந்த அளவிலேயே பொருள்கள் உள்ளன. பொருள்கள் அனைத்தும் விற்று தீர்ந்து விட்டால் அவை விற்று தீர்ந்ததுதான். பாருங்கள், வாங்குங்கள், பெரிய அளவில் சேமியுங்கள். அக்டோபர் 14ஆம் தேதி வரை நீங்கள் சிறப்பு சலுகைகளை அனுபவிக்கலாம். தாமதம் இதற்கு இன்றே செல்லுங்கள் wondershop.sg.
2: குடிநுழைவு சோதனை சாவடிகள் ஆணையத்தின் போக்குவரத்து அறிவிப்பு. மலேசிய சோதனை சாவடியில் ஏற்பட்ட நெரிசலால் வூட்லண்ட் சோதனை சாவடியில் ஜொகூருக்கு செல்லும் வழியில் போக்குவரத்து நெரிசலாக இருக்கிறது. தாமதத்தை எதிர்பார்க்கலாம். பயணிகள் தங்கள் பயணத்தை தொடங்குவதற்கு முன் போக்குவரத்து நிலவரத்தை சரிபார்க்க அறிவுறுத்தப்படுகின்றனர். மேல் விவரங்களுக்கு ICA Facebook பக்கத்தை நாடலாம்.

0: பழைய காலத்துல இருந்த ஒரு வங்கி சேவையை பத்தி இப்ப நம்ம வந்து பேச போறோம். 1974 குறிப்பாக நகர்ப்புற பகுதிகளில் வங்கி சேவைகளை பயன்படுத்துவதற்கு நேரடியாக, அதாவது நம்ம வந்து காரை நிறுத்தி அப்புறம் வந்து மேலே போய் லிஃப்ட தட்டி மேலெல்லாம் போய் அந்த மாதிரிலாம் செய்ய தேவையில்லையா, நேரடியாக செல்ல தேவையில்லையா, காரிலே ஓட்டி வங்கி சேவைகளை பயன்படுத்தலாம் அப்படின்னு நேற்று தான் நான் கத்து தெரிஞ்சுக்கிட்டேன். 1974 டேங்லின், ஆர்ச்சர்ட் சாலை மற்றும் நியூட்டன் பகுதிகளில் வந்து இந்த வங்கி சேவைகள் வந்து வாகனம் மூலமா நீங்க வந்து பயன்படுத்தலாம் அப்படின்னு நான் கத்துக்கிட்டேன். ஆனா இந்த மாதிரி சேவைகள், அந்த சேவைகள் இப்போது இந்த காலகட்டத்தில் இல்லை. மின்னலுக்கு சேவைகள் வரைக்கும் போயிட்டோம். ஆனா இப்ப வந்து விரைவு உணவகம், அதுல வந்து வாகனத்தை பயன்படுத்தி நேரா போய் நம்ம வந்து உணவு வாங்கலாம். ஆனா முன்பு காலத்துல நம்மளுடைய வங்கி புத்தகம் இருக்கு இல்லையா, அதை வந்து கொடுத்து நம்ம அதுல எவ்வளவு பணம் நிரப்ப போறோம் அப்படின்னு ஒரு குழாயில போடுவாங்களாம். அந்த குழாய் வந்து அந்த பணத்தையும் வங்கி புத்தகத்தையும் எடுத்துக்கொள்ளுமா, நேரடியாக உங்களுடைய வங்கி கணக்கு அப்பவே நிரப்பப்படும், மேம்படுத்தப்படும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இது போன்ற வங்கி சேவைகள் நாளடைவில் வந்து சிங்கப்பூர்ல இல்ல, ஆனா அந்த காலத்துல இருக்கிறத நான் இப்பதான் தெரிஞ்சுக்கிட்டேன். உங்களுக்கு இந்த வங்கி சேவைகள் பத்தி தெரியுமா?
1: நடைபெற்ற முடிந்தது. அந்த நிகழ்ச்சியில் சிங்கப்பூரின் பல பகுதிகளில் இருந்து பலரும் வந்து கலந்து கொண்டனர்.

அனைவரையும் அங்கு படைத்தார்கள். போட்டிகளில் கலந்து கொண்டு பரிசுகளை பெற்றுக் கொண்ட நேயர்கள் அனைவருக்கும் எங்களுடைய வாழ்த்துக்கள். இந்த நிகழ்ச்சியை உங்களுக்கு கொண்டு வந்த சுகாதார பங்காளிகள் EBN மற்றும் கிரீன் லைஃப் ஃபிட் அண்ட் ஃபன் 2020 எவ்ரிபடி நோஸ் நிகழ்ச்சியின் ஒரு கூறாக மீடியா காப் ஏற்பாடு செய்தது.

பழைய பாடல் தொகுப்பு உங்களுக்காக இடம்பெற்றுக் கொண்டிருக்கிறது. நிகழ்ச்சியை படைத்துக் கொண்டிருக்கிறேன் ஜி ஸ்ரீ. என்னுடைய தொகுப்பில் இன்னும் இரண்டு பாடல்கள் தான் இடம்பெறப் போகின்றன. காதலிக்க நேரமில்லை மற்றும் தெய்வமகன் திரைப்படங்களுக்காக உங்களுக்காக பாடல்கள் வரவிருக்கின்றன. 11 மணியிலிருந்து 12 மணி வரைக்கும் நேர்கள் விரும்பி கேட்கும் பழைய பாடல் அங்கும் இடம்பெறவிருக்கிறது. அதனால் தொடர்ந்து இணைந்திருங்க. உங்களுடைய குரல் பதிவுகளை வாட்ஸ்அப் செயலி வழியாக எங்களுக்கு அனுப்பி வைங்க. நிச்சயமாக நேரம் இருந்தால் அந்த 1 மணி நேரத்துக்குள்ள யார் யாரெல்லாம் என்னென்ன பாடல்களை விரும்பி கேட்கிறீங்களோ அனைத்தையும் ஒளிபரப்ப நான் முயற்சி செய்கிறேன். எங்களுடன் தொடர்ந்து இணைந்திருங்கள். என்ன

வக்கீலாத்து வசந்த உன் மனதை எந்தன் வசந்தா, வக்கீலாத்து வசந்த உன் மனதை எந்தன் வசந்தா, வட்ட கண்கள் சுழந்தாடிட வாரா எந்தன் விருந்தா, ஆடை கொஞ்சம் அசைந்த மலர் ஆடை கொஞ்சம் அசைந்த உன் ஆசை கொஞ்சம் கலந்தா, நான் அழைப்பேன் கைகோ.

உன்னேனி வண்ணம் செவந்தி, மெல்ல பேசும் இதழ் பூவிலே தேனை கொஞ்சம் அருந்தி, கூந்தல் தன்னை திருத்தி உன் கொஞ்சம் கண்ணை நடத்தி, நான் அழைப்பேன் என் மனத்தில்.

0: பார்க் ஸ்ட்ரீட்டை நோக்கி செல்லும் ஸ்ட்ரீட்ஸ் பொலிவார்ட், குறிப்பாக முதல் தடத்தில் சாலையில் விபத்து ஒன்று நேர்ந்துள்ளது. நகரத்தை நோக்கி செல்லும் ECP-யில் மரீன் பரேடுக்கு பிறகு அங்கேயும் விபத்து நேர்ந்திருக்கிறது. கலிமாடை நோக்கி செல்லும் நிக்கோல் ஹைவே, சிம்ஸ்வேக்கு பிறகு முதல் இரண்டு தடங்களில் விபத்து நேர்ந்திருப்பதால் வாகன ஓட்டிகளுக்கு அதிக கவனம் தேவை. சரி, நேரத்தில் புகை மூட்டத்தை பத்தி கொஞ்சம் தெரிஞ்சுக்குவோம். காற்று தூய்மை கேட்டு குறியீட கொஞ்சம் பார்த்துருவோம். வடக்கு பகுதியில் 118, கிழக்கு பகுதியில் 136, மத்திய பகுதியில் 149, மேற்கு பகுதியில் 151, தெற்கு பகுதியில் 115 அப்படின்னு போட்டிருக்காங்க. நீங்க வெளியே போகும்போது முகக்கவசத்தை அணிய மறந்துடாதீங்க. அது மட்டும் இல்லாம முடிஞ்ச அளவு வெளிப்புற நடவடிக்கைகளை கொஞ்சம் கட்டுப்படுத்திக்கங்க. எல்லாரும் நலமா இருப்போம், ஆரோக்கியமா இருப்போம்.
1: போக்குவரத்து நிலவரம் ஆதரவு மம்மி பாஸ்மதி ரைஸ், தரத்தின் உன்னதம், சுவையின் அற்புதம். குறுஞ்செய்தியா?
2: ஆமா, யூசேஃப் சேவை பராமரிப்பு கட்டண தள்ளுபடிகள் வரும் அக்டோபர் மாதத்துல கிடைக்க போறத என் தோழி நினைவூட்டுறா.
3: நல்லதுதான், நான் அதை பத்தி எப்போதும் மறந்துடுவேன்.
2: இந்த இரண்டு தள்ளுபடிகளும் பொருள் சேவை வரி பற்றுச்சீட்டு திட்டத்தின் ஒரு பகுதின்னு உனக்கு தெரியுமா?
3: ஓ, அது என்ன?
2: பொருள் சேவை வரி பற்றுச்சீட்டு திட்டம் தகுதி பெறும் சிங்கப்பூர்களுக்கான நிரந்தர ஆதரவு திட்டம். இதுல யூசேஃப் சேவை பராமரிப்பு கட்டண தள்ளுபடிகளும் அடங்கும்.
3: அப்போ இது ஒரு முறை மட்டும் வழங்கப்படுற உதவி இல்லைன்னு தெரியுது.
2: ஆமா, மத்திய கிழக்கு நிலவரத்தால அறிவிக்கப்பட்ட ஆதரவு திட்டத்தின்படி வரும் அக்டோபர் மாதத்துல யூசேஃப் தொகை வழக்கத்தை விட இரு மடங்கா கிடைக்க போகுது.
3: தகவலுக்கு நன்றி. அடுத்தடுத்து வர்ற என்னுடைய கட்டணங்கள்ல இந்த தள்ளுபடிகள் வந்திருக்கான்னு கவனிக்கிறேன்.
4: வரும் அக்டோபர் மாதத்தில் தகுதி பெறும் 1 மில்லியனுக்கும் அதிகமான சிங்கப்பூர் HDB குடும்பங்கள் 190 வெள்ளி வரையிலான கூடுதல் யூசேஃப் தொகையையும் 1 மாதம் வரையிலான சேவை பராமரிப்பு கட்டண தள்ளுபடியையும் பெற உள்ளன. மேல் விவரங்களுக்கு singaporebudget.gov.sg/gstv/rebates.
5: எனக்கு M1 இருந்து புத்தம் புது iPhone 18 Pro Max கிடைச்சிருக்கு.
6: அப்படியா? எவ்வளவு பணம் கொடுத்த?
5: M1க்கு மாறின கைத்தொலைபேசிக்கு 1 வெள்ளி கூட கொடுக்கல.
6: அப்ப மாத கட்டணம் எவ்வளவு?
5: மாதத்துக்கு வெறும் 68.95 காசுதா.
6: கைத்தொலைபேசிக்கு கட்டணம் இல்ல, மாதத்துக்கு வெறும் 68.95 காசா?
5: ஆமா, அதோட துணை கருவிகள் பரிசு பொருட்களும் கொடுத்தாங்க.
6: அடடா, நான் இப்பவே M1க்கு மாற போறேன்.
5: M1க்கு மாறுங்கள். வேரியபிள் அபர்ச்சர் 48 மெகா பிக்சல், ஃபியூஷன் பிரதான கேமரா கொண்ட புத்தம் புதிய iPhone 18 Pro Max ஐ பெற்றுக் கொள்ளுங்கள். இன்றைய M1.com.sg செல்லுங்கள் அல்லது M1 கடைக்கு வாருங்கள்.
7: குடிநுழைவு சோதனை சாவடிகள் ஆணையத்தின் போக்குவரத்து அறிவிப்பு. மலேசிய சோதனை சாவடியில் ஏற்பட்ட நெரிசலால் வூட்லண்ட் சோதனை சாவடியில் ஜொகூருக்கு செல்லும் வழியில் போக்குவரத்து நெரிசலாக இருக்கிறது. தாமதத்தை எதிர்பார்க்கலாம். பயணிகள் தங்கள் பயணத்தை தொடங்குவதற்கு முன் போக்குவரத்து நிலவரத்தை சரிபார்க்க அறிவுறுத்தப்படுகின்றனர். மேல் விவரங்களுக்கு ICA Facebook பக்கத்தை நாடலாம்.
8: இது ஒரு வித்தியாசமான வார இறுதி.
9: ரயில நிக்கிறவன கெட்டுது நம்ம சத்தம், அவ இக்கரவரும் அக்கரையில நெஞ்ச அவன
8: சந்தோஷத்தை அள்ளி கொடுக்கும் வார இறுதி.
10: ஆட்டு தொட்டில ரோட்டு முக்கல ஒளிஞ்சு நிக்கிற ஒயிட் காய், ஜோப்ல வச்சிருந்த டைம் லிமிட் உள்ள காசு அடிச்சது நைஸ் ட்ரை.
11: மன மகிழ்ச்சியோட இந்த வார இறுதியை ஒலியோட கொண்டாடுங்க.
12: ஏ ஜிங்கிறத தங்கா, அவ பந்தய போறா. ஏ ஜிங்கிறத தங்கா, நான் சிங்கிள் சொறா.
8: வார இறுதி
0: பழைய பாடல் தொகுப்பு உங்களுக்காக தொடர்ந்து இடம்பெறுகிறது. நேயர்கள், நீங்க வந்து குரல் பதிவை அனுப்பி உங்களுடைய பாடல்களை விரும்பி கேட்கலாம். விஜயா காத்திருக்காங்க.
13: வணக்கம்மா.
0: வணக்கம்.
13: ஒரு பாட்டு விரும்பி படம் பேர் எனக்கு சரியா நினைப்பு இல்ல. வல்லவனுக்கு வல்லவனுக்கு வல்லவனால் நல்லவனுக்கு நல்லவனான்னு தெரியல எனக்கு. நான் மலரோடு தனியாக ஏங்கி நின்று அந்த பாட்டை விரும்பி கேட்கிறோமா. என்னோட சிநேகிதி மெய்யப்பன் மணிமேகலை காவியம் உங்களுக்காக விரும்பி கேட்கிறோமா.
0: நிச்சயமாக உங்களுக்காக பாடல் வருகிறது. இரு வள்ளவர்கள் அந்த திரைப்படத்திலிருந்து வேதாவின் இசையமைப்பில் TM சௌந்தரராஜன் மற்றும் PC சிலா கொண்டு வரும் பாடல் இதோ விஜயாவுக்காக.

0: விஜயா விரும்பி கேட்ட பாடல் இதுக்கு முன்னதாகவே வந்து ஒளியேறி விட்டது. அதனால இந்த பாடலை வந்து இப்ப நான் வந்து ஸ்கிப் செய்து அடுத்த நேயருக்கு வந்து நான் வாய்ப்பு கொடுக்க போறேன். இருந்தாலும் வந்து நிகழ்ச்சியில பங்கேற்ற விஜயாவுக்கு என்னுடைய மரமார்ந்த நன்றி. அடுத்த நேயர் வந்து காத்திருக்காங்க, அவங்கள இப்ப சந்திப்போம். அலாய் நியூமன், வணக்கம். உங்களுடைய விருப்ப பாடலை பத்தி கொஞ்சம்
1: சொல்லுங்களேன். சர்வர் சுந்தரம் படத்திலிருந்து அவளுக்கு என்ன அழகிய முகம் என்ற பாடலை போட முடியுமா? நன்றி, வணக்கம்.
0: நிச்சயமாக உங்களுக்காக நாகேஷ் திரைப்பட பாடல் வந்துகிட்டு இருக்கு.

0: வந்தது பொன்னில் விளைந்தது விண்ணழகு.
1: வணக்கம், காலை வணக்கம் ஜெயஸ்ரீ. நான் அள்ளி புகை பாத்துல இருந்து பேசுறேன். எல்லாருக்கும் ஹேவ் அ குட் டே. எனக்கு பிடிச்ச பாட்டு சந்திரோதயத்திலிருந்து சந்திரோதயம் ஒரு பெண்ணானதோ, அந்த பாட்டு எனக்கு ரொம்ப பிடிக்கும். எனக்காக என் பர்த்டே பிரசன்ட்காக எனக்கு அந்த பாட்டு போடுறீங்களா? ரொம்ப நன்றி. எவ்ரிபடி ஹேவ் அ வெரி ரியலி ரியலி வண்டர்ஃபுல் டே. பாய்.
2: பாடல் விரும்பி கேட்டமைக்கு மிக்க நன்றி அள்ளி. உங்களுக்காக பாடல் வருகிறது சந்திரோதயம் திரைப்பட பாடல். உங்களுக்கு பிறந்த நாள் வாழ்த்துகளும் கூட.

குறுஞ்செய்தி அனுப்பி வச்சிருக்காரு கிளெமண்டியிலிருந்து சஃப்ருல்லா. காலை வணக்கம் ஜெய்ஸ்ரீ, நினைத்தேன் வந்தாய் 100 வயது பாடல், டி எம் சவுந்தரராஜன் பாடிய பாடல், காவல்காரன் திரைப்படத்திற்காக. இந்த பாடல் என் மனைவி மெஹார் நிஷாவுக்காக விரும்பி கேட்கிறேன். இந்த பாடலுக்கு எம்ஜிஆர் ராஜாவை போல ஆடை உடுத்தி இருப்பார், அழகாக ஆடுவார் அப்படின்னு சொல்லி எனக்கு குறுஞ்செய்தி அனுப்பியிருக்கீங்க. நிச்சயமாக உங்களுக்காக காவல்காரன் திரைப்பட பாடல் வந்துகிட்டு இருக்கு.

0: வார நாட்களில் பின்னிரவு மணி 12 காதல் பாடல்கள் ஒலியில். வார இறுதியில் ஞாயிற்றுக்கிழமைகளில் மாலை மணி 4 காதல் பாடல்கள்.
1: நேர்களே, உங்களுக்கு விருப்பமான பழைய பாடல்களை தொடர்ந்து நீங்க விரும்பி கேட்கலாம். அந்த வரிசையில சாந்தி நமக்காக காத்திருக்காங்க. வணக்கம் சாந்தி.
2: சிறப்பான காலை வணக்கம்மா. நான் கூலாய் பண்டாபுத்திரால இருந்து சாந்தி பேசுறேன். எனக்கு இதோ இந்த தெய்வம் முன்னாலே அந்த பாட்டு போடுங்க. ரொம்ப நன்றிமா.
1: மிக்க நன்றி. எனக்கு ரொம்ப பிடித்த பாடல் இது. நீங்க விரும்பி கேட்டிருக்கீங்க, அதனால இந்த வாய்ப்பை தவற விடாம உங்களுக்காக இந்த பாடலை ஒலிபரப்புறேன். கேட்டு மகிழுங்கள்.

0: வணக்கம் ராணி.
1: காலை வணக்கம் ஜெயஸ்ரீ. என் பெயர் ராணி. எனக்கு வந்து நெஞ்சம் உண்டு நெருமை உண்டு ஓடு ராஜா, அந்த பாடலை ஒளிபரப்புமாறு கேட்டுக்கொள்கின்றேன். நன்றி. வணக்கம் ஜெயஸ்ரீ.
0: நிச்சயமாக உங்களுக்காக என் அண்ணன் திரைப்படத்திலிருந்து கே வி மகாதேவனின் இசையமைப்பில் கண்ணதாசனின் கைவரிசையில் பாடல் வருகிறது.

0: வணக்கம் செல்வி.
1: காலை வணக்கம் ஜெயஸ்ரீ. எனக்கு இந்த புன்னகை என்ன விலை படம் தெய்வத்தாய். நான் செல்வி ஹரிதாஸ், தமஞ்சுரம். நன்றி.
0: மிக்க நன்றி. உங்களுக்காக நல்ல ஒரு பாடல் வருகிறது தெய்வத்தாய் திரைப்படத்திற்காக.
2: இந்த

0: நேர்கள் தொடர்ந்து உங்களுடைய விருப்ப பாடல்களை விரும்பி கேட்கலாம். வாட்ஸ்அப் செயலி வழியாக எனக்கு குரல் பதிவுகளை அனுப்பி வைக்க மறந்துடாதீங்க. இன்று உங்களுக்காக நிகழ்ச்சியை படைத்துக் கொண்டே இருக்கிறேன் ஜெய்ஸ்ரீ. தொடர்ந்து இன்னொரு நேர் காத்து இருக்கிறாங்க, பாப்போம் அவங்கள.
1: வணக்கம். எனக்கு வந்து குடிந்த கோயில் பாட்டுல பாட்டு போடுங்க. இது வந்து எல்லா எந்த ரசிகருக்கும் எல்லா ஒளியிருக்கும் நான் வந்து கேட்கிறேன். ரொம்ப நன்றி, வணக்கம்.

0: பேருந்துல பயணம் செய்யற ஒருத்தரா நீங்க?
1: சிங்கப்பூர் பொது பேருந்து சேவைக்கு ஒரு நீண்ட வரலாறு இருக்கு.
0: எந்த எண் பேருந்து எங்க செயல்பட்டுச்சுன்னு உங்களுக்கு தெரியுமா?
2: அதோட ஒவ்வொரு பேருந்து சேவையின் தனித்துவத்தை நம்ம அலசி ஆராய போறோம். ஒலியில நான் நவீன்,
0: நான் ரஃபி, நாங்க இருவரும் சேர்ந்து வழங்கும்
1: பஸ் பயணம்.
0: இப்போது டிக்டாக் மற்றும் இன்ஸ்டாகிராம் இவை இரண்டிலும் இந்த பஸ் பயணத்தை நீங்க பார்க்கலாம்.
1: எங்களுடைய பஸ் பயணம் தொடரும்.
3: திடீர்னு வீட்டுக்கு விருந்தினர்கள் வந்துட்டாங்க, சாப்பாடு எல்லாம் முடிஞ்சிருச்சு. இறால் மட்டும் குளிர்பதன பெட்டியில இருக்குன்னா டக்குன்னு சமைச்சாசத்தை அந்த இறால வச்சு என்ன சமையல் செய்யலாம் தெரியுமா? காரமான இறால் பிரட்டல், அதுவும் தேங்காய் பால சமைக்கலாம். அதுக்கு தேவையான பொருட்களை சொல்றேன் கேளுங்க. 400 கிராம் இறால் சுத்தப்படுத்தினது, அதோட 2 தேக்கரண்டி தேங்காய் எண்ணெய், அதோட 1 பெரிய வெங்காயம், 2 பச்சை மிளகாய் வெட்டிக்கொள்ளுங்க, 1 தக்காளி அதை வெட்டிக்கொள்ளுங்க, 3 பூண்டு அதை நல்லா மசித்துக் கொள்ளுங்க, 1 பட்டை, அதோடு கருவேப்பில 60 மில்லிகிராம் தேங்காய் பால், கொஞ்சம் தண்ணீர், மஞ்சள் தூள் 1/2 தேக்கரண்டி, 1/2 தேக்கரண்டி மீன் மசாலை தூள், 1 தேக்கரண்டி மிளகாய் தூள், கொஞ்சம் புளி, குறுமிளகு, காரத்துக்கு ஏற்ற வகையில 1/2 எலுமிச்சைக்காய். இவைதாங்க காரமான இறால், அதுவும் தேங்காய் பால சமைக்க தேவையான பொருட்கள். இப்ப வாங்க செய்முறையை தெரிஞ்சுக்கலாம். தொடக்கமாக கடாயில தேங்காய் எண்ணெய் ஊற்றி அதுல காஞ்ச மிளகாய், கருவேப்பில இவற்றை நல்லா பொறித்துக் கொள்ளுங்க. அது ஆறின பிறகு ஒரு சப்பல லேசா அரைத்துக் கொள்ளுங்க, அது ஒரு பக்கமா வச்சிருங்க. பிறகு மீண்டும் அதே கடாயில தேங்காய் எண்ணெய் ஊற்றி பொடியாக நறுக்கின வெங்காயம், பச்சை மிளகாய், லவங்கப்பட்டை இவையெல்லாம் சேர்த்து நல்லா வதக்கி கொள்ளுங்க. இவையெல்லாம் பொன்னிற மானிதோட வெட்டி வச்சிருக்கோம் பூண்டு, அதோட தக்காளி இவற்றெல்லாம் சேர்த்து 2-3 நிமிஷம் நல்லா வதக்கி கொள்ளுங்க. சாந்து போல கொஞ்சம் நல்லா திரண்டு வரும்போது அதுல கொஞ்சம் தண்ணீரை விட்டு நல்லா கொதிக்க விடுங்க. அதுல மஞ்சத்தூள், மீன் மசாலை தூள், மிளகாய் தூள் இவற்றை சேர்த்து நல்லா கிளறி விடுங்க. அதுல 60 மில்லிகிராம் தேங்காய் பாலை சேர்த்துக் கொள்ளுங்க. நல்லா கொதி வரும்பொழுது அதுல சுத்தப்படுத்தி வைத்திருக்கும் இறால சேர்த்து கொதிக்க விடுங்க. ஏற்கனவே 3-4 நிமிடங்கள்ல இறால் நல்லா கொதிச்சு வரும்போது அதுல குறுமிளக தூவி, அதோட ஏற்கனவே அரைத்து வைத்திருக்கும் கருவேப்பில காய்ந்த மிளகாய் கலவைய சேர்த்து தூவி இறக்குனீங்கன்னா ருசியான காரமான ஓஹோன்னு சொல்லக்கூடிய காரமான இறால் பிரட்டல் தயார். தரமான பஞ்சு போன்ற நறுமணம் உள்ள ஹவுஸ் பிராண்ட் பொன்னி அரிசியை குடும்பத்துடன் உண்டு மகிழுங்கள், சந்தோஷமாக அனுபவியுங்கள். ஒவ்வொரு குடும்பத்திற்கும் ஏற்றது.
4: என்ன சொல்றீங்க, தங்கம் மற்றும் வைர நகைகளை வாங்கினா இலவச தங்க காசா?
5: ஆமா,
4: நகைகளை வாங்கும் போது 40% வரை தள்ளுபடியா?
5: இது நம்ம மலபார் கோல்டன் டைமண்ட்ஸின் சிறப்பான விழா கால சலுகை. தங்கம் மற்றும் வைர நகைகளை வாங்கும் போது இலவசமா தங்க காசு தராங்க. கூடவே தேர்ந்தெடுக்கப்பட்ட நகைகளின் செய்குலியிலும் மற்றும் வைரத்தின் விலையிலும் 40% வரை தள்ளுபடியும் உண்டு.
4: அப்படின்னா இப்பவே நம்ம மலபார் கோல்டன் டைமண்ட்ஸுக்கு போவோம், நகைகளை வாங்குவோம், பரிசை பெறுவோம்.
0: 20வது ஆண்டாக வெற்றி நடை போடுகிறது ஜாக் சலாம் இந்தியா. ஜாக் சலாம் இந்தியா 300க்கும் மேற்பட்ட கடைகள். ஹரியாசின் தீபாவளி விருந்தை சுவைக்க தயாரா இருக்கீங்களா? துபாய், லண்டன், ரோம், நியூயார்க், பாரிஸ் என்று வர விமான டிக்கெட்டுகள், கைபேசிகள், சொகுசு கப்பல் பயணம் இவற்றை வெல்வதற்கும் வாய்ப்பு இருக்கின்றது. அக்டோபர் 16 முதல் 25 வரை சிங்கப்பூர் எக்ஸ்போ ஹால் 9 10 நாட்கள் தீபாவளி விற்பனை.
1: தீபாவளி விற்பனை
0: குடும்பத்தோட வாங்க, அனுமதி இலவசம்.
6: வணக்கம் சின்னசாமி.
7: இனிய காலை வணக்கம் ஜெயஸ்ரீ அவர்களே, நலமா இருக்கிறீர்களா? நான் சின்னசாமி, கொத்து திங்கி ஜேபி நேயர். தயவு செய்து எனக்காக ரோஜா மலரே ராஜகுமாரி ஆசை கிளியே அழகிய ராணி என்ற பாடலை ஒளிபரப்புமாறு தாழ்மையுடன் கேட்டுக்கொள்கிறேன். இப்பாடலை உங்களுக்கும் மற்றும் அனைத்து ஒளிநேயர்களுக்காகவும் விரும்பி கேட்கிறேன். நன்றி, வணக்கம்.
6: மிக்க நன்றி. உங்களுக்காக வீர திருமகன் திரைப்படத்திலிருந்து பாடல் வருகிறது.

காணும் பாடலை அன்பு கூர்ந்து ஒளிபரப்பவும். படம் அன்னை இல்லம், பாடல் 2216 வயது, பாடியவர் TMS சம்சுதீன் அப்படின்னு மெசேஜ் அனுப்பி வச்சிருக்கீங்க. ரொம்பவே நன்றி. உங்களுக்காக பாடல் வருகிறது.

விஜய் விரும்பி கேட்கும் பாடல் அடுத்து உங்களுக்காக ஒலி ஏறுகிறது. இவங்க வசந்த மாளிகை திரைப்படத்திற்காக மைக்கு பின்ன பாடல விரும்பி கேட்டிருக்காங்க. தன்னுடைய கணவர் கிறிஸ், குடும்பத்தினர் மற்றும் அனைவருக்காகவும் பாடல விரும்பி கேட்டிருக்கீங்க. மிக்க நன்றி விஜய். இதோ உங்களுக்காக டி எம் சவுந்தரராஜன் மற்றும் பி சுசிலாவின் குரலில் கே வி மகாதேவனின் இசையமைப்பில் பாடல் வருகிறது.

நிறைவு பாடலுக்கு வந்துவிட்டோம் நேர்களே. ரொம்ப மகிழ்ச்சியா இருக்கு. 7 ஆண்டுகளுக்கு பிறகு இந்த ஒலி அலிகளில் மீண்டும் வந்து இந்த நிகழ்ச்சியை படைத்து ரொம்ப திருப்திகரமா நான் வந்து விடைபெறுறேன் அப்படின்னு தான் சொல்லணும். குறிப்பாக இறுதி அங்கத்துல வந்து நேர்கள் வந்து அனைவருமே ரொம்ப அருமையான பாடல்களை விரும்பி கேட்டிருந்தீங்க. பழைய பாடல் தொகுப்புனா இப்படிதான் இருக்கணும். ரொம்ப நன்றி பங்கெடுத்த அனைத்து நேர்களுக்கும் என்னுடைய மனமார்ந்த நன்றி. காலையில நிகழ்ச்சியை தொடங்கும் போது, அதாவது 7 மணிக்கு நிகழ்ச்சியை தொடங்கும் போது ஒரு நல்ல செய்தி உங்கள்கிட்ட சொல்லியிருந்தேன். உங்க சிந்தனை துளிக்காக அவர் சொல்லியிருந்த ஒரு செய்தியை, இப்ப நம்ம இருக்கிற வாழ்க்கை, நமக்கு இருக்கிற ஆசீர்வாதங்கள், பொக்கிஷங்கள், அதையெல்லாம் நம்ம மறந்துடக்கூடாது. வாழ்க்கையில முன்னோக்கி செல்லணும் அப்படின்ற ஒரு சிந்தனையில பல விஷயங்களுக்கு நம்ம ஆசைப்படுவோம். அதே நேரத்துல நம்ம இப்ப வாழ்ற வாழ்க்கைக்கு வேற யாராவது ஆசைப்பட்டிருப்பாங்க. அதாவது நமக்கு இப்ப இருக்கிற ஆசீர்வாதங்கள் எனக்கும் கிடைக்கணும், இப்ப இருக்கிற நம்ம பொக்கிஷங்கள் எல்லாம் வந்து எனக்கும் கிடைச்சிருந்தா நல்லா இருக்கும் அப்படின்னு நம்மளை பத்தி பலரும் யோசிப்பாங்க இல்லையா. அதனால இப்ப வாழ்ற வாழ்க்கையை மறந்துடாதீங்க. எதிர்காலத்தை நினைத்து நினைத்து இப்ப இருக்கிற வாழ்க்கையை மறந்திட வேண்டும். இந்த நல்ல சிந்தனையோடு நான் ஜெய்ஸ்ரீ உங்களிடமிருந்து விடைபெற்றுக் கொள்கிறேன். விடைபெறுவதற்கு முன்னால் நிறைவு பாடல் உங்களுக்காக வருகிறது. பெற்ற மகனை விற்ற அன்னை திரைப்படத்திலிருந்து எனக்கு மிகவும் பிடித்த பாடல் இது. நிறைவு பாடலாக இடம்பெறவிருக்கிறது. தொடர்ந்து உங்களுக்காக 12 மணி செய்திகளுக்கு பிறகு ஒலியில் சிறந்த 10 பாடல்கள் நிகழ்ச்சி இடம்பெறும். அது மட்டும் இல்லாமல் ஏஆர் ரஹ்மானின் இசையமைப்பில் பாடல்கள் இடம்பெறவிருக்கின்ற ஹிந்தி பாடல்களும் தொடர்ச்சியாக உங்களுக்காக இடம்பெறவிருக்கின்றன. 5 மணிக்கு மீண்டும் ஒலிப்படைப்பாளர் வந்து விடுவார். அப்போது நிகழ்ச்சியும் கேட்க மறவாதீர்கள். எங்களுடன் தொடர்ந்து இணைந்திருங்கள். இது உங்கள் வானொலி ஒலி 968 கேட்டாலி பரவசம்.

0: இது ஒரு வித்தியாசமான வார இறுதி.
1: வணக்கம். நண்பகல் மணி 12, மீடியாகாப் ஒலி 968. செய்திகள் தொகுத்து வாசிப்பது சிவரஞ்சனி. சிங்கப்பூர் புகைமூட்டம் தொடர்வதால் புகைமூட்ட கட்டண கழிவு திட்டத்தை செயல்படுத்த வருகிறது. நாளை முதல் புகைமூட்டம் தொடர்பான பிரச்சினைகளுக்கு பலதுறை மருந்தகங்கள், பொது சுகாதார ஆயத்த நிலை மருந்தகங்களில் சிகிச்சை நாடும் சிங்கப்பூரர்கள் குறைந்த விலையில் சிகிச்சையை பெறலாம். பலதுறை மருந்தகங்களில் அனைத்து சிங்கப்பூரர்களும் கட்டண கழிவு பெறுவர். பொது உதவி அட்டை வைத்திருப்போருக்கு மருத்துவ செலவு முழுமையாக கட்டண கழிவாக வழங்கப்படும். முன்னோடி தலைமுறை மர்ரேகா தலைமுறையைச் சேர்ந்த மூத்தோர் அதிகபட்சம் 5 வெள்ளி செலுத்துவர். தகுதி பெறும் மற்ற சிங்கப்பூரர்களுக்கு கட்டணம் 10 வெள்ளிக்குள் இருக்கும். பொது சுகாதார ஆயத்த நிலை மருந்தகங்களில் பிள்ளைகள், மூத்தோர் என குறிப்பிட்ட பிரிவினருக்கு மட்டும் கட்டண கழிவு வழங்கப்படும். தகுதி பெறும் பொது சுகாதார ஆயத்த நிலை மருந்தகங்களின் பட்டியலை சுகாதார அமைச்சின் இணைய பக்கத்தில் பார்க்கலாம். புகைமூட்ட கட்டண கழிவு திட்டம் இதற்கு முன்பு 2015 செயல்படுத்தப்பட்டது. சுகாதார அமைச்சர் ஆங் யி காங் சிங்கப்பூரில் அவசர சிகிச்சை பிரிவுகளில் ஒவ்வொரு வாரமும் சுவாச பிரச்சினைகளுக்காக சிகிச்சை நாடுவோர் எண்ணிக்கை அதிகரித்து வருவதாக கூறியுள்ளார். பலதுறை மருந்தகங்களும் அத்தகைய நோயாளிகளை அதிகம் பார்ப்பதாக அவர் சொன்னார். கடுமையான உடல்நல பாதிப்புகள் உள்ளவர்கள் அவசர சிகிச்சை பிரிவுகளில் தொடர்ந்து சிகிச்சை பெற வேண்டும் என்றார் அமைச்சர் ஆங். எனினும் முதன்மை சிகிச்சை நிலையிலேயே கையாளக்கூடிய சுவாச பிரச்சினைகளுக்கு மக்கள் மருந்தகங்களை நாடலாம் என்றார் அவர். புகைமூட்டம் இன்னும் சில வாரங்கள் தொடரும் என்று எதிர்பார்ப்பதாக அமைச்சர் ஆங் சொன்னார். சிங்கப்பூரில் எல்லா இடங்களிலும் காற்றின் தரம் ஆரோக்கியமற்ற நிலையில் உள்ளது. இன்று காலை 11 மணி நிலவரப்படி மேற்கு பகுதிகளில் 24 மணி நேர காற்றுத்தர குறியீடு 150 இருந்தது. மற்ற பகுதிகளில் அது 114 149 இடைப்பட்டிருந்தது. இன்று இரவு வரை காற்றின் தரம் ஆரோக்கியமற்ற நிலைக்கும் அதிக ஆரோக்கியமற்ற நிலைக்கும் இடையே இருக்கும் என்று தேசிய சுற்றுப்புற அமைப்பு முன்னுரைத்துள்ளது. மலேசியாவின் ஜோஹூர் மாநிலத்தில் புகைமூட்டம் காரணமாக அனைத்து பள்ளிகளும் கல்வி நிலையங்களும் நாளை முதல் வெள்ளிக்கிழமை வரை தொடர்ந்து மூடப்பட்டிருக்கும். மாசுபட்ட காற்றுடன் மாணவர்கள் அதிக நேரம் தொடர்பில் இருப்பதை குறைக்க அந்த நடவடிக்கை எடுக்கப்படுவதாக ஜோஹூரின் கல்வி தகவல் பிரிவின் தலைவர் சொன்னார். பள்ளிகள் மூடப்பட்டிருக்கும் காலத்தில் நடைபெறவிருந்த தேர்வுகள், மதிப்பீடுகள் அனைத்தும் ஒத்திவைக்கப்பட்டு மாற்று தேதிகளில் நடத்தப்படும் என்றும் அவர் கூறினார். மாணவர்களின் படிப்பு பாதிக்கப்படாமல் இருக்க வீட்டிலிருந்து பயிலும் முறை செயல்படுத்தப்படும். முன்னதாக கடந்த வியாழன் வெள்ளிக்கிழமைகளில் ஜோஹூரில் அனைத்து பள்ளிகளும் மூடப்பட்டிருந்தன. அமெரிக்க அதிபர் டொனால்டு டிரம்ப் உக்ரைனுக்கு புதிய அதிபர் தேவை என்று கூறியுள்ளார். அண்மையில் அமெரிக்கா ரஷ்யாவுடன் செய்து கொண்ட டீசல் ஒப்பந்தம் தொடர்பில் அதிபர் டிரம்புக்கும் உக்ரைனிய அதிபர் விளாடிமிர் ஜெலன்ஸ்கிக்கும் இடையே கருத்து மோதல் ஏற்பட்டுள்ளது. திரு ஜெலன்ஸ்கிக்கு பதிலாக உக்ரைன் அதிபராக தாம் இருந்திருந்தால் ரஷ்ய உக்ரைன் போர் ஒருபோதும் தொடங்கியிருக்காது என்று திரு டிரம்ப் சொன்னார். உக்ரைனுக்கு ஒப்பந்தங்கள் செய்யக்கூடிய தலைவர் தேவை என்றார் அவர். இதற்கிடையே உக்ரைனிய அதிகாரிகள் திரு ஜெலன்ஸ்கியை தற்காத்து பேசியுள்ளனர். உக்ரைனிய மக்களின் முழு ஆதரவும் அவருக்கு இருப்பதாக உக்ரைனிய வெளியுறவு அமைச்சர் சொன்னது. அமெரிக்க அதிபர் டொனால்டு டிரம்ப் ஹவுதி கிளர்ச்சி குழுக்கு எதிரான தாக்குதலில் சவுதி அரேபியாவுடன் வாஷிங்டன் இணையக்கூடும் என்று கூறியுள்ளார். சவுதி அரேபியாவின் கிங் கலித் அனைத்துலக விமான நிலையத்தின் மீது நடத்தப்பட்ட தாக்குதலில் 12 மாண்டனர், 300 அதிகமானோர் காயமுற்றனர். தாக்குதல் மிகவும் மோசமான செயல் என்று கூறிய அதிபர் டிரம்ப் அதனை ஏற்றுக்கொள்ள முடியாது என்றார். ஏமனைச் சேர்ந்த ஹவுதி கிளர்ச்சி குழு தாக்குதலை நடத்தியதாக சவுதி அரேபியா சொல்கிறது. தாக்குதலை தொடர்ந்து ரியாத்திலிருந்து அனைத்து விமானங்களும் திருப்பிவிடப்பட்டன. விமான நிலையத்தின் செயல்பாடுகள் தற்காலிகமாக நிறுத்தி வைக்கப்பட்டுள்ளதாக சவுதி சிவில் விமான போக்குவரத்து ஆணையம் தெரிவித்துள்ளது. இந்தியா அதன் உள்நாட்டு விவகாரங்களில் ஐக்கிய நாட்டு நிறுவனம் தேவையின்றி தலையிடுவதாக கூறியுள்ளது. நாட்டின் தேர்தல் ஆணைய தலைவர் பதவி விலக கோரி நடைபெற்ற ஆர்ப்பாட்டங்களின் போது பலர் தடுத்து வைக்கப்பட்ட விவகாரத்தில் ஐக்கிய நாட்டு நிறுவனம் அக்கறை தெரிவித்தது. இந்திய அதிகாரிகள் நிதானத்தை கடைபிடிக்க வேண்டும் என்று நிறுவனம் கேட்டுக்கொண்டது. நேற்று ஆர்ப்பாட்டங்களை நிறுத்த அதிகாரிகள் சுமார் 1000 பேரை தடுத்து வைத்தனர். இந்நிலையில் தடுத்து வைக்கப்பட்டவர்களில் பெரும்பாலானோர் விடுவிக்கப்பட்டுள்ளதாக NDTV செய்தி நிறுவனம் தெரிவித்துள்ளது. எனினும் கரப்பான்பூச்சி ஜனதா கட்சியின் நிறுவனரும் தலைவர்களும் இன்னும் தடுப்பு காவலில் இருப்பதாக தெரிகிறது. தாய்லாந்தின் தலைநகர் பாங்காக் அனைத்துலக பண நிதியம் உலக வங்கி வருடாந்திர சந்திப்புகளுக்கு தயாராகிறது. உலக பொருளாதாரம் குறித்த பேச்சுகளுக்காக 191 நாடுகளைச் சேர்ந்த 15,000 மேற்பட்ட பங்கேற்பாளர்கள் அடுத்த வாரம் அங்கு திரள்வர். சந்திப்பு நடக்கும் இடங்களில் பாதுகாப்பை உறுதி செய்ய 100 காவல் அதிகாரிகள் பணியில் இருப்பர். போக்குவரத்து நெரிசலை குறைக்க அரசாங்க அதிகாரிகள் வீட்டிலிருந்தே வேலை செய்வார்கள். மேலும் பாங்காக் நகரில் கூடுதலாக ஒரு பொது விடுமுறையும் அறிவிக்கப்பட்டுள்ளது. இதனுடன் செய்திகள் முடிவடைந்தன. அடுத்த செய்தி தொகுப்பை மாலை 6 கேட்கலாம். செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள செய்தி இணையப்பக்கம் அல்லது செய்தி செயலியை நாடுங்கள். வணக்கம்.

0: இப்போது நீங்கள் கேட்கவிருப்பது ஒலியின் சிறந்த பத்து பாடல்களின் தொகுப்பு.
1: இதோ ஆரம்பம் ஆயிடுச்சு உங்களுக்கான நேரம்.
2: ஒலியின் சிறந்த பத்து பாடல்கள் நிகழ்ச்சி. நீங்க வாக்களித்திருக்கும் பாடல்கள் என்னென்ன எடுத்து பிடிச்சிருக்க அப்படின்னு உங்களுக்காகவே நாங்க தொகுத்து வழங்க இருக்கின்றோம். பத்து பாடல்கள் காத்துட்டு இருக்குங்க.
1: பத்து பாடல்கள்ல ஒரு சில பாடல்களின் முன்னோட்டத்தை கேட்போமா?

0: நிச்சயமா இந்த பாடல்களுக்கு நீங்க வாக்களிச்சதுங்க. என்ன எடுத்து பிடிச்சிருக்கு இந்த பாடல்கள் அப்படின்னு தெரிஞ்சுக்க ஆசைப்படுவீங்க. தொடர்ந்து வானொலி பக்கம் இணைஞ்சிருங்க. 6 மணிக்கு மேல வானொலி வழியாகவும் டிக்டாக் லைவ் வழியாகவும் இணைய போறோம். பற்றிச்சுட்டு வேற காத்துட்டு இருக்குங்க.
1: இப்ப வாங்க, நீங்க வாக்களிச்சிருக்கும் பாடல்கள்ல 10வது நிலையில இடம் பிடிச்சிருக்கும் பாடலை நாம கேட்க போறோம். 6 விழுக்காட்டினர்தான் இந்த பாடலுக்கு வாக்களிச்சிருக்காங்க.
0: இந்த பாடல் இன்னும் புதுப்பிக்கணும் நித்யா, எல்லாருடைய மனசுல கொண்டு போய் சேர்க்கணும் நித்யா.
1: அதுக்கு முக்கியமான காரணம், எல்லாரும் 2 பாடல்களுக்கு வாக்களிச்சிருக்காங்க. எல்லாரும் அங்க போயிட்டாங்க.
0: ஆத்தாடி,
1: ஆனா கவலைப்படாதீங்க, இது ஒரு நல்ல பாடல் தான். முக்கியமாக உள்ளூர் ரேப்பர் பாடகர் யங் ராஜா பாடியிருக்கும் பாடல்ல
0: இந்த வாரம் இல்லைனால அடுத்த வாரம் இந்த பாடலுக்கு வாக்களிச்சு நல்ல நிலைக்கு கொண்டு வாங்க. இப்ப வாங்க 10வது நிலையை படித்திருக்கும் பாடல். 10வது இடத்தில்

0: வெறும் 10 விழுக்காடு முன்பணம் செலுத்தி ஜாய் ஆலுகாஸில் உங்கள் அபிமான நகைகளை இப்பொழுதே முன்பதிவு செய்து கொள்ளுங்கள்.
1: இப்பொழுதா? விழா காலத்திற்கு இன்னும் நாட்கள் இருக்கிறதே.
0: அதனால் தான் சிறந்த தங்க விலையை பெற இப்பொழுதே முன்பதிவு செய்ய வேண்டும். தங்க விலை உயர்விலிருந்து உங்களை பாதுகாத்துக் கொள்ள ஜாய் ஆலுகாஸில் இப்பொழுதே நகைகளை முன்பதிவு செய்து கொள்ளுங்கள். அது மட்டுமின்றி தங்க விலை குறைந்தால் குறைந்த விலைக்கே நீங்கள் நகைகளை வாங்கலாம். இன்னும் சிறப்பு என்னவென்றால், இதை நீங்கள் நேரில் சென்றும் அல்லது ஜாய் ஆலுகாஸ் செயலியிலும் வாங்கிக் கொள்ளலாம். இந்த முன்பதிவு சிறப்பு சலுகைகள் நவம்பர் 7 வரை மட்டுமே.
2: ஜாய் ஆலுகாஸ், வேர்ல்ட்ஸ் ஃபேவரட் ஜுவல்லர்.
3: மேஸ்ட்ரோ ப்ரொடக்ஷன்ஸ் பெருமையுடன் வழங்கும் இசையின் ராஜா இளையராஜா லைவ் இன் கான்சர்ட். இசை ஞானி இளையராஜாவின் 50 கலை பயணத்தை கொண்டாட வாருங்கள். முதல் முறையாக சிங்கப்பூரின் மிகப்பெரிய உள்ளரங்கமான சிங்கப்பூர் இன்டோர் ஸ்டேடியத்தில் சனிக்கிழமை நவம்பர் 14 இளையராஜாவின் கலை நிகழ்ச்சி நடைபெற உள்ளது. கங்கை அமரன், ஸ்வேதா மோகன், SPB சரண் என பல கலைஞர்கள் உங்களை மகிழ்விக்க உள்ளனர். அக்டோபர் 10 88 தொடங்கும் உங்கள் நுழைவுச்சீட்டுகளை பெற்றுக் கொள்ளுங்கள்.
4: குடிநுழைவு சோதனை சாவடிகள் ஆணையத்தின் போக்குவரத்து அறிவிப்பு. மலேசிய சோதனை சாவடியில் ஏற்பட்ட நெரிசலால் வூட்லண்ட் சோதனை சாவடியில் ஜொகூருக்கு செல்லும் வழியில் போக்குவரத்து நெரிசலாக இருக்கிறது. தாமதத்தை எதிர்பார்க்கலாம். பயணிகள் தங்கள் பயணத்தை தொடங்குவதற்கு முன் போக்குவரத்து நிலவரத்தை சரிபார்க்க அறிவுறுத்தப்படுகின்றனர். மேல் விவரங்களுக்கு ICA Facebook பக்கத்தை நாடலாம்.
5: ஒலியில் உல்லாசம் தொடர்ந்து இணைந்திருங்க. ஒலி 9:08 கேட்டாலே பரவசம்.
6: 9 9 9 9 9 9 9 9 9 9 9 9 9 9 9 9 9 9 9 9 9 9 9 9 9 9 9 9 9 9 9 9 9 9 9 9 9 9 9 9 9 9 9 9 9 9 9 9 9 9 9 9 9 9 9 9 9 9 9 9 9 9 9 9 9 9 9 9 9 9 9 9 9 9 9 9 9 9 9 9 9 9 9 9 9 9 9 9 9 9 9 9 9 9 9 9 9 9 9 9 9 9 9 9 9 9 9 9 9 9 9 9 9 9 9 9 9 9 9 9 9 9 9 9 9 9 9 9 9 9 9 9 9 9 9 9 9 9 9 9 9 9 9 9 9 9 9 9 9 9 9 9 9 9 9 9 9 9 9 9 9 9 9 9 9 9 9 9 9 9 9 9 9 9 9 9 9 9 9 9

0: ஒவ்வொரு நாளும் பேருந்துல பயணம் செய்யற ஒருத்தரா நீங்க?
1: சிங்கப்பூர் பொது பேருந்து சேவைக்கு ஒரு நீண்ட வரலாறு இருக்கு.
0: எந்த எண் பேருந்து எங்க செயல்பட்டுச்சுன்னு உங்களுக்கு தெரியுமா?
2: அதோட ஒவ்வொரு பேருந்து சேவையின் தனித்துவத்தை நம்ம அலசி ஆராய போறோம்.
3: ஒலியில நான் நவீன்,
0: நான் ரஃபி, நாங்க இருவரும் சேர்ந்து வழங்கும்
1: பஸ் பயணம்.
0: இப்போது டிக்டாக் மற்றும் இன்ஸ்டாகிராம் இவை இரண்டிலும் இந்த பஸ் பயணத்தை நீங்க பார்க்கலாம்.
1: எங்களுடைய பஸ் பயணம் தொடரும்.
4: நம்பர் 8.

0: இன்னும் கிளம்பலையா?
1: பாரு என் முகம் பொலிவே இல்லாம இருக்கு.
0: கவலைய விட, முகப்பொலிவுக்கு பஞ்சாராஸ் முல்தானி மிட்டி. முகப்பருக்களை குறைக்க பஞ்சாராஸ் குங்குமப்பூ மற்றும் ஆரஞ்சு. வறண்ட சருமத்துக்கு பஞ்சாராஸ் குங்குமப்பூ மற்றும் பப்பாளி. சருமத்தில் உள்ள பிசுபிசுப்பை குறைக்க பஞ்சாராஸ் குங்குமப்பூ மற்றும் சந்தனம். முகத்துக்கு புத்துணர்ச்சி தர பஞ்சாராஸ் கற்றாழை. இது போன்ற பல வகையான பஞ்சாராஸ் பேஸ் வாஷ் பொருட்கள் உங்க முகத்தை பாதுகாக்க உதவலாம்.
1: இதெல்லாம் எங்க கிடைக்கும்?
0: நம்ம பஞ்சாராஸ் சிங்கப்பூரில் உள்ள அனைத்து பிரபல கடைகளிலும் கிடைக்கும். மொத்த விநியோகஸ்தர்கள் ஜோதி ஸ்டோர், புஷ்ப கடை, சிங்கப்பூர்.
2: சிங்கப்பூரர்களே, உங்களுக்கு ஒரு நல்ல செய்தி. மக்களிடையே வரவேற்பு அதிகரித்திருப்பதால் வண்ட ஷாப் திருவிழா அக்டோபர் 14 வரை நடைபெற உள்ளது. சிறப்பு சலுகை தொகுப்பு, பெரிய அளவிலான சேமிப்புகள், இவற்றை அனுபவிக்க இதுதான் கடைசி வாய்ப்பு. நேச்சர்ஸ் ஃபார்ம், காம்பிட்டா, கினோஹிமிட்சு, ஒம்ரான், டாக்டர் ஊ, ஏசப்யோல் என இன்னும் பல 70 விழுக்காடு வரையிலான சேமிப்புகள். தினந்தோறும் அதிரடி சலுகைகளை சரியாக நண்பகல் 12 மணிக்கும் இரவு 8 மணிக்கும் நீங்கள் எதிர்பார்க்கலாம். குறைந்த அளவிலேயே பொருள்கள் உள்ளன. பொருள்கள் அனைத்தும் விற்று தீர்ந்து விட்டால் அவை விற்று தீர்ந்ததுதான். பாருங்கள், வாங்குங்கள், பெரிய அளவில் சேமியுங்கள். அக்டோபர் 14 வரை நீங்கள் சிறப்பு சலுகைகளை அனுபவிக்கலாம். தாமதம் இதற்கு, இன்றே செல்லுங்கள் oneshop.sg.
3: இது ஒரு சிறப்பான வார இறுதி.
4: Number 6.

0: என்ன சொல்றீங்க, தங்கம் மற்றும் வைர நகைகளை வாங்கினா இலவச தங்க காசா?
1: ஆமா,
0: நகைகளை வாங்கும் போது 40% வரை தள்ளுபடியா?
1: இது நம்ம மலபார் கோல்டன் டைமண்ட்ஸின் சிறப்பான விழா கால சலுகை. தங்கம் மற்றும் வைர நகைகளை வாங்கும் போது இலவசமா தங்க காசு தராங்க. கூடவே தேர்ந்தெடுக்கப்பட்ட நகைகளின் செய்குலியிலும் மற்றும் வைரத்தின் விலையிலும் 40% வரை தள்ளுபடியும் உண்டு.
0: அப்படின்னா இப்பவே நம்ம மலபார் கோல்டன் டைமண்ட்ஸுக்கு போவோம், நகைகளை வாங்குவோம், பரிசை பெறுவோம்.
2: எனக்கு தெரியல, அது பெரிய அளவு முதலீடு.
3: பெரிய அளவுன்னு யார் சொன்னது? மீரேக்கா இயக்கங்கள் வழி வரவேற்பை மதிப்பிட்டு பயன் அளிக்கிற விஷயங்கள்ல கவனம் செலுத்தி வளருங்க.
2: பலன் கிடைச்சா
3: அப்போ சிறப்பா வளர உங்களுக்கு தெரியும். தொடங்குவதற்கு சரியான இடம் எது என்பது மீரேக்காப்பிடம் கேளுங்க. மீரேக்கா வழங்குகிற ரெடி செட் க்ரோ. எங்களோட கலந்துரையாட அழைங்க 6333988888. மின்னஞ்சல் முகவரி mae@mirekap.com.sg.
4: குடிநுழைவு சோதனை சாவடிகள் ஆணையத்தின் போக்குவரத்து அறிவிப்பு. மலேசிய சோதனை சாவடியில் ஏற்பட்ட நெரிசலால் வூட்லண்ட் சோதனை சாவடியில் ஜொகூருக்கு செல்லும் வழியில் போக்குவரத்து நெரிசலாக இருக்கிறது. தாமதத்தை எதிர்பார்க்கலாம். பயணிகள் தங்கள் பயணத்தை தொடங்குவதற்கு முன் போக்குவரத்து நிலவரத்தை சரிபார்க்க அறிவுறுத்தப்படுகின்றனர். மேல் விவரங்களுக்கு ICA Facebook பக்கத்தை நாடலாம்.
5: சத்தம் ரொம்ப பலமா இருக்கு, உற்சாகம் ரொம்ப ரொம்ப கூட இருக்கு.
6: ரத்தத்தின் ரத்தமே எல்லாம் உங்களுக்காக தான்.
7: டான்ஸ் வேணுமா டான்ஸ் இருக்கு, ஃபைட் வேணுமா ஃபைட் இருக்கு.
8: தோசை என்கிற வார்த்தை எப்படி உருவானது?
9: கல்லுல ஊத்தும் போது ஸ்வைன்னு கேக்குங்க, அதனால தோசை அப்படி வச்சுட்டாங்க.
5: நீங்க ரெண்டு பேரும் சேர்ந்தா ரொம்ப எக்ஸ்ட்ரா எனர்ஜியா இருக்கும்.

ஞாயிற்றுக்கிழமைகளிலும் பிற்பகல் ஒரு மணியில் இருந்து இசை புயல் ஏ ஆர் ரஹ்மான்.

0: சொல்றீங்க? தங்கம் மற்றும் வைர நகைகளை வாங்கினா இலவச தங்க காசா?
1: ஆமா.
0: நகைகளை வாங்கும் போது 40 விழுக்காடு வரை தள்ளுபடியா?
1: இது நம்ம மலபார் கோல்டன் டைமண்ட்ஸின் சிறப்பான விழாக்கால சலுகை. தங்கம் மற்றும் வைர நகைகளை வாங்கும் போது இலவசமா தங்க காசு தராங்க. கூடவே தேர்ந்தெடுக்கப்பட்ட நகைகளின் செய்குலியிலும் மற்றும் வைரத்தின் விலையிலும் 40 விழுக்காடு வரை தள்ளுபடியும் உண்டு.
0: அப்படின்னா இப்பவே நம்ம மலபார் கோல்டன் டைமண்ட்ஸுக்கு போவோம், நகைகளை வாங்குவோம், பரிசை பெறுவோம்.
2: நீ வாட்சில் ஸ்டார் பிரீமியர் பிளஸ் ஒளி வழிகளில் பிரீமியர் லீக் ஆட்டங்கள் மீண்டும் தொடங்கவிருக்கின்றன. பிரபல குழுக்கள் போட்டியிட இருக்கின்றன. அனைத்து ஆட்டங்களையும் நீ வாட்சில் நேரடியாக பார்த்து மகிழுங்கள். பிரீமியர் பிளஸ் மாதாந்திர திட்டத்தின் வழி அதிக சுதந்திரம் அல்லது ஸ்பாட்ஸ் பிளஸ் பிரீமியர் பிளஸ் பண்டல் என உங்களுக்கு பிடித்த திட்டங்களை தேர்ந்தெடுக்கலாம். பிடித்த குழுக்களுக்கு ஆதரவு தெரிவிக்கலாம். நீ வாட்சில் ஸ்டார் பிரீமியர் பிளஸ்க்கு பதிவு செய்யுங்கள். எந்த ஒரு ஒப்பந்தமும் கிடையாது, உடனடியாக செலுத்தலாம். செல்லுங்கள் newwatch.sg/subscribe.
3: ஒலி 9 ஆர் 8 இல் வார இறுதி ஒலியில் உல்லாசம் ஏ ஆர் ரஹ்மான் பாடல்கள்.

0: முதன்முறையாக 10 நாட்கள் ஜாக்ஸ் லாம் இந்தியா 20ஆம் ஆண்டு பிரம்மாண்டு தீபாவளி தள்ளுபடி விற்பனை. ஆடைகள், நகைகள், கைவினை பொருட்கள், 300க்கும் மேற்பட்ட கடைகள், இந்தியாவின் பிரபல கடை தெருக்கள், ஹரியாசின் வெடிங் பிரியாணி, தீபாவளி விருந்து, அதிரடி தள்ளுபடிகள், தினமும் பரிசுகள், துபாய், லண்டன், ரோம், நியூயார்க், பாரிஸ் சென்று வர விமான பயணச்சீட்டுகள், கைபேசிகள், உல்லாச கப்பல் இரவு விருந்து பற்றி சீட்டுகள் ஆகியவற்றை வெல்லுங்கள். அக்டோபர் 16 முதல் 25 வரை சிங்கப்பூர் எக்ஸ்போ ஹால் 9 கோயில் 3 10 நாட்கள் ஜாக்ஸ் லாம் இந்தியா தீபாவளி விற்பனை, அனுமதி இலவசம்.
1: அதிபர் சவால் மூலம் ஆதரவு பெறும் 120 திட்டங்களுக்கு நீங்கள் வழங்கும் நன்கொடை 100,000-க்கும் மேற்பட்டோர் மற்றும் அவர்களது குடும்பங்களின் வாழ்க்கையை மேம்படுத்த உதவும். சுதந்திரமாக செயல்படுவதாக இருந்தாலும் சரி, வாழ்க்கையின் மிக கடினமான தருணங்களில் குடும்பங்களுக்கு துணையாக இருப்பது அல்லது பாதிக்கப்படக்கூடிய நிலையில் உள்ள முதியவர்களுக்கு கவனிப்பையும் பிணைப்பையும் கொடுப்பதாக இருந்தாலும் சரி, ஒன்றிணைந்து வாழ்க்கையை உயர்த்துவோம், நம்பிக்கையை ஊட்டுவோம். இன்றே உங்கள் ஆதரவை வழங்க செல்லுங்கள் mediacorp.sg/pc.
2: குடிநுழைவு சோதனை சாவடிகள் ஆணையத்தின் போக்குவரத்து அறிவிப்பு. மலேசிய சோதனை சாவடியில் ஏற்பட்ட நெரிசலால் வூட்லண்ட் சோதனை சாவடியில் ஜொகூருக்கு செல்லும் வழியில் போக்குவரத்து நெரிசலாக இருக்கிறது. தாமதத்தை எதிர்பார்க்கலாம். பயணிகள் தங்கள் பயணத்தை தொடங்குவதற்கு முன் போக்குவரத்து நிலவரத்தை சரிபார்க்க அறிவுறுத்தப்படுகின்றனர். மேல் விவரங்களுக்கு ICA Facebook பக்கத்தை நாடலாம்.
3: இசை புயலின் இசை ரயில் ஒவ்வொரு ஞாயிற்றுக்கிழமைகளிலும் பிற்பகல் 1 மணியில் இருந்து இசை புயல்

0: இது உங்க ஒலியோட அறியீடு.
1: உங்களுடைய ஒரே தேர்வா இருக்கட்டும், கேட்டாலே பரவசம்.

0: என்ன சொல்றீங்க, தங்கம் மற்றும் வைர நகைகளை வாங்கினா இலவச தங்க காசா?
1: ஆமா,
0: நகைகளை வாங்கும் போது 40 விழுக்காடு வரை தள்ளுபடியா?
1: இது நம்ம மலபார் கோல்டன் டைமண்ட்ஸின் சிறப்பான விழாக்கால சலுகை. தங்கம் மற்றும் வைர நகைகளை வாங்கும் போது இலவசமா தங்க காசு தராங்க. கூடவே தேர்ந்தெடுக்கப்பட்ட நகைகளின் செய்குலியிலும் மற்றும் வைரத்தின் விலையிலும் 40 விழுக்காடு வரை தள்ளுபடியும் உண்டு.
0: அப்படின்னா இப்பவே நம்ம மலபார் கோல்டன் டைமண்ட்ஸுக்கு போவோம், நகைகளை வாங்குவோம், பரிசை பெறுவோம்.
2: எனக்கு M1ல இருந்து புத்தம் புது iPhone 18 Pro Max கிடைச்சிருக்கு.
3: அப்படியா? எவ்வளவு பணம் கொடுத்த?
2: M1க்கு மாறின கைத்தொலைபேசிக்கு ஒரு வெள்ளி கூட கொடுக்கல.
3: அப்ப மாத கட்டணம் எவ்வளவு?
2: மாதத்துக்கு வெறும் 68.95 காசுதா.
3: கைத்தொலைபேசிக்கு கட்டணம் இல்ல, மாதத்துக்கு வெறும் 68.95 காசா?
2: ஆமா, அதோட துணைக்கருவிகள் பரிசு பொருள்களும் கொடுத்தாங்க.
3: அடடா, நான் இப்பவே M1க்கு மாற போறேன்.
2: M1க்கு மாறுங்கள். வேரியபிள் அபர்ச்சர் 48 MP, ஃபியூஷன் பிரதான கேமரா கொண்ட புத்தம் புதிய iPhone 18 Pro Max ஐ பெற்றுக் கொள்ளுங்கள். இன்றைய M1.com.sg க்கு செல்லுங்கள் அல்லது M1 கடைக்கு வாருங்கள்.
4: 10 மணி ஆனாலே நம்ம நேர்கள் தானே நம்ம பக்கம் வந்துருவாங்க.
5: இந்த வந்துட்டாங்கல்ல, ஜெச்சல்ல வந்துட்டாங்கல்ல.
6: தேட தேட புதையல் கூட கிடைச்சிரும்.
4: ஆனா பாட்டு கிடைக்குமா?
7: கடம்லே இல்ல.
8: ஆனா எங்க கிட்ட இருக்கு?
9: இரவு 10 மணியில இருந்து 11:30 மணி வரை நேயர் விருப்பம் காத்துக்கிட்டு இருக்கு.
10: 1:30 மணி நேரம் அதுல நீங்க கேக்குற பாட்டு கிடைக்கும்.
11: இரவின் ஆட்டம்
12: பாடல்களை கேளுங்கள், மறைந்து விடும் சோகங்கள்.

இதுக்கு மட்டும் இல்ல, இந்த ஊருக்கு மட்டும் இல்ல, இந்த நாட்டுக்கே சொல்றேன்.

0: பீட்டு ஆதரவு
1: தங்கம் வாங்கணும், அழகா இருக்கணும், அப்போ நம்ம ஆல்கா ஜுவல்லர்ஸ்க்கு போகணும். அழகு, தரம், நம்பிக்கை எல்லாம் ஒரே இடத்தில். ஆல்கா ஜுவல்லர்ஸ், 77 ஸ்ரீரங்கம் ரோட், சிங்கப்பூர்.
2: ஒலி 9:08 வார இறுதி ஒலியில் உல்லாசம், ஏ ஆர் ரஹ்மான் பாடல்கள்.

0: நிகழ்ச்சிக்கு வந்த அனைவருக்கும் நன்றி.
1: கடந்த அக்டோபர் 4ஆம் தேதி ஆங்கர்வேல் வில்லேஜில் நடைபெற்ற ஃபிட் அண்ட் ஃபன் நிகழ்ச்சி கோலாகலமாக நடைபெற்று முடிந்தது. அந்த நிகழ்ச்சியில் சிங்கப்பூரின் பல பகுதிகளில் இருந்து பலரும் வந்து கலந்து கொண்டனர். நிகழ்ச்சியில் ஆங்கர்வேல் வில்லேஜில் இருந்து காம்பஸ் வான் வரை 5 கிலோமீட்டர் நடை இடம்பெற்றது. நடைக்கு பிறகு குடி பேக் ஒன்றும் வழங்கப்பட்டது. மீடியா காப் கலைஞர்கள் உங்களுக்காக நிகழ்ச்சியையும் அங்கு படைத்தார்கள். போட்டிகளில் கலந்து கொண்டு பரிசுகளை பெற்றுக் கொண்ட நேயர்கள் அனைவருக்கும் எங்களுடைய வாழ்த்துக்கள். இந்த நிகழ்ச்சியை உங்களுக்கு கொண்டு வந்த சுகாதார பங்காளிகள் இபின் மற்றும் கிரீன் லைஃப். ஃபிட் அண்ட் ஃபன் 2020 எவ்ரிபடி நோஸ் நிகழ்ச்சியின் ஒரு கூறாக மீடியா காப் ஏற்பாடு செய்தது.

0: Formula One is back under the floodlights. The Singapore Airlines Singapore Grand Prix roars back into the iconic Marina Bay Street Circuit from 9th to 11th October. Feel the adrenaline as the world's fastest drivers battle it out, speeding wheel to wheel as they race for victory at the home of Formula One's spectacular night race. Can Mercedes duo Kimi Antonelli and George Russell keep their momentum going? Or will Ferrari, McLaren and Red Bull turn up the pressure and take the fight all the way to the checkered flag? Strap in for an exciting race filled with full-throttle, high-octane Formula One action as Media Group brings you all the action live from 9th to 11th October on Channel 5 and MeWatch. The coverage of Formula One Singapore Airlines Singapore Grand Prix 2026 is brought to you by broadcast main sponsor Direct Asia Insurance. Buy motor and travel insurance today at directasia.com.
1: குடிநுழைவு சோதனை சாவடிகள் ஆணையத்தின் போக்குவரத்து அறிவிப்பு. மலேசிய சோதனை சாவடியில் ஏற்பட்ட நெரிசலால் வூட்லண்ட் சோதனை சாவடியில் ஜொகூருக்கு செல்லும் வழியில் போக்குவரத்து நெரிசலாக இருக்கிறது. தாமதத்தை எதிர்பார்க்கலாம். பயணிகள் தங்கள் பயணத்தை தொடங்குவதற்கு முன் போக்குவரத்து நிலவரத்தை சரிபார்க்க அறிவுறுத்தப்படுகின்றனர். மேல் விவரங்களுக்கு ICA Facebook பக்கத்தை நாடலாம்.
2: ஒலியில் இப்பொழுது நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது ஹிந்தி பாடல்கள்.
3: You're listening to Hindi numbers on 960.

0: எனக்கு அமேசான்ல இருந்து புத்தம் புது iPhone 18 Pro Max கிடைச்சிருக்கு.
1: அப்படியா? எவ்வளவு பணம் கொடுத்த?
0: அமேசானுக்கு மாறின கைத்தொலைபேசிக்கு ஒரு வெள்ளி கூட கொடுக்கல.
1: அப்ப மாத கட்டணம் எவ்வளவு?
0: மாதத்துக்கு வெறும் 68.95 காசுதா.
1: கைத்தொலைபேசிக்கு கட்டணம் இல்ல, மாதத்துக்கு வெறும் 68.95 காசா?
0: ஆமா, அதோட துணை கருவிகள் பரிசு பொருட்களும் கொடுத்தாங்க.
1: அடடா, நான் இப்பவே அமேசானுக்கு மாற போறேன்.
0: அமேசானுக்கு மாறுங்கள். வேரியபிள் அபர்ச்சர் 48 மெகா பிக்சல் ஃபியூஷன் பிரதான கேமரா கொண்ட புத்தம் புதிய iPhone 18 Pro Max ஐ பெற்றுக் கொள்ளுங்கள். இன்றைய m1.com.sg க்கு செல்லுங்கள் அல்லது m1 கடைக்கு வாருங்கள்.
2: சிங்கப்பூரர்களே, உங்களுக்கு ஒரு நல்ல செய்தி. மக்களிடையே வரவேற்பு அதிகரித்திருப்பதால் வண்ண ஷாப் திருவிழா அக்டோபர் 14 வரை நடைபெற உள்ளது. சிறப்பு சலுகை தொகுப்பு, பெரிய அளவிலான சேமிப்புகள், இவற்றை அனுபவிக்க இதுதான் கடைசி வாய்ப்பு. நேச்சர்ஸ் ஃபார்ம், காம்பீட்டா, கினோஹிமிட்சு, ஒம்ரான், டாக்டர் ஊ, ஏசோபியோல் என இன்னும் பல 70 விழுக்காடு வரையிலான சேமிப்புகள். தினந்தோறும் அதிரடி சலுகைகளை சரியாக நண்பகல் 12 மணிக்கும் இரவு 8 மணிக்கும் நீங்கள் எதிர்பார்க்கலாம். குறைந்த அளவிலேயே பொருள்கள் உள்ளன. பொருள்கள் அனைத்தும் விற்று தீர்ந்து விட்டால் அவை விற்று தீர்ந்ததுதான். பாருங்கள், வாங்குங்கள், பெரிய அளவில் சேமியுங்கள். அக்டோபர் 14 வரை நீங்கள் சிறப்பு சலுகைகளை அனுபவிக்கலாம். தாமதம் இதற்கு, இன்றே செல்லுங்கள் oneshop.sg.
3: மீடியா கபலி 9:08 இல் ஹிந்தி பாடல்கள்.
4: You're listening to Hindi numbers on only 968.

0: ஜாஜா. அடியோஸ் அமிகோ.
1: நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது இந்தி நாளிதழ். You're listening to Hindi Numbers on only 96.8.

0: வெறும் 10 விழுக்காடு முன்பணம் செலுத்தி ஜாய் ஆலுகாசில் உங்கள் அபிமான நகைகளை இப்பொழுதே முன்பதிவு செய்து கொள்ளுங்கள்.
1: இப்பொழுதா? விழா காலத்திற்கு இன்னும் நாட்கள் இருக்கிறதே.
0: அதனால் தான் சிறந்த தங்க விலையை பெற இப்பொழுதே முன்பதிவு செய்ய வேண்டும். தங்க விலை உயர்விலிருந்து உங்களை பாதுகாத்துக் கொள்ள ஜாய் ஆலுகாசில் இப்பொழுதே நகைகளை முன்பதிவு செய்து கொள்ளுங்கள். அது மட்டுமின்றி தங்க விலை குறைந்தால் குறைந்த விலைக்கே நீங்கள் நகைகளை வாங்கலாம். இன்னும் சிறப்பு என்னவென்றால், இதை நீங்கள் நேரில் சென்றும் அல்லது ஜாய் ஆலுகாஸ் செயலியிலும் வாங்கிக் கொள்ளலாம். இந்த முன்பதிவு சிறப்பு சலுகைகள் நவம்பர் 7 வரை மட்டுமே.
2: ஜாய் ஆலுகாஸ், வேர்ல்ட்ஸ் ஃபேவரட் ஜுவல்லர்.
3: அதிபர் சவால் மூலம் ஆதரவு பெறும் 120 திட்டங்களுக்கு நீங்கள் வழங்கும் நன்கொடை 100,000 மேற்பட்டோர் மற்றும் அவர்களது குடும்பங்களின் வாழ்க்கையை மேம்படுத்த உதவும். சுதந்திரமாக செயல்படுவதாக இருந்தாலும் சரி, வாழ்க்கையின் மிக கடினமான தருணங்களில் குடும்பங்களுக்கு துணையாக இருப்பது அல்லது பாதிக்கப்படக்கூடிய நிலையில் உள்ள முதியவர்களுக்கு கவனிப்பையும் பிணைப்பையும் கொடுப்பதாக இருந்தாலும் சரி, ஒன்றிணைந்து வாழ்க்கையை உயர்த்துவோம், நம்பிக்கையை ஊட்டுவோம். இன்றே உங்கள் ஆதரவை வழங்க செல்லுங்கள் mediacorp.sg/pc.
4: குடிநுழைவு சோதனை சாவடிகள் ஆணையத்தின் போக்குவரத்து அறிவிப்பு. மலேசிய சோதனை சாவடியில் ஏற்பட்ட நெரிசலால் வூட்லண்ட் சோதனை சாவடியில் ஜொகூருக்கு செல்லும் வழியில் போக்குவரத்து நெரிசலாக இருக்கிறது. தாமதத்தை எதிர்பார்க்கலாம். பயணிகள் தங்கள் பயணத்தை தொடங்குவதற்கு முன் போக்குவரத்து நிலவரத்தை சரிபார்க்க அறிவுறுத்தப்படுகின்றனர். மேல் விவரங்களுக்கு ICA Facebook பக்கத்தை நாடலாம்.
5: You're listening to Hindi numbers on Mirka Oli 968.
6: Mirka Oli 968 Hindi பாடல்கள்.

0: Listen to Hindi numbers. Thank you for listening to Woli 98. நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது Woli 968.
1: Next we have Punjabi numbers. America Woli 968.

0: முதன்முறையாக 10 நாட்கள் ஜாக்ஸ் அலாம் இந்தியா 20 ஆண்டு பிரம்மாண்டு தீபாவளி தள்ளுபடி விற்பனை. ஆடைகள், நகைகள், கைவினை பொருட்கள், 300 மேற்பட்ட கடைகள், இந்தியாவின் பிரபல கடை தெருக்கள், ஹரியாசி வெடிங் பிரியாணி, தீபாவளி விருந்து, அதிரடி தள்ளுபடிகள், தினமும் பரிசுகள், துபாய், லண்டன், ரோம், நியூயார்க், பாரிஸ் சென்று வர விமான பயணச்சீட்டுகள், கைபேசிகள், உல்லாச கப்பல் இரவு விருந்து பற்றி சீட்டுகள் ஆகியவற்றை வெல்லுங்கள். அக்டோபர் 16 முதல் 25 வரை சிங்கப்பூர் எக்ஸ்போ ஹால் 9 ஃபோகர் 3 10 நாட்கள் ஜாக்ஸ் அலாம் இந்தியா தீபாவளி விற்பனை அனுமதி இலவசம்.
1: சிங்கப்பூரர்களே, உங்களுக்கு ஒரு நல்ல செய்தி. மக்களிடையே வரவேற்பு அதிகரித்திருப்பதால் வண்ட ஷாப் திருவிழா அக்டோபர் 14 வரை நடைபெற உள்ளது. சிறப்பு சலுகை தொகுப்பு, பெரிய அளவிலான சேமிப்புகள், இவற்றை அனுபவிக்க இதுதான் கடைசி வாய்ப்பு. நேச்சர்ஸ் ஃபார்ம், காம்பிட்டா, கினோஹிமிட்சு, ஒம்ரான், டாக்டர் ஊ, ஏசப்யோல் என இன்னும் பல 70 வரையிலான சேமிப்புகள். தினந்தோறும் அதிரடி சலுகைகளை சரியாக நண்பகல் 12 இரவு 8 நீங்கள் எதிர்பார்க்கலாம். குறைந்த அளவிலேயே பொருள்கள் உள்ளன. பொருள்கள் அனைத்தும் விற்று தீர்ந்து விட்டால் அவை விற்று தீர்ந்ததுதான். பாருங்கள், வாங்குங்கள், பெரிய அளவில் சேமியுங்கள். அக்டோபர் 14 வரை நீங்கள் சிறப்பு சலுகைகளை அனுபவிக்கலாம். தாமதம் இதற்கு இன்றே செல்லுங்கள் oneshop.sg.
2: நீங்கள் கேட்டு மகிழ்ந்து கொண்டிருப்பது
1: மலையாள பாடல்கள்.

0: கேட்டது மலையாள பாடல்கள்.
1: நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது ஒலி 968.
2: ஒலி 968 இல் அடுத்து நீங்கள் கேட்கவிருப்பது தெலுங்கு பாடல்கள்.
3: தெலுங்கு பாடல்கள்.

0: உங்களுக்கு சமைக்க தெரியாதா அல்லது ஏற்கனவே நல்லா சமைக்க கூடியவரா?
1: டேக் ஆனியன், கட்ட கட்ட பாட்டிஸ்
0: சமையல் குறிப்புகள் உங்களுக்காகவே ஒலி 968 திங்கள் முதல் வெள்ளி வரை. இவ்வங்கத்திற்கு ஆதரவு
2: ஹவுஸ் பிராண்ட்னா நம்பி வாங்கலாம்.
3: நீ வாட்சில் ஸ்டார் பிரீமியர் பிளஸ் ஒளி வழிகளில் பிரீமியர் லீக் ஆட்டங்கள் மீண்டும் தொடங்கவிருக்கின்றன. பிரபல குழுக்கள் போட்டியிட இருக்கின்றன. அனைத்து ஆட்டங்களையும் நீ வாட்சில் நேரடியாக பார்த்து மகிழுங்கள். பிரீமியர் பிளஸ் மாதாந்திர திட்டத்தின் வழி அதிக சுதந்திரம் அல்லது ஸ்போர்ட்ஸ் பிளஸ் பிரீமியர் பிளஸ் பண்டல் என உங்களுக்கு பிடித்த திட்டங்களை தேர்ந்தெடுக்கலாம். பிடித்த குழுக்களுக்கு ஆதரவு தெரிவிக்கலாம். நீ வாட்சில் ஸ்டார் பிரீமியர் பிளஸ்க்கு பதிவு செய்யுங்கள். எந்த ஒரு ஒப்பந்தமும் கிடையாது, உடனடியாக செலுத்தலாம். செல்லுங்கள் newwatch.sg/subscribe.
4: குடிநுழைவு சோதனை சாவடிகள் ஆணையத்தின் போக்குவரத்து அறிவிப்பு. மலேசிய சோதனை சாவடியில் ஏற்பட்ட நெரிசலால் வூட்லண்ட் சோதனை சாவடியில் ஜொகூருக்கு செல்லும் வழியில் போக்குவரத்து நெரிசலாக இருக்கிறது. தாமதத்தை எதிர்பார்க்கலாம். பயணிகள் தங்கள் பயணத்தை தொடங்குவதற்கு முன் போக்குவரத்து நிலவரத்தை சரிபார்க்க அறிவுறுத்தப்படுகின்றனர். மேல் விவரங்களுக்கு ICA Facebook பக்கத்தை நாடலாம்.
5: ஒலியில் நீங்கள் கேட்டு மகிழ்ந்து கொண்டிருப்பது தெலுங்கு பாடல்கள். தெலுங்கு பாடல்கள்

0: ஒலியில் உங்களுக்காக இதுவரை இடம்பெற்றது தெலுங்கு பாடல்கள். தெலுங்கு பாடல்கள் வார நாட்களில் பின்னிரவு மணி 12 காதல் பாடல்கள் ஒலியில். வார இறுதியில் ஞாயிற்றுக்கிழமைகளில் மாலை மணி 4 காதல் பாடல்கள்.
1: லவ் மூடு ஸ்டார்ட் ஆயிருச்சு.

0: தள்ளுபடி 10-70 விழுக்காடு வரை உங்கள் ஹனிஃபாவில்.
1: எனக்கு M1 ல இருந்து புத்தம் புது iPhone 18 Pro Max கிடைச்சிருக்கு.
2: அப்படியா? எவ்வளவு பணம் கொடுத்த?
1: M1 க்கு மாறின கைத்தொலைபேசிக்கு ஒரு வெள்ளி கூட கொடுக்கல.
2: அப்ப மாத கட்டணம் எவ்வளவு?
1: மாதத்துக்கு வெறும் 68.95 காசுதா.
2: கைத்தொலைபேசிக்கு கட்டணம் இல்ல, மாதத்துக்கு வெறும் 68.95 காசா?
1: ஆமா, அதோட துணை கருவிகள் பரிசு பொருட்களும் கொடுத்தாங்க.
2: அடடா, நான் இப்பவே M1 க்கு மாற போறேன்.
1: M1 க்கு மாறுங்கள். வேரியபிள் அபர்ச்சர் 48 MP, ஃபியூஷன் பிரதான கேமரா கொண்ட புத்தம் புதிய iPhone 18 Pro Max ஐ பெற்றுக் கொள்ளுங்கள். இன்றைய M1.com.sg க்கு செல்லுங்கள் அல்லது M1 கடைக்கு வாருங்கள்.

0: உனக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன்.
1: நான் எங்கேயாவது காதல் கீதலையும் விழுவேனா? அதெல்லாம் வேலை இல்லாதவங்க பண்றது.
0: இப்படி பேசினா டெஃபினட்டா அதான் இப்ப மூஞ்சிலேயே தெரியுது.
1: என்னது திடீர்னு ஒரு 40 வாட்ஸ் பிரகாசம் அதிகமாயிருக்கேன்.
2: எல்லாமே காதல் காதல் உங்கள் ஒலி.

0: ஒரு தேநீர் போட்டு தரவா?
1: இது மாதிரி உங்களுக்கு எப்படி இருக்கு?
2: Come on baby, let's go on the bullet. On the vela padikala duet.
1: இது மாதிரி இருக்கு. ஒலியோட கொண்டாடுங்க.

0: முதன்முறையாக 10 நாட்கள் ஜாக்ஸலாம் இந்தியா 20 ஆண்டு பிரம்மாண்டு தீபாவளி தள்ளுபடி விற்பனை. ஆடைகள், நகைகள், கைவினை பொருட்கள் 300 மேற்பட்ட கடைகள், இந்தியாவின் பிரபல கலை தெருக்கள், ஹரியாசின் வெடிங் பிரியாணி, தீபாவளி விருந்து, அதிரடி தள்ளுபடிகள், தினமும் பரிசுகள், துபாய், லண்டன், ரோம், நியூயார்க், பாரிஸ் சென்று வர விமான பயணச்சீட்டுகள், கைபேசிகள், உல்லாச கப்பல் இரவு விருந்து பற்றி சீட்டுகள் ஆகியவற்றை வெல்லுங்கள். அக்டோபர் 16 முதல் 25 வரை சிங்கப்பூர் எக்ஸ்போ ஹால் 9 கோயில் 3 10 நாட்கள் ஜாக்ஸலாம் இந்தியா தீபாவளி விற்பனை அனுமதி இலவசம்.
1: சிங்கப்பூரர்களே, உங்களுக்கு ஒரு நல்ல செய்தி. மக்களிடையே வரவேற்பு அதிகரித்திருப்பதால் வண்ட ஷாப் திருவிழா அக்டோபர் 14 வரை நடைபெற உள்ளது. சிறப்பு சலுகை தொகுப்பு, பெரிய அளவிலான சேமிப்புகள், இவற்றை அனுபவிக்க இதுதான் கடைசி வாய்ப்பு. நேச்சர்ஸ் ஃபார்ம், காம்பிட்டா, கினோஹிமிட்சு, ஒம்ரான், டாக்டர் ஊ, ஏசப்யோ என இன்னும் பல 70 வரையிலான சேமிப்புகள். தினந்தோறும் அதிரடி சலுகைகளை சரியாக நண்பகல் 12 இரவு 8 நீங்கள் எதிர்பார்க்கலாம். குறைந்த அளவிலேயே பொருள்கள் உள்ளன. பொருள்கள் அனைத்தும் விற்று தீர்ந்து விட்டால் அவை விற்று தீர்ந்ததுதான். பாருங்கள், வாங்குங்கள், பெரிய அளவில் சேமியுங்கள். அக்டோபர் 14 வரை நீங்கள் சிறப்பு சலுகைகளை அனுபவிக்கலாம். தாமதம் இதற்கு இன்றே செல்லுங்கள் oneshop.sg.
2: மனிதர் உணர்ந்து கொள்ள இது மனித காதல் அல்ல,
3: காதல் அல்ல,
4: அதையும் தாண்டி புனிதமான.
5: இது சாதாரண பாட்டு இல்ல, எல்லாமே
6: காதல் பாடல்.
5: உங்கள் ஒலியில்

0: உனக்கு எப்படின்னு தெரியல, ஆனா எனக்கு உன்னதான் ரொம்ப பிடிக்கும். அப்போ இப்போ எப்பவுமே உன்னை அப்படியெல்லாம் விட்டுட்டு போயிட முடியாது.
1: எல்லாமே காதல் காதல் பாடல் உங்கள் ஒலியில்.

0: இன்னும் கிளம்பலையா?
1: பாரு, என் முகம் பொலிவே இல்லாம இருக்கு.
0: கவலைய விட, முகப்பொலிவுக்கு பஞ்சாராஸ் முல்தானி மிட்டி. முகப்பருக்களை குறைக்க பஞ்சாராஸ் குங்குமப்பூ மற்றும் ஆரஞ்சு. வறண்ட சருமத்துக்கு பஞ்சாராஸ் குங்குமப்பூ மற்றும் பப்பாளி. சருமத்தில் உள்ள பிசுபிசுப்பை குறைக்க பஞ்சாராஸ் குங்குமப்பூ மற்றும் சந்தனம். முகத்துக்கு புத்துணர்ச்சி தர பஞ்சாராஸ் கற்றாழை. இது போன்ற பல வகையான பஞ்சாராஸ் பேஸ் வாஷ் பொருட்கள் உங்க முகத்தை பாதுகாக்க உதவலாம்.
1: இதெல்லாம் எங்க கிடைக்கும்?
0: நம்ம பஞ்சாராஸ் சிங்கப்பூரில் உள்ள அனைத்து பிரபல கடைகளிலும் கிடைக்கும். மொத்த விநியோகஸ்தர்கள் ஜோதி ஸ்டோர், புஷ்பக்கடை, சிங்கப்பூர்.
2: மேஸ்ட்ரோ ப்ரொடக்ஷன்ஸ் பெருமையுடன் வழங்கும் இசையின் ராஜா இளையராஜா லைவ் இன் கான்சர்ட். இசை ஞானி இளையராஜாவின் 50 ஆண்டுகள் கலை பயணத்தை கொண்டாட வாருங்கள். முதல் முறையாக சிங்கப்பூரின் மிகப்பெரிய உள்ளரங்கமான சிங்கப்பூர் இன்டோர் ஸ்டேடியத்தில் சனிக்கிழமை நவம்பர் 14 இளையராஜாவின் கலை நிகழ்ச்சி நடைபெற உள்ளது. கங்கை அமரன், ஸ்வேதா மோகன், SPB சரண் என பல கலைஞர்கள் உங்களை மகிழ்விக்க உள்ளனர். அக்டோபர் 10 88 வெள்ளியிலிருந்து தொடங்கும் உங்கள் நுழைவுச் சீட்டுகளை பெற்றுக் கொள்ளுங்கள். sistic.com.sg.
3: மனிதர் உணர்ந்து கொள்ள இது மனித காதல் அல்ல,
4: காதல் அல்ல.
5: அதையும் தாண்டி புனிதமான
6: இது சாதாரண பாட்டு இல்ல, எல்லாமே
7: காதல். காதல்
6: பாடு உங்கள் ஒலியில்.
8: நீயே

0: 20வது ஆண்டாக வெற்றி நடை போடுகிறது. குடும்பத்தோட வாங்க, அனுமதி இலவசம்.
1: எனக்கு தெரியல, அது பெரிய அளவு முதலீடு.
2: பெரிய அளவுன்னு யார் சொன்னது? மீரக்கா இயக்கங்கள் வழி வரவேற்பை மதிப்பிட்டு பயனளிக்கிற விஷயங்கள்ல கவனம் செலுத்தி வளருங்க.
1: பலன் கிடைச்சா
2: அப்போ சிறப்பா வளர உங்களுக்கு தெரியும். தொடங்குவதற்கு சரியான இடம் எது என்பது மீரக்காப்பிடம் கேளுங்க. மீரக்கா வழங்குகிற ரெடி செட் க்ரோ. எங்களோட கலந்துரையாட அழைங்க 6333988888. மின்னஞ்சல் முகவரி mae@mirakab.com.sg.
3: இது காதல் புரியுதுல்ல.

0: இது ஒரு வித்தியாசமான வார இறுதி.
1: உங்கள் ஒலியில் ஒவ்வொரு ஞாயிற்றுக்கிழமையும் மாலை 5 மணிக்கு இசை சகாப்தம் இசை ஞானி இளையராஜாவின் பாடல்கள் பாடுங்களே.
2: ஒலி 9:06 நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது ஒலியில் உல்லாசம். இப்பொழுது முதல் 8 மணி வரைக்கும் உங்களுக்காக நிகழ்ச்சிகளை வழங்க வந்துட்டேன் நான் சாந்தி குருசாமி. வணக்கம் வணக்கம் வணக்கம் நேர்களே, எப்படி இருக்கீங்க எல்லோரும் இந்த ஞாயிற்றுக்கிழமை மாலை பொழுதுல? போன வாரம் உங்களெல்லாம் சந்திக்க என்னால வர முடியல. நான் வந்து அதற்கும் முந்தைய வாரமே சொல்லி இருந்த மாதிரி சிண்டாவின் ப்ராஜெக்ட் கிஃப்ட் நிகழ்ச்சியில நான் வந்து பங்கெடுத்திருந்தேன். தோப்பாயோ ஈஸ்ட் சமூக நிலையத்துல அந்த நிகழ்ச்சி நடந்துச்சு. அப்புறம் வசந்தம் பாடகர்கள் கௌஷிக், கஸ்தூரி, குணா, அப்புறம் நிகழ்ச்சி படைப்பாளரா காதரும் காயத்ரி சேகரனும் இருந்தாங்க. நாங்க எல்லாம் ஒரு கும்பலா உங்களுக்காக நிகழ்ச்சி வழங்கி இருந்தோம். ரொம்ப பிடிச்சிருந்துச்சு, எனக்கு ரொம்ப பிடித்த ஒரு அனுபவமா அது இருந்துச்சு. அந்த நிகழ்ச்சினால இங்க என்னால வர முடியாம போயிருச்சு. ஆனா அங்க உங்கள பல பேரை சந்திக்க எனக்கு ஒரு வாய்ப்பு கிடைச்சது, அதுவும் எனக்கு சந்தோஷம் தான். சரி, இந்த வார நிகழ்ச்சிக்கு வந்துருவோமே. இந்த வாரம் இசை ஞானியின் சில பாடல்களை ஒரு தொகுப்பா உங்களுக்கு நான் வழங்கலாம் அப்படின்னு இருக்கேன். ஆனா அது என்ன தொகுப்பு அப்படின்னு நான் சொல்றதுக்கு முன்னாடி, நீங்க என்ன பண்றீங்கன்னா, இது வந்து சாயங்கால வேலை இல்லையா, தேநீர் பருகிற நேரம், அதனால உங்களுக்கு பிடிச்ச மாதிரி காஃபியோ அல்லது உங்களுக்கு பிடிச்ச மாதிரி ஒரு இஞ்சி டீயோ ஒரு மசாலா டீயோ இப்ப போய் நீங்க கலக்குறீங்க, சரியா? முடிஞ்சா அப்படியே கையில ஒரு சமோசாவோ ஒரு வடையோ அப்படியே எடுத்துட்டு வரீங்க. இப்போ நான் போட போற பாட்டு முடியறதுக்குள்ள மறுபடியும் நீங்க வானொலி பக்கமா சீக்கிரமா வர போறீங்க, சரியா? போய் நான் சொன்னதெல்லாம் அப்படியே டக்குன்னு முதல்ல எடுத்துட்டு வாங்க, போங்க பாக்கலாம், சீக்கிரம் போங்க போங்க போங்க போங்க.

0: இதயத்தை திருடாதே திரைப்படத்திலிருந்து பாடலை கேட்டீங்க. இளையராஜாவின் இசையில் சின்ன குயில் சித்ரா அந்த பாடலை பாடியிருந்தாங்க. சாலை நிலவரத்தை தெரிஞ்சுக்கலாம். நேரம் இப்பொழுது 5:07 ஆகுது நேர்களே.
1: 9:08 போக்குவரத்து நிலவரம்.
0: சரி, தற்போது வந்து ஃபார்முலா 1 சிங்கப்பூர் கிராண்ட் ப்ரீ நடந்துகிட்டு இருக்கு இல்லையா, 2026. அதனால சிங்கப்பூரின் பல பகுதிகளில் சாலை மூடப்பட்டிருக்கு அப்படின்னு பொதுமக்களுக்கு ஞாபகப்படுத்தப்படுது. குறிப்பாக வந்து மெரினா சென்டர் மற்றும் பாடாங் பகுதிகளில் 13 தேதி வரைக்கும், குறிப்பாக விடியற் காலையில் 5:30 வரைக்கும், அதிகாலை 5:30 வரைக்கும் சாலைகள் வந்து மூடப்பட்டிருக்கும் அந்த பகுதியில் அப்படின்னு பொதுமக்களுக்கு வந்து ஞாபகப்படுத்தப்படுது. இசிபியை நோக்கி செல்லும் MCE சுரங்கப்பாதை, அதாவது டனல், குறிப்பாக ECP சாங்கி எக்ஸிட்டில் வாகனம் ஒன்று பழுதாகியிருக்கு. நகரை நோக்கி செல்லும் ECP, குறிப்பாக KPE TPEக்கு பிறகு முதல் தடத்தில் சாலை பணிகள். துவாசை நோக்கி செல்லும் PIE, குறிப்பாக தோகுவான் சாலைக்கு பிறகு 3 தடத்திலையும் சாலை பணிகள்.
2: போக்குவரத்து நிலவரம் ஆதரவு.
3: மம்மி பாஸ்மதி ரைஸ், தரத்தின் உன்னதம், சுவையின் அற்புதம்.
4: என்ன சொல்றீங்க, தங்கம் மற்றும் வைர நகைகளை வாங்கினா இலவச தங்க காசா?
5: ஆமா,
4: நகைகளை வாங்கும் போது 40 விழுக்காடு வரை தள்ளுபடியா?
5: இது நம்ம மலபார் கோல்டன் டைமண்ட்ஸின் சிறப்பான விழாக்கால சலுகை. தங்கம் மற்றும் வைர நகைகளை வாங்கும் போது இலவசமா தங்க காசு தராங்க. கூடவே தேர்ந்தெடுக்கப்பட்ட நகைகளின் செய்குலியிலும் மற்றும் வைரத்தின் விலையிலும் 40 விழுக்காடு வரை தள்ளுபடியும் உண்டு.
4: அப்படின்னா இப்பவே நம்ம மலபார் கோல்டன் டைமண்ட்ஸுக்கு போவோம், நகைகளை வாங்குவோம், பரிசை பெறுவோம்.
6: மீண்டும் தொடங்கவிருக்கின்றன. உங்களுக்கு பிடித்த திட்டங்களை தேர்ந்தெடுக்கலாம். பிடித்த குழுக்களுக்கு ஆதரவு தெரிவிக்கலாம். பதிவு செய்யுங்கள். எந்த ஒரு ஒப்பந்தமும் கிடையாது, உடனடியாக செலுத்தலாம். செல்லுங்கள்.
0: ஒலியில் உல்லாசம் தொகுப்பு 8:00 வரைக்கும் உங்களுக்காக வழங்கிக்கிட்டு இருக்கேன் நான் சாந்தி. அதுலயும் 7:00 வரைக்கும் இடைவிடாம உங்களுக்காக இளையராஜா தொகுப்பு இடம்பெற்றுக்கிட்டு இருக்கு. வந்துட்டீங்களா வானொலி பக்கமா? மீண்டும் சரி, கையில காஃபியோ இஞ்சிட்டியோ இருக்கா? அருமை அருமை. ஏன் இதையெல்லாம் தயார் பண்ண சொன்னேன்னா, இன்றைக்கு நாம கேட்க போறது இளையராஜாவின் மழை பாடல்கள் தான். ஆமாங்க, தற்போது எங்கெல்லாம் மழை பெய்யுது அப்படின்னு எனக்கு தெரியாதுங்க. ஆனா ஒன்று, மயிலே மயிலேனா இறகு போடாது. அதனால நமக்கு மழை வேணும்னா நாம தான் இசைஞானியின் மழை பாடல்களை கேட்கணும். உங்க இடத்துல இப்போ மழை பெய்யுதுன்னா ரொம்ப சந்தோஷம். இந்த தொகுப்பு உங்களுக்கு ரெட்டிப்பான இன்பத்தை கொடுக்க போகுது. மழை இல்லையா பரவாயில்ல, நான் சொல்றதே இப்போ செய்யுங்க. கையில இருக்கிற தேநீரையோ காஃபியோ அப்படியே கொஞ்சமா பருகுங்க, அப்படியே அருந்துங்க. அப்படியே கண்ணை மூடுங்க, மழை பெய்யற மாதிரி அப்படியே கற்பனை பண்ணிக்குங்க. காதுல அப்படியே அந்த மழை சத்தம் கேக்குதா? இப்போ அப்படியே இந்த பாடல்களை கேளுங்களேன்.

0: இரண்டு பாடல்களையும் கேட்டீங்களா? இதயத்தில் ஓரிடம் திரைப்படத்திலிருந்து இளையராஜாவின் இசையில் மலேசிய வாசுதேவன் எஸ் ஜானகி பாடிய பாடலை இப்போ நீங்க கேட்டீங்க. அதற்கு முன்பு இன்று நீ நாளை நான் திரைப்படத்தில் இளையராஜாவின் இசையில் எஸ் ஜானகி பாடிய பாடலையும் கேட்டீங்க. இரண்டுமே வந்து மழையில் மழை பாடல்கள், உங்களுக்கு ரொம்ப பிடித்த பாடல்கள். ஆஹா, பல பேருக்கும் பிடித்த பாடல்கள் அப்படின்னு தான் நினைக்கிறேன். இங்கே வந்து வர வாட்ஸ்அப்லாம் பார்க்குறப்பவே தெரியுது. சரி, இப்போ வந்து முக்கியமான தகவல் அதுதான் வந்து சிங்கப்பூரின் காற்று தூய்மை தரம் எப்படி இருக்கு அப்படின்னு தெரிஞ்சுக்கலாம். சிங்கப்பூரில் பிஎஸ்ஐ என்னும் காற்று தூய்மை கேட்டு குறியீடு முதல்ல வந்து தற்போதைய நிலவரம் எப்படி இருக்குன்னு தெரிஞ்சுக்கலாம். சிங்கப்பூரில் வடக்கு பகுதியில் 68 இருக்கு, கிழக்கு பகுதியில் 84 இருக்கு, தெற்கு பகுதியில் 98, மேற்கு பகுதியில் 98, மத்திய பகுதியில் 100 பதிவாகியிருக்கு. 24 மணி நேர குறியீட்டை நீங்கள் பார்த்தீங்கன்னா 118 பதிவாகியிருக்கு. இது ஆரோக்கியமற்ற நிலையாக தான் பதிவாகியிருக்கு. அதனால் வெளியே போகிறீங்கன்னா நீங்கள் நிச்சயமாக பாதுகாப்பு முறைகளெல்லாம் நீங்கள் பின்பற்றுங்க. முகக்கவசம் அணிவது நிச்சயமாக அவசியம் அப்படின்னு தான் நான் சொல்லுவேன். அப்படியே சாலை நிலவரத்தையும் நாம் தெரிஞ்சுக்கலாம். நேரம் இப்பொழுது 5:20 ஆகுது. நேர்களே,
1: ஒலி 968 போக்குவரத்து நிலவரம்.
0: நகரை நோக்கி செல்லும் இசிபி, குறிப்பாக கேபிஇ டிபிஇக்கு பிறகு முதல் தடத்தில் சாலை பணிகள். துவாசை நோக்கி செல்லும் பிஐஇ, குறிப்பாக தோகுவான் சாலைக்கு பிறகு மூன்றாம் தடத்தில் சாலை பணிகள். துவாசை நோக்கி செல்லும் ஏஒய்இ, குறிப்பாக கிளாமண்டி சாலைக்கு பிறகு மூன்றாம் தடத்திலையும் சாலை பணிகள்.
2: போக்குவரத்து நிலவரம் ஆதரவு.
3: மம்மி பாஸ்மதி ரைஸ், தரத்தின் உன்னதம், சுவையின் அற்புதம்.
4: எனக்கு M1 இருந்து புத்தம் புது iPhone 18 Pro Max கிடைச்சிருக்கு.
5: அப்படியா? எவ்வளவு பணம் கொடுத்த?
4: M1க்கு மாறின கைத்தொலைபேசிக்கு ஒரு வெள்ளி கூட கொடுக்கல.
5: அப்ப மாத கட்டணம் எவ்வளவு?
4: மாதத்துக்கு வெறும் 68.95 காசுதான்.
5: கைத்தொலைபேசிக்கு கட்டணம் இல்ல, மாதத்துக்கு வெறும் 68.95 காசா?
4: ஆமா, அதோட துணைக்கருவிகள் பரிசு பொருள்களும் கொடுத்தாங்க.
5: அடடா, நான் இப்பவே M1க்கு மாற போறேன்.
4: M1க்கு மாறுங்கள். வேரியபிள் அபர்ச்சர் 48 MP, ஃபியூஷன் பிரதான கேமரா கொண்ட புத்தம் புதிய
6: வெற்றி நடை போடுகிறது.
7: முன்னூறுக்கும் மேற்பட்ட கடைகள் ஹரியாசின் தீபாவளி விருந்தை சுவைக்க தயாரா இருக்கீங்களா? துபாய், லண்டன், ரோம், நியூயார்க், பாரிஸ் என்று வர விமான டிக்கெட்டுகள், கைபேசிகள், சொகுசு கப்பல் பயணம் இவற்றை வெல்வதற்கும் வாய்ப்பு இருக்கின்றது. அக்டோபர் 16 முதல் 25 வரை சிங்கப்பூர் எக்ஸ்போ ஹால் 9 10 நாட்கள் தீபாவளி விற்பனை. குடும்பத்தோட வாங்க, அனுமதி இலவசம்.
0: ஆமாங்க, பரவசம் தான். அதுவும் இளையராஜாவின் மழை பாடல்கள் கேட்கிறப்போ இன்னும் ரெட்டிப்பு பரவசமாயிருக்கும். அடுத்த இரண்டு பாடல்கள் வருது, இதுவும் மழை பாடல்கள் தான். மழை அப்படிங்கிற வார்த்தை இந்த பாடல்கள்ல வராம இருக்கலாம், ஆனா எப்படி மழை பாடல்கள் பட்டியல்ல இந்த பாடல்கள் சேருது? ஏன்னா யோசிச்சு பார்த்தீங்கன்னா மழையிலே முழுக்க முழுக்க படமாக்கப்பட்ட பாடல்கள். எப்படி இந்த பாடல்களை கேட்கிறப்போ உங்களுக்கே தெரியும், கண்ணை மூடிட்டு கேளுங்களேன். இந்த பாடல் காட்சி நிச்சயமா உங்க மனக்கண்ணில் அப்படியே வந்து நிற்கும்.

0: இசை ஞானியின் மழை பாடல்களை கேட்டுக்கிட்டு இருக்கோம். செம்பருத்தி மற்றும் மீண்டும் கோகிலா திரைப்படங்கள்ல இருந்து பாடல்களை கேட்டீங்க.
1: நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது
2: இளையராஜா
1: ஸ்பெஷல்
0: ஒலியில் உல்லாசம் தொகுப்பு. இரவு 8 மணி வரைக்கும் உங்களுக்காக வழங்கிக்கிட்டு இருக்கேன் நான் சாந்தி. அதுலயும் 7 மணி வரைக்கும் இடைவிடாம இளையராஜாவின் பாடல்களை தான் கேட்டுக்கிட்டு இருக்கோம். இந்த முதல் 1 மணி நேரத்துல ராஜாவின் மழை பாடல்களை ரசிச்சுக்கிட்டு இருக்கிற இந்த நேரத்துல ராஜ பார்வை திரைப்படத்திலிருந்து ஒரு பாட்டு. இந்த பாட்டை பத்தி பேசணும்னா அண்மையில மறைந்த இந்திய திரையுலகத்தின் ஜாம்பவான், இயக்குனர், தயாரிப்பாளர், திரைக்கதை எழுத்தாளர், இசையமைப்பாளர், நடிகர் திரு சிங்கிதம் ஸ்ரீனிவாச ராவை பற்றி நிச்சயமா பேசணும். இது அவருக்கும் ஒரு விதமான சமர்ப்பணம் அப்படின்னு வச்சுக்கோங்களேன். ஏன்னா உலக நாயகன் கமல்ஹாசனின் சினிமா வாழ்க்கையில ஒரு முக்கிய பங்கு இவருக்கு இருக்குங்க. ராஜபார்வை படத்தின் இயக்குனரும் இவர்தான். இசை ஞானி ஏற்கனவே இந்த பாட்டுக்கு, அதாவது இந்த அடுத்த பாட்டுக்கு போட்டிருந்த முதல் டியூனே இந்த டியூன் தான். தன இந்த டியூன் தான். அதை கேட்டுட்டு எனக்கு இன்னும் சில டியூன் போட்டு தர முடியுமா ராஜா காரு அப்படின்னு கேட்டிருக்காரு இயக்குனர் சிங்கிதம். தெலுங்குலதான் பேசிக்குவாங்க ரெண்டு பேரும். இளையராஜாவுக்கு வந்து மறுநாள் வேற படத்தோட பாட்டு கம்போசிங்காக அவருக்கு குற்றாலத்துக்கு போக வேண்டிய வேலை இருந்துச்சு. அது என்ன குற்றாலத்துல வந்து அது ஒரு 3 நாள் வேலை. அப்ப அவர் சொல்லியிருக்காரு, சரி நான் போயிட்டு வந்து உங்களுக்கு இன்னும் சில டியூனு நான் தரேன் அப்படின்னு சொல்லிட்டு போனவரு 3 நாள் கழிச்சு திரும்பி வந்திருக்காரு 63 டியூனோட. இசை ஞானி ஆச்சே. வந்து ராஜ்கமல் ஸ்டுடியோக்கு நேரா வந்து ஒவ்வொன்னா வாசிச்சு காட்டுறாரு இயக்குனர் சிங்கிதம்காக. பாதி வழியில இயக்குனர் வந்து தெலுங்குல கேக்குறாராம், ராஜா காரு மீரு ஆரம்பத்துல ஒரு ஃபர்ஸ்ட் டியூன் ஒண்ணு போட்டு கொடுத்தீங்கல்ல அதை மறுபடியும் வாசிச்சு காட்டுங்க அப்படின்னு. அப்ப இசை ஞானி கேக்குறாரு, எது அந்த டன அந்த டியூனா அப்படின்னு. இதுவே அற்புதமா இருக்கு, ஓ சால சூப்பரா இருக்கு, இதையே வச்சுக்கலாமே அப்படின்னு சொல்லியிருக்காராம். யோசிச்சு பாருங்க, இசை ஞானிக்கு எப்படி இருந்திருக்கும். ஆனா இசை ஞானிக்கு 63 டியூன் போடுறதுங்கிறது கிள்ளுக்கீரையான விஷயமாச்சே. பரவாயில்ல, பின்னால அந்த 63 டியூனும் நிச்சயமா 63 பாட்டா நமக்கு வந்திருக்கும். அதெல்லாம் எந்தெந்த பாட்டுன்னு நமக்கு தெரியாது, அவருக்கு தெரிஞ்சிருக்கும். ஆனா அந்த 63 டியூனுக்கு நடுவுல செலக்ட் ஆன ராஜ பார்வை படத்தின் ராஜாவின் ராஜ டியூன் இந்த டியூன் தாங்க.

0: காத்து.
1: ஏன் நிறுத்திட்டீங்க? பாட்டு நல்லா இருக்கு, இன்னொரு தரம் பாடுங்களேன்.
0: அது அது வந்து இந்த பாட்டு எதுக்கு உங்களுக்கு?
1: பாட்டு ரொம்ப நல்லா இருக்கு, கேட்கணும் போல ஆசையா இருக்கு, பாடுங்கன்னா.

0: போக்குவரத்து நிலவரம் ஆதரவு.
1: மம்மி பாஸ்மதி ரைஸ், தரத்தின் உன்னதம், சுவையின் அற்புதம்.
2: என்ன சொல்றீங்க, தங்கம் மற்றும் வைர நகைகளை வாங்கினா இலவச தங்க காசா?
3: ஆமா,
2: நகைகளை வாங்கும் போது 40 விழுக்காடு வரை தள்ளுபடியா?
3: இது நம்ம மலபார் கோல்டன் டைமண்ட்ஸின் சிறப்பான விழா கால சலுகை. தங்கம் மற்றும் வைர நகைகளை வாங்கும் போது இலவசமா தங்க காசு தராங்க. கூடவே தேர்ந்தெடுக்கப்பட்ட நகைகளின் செய்குலியிலும் மற்றும் வைரத்தின் விலையிலும் 40 விழுக்காடு வரை தள்ளுபடியும் உண்டு.
2: அப்படின்னா இப்பவே நம்ம மலபார் கோல்டன் டைமண்ட்ஸுக்கு போவோம், நகைகளை வாங்குவோம், பரிசை பெறுவோம்.
4: எனக்கு தெரியல, அது பெரிய அளவு முதலீடு.
5: பெரிய அளவுன்னு யார் சொன்னது? மீரேக்கப் இயக்கங்கள் வழி வரவேற்பை மதிப்பிட்டு பயன் அளிக்கிற விஷயங்கள்ல கவனம் செலுத்தி வளருங்க.
4: பலன் கிடைச்சா
5: அப்போ சிறப்பா வளர உங்களுக்கு தெரியும். தொடங்குவதற்கு சரியான இடம் இது என்பது மீரேக்கப்பிடம் கேளுங்க. மீரேக்கப் வழங்குகிற ரெடி செட் க்ரோ. எங்களோட கலந்துரையாட அழைங்க 6333-9888. மின்னஞ்சல் முகவரி mae@mirakap.com.sg. போங்க mirakap.sg/ready set grow.
6: மாறுகிறதே ஒலியில் உல்லாசம், தொடர்ந்து இணைந்திருங்க. ஒலி 9:08 கேட்டாலே பரவசம்.
7: இணையம் வாயிலா இளையராஜாவிடம் ஒரு பேட்டி எடுக்கப்பட்டப்போ அவர்கிட்ட கேட்கப்பட்டிருந்துச்சு, சின்ன கோயில் சித்ராவை நீங்க முதன் முதலா சந்திச்ச தருணம் உங்களுக்கு ஞாபகம் இருக்கா அப்படின்னு. அதுக்கு அவர் பதில் சொன்னாரு, ஏன் ஞாபகம் இல்ல, நல்லா ஞாபகம் இருக்கு. இயக்குனர் ஃபாசில் தான் முதன் முதல்ல கூட்டிட்டு வந்தாரு. அப்போதான் வந்து அந்த பொண்ணு ரொம்ப சின்ன பொண்ணப்போ அவருடைய மலையாள படத்துக்கு ஏதோ பாடி இருந்துச்சு அந்த பொண்ணு. அப்போதான் கூட்டிட்டு வந்து ஒரு கால வேளையில கூட்டிட்டு வந்தாரு. நல்லா பாடுது ராஜா சார் இந்த பொண்ணு அப்படின்னு சொல்லி முன்னால வந்து நிப்பாட்டினாரு. வாமா, சங்கீதம் கத்திருக்கியா அப்படின்னு கேட்டேன். கத்திருக்கேன் சார், கர்நாடிக் ஸ்கூல்ல நல்லா கத்திருக்கேன் அப்படின்னு சொன்னிச்சு. எங்க பாடுமா அப்படின்னு சொன்னதுக்கு நல்லா அழகா கீர்த்தனை பாடுனுச்சு, ரொம்ப பிடிச்சிருந்துச்சு எனக்கு, குரல் வளம் அருமையா இருந்துச்சு. தமிழ்ல கொஞ்சம் பாட சொல்லி கொடுத்தோன்னு டக்குன்னு புடிச்சுக்கிட்டு அந்த பொண்ணு. அதுதான் வந்து நமக்கு முக்கியம். ஏன்னா எனக்கு வந்து அத்தனை படங்கள் இருந்த அந்த சமயத்துல வந்து டக்கு டக்கு டக்கு டக்குன்னு வேலை ஓடணும் எனக்கு இல்லையா. அதனால காலையில ஃபாசில் கொண்டு வந்தப்போ மத்தியானமே முதல் பாட்டு கொடுத்துட்டேன். அதுதான் வந்து பூஜைக்கேத்த பூவிது. மத்தியானம் அந்த பொண்ணு வந்துச்சு, மலையாளத்துல எழுதி வச்சு அந்த பொண்ணு பாடுனுச்சு. இது வந்து இளையராஜா வந்து அந்த பேட்டியின் போது அவர் சொல்றாரு, மலையாளத்துல எழுதி வச்சு பாடுனுச்சு. அப்ப நான் அமர்லாம் வந்து கொஞ்சம் கிண்டல் பண்ணிக்கிட்டு இருந்தோம். அமர்னு வந்து அவரு அவருடைய தம்பி கங்கை அமர்னு சொல்றாரு. நான் அமர்லாம் வந்து கிண்டல் பண்ணிக்கிட்டு இருந்தோம், ஏ என்னப்பா அந்த பொண்ணு மலையாளத்துல எழுதி வச்சு பாடுது அப்படின்னு. ஆனா மலையாளத்துல எழுதி வச்சு பாடினாலும் அந்த உச்சரிப்பு, தமிழ் உச்சரிப்பு அவ்வளவு நேர்த்தியா இருந்துச்சு. அந்த தமிழ் வாடையே இல்லாம அவ்வளவு நேர்த்தியா அந்த பொண்ணு பாடுனுச்சு. அதன் பிறகு வரிசையா நான் பாடல்கள் கொடுக்க ஆரம்பிச்சு அந்த பொண்ணுக்கு. பாடறியேன் படிப்பறியேன் பாடல் கொடுத்தப்போ அந்த பொண்ணு சொன்னிச்சு, சார் எனக்கு வந்து பரீட்சை இருக்கு, இந்த பரீட்சை நான் போய் எழுதியே ஆகணும் அப்படின்னு. அப்போ நான் சித்ரா கிட்ட ஒரு விஷயம் தான் சொன்னேன், வாழ்க்கையிலே எழுத போற முக்கியமான பரீட்சை இந்த பரீட்சை தான். இப்போ நான் உனக்கு கொடுக்குற இந்த பாடல் தான் முக்கியமான பரீட்சை. ஏன்னா உன்னுடைய அந்த பள்ளி பரீட்சை வந்து நீ எப்போ வேணாலும் எழுதிக்கலாம், தள்ளி வச்சு கூட நீ எழுதிக்கலாம். ஆனா இந்த சிந்து பைரவி படம் இன்னைக்கு வந்து நான் இந்த படத்தை ஒப்படைச்சாகணும். இந்த வாய்ப்பு இன்னைக்கு உனக்கு போனுச்சுன்னா மீண்டும் வராது. அதனால இந்த பரீட்சையை முதல் எழுதினேன் அப்படின்னு சொல்லி பார்த்தேன். அந்த பொண்ணு யோசிச்சு பார்த்து ஒரு நல்ல முடிவு எடுத்துச்சு, பாடுனுச்சு அந்த பாட்டை. அந்த பாட்டுக்காக, அந்த பாடறியேன் படிப்பறியேன் பாட்டுக்காக தான் தேசிய விருது வாங்கினுச்சு அப்படின்னு வந்து இளையராஜா அந்த பேட்டியின் போது சொன்னாரு. அவர் வந்து அவ்வளவு அன்பா நம்ம சின்ன கோயில் சித்ரா அம்மாவை பத்தி பேசுறதை கேட்டப்போ அவ்வளவு நெகிழ்ச்சியா இருந்துச்சு. அத்தனை அருமையான பாடல்கள் நம்ம சின்ன கோயில் சித்ரா அவருக்காக பாடி கொடுத்துருக்காங்க இல்லையா. அதுல அவருடைய இந்த மழை பாடல் தொகுப்புல இந்த அடுத்த பாடலை மறக்க, அவங்க பாடிய இந்த அடுத்த பாடலை மறக்க முடியுமா?

0: இப்படத்திலிருந்து பாடலை கேட்டீங்க. இளையராஜாவின் இசையில் சின்ன கோயில் சித்ரா அந்த பாடலை பாடியிருந்தாங்க. சாலை நிலவரத்தை தெரிஞ்சுக்கலாம். நேரம் இப்பொழுது 5:51 நேர்களே.
1: போக்குவரத்து நிலவரம்
0: துவாசை நோக்கி செல்லும் PIE, குறிப்பாக தோகுவான் சாலைக்கு பிறகு 3 தடத்துல சாலை பணிகள்.
2: போக்குவரத்து நிலவரம் ஆதரவு
3: மம்மி பாஸ்மதி ரைஸ், தரத்தின் உன்னதம், சுவையின் அற்புதம்.
4: வெறும் 10 முன்பணம் செலுத்தி ஜாய் ஆலுகாசில் உங்கள் அபிமான நகைகளை இப்பொழுதே முன்பதிவு செய்து கொள்ளுங்கள்.
5: இப்பொழுதா? விழா காலத்திற்கு இன்னும் நாட்கள் இருக்கிறதே.
4: அதனால் தான் சிறந்த தங்க விலையை பெற இப்பொழுதே முன்பதிவு செய்ய வேண்டும். தங்க விலை உயர்விலிருந்து உங்களை பாதுகாத்துக் கொள்ள ஜாய் ஆலுகாசில் இப்பொழுதே நகைகளை முன்பதிவு செய்து கொள்ளுங்கள். அது மட்டுமின்றி தங்க விலை குறைந்தால் குறைந்த விலைக்கே நீங்கள் நகைகளை வாங்கலாம். இன்னும் சிறப்பு என்னவென்றால், இதை நீங்கள் நேரில் சென்றும் அல்லது ஜாய் ஆலுகாஸ் செயலியிலும் வாங்கிக் கொள்ளலாம். இந்த முன்பதிவு சிறப்பு சலுகைகள் நவம்பர் 7 வரை மட்டுமே.
6: ஜாய் ஆலுகாஸ், வேர்ல்ட்ஸ் ஃபேவரட் ஜுவல்லர்.
7: சிங்கப்பூரர்களே, உங்களுக்கு ஒரு நல்ல செய்தி. மக்களிடையே வரவேற்பு அதிகரித்திருப்பதால் வண்ட ஷாப் திருவிழா அக்டோபர் 14 வரை நடைபெற உள்ளது. சிறப்பு சலுகை தொகுப்பு, பெரிய அளவிலான சேமிப்புகள், இவற்றை அனுபவிக்க இதுதான் கடைசி வாய்ப்பு. நேச்சர்ஸ் ஃபார்ம், காம்பிட்டா, கிரோஹிமிட்சு, ஒம்ரான், டாக்டர் ஊ, ஏசப்யோ என இன்னும் பல 70 வரையிலான சேமிப்புகள். தினந்தோறும் அதிரடி சலுகைகளை சரியாக நண்பகல் 12 இரவு 8 நீங்கள் எதிர்பார்க்கலாம். குறைந்த அளவிலேயே பொருள்கள் உள்ளன. பொருள்கள் அனைத்தும் விற்று தீர்ந்து விட்டால் அவை விற்று தீர்ந்ததுதான். பாருங்கள், வாங்குங்கள், பெரிய அளவில் சேமியுங்கள். அக்டோபர் 14 வரை நீங்கள் சிறப்பு சலுகைகளை அனுபவிக்கலாம். தாமதம் இதற்கு, இன்றை செல்லுங்கள் oneshop.sg.
0: சந்தோஷமா திருப்தியா மழை பாடல்கள் கேட்டதுல நம்ம ஸ்ரீதர் வந்து மலேசியாலேருந்து சொல்லியிருந்தாரு, மழைதான் சாந்தி, காலையிலேருந்து இங்கே மழைதான், அதனால நீங்கள் போட்ட பாடல்கள்லாம் அருமையாக இருந்துச்சு. அதுவும் குறிப்பாக அந்த மீண்டும் கோகிலாலேருந்து பொன்னான மீனி போட்டது மழைக்கு இன்னும் அருமையாக இருந்துச்சு. இங்கே மழை தான் அப்படின்னு சந்தோஷம். இங்கே மழை வந்து கண்ணு கெட்டின தூரம் தெரியவே இல்லை ஸ்ரீதர், இருந்தாலும் நம்ம மழை அப்படின்னு நினச்சிக்கிட்டேன். வெளியில் பெய்கிற மழையிலேருந்து கூட தப்பிச்சு வந்துடலாம், ஆனால் ராஜாவின் ராஜமழையிலேருந்து தப்பிக்கவே முடியாது. உங்களுக்கு சந்தோஷம்னா எனக்கும் சந்தோஷம். மழைப்பாட்டுன்னு சொல்கிறப்போ இந்த அடுத்த பாடலிலிருந்து தப்பிக்கவே முடியாது. இந்த நிறைவான பாடலையும் கேட்டுருங்களேன்.

அந்த பாடலோடு மழை பாடல்கள் தொகுப்பு ஒரு நிறைவுக்கு வருது. 6 மணி செய்திகளுக்கு நாம வழிவிடணும். அதனால வீரா திரைப்படத்திலிருந்து ஒரு குட்டி பாடல், அது முடிஞ்ச செய்திகள் தொடர்ந்து டிக்டாக் லைவ் வாயிலா உங்களை நான் சந்திக்கிறேன். தொடர்ந்து இளையராஜா பாடல்களை டிக்டாக் லைவ் வாயிலா நீங்க விரும்பி கேட்கலாம். இது 968 கேட்டாலி பரவசம், நான் சாந்தி.

0: வணக்கம். மாலை மணி 6, மீடியா காப் ஒலி 968. செய்திகள் தொகுத்து வாசிப்பது சதகத்துல்லா. சிங்கப்பூர் நாளையிலிருந்து புகைமூட்ட கட்டணக் கழிவு திட்டத்தை நடைமுறைப்படுத்துகிறது. புகைமூட்டத்தால் உடல்நலம் பாதிக்கப்படுவோர் மலிவு கட்டண சிகிச்சை பெற அது உதவும். பலதுறை மருந்தகங்கள், பொது சுகாதார ஆயத்த நிலை மருந்தகங்கள் ஆகியவற்றில் சிகிச்சைக்கு செல்வோர் பயன்பெறுவர். புகைமூட்டம் தொடர்பான உடல்நலக் கோளாற்றுக்கு சிகிச்சை பெற பலதுறை மருந்தகங்களுக்குச் செல்லும் சிங்கப்பூரர்கள் அனைவருக்கும் கட்டணக் கழிவு உண்டு. தகுதியுள்ள தனியார் மருந்தகங்கள் சிலவற்றில் குழந்தைகளும் மூத்தோரும் கழிவு பெறலாம். பொது உதவி அட்டைதாரர்கள் சிகிச்சைக்கு கட்டணம் செலுத்த தேவையில்லை. முன்னோடி மெரிடேக்கா தலைமுறை மூத்தோருக்கு கட்டணம் அதிகபட்சம் 5 வெள்ளி. தகுதி பெறும் மற்ற சிங்கப்பூரர்களுக்கு கட்டணம் 10 வெள்ளிக்குள் இருக்கும். புகைமூட்ட கட்டணக் கழிவு திட்டம் முன்னர் 2015 செயல்படுத்தப்பட்டது. சிங்கப்பூரில் புகைமூட்டம் தொடர்பான பிரச்சினைகளுக்காக சிகிச்சை நாடுவோர் எண்ணிக்கை அதிகரித்துள்ளதாக சுகாதார அமைச்சர் ஓங் இ காங் தெரிவித்திருக்கிறார். மருத்துவமனைகள், பலதுறை மருந்தகங்கள் ஆகியவற்றில் அதிகமானோர் சுவாசக் கோளாற்றுக்காக மருத்துவர்களை நாடுவதாக அவர் சொன்னார். சுவாசக் கோளாற்றால் லேசாக பாதிக்கப்படுவோர் பொது மருத்துவமனைகளின் அவசர சிகிச்சை பிரிவுக்கு பதிலாக பொது மருத்துவர் அல்லது பொது சுகாதார ஆயத்த நிலை மருந்தகங்களுக்கு செல்லும்படி திரு ஓங் கேட்டுக்கொண்டார். மிகச் சிக்கலான அல்லது உயிர் அபாயமுள்ள நோயாளிகளுக்கு சிகிச்சை அளிக்க அவசர மருத்துவ பிரிவின் சேவை முக்கியம் என்பதை அவர் சுட்டினார். சிங்கப்பூர் முழுதும் காற்றின் தரம் ஆரோக்கியமற்ற நிலையிலேயே தொடர்கிறது. மாலை 5 மணி நிலவரப்படி மேற்கு வட்டாரத்தில் 24 மணி நேர காற்று தூய்மை கேட்டு குறியீடு 154 இருந்தது. மற்ற வட்டாரங்களில் அது 113 147 இடைப்பட்டிருந்தது. இன்று இரவு வரை காற்றின் தரம் ஆரோக்கியமற்ற நிலைக்கும் அதிக ஆரோக்கியமற்ற நிலைக்கும் இடைப்பட்டிருக்கும் என்று தேசிய சுற்றுப்புற அமைப்பு முன்னுரைத்திருக்கிறது. மலேசியாவின் ஜோஹூர் மாநிலத்தில் வரும் வெள்ளிக்கிழமை வரை எல்லா கல்வி நிலையங்களுக்கும் விடுமுறை விடப்பட்டுள்ளது. புகைமூட்டம் ஓயாததால் இம்மாதம் 8-9 தேதிகளில் ஜோஹூரில் உள்ள பள்ளிகள் மூடப்பட்டன. காற்று தூய்மை கேட்டை சமாளிக்கவும் மாணவர்கள் ஆசிரியர்களின் நலனுக்காகவும் விடுமுறை நீட்டிக்கப்படுகிறது. ஏற்கனவே திட்டமிடப்பட்ட தேர்வுகளும் மதிப்பீடுகளும் வேறு நாளில் நடத்தப்படும். மாணவர்களின் படிப்பு பாதிக்கப்படாமல் இருக்க வீட்டிலிருந்தே பயிலும் முறை செயல்படுத்தப்படும். பிசிஎஃப் ஸ்பாக்கிள்டாட்ஸ் பாலர் பள்ளி நிறுவனம் ஊழியர்களின் திறன் மேம்பாட்டு நிதியை இரட்டிப்பாக்குகிறது. அடுத்த 3 ஆண்டில் சுமார் 8000 கல்வியாளர்களுக்கு பயிற்சி அளிக்க அது 20 மில்லியன் வெள்ளியை ஒதுக்குகிறது. ஆசிரியர்களின் நிர்வாகச் சுமையை குறைத்து கற்றல் தேவையுள்ள மாணவர்களுக்கான ஆதரவை வலுப்படுத்த விரும்புகிறது பிசிஎஃப் ஸ்பாக்கிள்டாட்ஸ் பாலர் பள்ளி. மக்கள் செயல் கட்சி சமூக அறநிறுவனம் 40ஆம் ஆண்டை நிறைவு செய்யும் வேளையில் பிசிஎஃப் ஸ்பாக்கிள்டாட்ஸின் மேம்பாட்டு முயற்சி பற்றி அறிவிக்கப்பட்டது. பாலர் பள்ளி கல்வியாளர்கள் அதிகமானோர் நிபுணத்துவ ஆற்றல், தலைமைத்துவம், மின்னிலக்க திறன் ஆகியவற்றை மெருகேற்றிக் கொள்ள கூடுதல் முதலீடு வழிவகுக்கும். அதிபர் தர்மன் ஷண்முகரத்னம் அதிகாரத்துவ பயணமாக நாளை பாங்காக் செல்கிறார். தாய்லாந்து மன்னரையும் ராணியையும் அவர் சந்தித்து பேசுவார். தாய்லாந்து பிரதமர் அனுட்டின் சான் விரக்கோன் அதிபருக்கு தேநீர் விருந்தளிப்பார். அனைத்துலக பணநிதியம், உலக வங்கி ஆகியவற்றின் வருடாந்திர கூட்டத்தில் திரு தர்மன் உரையாற்றுவார். செயற்கை நுண்ணறிவு வேலைகள் குறித்து அதில் ஆராயப்படும். இந்தியாவில் புதுடெல்லி நீதிமன்றம் கரப்பான் பூச்சி இயக்கத்தின் தலைவர் அபிஜித் தீப்கே உள்ளிட்ட 3 விடுவிக்க உத்தரவிட்டுள்ளது. தலைமை தேர்தல் ஆணையாளர் பதவி விலக வலியுறுத்தி இந்தியாவில் ஆர்ப்பாட்டம் நடத்தப்படுகிறது. ஜந்தர் மந்தர் பகுதியில் ஆர்ப்பாட்டத்துக்கு செல்லும் வழியில் பலர் தடுத்து நிறுத்தப்பட்டனர். சுமார் 2000 பேர் கைது செய்யப்பட்டனர். தாமதமாக அனுமதி கேட்கப்பட்ட ஆர்ப்பாட்டம் சட்டவிரோதமானது என்று அதிகாரிகள் கூறினர். ஆயிரக்கணக்கான காவல்துறையினரும் துணை இராணுவப் படையினரும் பணியில் அமர்த்தப்பட்டுள்ளனர். வாக்காளர் பட்டியல் திருத்தத்தின் போது சுமார் 130 மில்லியன் பேர் நீக்கப்பட்டதால் இந்தியாவில் சர்ச்சை நீடிக்கிறது. நேபாளத்தின் மத்திய பகுதியில் மீண்டும் பெருவெள்ளம் ஏற்பட்டிருக்கிறது. வீடுகள், 2 தொங்கு பாலங்கள், 1 நெடுஞ்சாலை பாலம் ஆகியவற்றை வெள்ளம் அடித்துச் சென்றது. நீர்மின்சார நிலையம் சேதமடைந்தது. ராணுவம் 6 பேரை மீட்டது. 18 ஊழியர்கள் சொந்தமாகவே தப்பினர். எவரும் உயிரிழந்ததாக தகவல் இல்லை. நிலச்சரிவால் பூதி கந்தகி ஆற்றில் பெருவெள்ளம் ஏற்பட்டது என்று அதிகாரிகள் கூறினர். ஆற்றோரம் வசிக்கும் மக்கள் பாதுகாப்பான இடங்களுக்கு செல்லும்படி அவர்கள் கேட்டுக்கொண்டனர். ஹெலிகாப்டர் மூலம் அதிகாரிகள் நிலைமையை கண்காணிக்கின்றனர். ஹவுதிகளுக்கு எதிரான சவுதி அரேபியாவின் நடவடிக்கையில் அமெரிக்காவும் பங்கு கொள்ளலாம் என்று அதிபர் டொனால்டு டிரம்ப் கோடி காட்டியிருக்கிறார். ரியாத் விமான நிலையத்தில் நடத்தப்பட்ட ஆகாய தாக்குதலில் 12 பேர் மாண்டனர். அவர்களில் ஒருவர் அமெரிக்கர், 300+ அதிகமானோர் காயமடைந்தனர். விமான நிலைய தாக்குதலை ஏற்றுக்கொள்ள முடியாது என்றார் அதிபர் டிரம்ப்.
1: We just found out about the recent attack, so we'll make a decision. We move very quickly.
0: ரியாதில் உள்ள மன்னர் ஃபஹத் அனைத்துலக விமான நிலையம் தாக்குதலுக்கு பிறகு தற்காலிகமாய் முடக்கப்பட்டது. விமான சேவைகள் ரத்து செய்யப்பட்டன அல்லது வேறு வழிகளில் மாற்றிவிடப்பட்டன. ரியாதில் உள்ள பள்ளிக்கூடங்கள் ஒரு வாரம் வீட்டிலிருந்தே பயிலும் முறையை பின்பற்றும். ஏமனில் செயல்படும் ஹவுதி குழு தாக்குதல் நடத்தியிருக்கலாம் என்று கூறப்படுகிறது. ஆனால் அந்த குழு இதுவரை தாக்குதலுக்கு வெளிப்படையாக பொறுப்பேற்கவில்லை. விமான நிலைய தாக்குதல் போர்க்குற்றம், உரிய பதிலடி கொடுக்கப்படும் என்று சவுதி அரேபியா சூளுரைத்திருக்கிறது. இதனுடன் செய்திகள் முடிவடைந்தன. அடுத்த செய்தி தொகுப்பை 7 PM கேட்கலாம். செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள செய்தி இணைய பக்கம் அல்லது செய்தி செயலியை நாடுங்கள். வணக்கம்.

0: ஒலி 9:06 நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது ஒலியில் உல்லாசம். மாலை 5 மணி தொடங்கி இரவு 8 மணி வரைக்கும் உங்களுக்காக நிகழ்ச்சிகளை வழங்கிக்கிட்டு இருக்கேன் நான் சாந்தி. அதுலயும் முதல் 2 மணி நேரத்துக்கு, அதாவது மாலை 5 இரவு 7 மணி வரைக்கும் இடைவிடாமல் இளையராஜா பாடல்கள் தான் உங்களுக்காக இடம் பெற்றுக்கிட்டு இருக்கு. அதுல மாலை 6 மணி செய்திகளுக்கு பிறகு நாம சந்திக்கிறோம். நேர்களை எப்படி சந்திக்கிறோம்? முதல் 1 மணி நேரம் முழுக்க முழுக்க வானலைகள்ல தான் நாம சந்திச்சோம். அதாவது ஒரு ரேடியோ பெட்டியை வச்சு நீங்க கேட்டுட்டு இருந்தீங்கன்னா, அல்லது மீலிசன் செயலி வழியா கேட்டுட்டு இருந்தீங்கன்னா, அப்படி உங்களை நான் சந்திச்சுக்கிட்டு இருந்தேன். ஆனா இப்போ மாலை 6 மணி செய்திகளுக்கு பிறகு ஒரு புது வழியில உங்களை நான் சந்திச்சுக்கிட்டு இருக்கேன். அதுதான் டிக்டாக் லைவ் வாயிலா உங்களை நான் சந்திச்சுக்கிட்டு இருக்கேன். அதனால டிக்டாக் பக்கமா உலாவிக்கிட்டு இருந்தீங்கன்னா இப்போ நீங்க என்ன செய்யணும்? உடனே மீடியகாப் ஒலி 9:06 அப்படின்னு எங்களுடைய அந்த டிக்டாக் பக்கத்தை நீங்க பிடிச்சி தேடி வாங்க. என்னுடைய திருமுகத்தை நீங்க பார்க்கலாம். அது உங்க தலையெடுத்து அடுத்த 1 மணி நேரத்துக்கு டிக்டாக் நேயர்கள் மட்டுமே இளையராஜா பாடல்களை ஹலோ ஒலி மூலமா விரும்பி கேட்க முடியும். அவங்களுக்கு மட்டுமே அளிக்கப்படும் சலுகை இது. அதனால நீங்க வாட்ஸ்அப் வாயிலா பாடல் விரும்பி கேட்டீங்கன்னா அந்த பக்கம் நான் தலை கூட வச்சு படுக்க மாட்டேன். இந்த நேரம் டிக்டாக் லைவ் வாயிலா மட்டும்தான் பாடல் விரும்பி இந்த நேரம் நீங்க கேட்கலாம். அந்த மாதிரி தான் 2 நேயர்கள் பாடல்கள் விரும்பி கேட்டிருக்காங்க. ஆனால் அவை என்ன பாடல்கள் அப்படின்னு தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி சாலை நிலவரத்தை முக்கியமாக நாம தெரிஞ்சுக்கலாம். நேரம் இப்பொழுது 6:14 நேர்களே.
1: ஒலி 9:08 போக்குவரத்து நிலவரம்.
0: விபத்து ஒன்று நேர்ந்திருக்கு. இது முக்கிய தகவல். சிரிக்கிறதுக்கான நேரம் இல்ல. எம்சிஇயை நோக்கி செல்லும் AYE குறிப்பாக அலெக்சாண்ட்ரா சாலைக்கு பிறகு முதல் தடத்துல அந்த விபத்து நேர்ந்திருக்கு. துவாசை நோக்கி செல்லும் PIE குறிப்பாக தோகுவான் சாலைக்கு பிறகு 3 தடத்துல சாலை பணிகள்.
2: போக்குவரத்து நிலவரம் ஆதரவு.
3: மம்மி பாஸ்மதி ரைஸ், தரத்தின் உன்னதம், சுவையின் அற்புதம்.
4: குறுஞ்செய்தியா?
5: ஆமா, யூசேஃப் சேவை பராமரிப்பு கட்டண தள்ளுபடிகள் வரும் அக்டோபர் மாதத்துல கிடைக்க போறத என் தோழி நினைவூட்டுறா.
4: நல்லதுதான், நான் அதை பத்தி எப்போதும் மறந்துடுவேன்.
5: இந்த 2 தள்ளுபடிகளும் பொருள் சேவை வரி பற்றுச்சீட்டு திட்டத்தின் ஒரு பகுதின்னு உனக்கு தெரியுமா?
4: ஓ, அது என்ன?
5: பொருள் சேவை வரி பற்றுச்சீட்டு திட்டம் தகுதி பெறும் சிங்கப்பூர்களுக்கான நிரந்தர ஆதரவு திட்டம். இதுல யூசேஃப் சேவை பராமரிப்பு கட்டண தள்ளுபடிகளும் அடங்கும்.
4: அப்போ இது ஒரு முறை மட்டும் வழங்கப்படுற உதவி இல்லன்னு தெரியுது.
5: ஆமா, மத்திய கழக நிலவரத்தால அறிவிக்கப்பட்ட ஆதரவு திட்டத்தின்படி வரும் அக்டோபர் மாதத்துல யூசேஃப் தொகை வழக்கத்தை விட 2 மடங்கா கிடைக்க போகுது.
4: தகவலுக்கு நன்றி. அடுத்தடுத்து வர்ற என்னுடைய கட்டணங்கள்ல இந்த தள்ளுபடிகள் வந்திருக்கான்னு கவனிக்கிறேன்.
6: வரும் அக்டோபர் மாதத்தில் தகுதி பெறும் 1 மில்லியனுக்கும் அதிகமான சிங்கப்பூர் HDB குடும்பங்கள் 190 வெள்ளி வரையிலான கூடுதல் யூசேஃப் தொகையையும் 1 மாதம் வரையிலான சேவை பராமரிப்பு கட்டண தள்ளுபடியையும் பெற உள்ளன. மேல் விவரங்களுக்கு singaporebudget.gov.sg/gstv/rebates.
7: அதிபர் சவால் மூலம் ஆதரவு பெறும் 120 திட்டங்களுக்கு நீங்கள் வழங்கும் நன்கொடை 100,000 மேற்பட்டோர் மற்றும் அவர்களது குடும்பங்களின் வாழ்க்கையை மேம்படுத்த உதவும். சுதந்திரமாக செயல்படுவதாக இருந்தாலும் சரி, வாழ்க்கையின் மிக கடினமான தருணங்களில் குடும்பங்களுக்கு துணையாக இருப்பது அல்லது பாதிக்கப்படக்கூடிய நிலையில் உள்ள முதியவர்களுக்கு கவனிப்பையும் பிணைப்பையும் கொடுப்பதாக இருந்தாலும் சரி, ஒன்றிணைந்து வாழ்க்கையை உயர்த்துவோம், நம்பிக்கையை ஊட்டுவோம். இன்றே உங்கள் ஆதரவை வழங்க செல்லுங்கள் mediacorp.sg/pc.
0: ஆமா, கேட்டாலே பரவசம்தான். அதுவும் இளையராஜா பாடல்களை இடைவிடாம 2 மணி நேரமா நாம கேட்டுக்கிட்டு இருக்கோம். மாலை 5 இரவு 7 மணி வரைக்கும் நிகழ்ச்சியை உங்களுக்காக 8 மணி வரைக்கும் தொகுத்து வழங்கிட்டு இருக்கேன் நான் சாந்தி. டிக்டாக் லைவ் வாயிலா உங்களோட இணைஞ்சிருக்கேன். ஒலியின் டிக்டாக் பக்கத்துக்கு இப்போ வாங்க. அங்க நீங்க இளையராஜா பாடல்களை விரும்பி கேட்கலாம். அப்படித்தான் 2 முதல் 2 பாடல்கள் விரும்பி கேட்டிருக்காங்க. சஞ்சய் இவர் வந்து தர்ம பத்தினி திரைப்படத்திலிருந்து இளையராஜா எஸ் ஜானகி பாடிய பாடலை விரும்பி கேட்டிருக்காரு. அவருக்கு பிறகு தைப்பொங்கல் திரைப்படத்திலிருந்து நம்ம கஸ்தூரி, ஆஹா, இவங்களும் வந்து இளையராஜா எஸ் ஜானகி விரும்பி கேட்ட பாடிய பாடல் தான் விரும்பி கேட்டிருக்காங்க. சஞ்சய் மற்றும் கஸ்தூரி, நீங்க இருவரும் விரும்பி கேட்டிருக்கும் பாடல்கள் தான் இன்றைய இளையராஜா ஹெலோ ஒலி தொகுப்பின் முதல் 2 பாடல்கள்.

0: சொல்றீங்க? தங்கம் மற்றும் வைர நகைகளை வாங்கினா இலவச தங்க காசா?
1: ஆமா.
0: நகைகளை வாங்கும் போது 40 விழுக்காடு வரை தள்ளுபடியா?
2: இது நம்ம மலபார் கோல்டன் டைமண்ட்ஸின் சிறப்பான விழா கால சலுகை. தங்கம் மற்றும் வைர நகைகளை வாங்கும் போது இலவசமா தங்க காசு தராங்க. கூடவே தேர்ந்தெடுக்கப்பட்ட நகைகளின் செய்குலியிலும் மற்றும் வைரத்தின் விலையிலும் 40 விழுக்காடு வரை தள்ளுபடியும் உண்டு.
0: அப்படின்னா இப்பவே நம்ம மலபார் கோல்டன் டைமண்ட்ஸுக்கு போவோம், நகைகளை வாங்குவோம், பரிசை பெறுவோம்.
3: இந்த அக்டோபரில் மீ லிசனில் உங்கள் கவனத்தை ஈர்க்கும் வலையொலிகளை கேளுங்கள். என்ன நடந்தது வலையொலியில்?
4: விளக்கம் கேட்ட போது பதில் கிடைக்காததால் பீட்டர் அந்த சிறுவனின் முகத்தில் குறைந்தது 5 முறை குத்தினார், அறைந்தார்.
3: மீ லிசன் வலையொலிகளுடன் இடைவிடாத பொழுதுபோக்கை அனுபவியுங்கள்.
5: நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது
6: இளையராஜா
5: ஸ்பெஷல். இந்த வாரம் ஒரு புத்தம் புதிய வாவ் தகவல்கள் அங்கத்துல உங்களை சந்திக்கிறதுல சந்தோஷம்ங்க. அதுல இந்த வாரம் முதல் வாவ் தகவல் என்ன? நார்வேல ஒரு குட்டி டவுன் இருக்காங்க. அந்த டவுனினுடைய பெயரே ஹெல், அதாவது நரகம். இந்த ஹெல் அப்படிங்கிற டவுன் நீங்க பாத்தீங்கன்னா குளிர்காலத்தப்போ முழுமையா அப்படியே உறைஞ்ச நிலைமையில எங்க பார்த்தாலும் பனிக்கட்டியா ஐசா. நான் சொல்றது ஸ்னோ இல்லங்க, அந்த பனி இல்ல, பனிக்கட்டியா அப்படியே உறைஞ்சி போயிருக்குமா அந்த டவுனே.
7: ஓஹோ,
5: ஆமாங்க, ஹெல் அப்படிங்கிற இந்த டவுன்ல -25 டிகிரி வரைக்கும் டெம்பரேச்சர், அதாவது வெப்பநிலை இறங்க கூடிய வாய்ப்பு இருக்காங்க. -25 டிகிரிஸ்ங்க. நாளா இரவு தூங்குறப்போ 23 டிகிரிஸ்ல என்னுடைய குளிர்சாதனம் இருந்தாலே அப்படின்னு சொல்லி ஒரு இரவுக்கு குறைந்தபட்சமா ஒரு 10 வாட்டியாவது அந்த ஏர்கோனை அடைச்சு திறந்துதான் இருப்பேன். ஹெல்ங்கிற டவுன்லாம் நமக்கு சரிப்பட்டு வராதுங்க. அது அங்கே இருந்துட்டு போட்டோம், நான் இங்கே இருந்துட்டு போயிடுறேன். அடுத்த வாவ் தகவல், ஜெர்மன் சாக்லேட் கேக். நம்ம எல்லாருமே கேள்விப்பட்டிருக்கோங்க, இந்த ஜெர்மன் சாக்லேட் கேக் உண்மையிலே ஜெர்மனியில உருவாகலையா?
7: ஓஹோ,
5: ஆமாங்க, ஜெர்மன் சாக்லேட் கேக் உருவானது யுனைடெட் ஸ்டேட்ஸ்ல, அதாவது அமெரிக்காவில. என்னங்க இது பெரிய ஆச்சரியமான தகவலா நீங்க நினைக்கிறீங்க? பிரெஞ்ச் ஃப்ரைஸ் வந்து பெல்ஜியம்ல உருவாகலையா? அப்படிதான் இந்த கணக்கு. ஜெர்மன் சாக்லேட் கேக் எங்க உருவானா நமக்கு என்ன? யாரு வாங்கி கொடுத்தாலும் சாப்பிட்டுட்டு போற ஆளுங்க நாம, நமக்கு என்னத்துக்கு இவ்வளவு கேள்வி? மேலும் இந்த மாதிரி சில வாவ் தகவல்கள் உங்களுக்காக வச்சிருக்க, அதையெல்லாம் கேட்கணும்னா என்ன செய்யணும்? நீங்க தொடர்ந்து என்னோட இணைஞ்சிருங்க. அப்படியே வந்து டிக்டாக் லைவ் வாயிலா என்னோட இணைஞ்சிருந்தீங்கன்னா உங்களுக்காக இளையராஜாவின் ஹலோ ஒலி ஸ்பெஷல் ஓடிட்டு இருக்கு. டிக்டாக் நேயர்கள் மட்டுமே இளையராஜா பாடல்களை விரும்பி கேட்கும் நேரம் இது. ஒலியின் உல்லாசம் நிகழ்ச்சியை உங்களுக்காக 8 மணி வரைக்கும் வழங்கிக்கிட்டு இருக்கேன் நான், சாந்தி. அடுத்த 2 நேயர்கள் பாடல்கள் விரும்பி கேட்டிருக்காங்க. அவங்க தான் ஜெகேந்திரன். ஜெகேந்திரன் வந்து அன்பே சங்கீதா திரைப்படத்திலிருந்து பாடல் விரும்பி கேட்டிருக்காரு. எஸ்பி பாலசுப்ரமணியம் பாடியிருக்கும் ஒரு பாடல். இந்த பாடல் காட்சியை நீங்க இன்னும் பார்க்கலைன்னா, பல பேருக்கு பிடித்த ஒரு பாடல் இது, 70களில் வெளிவந்த பாடல். ஆனா இந்த பாடல் காட்சியை நீங்க இன்னும் பார்த்தது இல்லைன்னா உங்களுக்கு ஒரு ஆச்சரியம், அதிர்ச்சின்னு சொல்ல மாட்டேன், ஒரு ஆச்சரியம் காத்துக்கிட்டு இருக்கு அப்படின்னு வச்சுக்கோங்களேன். யூடியூப்ல போய் பார்த்தீங்கன்னா இந்த பாடல் காட்சியில யாரு தோன்றியிருப்பா அப்படின்னு வந்து உங்களுக்கு தெரியும். நடிகை வந்து ராதிகா. ராதிகா அந்த பாடல் காட்சியில இருப்பாங்க. நடிகர் யாரு அப்படின்னு தெரியலைன்னா யூடியூப்க்கு போய் பாருங்க. பிரபலமான பாடல், ஆனா இந்த நடிகரா அப்படின்னு அதிர்ச்சியா உங்களுக்கு இல்ல ஆச்சரியமா இருக்கும். அதனால இந்த பாடல ஜெகேந்திரன் விரும்பி கேட்டிருக்காரு. அவரையும் தொடர்ந்து கண்ணன் பாடல் விரும்பி கேட்டிருக்காரு. முதல் மரியாதை திரைப்படத்திலிருந்து ஜெகேந்திரன் மற்றும் கண்ணன் நீங்க இருவரும் விரும்பி கேட்டிருக்கும் பாடல்கள் தான் இந்த ஹெலோலி, இளையராஜா ஹெலோலியின் அடுத்த 2 பாடல்கள்.

0: ஹலோ, உலக நடுவில் சாலை நிலவரத்த நாம தெரிஞ்சுக்கலாம். நேரம் இப்பொழுது 6:38 நேர்களே.
1: ஒலி 9:08 போக்குவரத்து நிலவரம்.
0: விபத்து ஒன்று நேர்ந்திருக்கு. MCEயை நோக்கி செல்லும் AYE குறிப்பாக அலெக்சாண்ட்ரா சாலைக்கு பிறகு முதல் தடத்துல. வாகனம் பழுதாகி இருக்கு. துவாசை நோக்கி செல்லும் PIE குறிப்பாக ஜூரோங் வெஸ்ட் அவென்யூ 2 பிறகு. PIEயை நோக்கி செல்லும் BKE குறிப்பாக SLEக்கு பிறகும் வாகனம் பழுது. மற்றும் ஒரு இடத்திலையும் வாகனம் பழுது. இப்போதான் தகவல் வந்திருக்கு. காமன் வெல்த் மற்றும் அப்பர் ஜூரோங்கை நோக்கி செல்லும் ஜூரோங் வெஸ்ட் அவென்யூ 2 குறிப்பாக புன்லே வேக்கு முன்பு 3 தடத்திலையும் வாகனம் பழுதாகியிருக்கு.
2: போக்குவரத்து நிலவரம் ஆதரவு.
3: மம்மி பாஸ்மதி ரைஸ் தரத்தின் உன்னதம், சுவையின் அற்புதம்.
4: வார இறுதி ஒலியில் உல்லாசம். தொடர்ந்து இணைந்திருங்க. ஒலி 9:08 கேட்டாலே பரவசம்.
0: இப்போதான் வானொலி பக்கமா வந்திருக்கீங்களா? ஆஹா, தாமதம்ங்க. நீங்க மாலை 5 நிகழ்ச்சி ஆரம்பிச்சது 8 வரைக்கும் ஒலியில் உல்லாசம் நிகழ்ச்சியை உங்களுக்காக வழங்கிக்கிட்டு இருக்கேன் நான், சாந்தி. அதுலேயும் முதல் 2 மாலை 5 7 வரைக்கும் இடைவிடாம இளையராஜா பாடல்களை தான் நம்ம கேட்டுக்கிட்டு இருக்கோம். இப்போ 7 வரைக்கும் டிக்டாக் லைவ் வாயிலா டிக்டாக் நேயர்கள் ஹலோ ஒலி மூலமா இளையராஜா பாடல்களை விரும்பி கேட்டுக்கிட்டு இருக்காங்க. அந்த வகையில 2 நேயர்கள், ஆஹா, ஜெயில ஆரம்பிக்குது இருவரின் பெயரும், ஜோதி மற்றும் ஜெசி பாடல்கள் விரும்பி கேட்டிருக்காங்க. ஜோதி வந்து மௌனராகம் திரைப்பட பாடலை விரும்பி கேட்டிருக்காங்க, எஸ் ஜானகி பாடிய பாடல். அவங்களையும் தொடர்ந்து ஜெசி நீங்கள் கேட்டவை திரைப்பட பாடலை விரும்பி கேட்டிருக்காங்க, எஸ் பி பாலசுப்ரமணியம் எஸ் ஜானகி பாடிய பாடல். ஜோதி மற்றும் ஜெசி இன்றைய இளையராஜா ஹலோ ஒலி ஸ்பெஷல்ல நீங்க இருவரும் விரும்பி கேட்டிருக்கும் பாடல்கள் தான் அடுத்த 2 பாடல்கள்.

0: ஹலோ, உலக நடுவில் சாலை நிலவரத்தை தெரிஞ்சுக்கலாம். நேரம் இப்பொழுது 6:49 நேர்கள்.
1: ஒலி 9:08 போக்குவரத்து நிலவரம்.
0: விபத்து ஒன்று நேர்ந்திருக்கு. MCEயை நோக்கி செல்லும் AYE குறிப்பாக அலெக்சாண்ட்ரா சாலைக்கு பிறகு முதல் கடத்தல.
2: போக்குவரத்து நிலவரம் ஆதரவு.
3: மம்மி பாஸ்மதி ரைஸ், தரத்தின் உன்னதம், சுவையின் அற்புதம்.
4: திடீர்னு வீட்டுக்கு விருந்தினர்கள் வந்துட்டாங்க, சாப்பாடு எல்லாம் முடிஞ்சிருச்சு, இறால் மட்டும் குளிர்பதன பெட்டியில இருக்குன்னா டக்குன்னு சமைச்சாசத்தை அந்த இறால வச்சு என்ன சமையல் செய்யலாம் தெரியுமா? காரமான இறால் பிரட்டல், அதுவும் தேங்காய் பால சமைக்கலாம். அதுக்கு தேவையான பொருட்களை சொல்றேன் கேளுங்க. 400 கிராம் இறால் சுத்தப்படுத்தினது, அதோட 2 தேக்கரண்டி தேங்காய் எண்ணெய், அதோட 1 பெரிய வெங்காயம், 2 பச்சை மிளகாய் வெட்டிக்கொள்ளுங்க, 1 தக்காளி அதை வெட்டிக்கொள்ளுங்க, 3 பூண்டு அதை நல்லா மசித்துக் கொள்ளுங்க, 1 பட்டை, அதோடு கருவேப்பிலை, 60 மில்லிகிராம் தேங்காய் பால், கொஞ்சம் தண்ணீர், மஞ்சத்தூள் 1/2 தேக்கரண்டி, 1/2 தேக்கரண்டி மீன் மசாலை தூள், 1 தேக்கரண்டி மிளகாய் தூள், கொஞ்சம் புளி, குறுமிளகு, காரத்துக்கு ஏற்ற வகையில 1/2 எலுமிச்சைக்காய். இவைதாங்க காரமான இறால், அதுவும் தேங்காய் பால சமைக்க தேவையான பொருட்கள். இப்ப வாங்க செய்முறையை தெரிஞ்சுக்கலாம். தொடக்கமாக கடாயில தேங்காய் எண்ணெய் ஊற்றி அதுல காஞ்ச மிளகாய், கருவேப்பிலை இவற்றை நல்லா பொரித்துக் கொள்ளுங்க. அது ஆறின பிறகு ஒரு சப்பல லேசா அரைத்துக் கொள்ளுங்க, அது ஒரு பக்கமா வச்சிருங்க. பிறகு மீண்டும் அதே கடாயில தேங்காய் எண்ணெய் ஊற்றி பொடியாக நறுக்கின வெங்காயம், பச்சை மிளகாய், லவங்கப்பட்டை இவெல்லாம் சேர்த்து நல்லா வதக்கி கொள்ளுங்க. இவையெல்லாம் பொன்னிற மானிதோட வெட்டி வச்சிருக்கும் பூண்டு, அதோட தக்காளி இவற்றெல்லாம் சேர்த்து 2-3 நிமிஷம் நல்லா வதக்கி கொள்ளுங்க. சாந்து போல கொஞ்சம் நல்லா திரண்டு வரும்போது அதுல கொஞ்சம் தண்ணீரை விட்டு நல்லா கொதிக்க விடுங்க. அதுல மஞ்சத்தூள், மீன் மசாலை தூள், மிளகாய் தூள் இவற்றை சேர்த்து நல்லா கிளறி விடுங்க. அதுல 60 மில்லிகிராம் தேங்காய் பாலை சேர்த்துக் கொள்ளுங்க. நல்லா கொதி வரும் பொழுது அதுல சுத்தப்படுத்தி வைத்திருக்கும் இறால சேர்த்து கொதிக்க விடுங்க. ஏற்கனவே 3-4 நிமிடங்கள்ல இறால் நல்லா கொதிச்சு வரும்போது அதுல குறுமிளக தூவி, அதோட ஏற்கனவே அரைத்து வைத்திருக்கும்

0: வேரியபிள் அபர்ச்சர் 48 மெகா பிக்சல் ஃபியூஷன் பிரதான கேமரா கொண்ட புத்தம் புதிய ஐபோன் 18 ப்ரோ மேக்ஸை பெற்றுக் கொள்ளுங்கள். இன்றைய m1.com.sg செல்லுங்கள் அல்லது m1 கடைக்கு வாருங்கள்.
1: சிங்கப்பூரர்களே, உங்களுக்கு ஒரு நல்ல செய்தி. மக்களிடையே வரவேற்பு அதிகரித்திருப்பதால் வண்ட ஷாப் திருவிழா அக்டோபர் 14 வரை நடைபெற உள்ளது. சிறப்பு சலுகை தொகுப்பு, பெரிய அளவிலான சேமிப்புகள், இவற்றை அனுபவிக்க இதுதான் கடைசி வாய்ப்பு. நேச்சர்ஸ் ஃபார்ம், காம்பிட்டா, கினோஹிமிட்சு, ஒம்ரான், டாக்டர் ஊ, ஏசப்யோல் என இன்னும் பல 70 விழுக்காடு வரையிலான சேமிப்புகள். தினந்தோறும் அதிரடி சலுகைகளை சரியாக நண்பகல் 12 மணிக்கும் இரவு 8 மணிக்கும் நீங்கள் எதிர்பார்க்கலாம். குறைந்த அளவிலேயே பொருள்கள் உள்ளன. பொருள்கள் அனைத்தும் விற்று தீர்ந்து விட்டால் அவை விற்று தீர்ந்ததுதான். பாருங்கள், வாங்குங்கள், பெரிய அளவில் சேமியுங்கள். அக்டோபர் 14 வரை நீங்கள் சிறப்பு சலுகைகளை அனுபவிக்கலாம். தாமதம் இதற்கு, இன்றை செல்லுங்கள் oneshop.sg.
2: இன்னும் கிளம்பலையா?
3: பாரு, என் முகம் பொலிவே இல்லாம இருக்கு.
2: கவலைய விட, முகப்பொலிவுக்கு பஞ்சாரா ஸ்மெல் தனி மிட்டி. முகப்பருக்களை குறைக்க பஞ்சாராஸ் குங்குமப்பூ மற்றும் ஆரஞ்சு. வறண்ட சருமத்துக்கு பஞ்சாராஸ் குங்குமப்பூ மற்றும் பப்பாளி. சருமத்தில் உள்ள பிசுபிசுப்பை குறைக்க பஞ்சாராஸ் குங்குமப்பூ மற்றும் சந்தனம். முகத்துக்கு புத்துணர்ச்சி தர பஞ்சாராஸ் கற்றாழை. இது போன்ற பல வகையான பஞ்சாராஸ் ஃபேஸ் வாஷ் பொருட்கள் உங்க முகத்தை பாதுகாக்க உதவலாம்.
3: இதெல்லாம் எங்க கிடைக்கும்?
2: நம்ம பஞ்சாராஸ் சிங்கப்பூரில் உள்ள அனைத்து பிரபல கடைகளிலும் கிடைக்கும். மொத்த விநியோகஸ்தர்கள் ஜோதி ஸ்டோர், புஷ்பக்கடை, சிங்கப்பூர்.
4: மேஸ்ட்ரோ ப்ரொடக்ஷன்ஸ் பெருமையுடன் வழங்கும் இசையின் ராஜா, இளையராஜா லைவ் இன் கான்சர்ட். இசை ஞானி இளையராஜாவின் 50 ஆண்டுகள் கலை பயணத்தை கொண்டாட வாருங்கள். முதல் முறையாக சிங்கப்பூரின் மிகப்பெரிய உள்ளரங்கமான சிங்கப்பூர் இன்டோர் ஸ்டேடியத்தில் சனிக்கிழமை நவம்பர் 14 தேதி இளையராஜாவின் கலை நிகழ்ச்சி நடைபெற உள்ளது. கங்கை அமரன், ஸ்வேதா மோகன், SPB சரண் என பல கலைஞர்கள் உங்களை மகிழ்விக்க உள்ளனர். அக்டோபர் 10 தேதியிலிருந்து 88 வெள்ளியிலிருந்து தொடங்கும் உங்கள் நுழைவுச் சீட்டுகளை பெற்றுக் கொள்ளுங்கள்.
5: இன்னும் ஒரே ஒரு முறை சாலை நிலவரத்தை தெரிஞ்சுக்கலாம். நேர்மைப்போது 6:54 நேர்களில்
6: ஒலி 9:08 போக்குவரத்து நிலவரம்.
5: விபத்து ஒன்று நேர்ந்திருக்கு. MCEயை நோக்கி செல்லும் AYE குறிப்பாக அலெக்சாண்டர் சாலைக்கு பிறகு முதல் தரத்துல.
7: போக்குவரத்து நிலவரம் ஆதரவு
8: மம்மி பாஸ்மதி ரைஸ், தரத்தின் உன்னதம், சுவையின் அற்புதம்.
5: இளையராஜா ஹலோ ஒலி ஸ்பெஷல் டிக்டாக் லைஃப்ல ஒரு நிறைவுக்கு வருது. அந்த நேர்கிட்ட முடியாதுன்னு சொல்லியிருந்தேன், ஆனா எப்படியோ ஒரு விதமா வந்துருச்சு. சித்ரா சதாசிவன் வந்து நிழல்கள் திரைப்படத்திலிருந்து எஸ் ஜானகி பாடியிருந்த தூரத்தில் நான் கண்ட கனவு பாடல் விரும்பி கேட்டிருந்தாங்க. முடியாதுன்னு சொல்லியிருந்தேன், ஆனா முடியும். அந்த பாடல் உங்களுக்காக வருது சித்ரா. நிறைவு பாடலா இந்த பாடல் முடிந்து 7 மணி செய்திகள் தொடர்ந்து உங்களை நான் சந்திக்கிறேன். பாடலாசிரியர் தொகுப்பு உங்களுக்காக இடம்பெற போகுது இந்த செய்திகளுக்கு பிறகு. இது ஒலி 9:06 கேட்டாலே பரவசம். நான் சாந்தி.

வணக்கம். இரவு மணி 7. மீடியகாப் ஓலி 968 செய்திகள் தொகுத்து வாசிப்பது சதகத்துல்லா. சிங்கப்பூரில் புகைமூட்டம் தொடர்பான பிரச்சனைகளுக்காக சிகிச்சை நாடுவோர் எண்ணிக்கை அதிகரித்திருப்பதாக சுகாதார அமைச்சர் ஓங் இக்கங் கூறியிருக்கிறார். மருத்துவமனைகள், பலதுறை மருந்தகங்கள் ஆகியவற்றில் அதிகமானோர் சுவாசக் கோளாற்றுக்காக மருத்துவர்களை நாடுவதாக அவர் சொன்னார். இதற்கிடையே சிங்கப்பூர் நாளையிலிருந்து புகைமூட்டம் தொடர்பான சிகிச்சைகளுக்கு கட்டணக் கழிவு திட்டத்தை நடைமுறைப்படுத்துகிறது. புகைமூட்டத்தால் உடல்நலம் பாதிக்கப்படுவோர் மலிவு கட்டண சிகிச்சை பெற அது உதவும். பலதுறை மருந்தகங்கள், பொது சுகாதார ஆயத்த நிலை மருந்தகங்கள் ஆகியவற்றில் சிகிச்சைக்கு செல்வோர் பயன்பெறுவர். புகைமூட்டம் தொடர்பான உடல்நலக் கோளாற்றுக்கு சிகிச்சை பெற பலதுறை மருந்தகங்களுக்கு செல்லும் சிங்கப்பூரர்கள் அனைவருக்கும் கட்டணக் கழிவு உண்டு. சிங்கப்பூர் முழுதும் காற்றின் தரம் ஆரோக்கியமற்ற நிலையிலேயே தொடர்கிறது. மாலை 6 மணி நிலவரப்படி மேற்கு வட்டாரத்தில் 24 மணி நேர காற்று தூய்மை கேட்டு குறியீடு 155 இருந்தது. மற்ற வட்டாரங்களில் அது 112 147 இடைப்பட்டிருந்தது. இன்று இரவு வரை காற்றின் தரம் ஆரோக்கியமற்ற நிலைக்கும் அதிக ஆரோக்கியமற்ற நிலைக்கும் இடைப்பட்டிருக்கும் என்று தேசிய சுற்றுப்புற அமைப்பு முன்னுரைத்திருக்கிறது. மலேசியாவின் ஜோஹூர் மாநிலத்தில் வரும் வெள்ளிக்கிழமை வரை எல்லா கல்வி நிலையங்களுக்கும் விடுமுறை விடப்பட்டுள்ளது. புகைமூட்டம் ஓயாததால் இம்மாதம் 8-9 தேதிகளில் ஜோஹூரில் பள்ளிகள் மூடப்பட்டன. காற்று தூய்மை கேட்டை சமாளிக்கவும் மாணவர்கள், ஆசிரியர்கள் ஆகியோரின் நலனுக்காகவும் விடுமுறை நீட்டிக்கப்படுகிறது. ஏற்கனவே திட்டமிடப்பட்ட தேர்வுகளும் மதிப்பீடுகளும் வேறு நாளில் நடத்தப்படும். மாணவர்களின் படிப்பு பாதிக்கப்படாமல் இருக்க வீட்டிலிருந்தே பயிலும் முறை செயல்படுத்தப்படும். அதிபர் தர்மன் சண்முகரத்னம் அதிகாரத்துவ பயணமாக நாளை பாங்காக் செல்கிறார். தாய்லாந்து மன்னரையும் ராணியையும் அவர் சந்தித்து பேசுவார். தாய்லாந்து பிரதமர் அனுட்டின் சான்வீரகோன் அதிபருக்கு தேநீர் விருந்தளிப்பார். அனைத்துலக பண நிதியம், உலக வங்கி ஆகியவற்றின் வருடாந்திர கூட்டத்தில் திரு தர்மன் உரையாற்றுவார். செயற்கை நுண்ணறிவு வேலைகள் குறித்து அதில் ஆராயப்படும். பிசிஎஃப் ஸ்பாக்கிள்டார்ஸ் பாலர் பள்ளி நிறுவனம் ஊழியர்களின் திறன் மேம்பாட்டு நிதியை இரட்டிப்பாக்குகிறது. அடுத்த 3 ஆண்டில் சுமார் 8000 கல்வியாளர்களுக்கு பயிற்சி அளிக்க அது 20 மில்லியன் வெள்ளியை ஒதுக்குகிறது. ஆசிரியர்களின் நிர்வாகச் சுமையை குறைத்து கற்றல் தேவையுள்ள மாணவர்களுக்கான ஆதரவை வலுப்படுத்த விரும்புகிறது பிசிஎஃப் ஸ்பாக்கிள்டார்ஸ் பாலர் பள்ளி. கல்வியாளர்கள் அதிகமானோர் நிபுணத்துவ ஆற்றல், தலைமைத்துவம், மின்னிலக்க திறன் ஆகியவற்றை மெருகேற்றிக் கொள்ள கூடுதல் முதலீடு வழியமைக்கும். வெளிநாட்டு ஊழியர்களின் நலவாழ்வும் மனநலமும் மேம்பட கூடுதல் ஆதரவு வழங்கப்படுகிறது. ஊழியர்கள் ஓய்வெடுக்கவும் பொழுதுபோக்கவும் அதிக வசதிகள் செய்யப்படுகின்றன. தாயகத்தில் உள்ள குடும்பத்தினருடன் ஊழியர்கள் அவ்வப்போது தொடர்பு கொள்ள பயிலரங்குகளும் நடத்தப்படுகின்றன. தந்தையராக இருக்கும் வெளிநாட்டு ஊழியர்களுக்கு பெற்றோர் பயிலரங்குகள் நடத்தப்படுகின்றன. 80க்கும் அதிகமானோர் அதில் கலந்து கொண்டுள்ளனர். தாயகத்தில் உள்ள பிள்ளைகளுக்கு இங்கிருந்தே வழிகாட்டும் முறைகள் கற்றுத்தரப்படுகின்றன. இட்ஸ் ரெய்னிங் கோட்ஸ் தொண்டு அமைப்பு ஹெண்டர்சனில் உள்ள தனது சமூக இடத்தை விரிவுபடுத்தியிருக்கிறது. வெளிநாட்டு ஊழியர்களுக்கு பயிலரங்குகள், பொழுதுபோக்கு நடவடிக்கைகளை ஏற்பாடு செய்ய கூடுதல் இடவசதி அங்கே இருக்கிறது. புக்கிட்பாத்தூக் வெஸ்ட் பிளாக் 413 உள்ள உணவங்காடியில் தீ மூண்டது. 30 குடியிருப்பாளர்கள் வெளியேற்றப்பட்டனர். சிங்கப்பூர் குடிமை தற்காப்பு படையினர் தீயை அணைத்தனர். உணவங்காடிக்குள் இருந்த பொருட்கள் தீப்பற்றின. 2 பாதிக்கப்பட்டனர். அவர்களில் ஒருவர் எங்தங்போங் பொது மருத்துவமனைக்கு அனுப்பி வைக்கப்பட்டார். மற்றொருவர் மருத்துவ உதவியை மறுத்துவிட்டார். ஜோரோங் ஈஸ்ட் புக்கிட்பாத்தூக் குழு தொகுதி நாடாளுமன்ற உறுப்பினர் லீஹோங் சுவாங் சம்பவ இடத்துக்கு சென்றார். காப்பிக்கடை உரிமையாளர், மற்ற கடைக்காரர்கள், குடியிருப்பாளர்கள் ஆகியோருடன் பேசி நிலைமையை அவர் கேட்டறிந்தார். நேபாளத்தின் மத்திய பகுதியில் மீண்டும் பெருவெள்ளம் ஏற்பட்டிருக்கிறது. வீடுகள், 2 தொங்கு பாலங்கள், 1 நெடுஞ்சாலை பாலம் ஆகியவற்றை வெள்ளம் அடித்துச் சென்றது. நீர் மின்சார நிலையம் சேதமடைந்தது. இராணுவம் 6 பேரை மீட்டது. 18 ஊழியர்கள் சொந்தமாகவே தப்பினர். எவரும் உயிரிழந்ததாக தகவல் இல்லை. நிலச்சரிவால் போதி கந்தக்கி ஆற்றில் பெருவெள்ளம் ஏற்பட்டது என்று அதிகாரிகள் கூறினர். ஆற்றோரம் வசிக்கும் மக்கள் பாதுகாப்பான இடங்களுக்கு செல்லும்படி அவர்கள் கேட்டுக்கொண்டனர். ஹெலிகாப்டர் மூலம் அதிகாரிகள் நிலைமையை கண்காணிக்கின்றனர்.
இந்திய தலைநகர் புதுடில்லியில் மாணவர்களும் எதிர்க்கட்சியினரும் இரண்டாவது நாளாக ஆர்ப்பாட்டம் நடத்த தயாராகின்றனர். தலைமை தேர்தல் ஆணையாளர் பதவி விலக வேண்டும் என்பது அவர்களின் கோரிக்கை. நேற்று கைது செய்யப்பட்ட கரப்பான்பூச்சி ஜனதா கட்சியின் நிறுவனர் அபிஜித் தீப்கே உட்பட தலைவர்கள் மூவரை விடுவிக்க நீதிமன்றம் உத்தரவிட்டது. ஓராண்டுக்கு அமைதிக்கு இடையூறு விளைவிக்கக்கூடாது என்ற நிபந்தனையுடன் அவர்கள் விடுவிக்கப்பட்டனர். தடுத்து வைக்கப்பட்ட சமூக ஊடக பிரபலம் துருவரத்தியும் நள்ளிரவுக்கு பிறகு விடுவிக்கப்பட்டார். இனி ஆர்ப்பாட்டங்களில் பங்கேற்கக்கூடாது என்று அவருக்கு நிபந்தனை விதிக்கப்பட்டிருக்கிறது. நேற்றைய ஆர்ப்பாட்டத்தை தடுக்க 1000 அதிகமானோரை காவல்துறை தடுத்து வைத்தது. நேற்று இணையச் சேவையும் ரயில் நிலையங்களும் முடக்கப்பட்டன. இன்று அவை மீண்டும் திறக்கப்பட்டன. இதனுடன் செய்திகள் முடிவடைந்தன. அடுத்த செய்தி தொகுப்பை காலை 7 கேட்கலாம். செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள செய்தி இணைய பக்கம் அல்லது செய்தி செயலியை நாடுங்கள். வணக்கம். 9

0: ஒலி 9:06 நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது ஒலியில் உல்லாசம். மாலை 5 மணி தொடங்கி இரவு 8 மணி வரைக்கும் உங்களுக்காக நிகழ்ச்சிகளை வழங்கிக்கிட்டு இருக்கேன். நான் சாந்தி. இரவு 7 மணி செய்திகளுக்கு பிறகு சந்திக்கிறோம் நேர்கள். நிகழ்ச்சியின் கடைசி 1 மணி நேரம் இது. முதல் 2 மணி நேரத்துக்கு இடைவிடாம இளையராஜா பாடல்களை நாம கேட்டோம். இப்போதான் டிக்டாக் லைவ்ல இருந்து வெளியில வந்து இப்போ உங்களை வானொலிகள்ல சந்திக்கிறேன். மீண்டும் இந்த நிறைவான 1 மணி நேரத்துல பாடலாசிரியர் தொகுப்பு உங்களுக்காக இடம்பெறும் இல்லையா? இந்த வாரம் யார் அந்த பாடலாசிரியர்? ஆர்வம் இருந்திருந்துச்சுன்னா இந்நேரம் போய் கண்டுபிடிச்சிருந்திருப்பீங்க. புஷ்பா திரைப்படத்துல இருந்து பாடலை கேட்டோம் இல்லையா? தேவி ஸ்ரீ பிரசாத்தின் இசையில் சித் ஸ்ரீராம் அந்த பாடலை பாடியிருந்தாரு. ஆமாங்க, இந்த வாரம் பாடலாசிரியர் விவேகாவின் பாடல்களை தான் நாம ஒரு தொகுப்பா கேட்க போறோம். அவரை பற்றின சில தகவல்களும் தெரிஞ்சுக்க போறோம். அதுக்கு முன்னாடி சாலை நிலவரத்தை நாம முதல்ல தெரிஞ்சுக்கலாம்.
1: 9:08 போக்குவரத்து நிலவரம்.
0: விபத்து ஒன்று நேர்ந்திருக்கு. MCEயை நோக்கி செல்லும் AYE, குறிப்பாக அலெக்சாண்ட்ரா சாலைக்கு பிறகு முதல் தடத்துல அந்த விபத்து. துவாசி நோக்கி செல்லும் AYE, குறிப்பாக லோவர் டெல்டா சாலைக்கு பிறகு வாகனம் ஒன்று பழுதாகி இருக்கு. PIE நோக்கி செல்லும் BKE, குறிப்பாக SLEக்கு பிறகும் வாகனம் ஒன்று பழுதாகி இருக்கு.
2: போக்குவரத்து நிலவரம் ஆதரவு.
3: மம்மி பாஸ்மதி ரைஸ், தரத்தின் உன்னதம், சுவையின் அற்புதம்.
4: என்ன சொல்றீங்க? தங்கம் மற்றும் வைர நகைகளை வாங்கினா இலவச தங்க காசா?
5: ஆமா,
4: நகைகளை வாங்கும் போது 40% வரை தள்ளுபடியா?
5: இது நம்ம மலபார் கோல்டன் டைமண்ட்ஸின் சிறப்பான விழா கால சலுகை. தங்கம் மற்றும் வைர நகைகளை வாங்கும் போது இலவசமா தங்க காசு தராங்க. கூடவே தேர்ந்தெடுக்கப்பட்ட நகைகளின் செய்குலியிலும் மற்றும் வைரத்தின் விலையிலும் 40% வரை தள்ளுபடியும் உண்டு.
4: அப்படின்னா இப்பவே நம்ம மலபார் கோல்டன் டைமண்ட்ஸுக்கு போவோம், நகைகளை வாங்குவோம், பரிசை பெறுவோம்.
6: எனக்கு M1 இருந்து புத்தம் புது iPhone 18 Pro Max கிடைச்சிருக்கு.
7: அப்படியா? எவ்வளவு பணம் கொடுத்த?
6: M1க்கு மாறின கைத்தொலைபேசிக்கு 1 வெள்ளி கூட கொடுக்கல.
7: அப்ப மாத கட்டணம் எவ்வளவு?
6: மாதத்துக்கு வெறும் 68.95 காசுதான்.
7: கைத்தொலைபேசிக்கு கட்டணம் இல்ல, மாதத்துக்கு வெறும் 68.95 காசா?
6: ஆமா, அதோட துணை கருவிகள் பரிசு பொருட்களும் கொடுத்தாங்க.
7: அடடா, நான் இப்பவே M1க்கு மாற போறேன்.
6: M1க்கு மாறுங்கள். வேரியபிள் அபர்ச்சர் 48 MP, ஃபியூஷன் பிரதான கேமரா கொண்ட புத்தம் புதிய iPhone 18 Pro Max ஐ பெற்றுக் கொள்ளுங்கள். இன்றைய M1.com.sg க்கு செல்லுங்கள் அல்லது M1 கடைக்கு வாருங்கள்.
8: நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது மீடியா கோப் ஒலி 9:06. உங்களுக்காக நிகழ்ச்சி வழங்கி கொண்டிருப்பது சாந்தி குருசாமி. நான் உங்கள் சித் ஸ்ரீராம்.
0: இந்த வார பாடலாசிரியர் தொகுப்புல முதல்ல சொல்லியிருந்த மாதிரி பாடலாசிரியர் விவேகாவின் பாடல்களை தான் ஒரு தொகுப்பா நாம கேட்க போறோம். பாடலாசிரியர்கள் மத்தியிலே ரொம்ப அழகான தோற்றம் கொண்ட ஒரு பாடலாசிரியரா பேசப்படுபவர் விவேகா தான். திரைப்படங்கள்ல கதாநாயகனாவும் சில முக்கிய வேடங்கள்ல நடிக்க வாய்ப்பு கிடைச்சும் அதையெல்லாம் வேணாம்னு உதறி தள்ளியவர் தான் பாடலாசிரியர் விவேகா. ஏன்? ஏன்னா அவருடைய கவனம் எல்லாம் தரமான பாடல்கள் எழுதுறதுலதான். அதுவும் நல்லதுதான். இல்லனா இன்றைய தொகுப்புல நீங்க கேட்க இருக்கும் பாடல்கள் எல்லாம் நமக்கு கிடைச்சிருக்காதுல. மேலும் பாடலாசிரியர் விவேகாவை பற்றி தெரிஞ்சுக்கலாம் இந்த பாடல்களுக்கு பிறகு.

0: பீட்டு
1: ஆதரவு
2: தங்கம் வாங்கணும், அழகா இருக்கணும், அப்போ நம்ம ஆல்கா ஜுவல்லர்ஸ்க்கு போகணும். அழகு, தரம், நம்பிக்கை எல்லாம் ஒரே இடத்தில். ஆல்கா ஜுவல்லர்ஸ், 77 ஸ்ரீரங்கம் ரோட், சிங்கப்பூர்.

0: பாடலாசிரியர் தொகுப்பில் இன்று பாடலாசிரியர் விவேகாவின் பாடல்களை ஒரு தொகுப்பாக நாம் கேட்டுட்டு இருக்கோம். அந்த வகையில் பார்த்தீங்களா, வேகமான பாடல்களும் அவர் எழுதியிருக்காரு. வின்னர் திரைப்படத்துக்காக உதித் நாராயண், பிரசாந்தினி பாடின பாடலை இப்போ நீங்கள் கேட்டீங்க, முதல்ல கேட்டீங்க. இப்போ தாஸ் திரைப்படத்துக்காக மறைந்த பாடல் பாடகர் கே கே மற்றும் சாதனா சர்க்கம் பாடிய பாடலையும் கேட்டீங்க. இதெல்லாம் பாடலாசிரியர் விவேகா பாடிய பாடல்கள் தான். அவரை பற்றின சுவாரஸ்யமான சில தகவல்கள் வச்சிருக்கேன், கூடிய சீக்கிரம் கேட்க தான் போறீங்க. சரி, சாலை நிலவரத்தை தெரிஞ்சுக்கலாம். நேரம் இப்பொழுது 7:24 நேர்களே.
1: ஒலி 968 போக்குவரத்து நிலவரம்.
0: விபத்து ஒன்று நேர்ந்திருக்கு. MCEயை நோக்கி செல்லும் AYE குறிப்பாக அலெக்சாண்டர் சாலைக்கு பிறகு முதல் தடத்துல, நகரை நோக்கி செல்லும் ECP குறிப்பாக ஒஃபிர் சாலை நுழைவாயிலில் வாகனம் பழுது, PIEயை நோக்கி செல்லும் BKE குறிப்பாக SLEக்கு பிறகு வாகனம் பழுது, AYEயை நோக்கி செல்லும் குயின்ஸ்வே குறிப்பாக காமன்வெல்த் அவென்யூவுக்கு பிறகு முதல் தடத்துல சாலை பணிகள்.
2: போக்குவரத்து நிலவரம் ஆதரவு. மம்மி பாஸ்மதி ரைஸ், தரத்தின் உன்னதம், சுவையின் அற்புதம்.

0: தள்ளுபடி 10-70% விழுக்காடு வரை உங்கள் ஹனிஃபாவில்.
1: மேஸ்ட்ரோ ப்ரொடக்ஷன்ஸ் பெருமையுடன் வழங்கும் இசையின் ராஜா இளையராஜா லைவ் இன் கான்சர்ட். இசை ஞானி இளையராஜாவின் 50 ஆண்டுகள் கலை பயணத்தை கொண்டாட வாருங்கள். முதல் முறையாக சிங்கப்பூரின் மிகப்பெரிய உள்ளரங்கமான சிங்கப்பூர் இன்டோர் ஸ்டேடியத்தில் சனிக்கிழமை நவம்பர் 14 இளையராஜாவின் கலை நிகழ்ச்சி நடைபெற உள்ளது. கங்கை அமரன், ஸ்வேதா மோகன், SPB சரண் என பல கலைஞர்கள் உங்களை மகிழ்விக்க உள்ளனர். அக்டோபர் 10 88 வெள்ளியிலிருந்து தொடங்கும் உங்கள் நுழைவு சீட்டுகளை பெற்றுக் கொள்ளுங்கள். sistic.com.sg.
2: சரி, அப்படியே வந்து சிங்கப்பூரில் PSI எனும் காற்று தூய்மை கேட்டு குறியீடு எப்படி இருக்கு அப்படின்னு தெரிஞ்சுக்கலாம். தற்போது சிங்கப்பூரின் வடக்கு பகுதியில் 52 இருக்கு. இது வந்து தற்போது இது வந்து மிதமான நிலை. கிழக்கு பகுதியில் 100 அப்படின்னு இருக்கு குறியீடு. தெற்கு பகுதியில் 68, மேற்கு பகுதியில் 98, மத்திய பகுதியில் 101 பதிவாகி இருக்கு. சிங்கப்பூரில் தற்போது 24 மணி நேர நிலவரப்படி 112-155 இடைப்பட்டிருக்கு காற்று தூய்மை கேட்டு குறியீடு. இது வந்து ஆரோக்கியமற்ற நிலை அப்படின்னு தான் சொல்லணும். வெளியில் போகும் நிர்பந்தம் அப்படின்னு உங்களுக்கு நிர்பந்த நிலை இருந்தீங்கன்னா முடிஞ்சா வீட்டில் இருங்க. வெளியில் போகணும்னு இருந்துச்சுன்னா முகக்கவசத்தை மறக்காமல் அணிஞ்சுக்குங்க. தண்ணீர் நிறைய குடிங்க, அது ரொம்ப முக்கியம். சரியா? முதல்ல மாலை 6 மணியிலிருந்து 7 மணி வரைக்கும் தகவல்கள் அங்கத்துல ஒரே ஒரு பாகம் தான் என்னால ஒளியேற்ற முடிஞ்சது. இரண்டாம் பாகத்துக்கு நேரம் பற்றாக்குறையா போயிடுச்சு. சரி, இரண்டாம் பாகத்தை விட்டுறலாம் அப்படின்னு நினைச்சேன். இங்க இரண்டு நேயர்கள் வாட்ஸ்அப்ல அதை ஞாபகம் வச்சுக்கிட்டு சாந்தி அந்த வாவ் ஃபேக்ஸ்ல பாட்டு பகுதி 2 நீங்க போடலையே அப்படின்னு அதையும் நீங்க ஞாபகம் வச்சு நீங்க என்ன கேக்குறீங்க பாத்தீங்களா? உங்களுக்காக நான் கைத்தட்டுறேங்க, உங்களுக்காக நான் கைத்தட்டுறேன். இந்த வாவ் தகவல்கள் அங்கத்துக்கும் இந்த மாதிரி ரசிகர்கள் கூட்டம் சேர்ந்திருக்கே அப்படிங்கிறப்போ ரொம்ப நிகழ்ச்சியா இருக்கு. இந்த உங்களுக்காக வாவ் தகவல்கள் அங்கத்தின் 2 பாகம். மீண்டும் வாவ் தகவல்கள் அங்கத்துல உங்களை நான் சந்திக்கிறேன். ஏற்கனவே 3 வாவ் தகவல்கள் உங்களோட நான் பகிர்ந்துகிட்டேன் இல்லையா? அடுத்த வாவ் தகவல் என்ன? புல்லு வெட்டுறப்போ ஒரு வாசம் வரும்ல, பல பேருக்கு அந்த வாசனை ரொம்ப பிடிக்கும் இல்லையா? ஆனா இந்த புல்லு வெட்டுறப்போ வர இந்த வாசனை உண்மையிலே ஆங்கிலத்துல சொன்னா டிஸ்ட்ரஸ் கால், அதாவது அக்கம் பக்கத்துல இருக்கிற செடிகளுக்கு நாம வெட்டுற புல்லு அனுப்புற ஒரு அபாய அறிகுறியாங்க.
3: ஓஹோ,
2: ஆங்கிலத்துல கிரீன் லீஃப் வாலடைல்ஸ், அதாவது GLV அப்படின்னு சொல்றாங்க. புல்ல வெட்டுறப்போ, அதாவது பச்சை புல்ல வெட்டுறப்போ இந்த GLV வந்து வெளியாகுதான். அதுதான் உண்மையிலே இந்த பச்சை புல்லோட வாசத்தை நமக்கு கொடுக்குதான். ஆனா உண்மையிலே ஒரு புல்லு இன்னொரு புல்லு கிட்ட என்ன தெரியுமா சொல்லுது? அலர்ட்டா இருந்துக்கடா, வந்து வெட்டுறானுங்க, பார்த்து நடந்துக்க அப்படின்னு சொல்ற கணக்கு தான் அது. நாம தான் அதை வாசனையா நினைச்சிட்டு இருக்கோம். நிறைவா இந்த வாரத்துக்கான வாவ் தகவல், நம்ம ஒவ்வொருத்தரும் பிறக்கிறப்ப நமக்குன்னு ஒரு DNA இருக்கும்ல உடல்ல, மரபு அணுக்கள் அப்படின்னு சொல்லுவாங்களே. DNA-வை வந்து உண்மையிலே நம்ம கணக்குல எடுத்தோம்னா இந்த அச்சு அசலா பிறக்கிறாங்களே இரட்டையர்கள், அவங்களுக்கு குழந்தைகள் பிறக்குதுல. ஒரு இரட்டையருக்கும் இன்னொரு இரட்டையருக்கும் தனித்தனியா குழந்தைகள் பிறக்கும்ல. அந்த குழந்தைகளுடைய DNA-யை வச்சு பாக்குறப்போ உண்மையிலே அவங்க கசன்ஸ் கணக்குக்கு வரமாட்டாங்களாம், ஹாஃப் சிப்லிங்ஸ், அதாவது பாதி சகோதரர் கணக்குக்கு தான் வருவாங்களாங்க.
3: ஓஹோ,
2: இது எதனாலனா சாதாரணமா ஒரே வயிற்றுல பிறக்கிற குழந்தைகள் வந்து 12.5 விழுக்காடு மரபு அணுக்களை வந்து பகிர்ந்துக்குவாங்களாம். ஆனா இந்த மாதிரி இரட்டையர்களுக்கு பிறக்கிற குழந்தைகள் 25 விழுக்காடு மரபு அணுக்களை ஒருத்தர் பகிர்ந்துக்குவாங்களாங்க. அதுதான் காரணமாம். இந்த வாரம் நீங்க கேட்ட வாவ் தகவல்கள் ஏதாவது ஒரு விதத்துல உங்களுக்கு பயனளிச்சிருந்தா அதுவே இந்த அங்கத்தின் வெற்றியா நான் நினைச்சுக்கிறேன். மீண்டும் இதே மாதிரி மற்றும் ஒரு வாவ் தகவல்கள் அங்கத்துல சந்திக்கலாம்.
1: இது ஒரு வித்தியாசமான வார இறுதி.
2: ஒலியில் உல்லாசம் தொகுப்பு 8 மணி வரைக்கும் உங்களுக்காக வழங்கிக்கிட்டு இருக்கேன். நான் சாந்தி. அதுலயும் பாடலாசிரியர் தொகுப்புல நாம இணைஞ்சிருக்கோம். பாடலாசிரியர் விவேகாவின் பாடல்களை இந்த வாரம் ஒரு தொகுப்பா கேட்டுட்டு அவர் பற்றின தகவல்களும் நாம தெரிஞ்சுக்கிட்டு இருக்கோம். பாடலாசிரியர் விவேகா எழுதிய பாடல்களில் ஒரு பாடல் தான் வேலாயுதம் திரைப்படத்தில் இசையமைப்பாளர் விஜய் ஆந்தனி எழுதி பிரசன்னா மற்றும் சுப்ரியா ஜோஷி பாடிய மொளச்சு 3 இலைய விடலை அப்படிங்கிற பாடல். இந்த பாடலை பற்றின ஒரு சுவாரஸ்யமான கதை. இந்த இந்த வேலாயுதம் படத்துக்கு வந்து ஒரு பாடலை உருவாக்க வேண்டி இருந்துச்சு அப்படின்னு வந்து கவிஞர் விவேகாவே வந்து ஒரு பேட்டியில சொல்லியிருக்காரு. ஆனா அதுக்கான ஒரு கவர்ச்சியான ஒரு தொடக்க பத்தி எனக்கு வந்து கடைசி நிமிஷம் வரைக்கும் அமையவே இல்லை. தெருவில் வந்து ஒரு நாள் அப்படியே ரோடோரமா அப்படியே நடந்து போயிட்டு இருக்கிறப்போ ஒருவர் வந்து ஒரு சிறுவனை பார்த்து, அவர் பக்கத்துல இருக்கிற சிறுவனை பார்த்து அவர் இந்த பெரியவர் வந்து ஏசிக்கிட்டு இருக்காரு, முளைச்சு மூணு இலை விடலடா உனக்கு அப்படின்னு ஏசிக்கிட்டு இருக்காரு. அதை கேட்ட உடனே டக்குன்னு என் மனசுல வந்து அந்த பழமொழி வந்து அப்படியே பதிஞ்சு டக்குன்னு எனக்கு தோணுச்சு, இதுதான் நான் தேடிட்டு இருக்கிற பாட்டுக்கு சரியான பல்லவியா இருக்கும் அப்படின்னு எனக்கு டக்குன்னு தோணுச்சு. அதையே வந்து அந்த பாட்டுக்கு நான் பல்லவியா வச்சுட்டேன் அப்படின்னு அவர் சொன்னாரு. இதே மாதிரிதான் மற்ற சில பாடல்களுக்கும் அவர் வந்து இப்படி பல்லவி அமைச்சுக்கிட்டாரு. உதாரணத்துக்கு பாத்தீங்கன்னா அதுக்கு காரணமும் விவேகா வந்து சொல்றாரு. ஆனா அதுக்கு முன்னாடி அந்த பாடலை வந்து நான் சொல்லிடுறேன். காஞ்சனா திரைப்படத்துக்கு பிரபலமான ஒரு பாடல் அவர் எழுதினாரு. சரத்குமார் அந்த பாட்டுல தோன்றியிருப்பாரு, ஞாபகம் இருக்கா? கொடியவனின் கதைய தீக்க அந்த பாட்டு. காஞ்சனா படத்துக்கு அவர் எழுதிய அந்த பாடல் கூட, அந்த பாடல்ல நீங்க பாத்தீங்கன்னா தாந்திரிக சாயல்கள் வந்து அந்த பாட்டில் இருக்கும் இல்லையா, அது கூட அவர் வளர்ந்த கிராமப்புறங்களில் அவர் சந்திச்ச சில சோதிடர்கள், சின்ன பிள்ளையா சந்திச்ச சோதிடர்களிடமிருந்து அந்த இன்ஸ்பிரேஷன், அந்த உத்வேகம், அந்த தூண்டுகோள், அவங்க சொன்ன சில வாக்கியங்கள், அவங்க அடிக்கடி சொல்ற சில விஷயங்கள்லாம் கேட்டு அது மனசுல பதிஞ்சு அதெல்லாம் வந்து அவருடைய பின்னால வந்து இந்த பாடல் எழுதுறதுக்கு அவருக்கு அதெல்லாம் உதவியா இருந்துச்சு அப்படின்னு விவேகாவே சொல்லியிருக்காரு. ஏன்னா அவர் வந்து திருவண்ணாமலை பகுதியில் இருக்கிற மல்லிகாபுரம் அப்படிங்கிற ஒரு சின்ன கிராமத்துல தான் அவர் பிறந்து வளர்ந்ததெல்லாம். அந்த மாதிரி வறண்ட பகுதியில் அவர் வளர்ந்ததால அந்த பகுதி மக்களுடைய பழக்க வழக்கங்கள், அந்த பகுதியில் இருக்க வரையறுக்கும் கலாச்சார கூறுகள், இதெல்லாம் வந்து அவர் ரொம்ப கூர்மையாக கவனிச்சுதான் அவர் வளர்ந்திருக்காரு. அங்கிருந்து தான் எனக்கு இந்த மாதிரி தூண்டுகோள்லாம் எனக்கு தோணும். ஏன்னா ஒரு நல்ல எழுத்தாளர்னா எப்போதுமே சுற்றுப்புறத்தை, சுற்றுச்சூழலை கவனிச்சு எப்போதுமே இருக்கிறது வந்து ரொம்ப இன்றியமையாத ஒரு விஷயம். நமக்கு எந்நேரம் நமக்கு தூண்டுகோள் வரும் அப்படின்னு நம்மாலே சொல்ல முடியாது அப்படின்னு சொல்லியிருக்காரு வேலாயுதம். அவர் பார்த்து வளர்ந்த இந்த விஷயங்கள் தான் இந்த அடுத்த இரண்டு பாடல்கள் மற்றும் அவர் எழுதிய பல பாடல்களுக்கு அவருக்கு ரொம்பவே கை கொடுத்துருக்கு. இந்த பாடல்களை கேட்டு பாருங்களேன்.

0: ஆஹா, அமைதியா இருக்கிற நம்மளுடைய கவிஞர் விவேகாவா இந்த மாதிரி பாடல்கள்லாம் எழுதுறாரு? அப்படி அது சரிதான். ஒரு நல்ல எழுத்தாளர்னா, ஒரு நல்ல கவிஞர்னா, என்ன மாதிரி பாடல்கள் கொடுத்தாலும் அவனால் எழுத முடியணும் இல்லையா? அதுதான் ஒரு நல்ல பாடல் ஆசிரியருக்கு அழகு. சரி, சாலை நிலவரத்தை தெரிஞ்சுக்கலாம். நிரம்பி பொழுது 7:41 நேர்களே.
1: போக்குவரத்து நிலவரம்.
0: விபத்து ஒன்று நேர்ந்திருக்கு. MCEA நோக்கி செல்லும் AYE, குறிப்பாக அலெக்சாண்ட்ரா சாலைக்கு பிறகு முதல் தரத்தில், AYE நோக்கி செல்லும் குவீன்ஸ்வே, குறிப்பாக காமன்வெல்த் அவென்யூவுக்கு பிறகு இரண்டாம் தரத்தில் சாலை பணிகள்.
2: போக்குவரத்து நிலவரம் ஆதரவு.
3: மம்மி பாஸ்மதி ரைஸ், தரத்தின் உன்னதம், சுவையின் அற்புதம்.
4: என்ன சொல்றீங்க, தங்கம் மற்றும் வைர நகைகளை வாங்கினா இலவச தங்க காசா?
5: ஆமா,
4: நகைகளை வாங்கும் போது 40% வரை தள்ளுபடியா?
5: இது நம்ம மலபார் கோல்டன் டைமண்ட்ஸின் சிறப்பான விழா கால சலுகை. தங்கம் மற்றும் வைர நகைகளை வாங்கும் போது இலவசமா தங்க காசு தராங்க. கூடவே தேர்ந்தெடுக்கப்பட்ட நகைகளின் செய்குலியிலும் மற்றும் வைரத்தின் விலையிலும் 40% வரை தள்ளுபடியும் உண்டு.
4: அப்படின்னா இப்பவே நம்ம மலபார் கோல்டன் டைமண்ட்ஸுக்கு போவோம், நகைகளை வாங்குவோம், பரிசை பெறுவோம்.
6: சிங்கப்பூரர்களே, உங்களுக்கு ஒரு நல்ல செய்தி. மக்களிடையே வரவேற்பு அதிகரித்திருப்பதால் வண்ட ஷாப் திருவிழா October 14 வரை நடைபெற உள்ளது. சிறப்பு சலுகை தொகுப்பு, பெரிய அளவிலான சேமிப்புகள், இவற்றை அனுபவிக்க இதுதான் கடைசி வாய்ப்பு. நேச்சர்ஸ் ஃபார்ம், காம்பீட்டா, கினோஹிமிட்சு, ஒம்ரான், டாக்டர் ஊ, ஏசோபியோல் என இன்னும் பல 70% வரையிலான சேமிப்புகள். தினந்தோறும் அதிரடி சலுகைகளை சரியாக நண்பகல் 12 இரவு 8 நீங்கள் எதிர்பார்க்கலாம். குறைந்த அளவிலேயே பொருள்கள் உள்ளன. பொருள்கள் அனைத்தும் விற்று தீர்ந்து விட்டால் அவை விற்று தீர்ந்ததுதான். பாருங்கள், வாங்குங்கள், பெரிய அளவில் சேமியுங்கள். October 14 வரை நீங்கள் சிறப்பு சலுகைகளை அனுபவிக்கலாம். தாமதம் இதற்கு, இன்றே செல்லுங்கள் oneshop.sg.
0: ஒலியில் உல்லாசம் தொகுப்பு பிற்பகல் இல்ல, ஒலியில் உல்லாசம் தொகுப்பு 8:00 வரைக்கும் உங்களுக்காக வழங்கிக்கிட்டு இருக்கேன் நான் சாந்தி. அதுலயும் பாடலாசிரியர் தொகுப்புல இணைஞ்சிருக்கோம். பாடலாசிரியர் விவேகாவின் பாடல்களை கேட்டுக்கிட்டே அவரை பற்றின சில தகவல்களும் தெரிஞ்சுக்கிட்டு இருக்கோம். நீ வருவா என திரைப்படத்துக்காகத்தான் முதன் முதல்ல அவர் பாடல் எழுதியிருந்தாரு. SA ராஜ்குமாரின் இசையில் வெளிவந்த பாடல் அதுதான் வந்து அவருடைய முதல் பாடல். அழகான அமைதியான பாடல், அதுக்கு அமைதியா வரிகள் எழுதிதான் அவர் சினிமாவுக்குள்ள முதன் முதல்ல வந்தாரு. ஆனா அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா மெதுவா விஸ்வரூபம் எடுக்க ஆரம்பிச்சாரு நம்மளுடைய பாடலாசிரியர் விவேகா. சங்ககால கவிதைகள்னா அவருக்கு ரொம்ப பிடிக்கும். அவர் வந்து சங்ககால கவிதைகள் இப்போ வரைக்கும் படிக்கிற பழக்கம் அவருக்கு இருக்கு அப்படின்னு விவேகா வந்து பேட்டிகள்லாம் சொல்லியிருக்காரு. ஏன்னா சங்ககால கவிதைகள்ல பலவிதமான வெளிப்பாட்டு வடிவங்கள்லாம் நம்ம வந்து பார்க்கலாம். அதுவும் தமிழ் மொழியோட அழகு உண்மையிலே புரியணும்னா சங்ககால கவிதைகளை தான் நம்ம படிக்கணும், ரொம்பவே உதவியா இருக்கும், முக்கியமா கவிஞர்களுக்கு அப்படின்னு அவர் சொல்லியிருக்காரு. உதாரணமா நலவெண்பாவுடைய கவிதைகள்ல நீங்க பாத்தீங்கன்னா, ஒரு பெண்ணின் இடைய பல்வேறு விதங்கள்ல அவங்க வந்து காதல் மயமா சித்தரிச்சிருப்பாங்க அப்படின்னு ஒரு பேட்டியில சொன்னாரு கவிஞர் விவேகா. புகழேந்தி புலவர் என்ன சொல்லியிருக்காரு, பெண்ணின் இடை ஒரு நூலை போல மென்மையானது அப்படின்னு சொல்லியிருப்பாருங்க. கம்பன் அதுக்கும் ஒரு படி மேல போய், அது கண்ணுக்கு புலப்படாதது. எது? பெண்ணின் இடை. கண்ணுக்கு புலப்படாத ஒரு விஷயம், அதாவது கிட்டத்தட்ட இல்லாதது அப்படிங்கிறதாலே அதை வந்து கடவுளோட ஒப்பிடுவாரு கம்பர். அதனால தான் சிங்கம் திரைப்படத்துல வர காதல் வந்தாலே அப்படிங்கிற பாடல், அதுக்கு நான் வரிகள் எழுதுறப்போ இடுப்பு கொண்ட ஊசி, சிரிப்பு விண்டோ ஏசி அப்படிங்கிற அந்த வரிக்கான யோசனையே எனக்கு இந்த மாதிரி நலவெண்பா படிச்சுதான் வந்துச்சு அப்படின்னு கவிஞர் விவேகா அவருடைய பேட்டிகள்ல சொல்லியிருக்காரு. பாருங்க, எதுக்கும் எதுக்கும் முடிச்சு போட்டிருக்காரு நம்மளுடைய விவேகா அப்படின்னு பாத்தீங்களா? இதுதான் நான் முதல்ல சொன்ன மாதிரி ஒரு பாடல் ஆசிரியருக்கு எங்கேருந்தெல்லாம் வந்து உத்வேகம் வரும், எங்கேருந்தெல்லாம் தூண்டுகோள் வரும் அப்படின்னு சொல்லவே முடியாது. திடீர்னு உதிக்கிறது தான் யோசனை. நலவெண்பா சங்கக்கால கவிதையிலேருந்து தோன்றியது, அந்த பெண்ணின் இடைய வர்ணிக்கணும் அப்படிங்கிறது. இப்ப அடுத்த ரெண்டு பாடல்கள்ல கேட்க தானே போறீங்க, அவருடைய அறிமுக பாடல் நீ வருவாய் என, அதன் பிறகு சிங்கம் திரைப்படத்துக்காக அந்த இடுப்பு கொண்ட ஊசி பாட்டு கேளுங்க.

0: போக்குவரத்து நிலவரம் ஆதரவு.
1: மம்மி பாஸ்மதி ரைஸ் தரத்தின் உன்னதம், சுவையின் அற்புதம்.
2: முதன்முறையாக 10 நாட்கள் ஜாக்ஸ்லாம் இந்தியா 20ஆம் ஆண்டு பிரம்மாண்டு தீபாவளி தள்ளுபடி விற்பனை. ஆடைகள், நகைகள், கைவினைப் பொருட்கள், 300க்கும் மேற்பட்ட கடைகள், இந்தியாவின் பிரபல கலை தெருக்கள், ஹரியாசி வெடிங் பிரியாணி, தீபாவளி விருந்து, அதிரடி தள்ளுபடிகள், தினமும் பரிசுகள், துபாய், லண்டன், ரோம், நியூயார்க், பாரிஸ் என்று வர விமான பயணச்சீட்டுகள், கைபேசிகள், உல்லாச கப்பல் இரவு விருந்து பற்று சீட்டுகள் ஆகியவற்றை வெல்லுங்கள். அக்டோபர் 16 முதல் 25 வரை சிங்கப்பூர் எக்ஸ்போ ஹால் 9 போயர் 3 10 நாட்கள் ஜாக்ஸ்லாம் இந்தியா தீபாவளி விற்பனை, அனுமதி இலவசம்.
0: அதிபர் சவால் மூலம் ஆதரவு பெறும் 120 திட்டங்களுக்கு நீங்கள் வழங்கும் நன்கொடை 100,000-க்கும் மேற்பட்டோர் மற்றும் அவர்களது குடும்பங்களின் வாழ்க்கையை மேம்படுத்த உதவும். சுதந்திரமாக செயல்படுவதாக இருந்தாலும் சரி, வாழ்க்கையின் மிக கடினமான தருணங்களில் குடும்பங்களுக்கு துணையாக இருப்பது அல்லது பாதிக்கப்படக்கூடிய நிலையில் உள்ள முதியவர்களுக்கு கவனிப்பையும் பிணைப்பையும் கொடுப்பதாக இருந்தாலும் சரி, ஒன்றிணைந்து வாழ்க்கையை உயர்த்துவோம், நம்பிக்கையை ஊட்டுவோம். இன்றே உங்கள் ஆதரவை வழங்க செல்லுங்கள் mediacorp.sg/pc.
3: சரி நேர்களே, இந்த அளவுல இன்றைய நிகழ்ச்சி ஒரு நிறைவுக்கு வருது. இளையராஜா பாடல்களை கேட்டோம், அந்தி மழை பொழிகிறது பாடல் பற்றின கதையை தெரிஞ்சுக்கிட்டோம், அவர் சின்ன குயில் சித்ராவை எப்படி சந்திச்சாருன்னு தெரிஞ்சுக்கிட்டோம். வாவ், தகவல்கள் அங்கும் உங்களுக்காக இடம்பெற்றுச்சு. டிக்டாக் லைவ் வாயிலா 1 மணி நேரம் உங்களோட இணைஞ்சிருந்தேன். இப்போ பாடலாசிரியர் விவேகாவின் பாடல்களை கேட்டுக்கிட்டு அவரை பற்றின சில தகவல்களும் தெரிஞ்சுக்கிட்டோம். ஆனா இதெல்லாம் விட எனக்கு ரொம்ப பிடிச்சது என்ன தெரியுமா? இந்த நேயர் அனுப்பின குரல் பதிவு தான்.
4: நான் என்ன சமையல் செய்யணும்னு வெயிட் பண்ணிக்கிட்டு, எதை தேடிக்கிட்டு, எந்த காய்கறியை போட்டு இருந்த நேரத்துல இந்த பாட்டு முளைத்து மூணு வீட்டுல என்ற பாட்டுல அவரக்கான் வந்துச்சு. ஓ, ஞாபகம் வந்துச்சு. வீட்டுல அவரக்கா இருக்குன்னு அவரக்கா சாம்பார் வைக்கிறதுக்கு ஆரம்பிச்சிட்டேன். நன்றி சாந்தி.
3: அதுதான் இன்றைய என்னுடைய நிகழ்ச்சியின் வெற்றி. சரி, இந்த நிகழ்ச்சியின் முக்கியமான சில பகுதிகள்லாம் மறு ஒலிபரப்பா கேட்கணும்னு ஆசைப்பட்டீங்கன்னா அதிகாலை 3 மணியிலிருந்து 5 மணிக்குள்ள இடம்பெறும் பாடல்களுக்கு நடுவுல இந்த தகவல்களை மறு ஒலிபரப்பா கேட்கலாம். நான் வந்து அடுத்த வாரம் மீண்டும் உங்களை மாலை 5 மணிக்கு டான் சந்திக்க வந்துருவேன். நீங்களும் மறக்காம வானொலி பக்கமா வந்துருங்க. சரியா, மீண்டும் அடுத்த வாரம் சந்திக்கலாம். அன்பான வணக்கம் நேர்களே.

0: இது ஒரு சிறப்பான வார இறுதி.
1: ஒளிஞ்சு நிக்கிற ஒயிட் காய் ஜோப்ல வச்சிருந்த டைம் லிமிட் உள்ள காசு அடிச்சது நைஸ் ட்ரை.
2: வார இறுதி ஒலியில் உள்ள

0: வருஷத்தை அள்ளி கொடுக்கும் வார இறுதி.
1: ஆட்டு தொட்டில ரோட்டு முக்கல்ல ஒளிஞ்சு நிக்கிற ஒயிட் காய், ஜோப்ல வச்சிருந்த டைம் லிமிட் உள்ள காசு அடிச்சது நைஸ் ட்ரை.
2: மன மகிழ்ச்சியோட இந்த வார இறுதிய ஒலியோட கொண்டாடுங்க.
3: ஏ ஜிங்கிறத தங்கா அவ பந்தய போரா, ஏ ஜிங்கிறத தங்கா நான் சிங்கிள் சோரா.
0: வார இறுதி ஒலியில் உள்ள
4: Thank you.

உனக்கு மட்டுமில்ல, இந்த ஊருக்கு மட்டுமில்ல, இந்த நாட்டுக்கே சொல்றேன்.

0: எப்படி எல்லாருமே பயனடைற மாதிரி ஒரு சலுகையை தர முடியும்?
1: 30 வருஷம் அனுபவம்னா சும்மாவா?
0: எதை பத்தி பேசுறீங்க? நம்ம குட்டி பியூட்டி பார்லர் வழங்குற சிறப்பு சலுகையை பத்தி தான். நீங்க 8 முக பராமரிப்பு சேவைக்கு பணம் கட்டினா போதும், 10 முக பராமரிப்பு சேவைய பெறலாம். ஆனா எல்லாருமே எப்படி பயனடையலாம்? இந்த 10 முக பராமரிப்பு சலுகைய நம்ம குடும்ப உறுப்பினர்களோ நண்பர்களோ பயன்படுத்தலாம். நல்லா இருக்கே. தலைமுறைகளின் அடையாளம் குட் டே பியூட்டி பார்லர், மியூச்சுவல் ரெஸ்டாரன்ட் சாலை, வாரத்தில் 7 நாள்களும்.
2: உங்களுக்கு பிடித்த திட்டங்களை தேர்ந்தெடுக்கலாம், பிடித்த குழுக்களுக்கு ஆதரவு தெரிவிக்கலாம். நியூ வாட்சில் ஸ்டார் பிரீமியர் பிளஸ் பதிவு செய்யுங்கள். எந்த ஒரு ஒப்பந்தமும் கிடையாது, உடனடியாக செலுத்தலாம். செல்லுங்கள்.
3: எப்போதுமே உற்சாகமா இருக்கலாங்க. அது வார நாட்களில் தான் உற்சாகமா இருக்கணும், வார இறுதி நாட்களில் நம்ம வந்து சோர்வா இருக்கணும்னு கிடையாது. எல்லா நாளும் நம்ம உற்சாகமா இருக்கலாம். ஆனால் என்ன, சில நேரங்களில் நம்முடைய சூழ்நிலையை பொறுத்தவரை நம்ம உற்சாகமா இருக்கோமா இல்லையான்னு தீர்மானிக்கப்படுது. உற்சாகமா இருக்கிறதுக்கு சில விஷயங்கள் இருக்கு. தன்முனைப்பு கூட்டு நம்ம கேட்கலாம், அல்லது மற்றவர்கள் செய்த சாதனைகள், அவங்க செய்கிற நடவடிக்கைகள், அதை கேட்டு ஆ இவங்க இந்த மாதிரிலாம் செய்கிறாங்களே அப்படின்னு நமக்கு ஒரு உற்சாகம் பிறக்கலாம். இந்த நிகழ்ச்சியில் அப்படி தான் இருக்க போகுது. தொடர்ந்து நம்ம இதே மாதிரி சுவாரஸ்யமான தகவல்களை கேட்க போகிறோம். அது மட்டும் இல்லாமல் இன்னைக்கு சண்டேல ஜாலியான பாடல்கள் தான் கேட்க போகிறோம். இப்போ நிகழ்ச்சி ஆரம்பிக்கலாமா?

இப்படி சோடு.

0: ஆதரவு.
1: தங்கம் வாங்கணும், அழகா இருக்கணும், அப்போ நம்ம ஆல்கா ஜுவல்லர்ஸ்க்கு போகணும். அழகு, தரம், நம்பிக்கை எல்லாம் ஒரே இடத்தில். ஆல்கா ஜுவல்லர்ஸ், 77 Serangoon Road, சிங்கப்பூர்.
2: நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது ஒலி 9.

0: ஒலியில் உல்லாசம்
1: தொடர்ந்து இணைந்திருங்க. ஒலி 9:08
0: கேட்டாலே பரவசம்.
2: சரிங்களே, சில நேரங்களில் சில பேருக்கு நீங்க பேசுங்க நான் கேட்குறேன் அப்படின்னு இருப்பாங்க. சில நேரங்களில் நம்ம கருத்துக்களை வெளிப்படுத்துறதுக்கு வாய்ப்பு கொடுக்கப்பட்டா நம்ம நிச்சயமா நம்ம கருத்துக்களை வெளிப்படுத்தணும். பெரும்பாலும் இரண்டு வகையான மனிதர்கள் இருக்காங்க, எக்ஸ்ட்ரோவர்ட் இன்ட்ரோவர்ட். வெளிப்படையாக பேசுபவர்கள் அல்லது வெளிப்படையாக பேச தயங்குபவர்கள் அல்லது அமைதியாக இருப்பவர்கள் வச்சுக்கலாம். சில நேரங்களில் இந்த வெளிப்படையாக பேசுபவர்கள் பேசிக்கிட்டே இருப்பாங்க, மற்றவங்க என்ன நினைக்கிறாங்கன்னு சில நேரங்களில் யோசிக்க மாட்டாங்க. இந்த வெளிப்படையாக பேசாம இன்ட்ரோவர்டா இருக்காங்களே, அவங்க கிட்ட போயிட்டு நீங்க அமைதியா கேட்டு பாருங்களேன் நீங்க என்ன நினைக்கிறீங்க அப்படின்னு ஒரு வாய்ப்பு கொடுத்தா நிச்சயமா அவங்க மனதில் இருக்கிற விஷயங்களை வந்து தைரியமா வெளிப்படையாக சொல்லுவாங்க. அவங்க பேசுறத கேட்கும் போதுதான் இது தெரியாம போச்சே, நான் நினைச்சேன் நீங்க அந்த மாதிரி நினைக்கலன்னு, நீ நினைச்ச கேட்டியா அப்படின்னு அவங்க உள் மனதை சொல்லும். அதனால வெளிப்படையாக பேச நீங்க வாய்ப்பு கொடுத்தீங்கன்னா நிச்சயமா வெளிப்படையாக பேச தயங்குபவர்கள் அவங்க கருத்துக்களை ரொம்ப அழகா முன்வைப்பாங்க. அதே நேரத்துல இன்ட்ரோவர்ட்டா இருக்கீங்களே, வெளிப்படையாக பேச நீங்க தயங்க கூடாது. உங்க மனதுல இருக்கிற விஷயங்களை தைரியமா உள்ளதை உள்ளபடி பேசும்போது உங்க மனதுல இருக்கிற பார சுமைகளை நிச்சயமாக நீங்க குறைப்பீங்க.

0: எனக்கு அமேசான்ல இருந்து புத்தம் புது iPhone 18 Pro Max கிடைச்சிருக்கு.
1: அப்படியா? எவ்வளவு பணம் கொடுத்த?
0: அமேசானுக்கு மாறின கைத்தொலைபேசிக்கு ஒரு வெள்ளி கூட கொடுக்கல.
1: அப்ப மாத கட்டணம் எவ்வளவு?
0: மாதத்துக்கு வெறும் 68.95 காசுதா.
1: கைத்தொலைபேசிக்கு கட்டணம் இல்ல, மாதத்துக்கு வெறும் 68.95 காசா?
0: ஆமா, அதோட துணை கருவிகள் பரிசு பொருட்களும் கொடுத்தாங்க.
1: அடடா, நான் இப்பவே அமேசானுக்கு மாற போறேன்.
0: அமேசானுக்கு மாறுங்கள். வேரியபிள் அபர்ச்சர் 48 மெகா பிக்சல், ஃபியூஷன் பிரதான கேமரா கொண்ட புத்தம் புதிய iPhone 18 Pro Max ஐ பெற்றுக் கொள்ளுங்கள். இன்றைய m1.com.sg க்கு செல்லுங்கள் அல்லது m1 கடைக்கு வாருங்கள்.
2: சிங்கப்பூரர்களே, உங்களுக்கு ஒரு நல்ல செய்தி. மக்களிடையே வரவேற்பு அதிகரித்திருப்பதால் வண்ட ஷாப் திருவிழா அக்டோபர் 14 வரை நடைபெற உள்ளது. சிறப்பு சலுகை தொகுப்பு, பெரிய அளவிலான சேமிப்புகள், இவற்றை அனுபவிக்க இதுதான் கடைசி வாய்ப்பு. நேச்சர்ஸ் ஃபார்ம், காம்பீட்டா, கினோஹிமிட்சு, ஒம்ரான், டாக்டர் ஊ, ஏசப்யோ என இன்னும் பல 70 விழுக்காடு வரையிலான சேமிப்புகள். தினந்தோறும் அதிரடி சலுகைகளை சரியாக நண்பகல் 12 மணிக்கும் இரவு 8 மணிக்கும் நீங்கள் எதிர்பார்க்கலாம். குறைந்த அளவிலேயே பொருள்கள் உள்ளன. பொருள்கள் அனைத்தும் விற்று தீர்ந்து விட்டால் அவை விற்று தீர்ந்ததுதான். பாருங்கள், வாங்குங்கள், பெரிய அளவில் சேமியுங்கள். அக்டோபர் 14 வரை நீங்கள் சிறப்பு சலுகைகளை அனுபவிக்கலாம். தாமதம் இதற்கு, இன்றை செல்லுங்கள் oneshop.sg.
3: வார இறுதி ஒலியில் உல்லாசம், தொடர்ந்து இணைந்திருங்க. ஒலி 9:30 கேட்டாலே பரவசம்.
4: காதருடன் ஒலியில் உல்லாசம்
5: நிகழ்ச்சியின் தொடக்கத்தை சொல்லியிருந்தேன். சில நேரங்களில் நமக்கு உற்சாகம் சில சூழ்நிலைகளால் மாற்றப்படும். நம்ம நல்லா பாசிட்டிவாக தான் ஆரம்பிப்போம், ஆனால் அந்த வார இறுதி நாட்கள் வாரத்துக்குள்ளாரே யாராவது எதாவது சொல்லிடுவாங்க, ஏதாச்சும் நடந்துடும், அதுவே நம்மளை சோர்வு படுத்திடும். மறுபடியும் அந்த உற்சாகம் கிடைக்கிறதுக்கு கொஞ்சம் கஷ்டப்படுவோம், அந்த மூடு இல்லாமல் இருப்போம். ஆனால் சுற்றி பாருங்களேன், நல்ல விஷயங்கள் எப்போதுமே நடந்து கொண்டிருக்கின்றன. உதாரணத்துக்கு இந்த வாரம் ஆனந்த மாறும் நிகழ்ச்சியில் ஹலிமா ஒரு செய்தியை பகிர்ந்து கொண்டாங்க. தெம்படேஸில் இருக்கும் ஒரு நபர் அவருடைய அண்டை வீட்டார்களுக்கு பாபு மாதந்தோறும் செய்யறதை வந்து பத்தி சொல்லியிருந்தாங்க. நம்ம யோசிக்கலாம், இவருக்கு என்ன அவ்வளவு பணம் இருக்கா, மாதந்தோறும் அவர் பாபக்யூ பண்ணி கொடுக்கறாரு, அதுவும் இலவசமா தன்னுடைய அண்டை விட்டாருக்குன்னு கேட்கலாம். ஆனா அந்த எண்ணத்தை பாருங்களேன், அந்த மனசை பாருங்க, அவருக்கு நேரம் இருக்கு, அவருக்கு இந்த நல்லது செய்யணும், என்னுடைய அண்டை விட்டார வந்து ஒன்று கூட்டி ஒரு குடும்பமா நம்ம பார்க்கணும் அப்படிங்கிற நல்ல எண்ணத்துல அவர் இது செய்யறாரு. ஆரம்பிக்கும்போது கொஞ்சம் பேர் இருந்தாலும் போக போக பாருங்க, 50 பேர், 100 பேர் மாதந்தோறும் வந்து கலந்துக்கிறாங்க. உண்மையிலேயே பார்க்கும்போது இவர் இப்படி செய்யும்போது நம்ம ஏன் வந்து வித்தியாசமா சில விஷயங்கள் செய்யக்கூடாது? நம்மளும் வந்து முடிந்தவரை மற்றவர்களுக்கு கொடுக்கும் எண்ணம் இருந்தால் நம்மளுடைய வாழ்க்கை இன்னும் சுவாரஸ்யமா இருக்கும், நமக்கு அந்த உற்சாகம் பிறக்கும் அப்படின்னு யோசிச்சிருந்தேன். நீங்களும் ஏதாவது ஒரு வகையில் பிறருக்கு நல்லது செய்யறதாக இருக்கட்டும் அல்லது நல்ல விஷயங்களை சொல்லி கொடுக்கறதா இருக்கட்டும், உங்கள் நேரத்தை ஒதுக்கி செய்யும்போது அது அவங்கள மட்டும் இல்லாமல் உங்களையும் மேம்படுத்தும், உங்களுக்கும் அந்த உற்சாகத்தை கொடுக்கும்.

0: மேஸ்ட்ரோ ப்ரொடக்ஷன்ஸ் பெருமையுடன் வழங்கும் இசையின் ராஜா இளையராஜா லைவ் இன் கான்சர்ட். இசை ஞானி இளையராஜாவின் 50 ஆண்டுகள் கலை பயணத்தை கொண்டாட வாருங்கள். முதல் முறையாக சிங்கப்பூரின் மிகப்பெரிய உள்ளரங்கமான சிங்கப்பூர் இன்டோர் ஸ்டேடியத்தில் சனிக்கிழமை நவம்பர் 14 இளையராஜாவின் கலை நிகழ்ச்சி நடைபெற உள்ளது. கங்கை அமரன், ஸ்வேதா மோகன், SPB சரண் என பல கலைஞர்கள் உங்களை மகிழ்விக்க உள்ளனர். அக்டோபர் 10 88 வெள்ளியிலிருந்து தொடங்கும் உங்கள் நுழைவுச் சீட்டுகளை பெற்றுக் கொள்ளுங்கள். sistic.com.sg.
1: அதிபர் சவால் மூலம் ஆதரவு பெறும் 120 திட்டங்களுக்கு நீங்கள் வழங்கும் நன்கொடை 100,000-க்கும் மேற்பட்டோர் மற்றும் அவர்களது குடும்பங்களின் வாழ்க்கையை மேம்படுத்த உதவும். சுதந்திரமாக செயல்படுவதாக இருந்தாலும் சரி, வாழ்க்கையின் மிக கடினமான தருணங்களில் குடும்பங்களுக்கு துணையாக இருப்பது அல்லது பாதிக்கப்படக்கூடிய நிலையில் உள்ள முதியவர்களுக்கு கவனிப்பையும் பிணைப்பையும் கொடுப்பதாக இருந்தாலும் சரி, ஒன்றிணைந்து வாழ்க்கையை உயர்த்துவோம், நம்பிக்கையை ஊட்டுவோம். இன்றே உங்கள் ஆதரவை வழங்க செல்லுங்கள் mediacorp.sg/pc.
2: இந்த வார இறுதிய குடும்பத்தோட கொண்டாடுங்க.
3: நரச்சனத்தை முடி மயக்குதையாள, அதில் ஒரு ஊஞ்சல் கட்டி குறுக்க மறுக்க ஆட.
2: ஒலி 9-6-8
4: உங்களுடைய ஒரே தேர்வா இருக்கட்டும். கேட்டாலே பரவசம்.
5: பணக்காரன் திரைப்படத்திலிருந்து SP பாலசுப்ரமணியம், S ஜானகி பாடியிருந்த பாடலை கேட்டிருந்தோம். சைலன்ஸ், பேசாம இருந்தாலே போதும், நம்ம சைலண்டா இருப்போம், அமைதியா இருப்போம். சில மனிதர்கள் ஒரு படி மேல, அவங்கள சுத்தி என்ன நடந்தாலும் அவங்க அமைதியாவே இருப்பாங்க. அவங்க கிட்ட இருந்து எந்த ஒரு உணர்வுகளும் வெளிப்படாது, ரியாக்ஷன் வராது. இது அவங்களுடைய குணாதிசயம் போல அப்படின்னு நினைக்கலாம். அது கிடையாது, அது பயிற்சி. குறிப்பா மூளையின் பயிற்சி, நியூரோ பிளாஸ்டிசிட்டி அப்படிங்கறத நம்ம கேள்விப்பட்டிருப்போம். நம்ம மூளை செயல்படும் தன்மையை நம்ம மாற்றி அமைக்கலாம். அதற்கு நம்ம விழிப்புணர்வோட இருக்கணும். நம்மளை சுற்றி எதிர்மறையா ஏதாவது நடக்கும்போது அதற்கு ஏத்த மாதிரி நம்ம உணர்வுகளை வெளிப்படுத்திட்டே இருந்தா நாளடைவுல மூளையில அது பதிவு செய்யப்படும். அதன் பிறகு நீங்க முயற்சி செய்ய தேவையில்ல.
6: என் பேச்ச நானே கேட்க மாட்டேன்.
5: நம்மை சுற்றி எதிர்மறையான விஷயங்கள் நடக்கும் போது எதிர்மறையான உணர்வுகள் தான் வெளிப்படும். இதுவே அமைதியாக இருப்பவர்கள் எப்போதுமே அவங்களை சுற்றி எதிர்மறையான விஷயம் நடக்கும் போது எதிர்மறை உணர்வுகள் பொத்திக்கிட்டு வெளியாகிறதுக்கு முன்பு விழிப்புணர்வோடு ஒரு தடையை விதித்து நான் அப்படி யோசிக்க கூடாதுன்னு அப்படின்னு அவங்களுக்குள்ளே அவங்க பேசிக்கிறதுனால தான் என்ன நடந்தாலும் அவங்களால அமைதியா இருக்க முடியுது. நியூரோ பிளாஸ்டிசிட்டி என்ன சொல்றதுன்னா, இதை மாற்றுறதுக்கு உங்களால நிச்சயமா முடியும். ஒவ்வொரு முறை எதிர்மறை எண்ணங்கள் சூழ்நிலை கேத்தவாறு தோன்றும் போது நீங்க விழிப்புணர்வோடு இருந்தா நிச்சயமா அமைதியை கடைபிடிக்கலாம்.
7: Cool.

0: என்ன நடந்தது? இந்த பள்ளிப்பெண்ணின் அறையின் கதவை தட்டினார்.
1: I want to go out and buy food. Bring me downstairs.
0: வெளியே சென்று உணவு வாங்க வேண்டும். தன்னை அழைத்து செல்லுமாறு அவர் கேட்டார். மேரி கதவை திறந்து,
2: You eat already.
0: அவர் ஏற்கனவே சாப்பிட்டு விட்டதாக கூறினார். பின்னர் அந்த பணிப்பெண் கதவை சாத்தினார். ஆனால் முதியவர் அதோடு நிறுத்தவில்லை. வரவேற்பறையில் இருந்த தனது நடை கைத்தடியை எடுத்தார். மேரியின் அறை கதவை அந்த கைத்தடியால் தொடர்ந்து அடித்தார். கைத்தடியுடன் நின்று இருந்த முதியவரை பார்த்ததும் அவர் கோபமடைந்தார். அதன் பிறகு என்ன நடந்தது? இந்த முழு பாகமும் மீ லிசனில் மட்டும்தான் இருக்கிறது. மீ லிசன் செயலியை பதிவிறக்கம் செய்யுங்கள். என்ன நடந்தது கோப்பை தேர்ந்தெடுங்கள். பதிவு செய்யப்பட்ட அனைத்து வழக்குகளையும் நீங்கள் அங்கு சென்று கேட்கலாம். மீடியா கப் ஒலி 968 பிரத்யேக வலையொலி தான் என்ன நடந்தது. உங்களுக்கு எப்படி இருக்கு?
3: On the villa party, girl, on duet.
0: Who's the money here? What are you doing?

நேர்களே, நான் விடைபெற நேரம் வந்து விட்டது. இன்று நல்ல விஷயங்களை வந்து பேசியிருந்தோம். குறிப்பாக நீங்கள் மற்றவர்களுக்கு நேரத்தை ஒதுக்கி அவங்களுக்கு ஏதாவது செய்யும்போது உங்களுக்கு இயல்பாகவே அந்த உற்சாகம் பிறக்கும். நீங்கள்

0: குட் டே பியூட்டி பார்லரில் இப்போது புத்தம் புதிய சிறப்பு அழகு பராமரிப்பு சலுகை. 10 முக பராமரிப்பு சேவைகள் அடங்கிய சலுகைகளை பெற்றுக் கொள்ளுங்கள். ஆனால் நீங்கள் வெறும் 8 சலுகைகளுக்கு மட்டும் கட்டணம் செலுத்தினால் போதும். இந்த 10 முக பராமரிப்பு சலுகைகளையும் உங்கள் குடும்ப உறுப்பினர்கள், நண்பர்கள்னு யார் வேண்டுமானாலும் பயன்படுத்திக் கொள்ளலாம். இச்சலுகை மூலம் எல்லோரும் பயன்பெற நல்ல வாய்ப்பு. குட் டே பியூட்டி பார்லர், 6392212122, 101 சுரங்கன் சாலை, வாரத்தில் 7 நாட்களும்.
1: இந்த போறப்பு தான் நல்லா ருசிச்சு சாப்பிட கிடைச்சது.
2: உங்களுக்கு சமைக்க தெரியாதா, அல்லது ஏற்கனவே நல்லா சமைக்க கூடியவரா?
3: டேக் ஆனியன், கட்ட கட்ட பாப்பீஸ்,
2: சமையல் குறிப்புகள் உங்களுக்காகவே ஒலி 968 திங்கள் முதல் வெள்ளி வரை. இவ்வங்கத்திற்கு ஆதரவு
4: ஹவுஸ் பிராண்ட்னா நம்பி வாங்கலாம்.
5: டீ கடையில தொழில்நுட்ப செய்து அழைப்பு வரலாம், மெசேஜஸ் வந்திருக்கலாம்.
6: எனக்கு
5: தெரியல, நான் வந்து யாருமே என்ன தொந்தரவு பண்ண கூடாதுன்னு சொல்லிட்டு எல்லாத்தையும் ஆஃப் பண்ணிட்டேன். இருந்தாலும் தொலைபேசி அலறுது நித்யா. அதுக்கப்புறம் தான் போயிட்டு புதுசா ஒரு விஷயத்த கத்துக்கிட்டேன்.
6: என்ன,
5: எப்படி வந்து இந்த டு நாட் டிஸ்டர்பையோ எப்பொழுதுமே இந்த அழைப்பையோ மெசேஜஸோ வாட்ஸ்அப்போ வரக்கூடாது அப்படின்னு தெரிஞ்சுக்கிட்டேன். சிலருக்கு வந்து என்ன மாதிரி தெரியாம இருக்கலாம், அவங்களுக்காக நான் சொல்றேன். வழக்கமா உங்க கை தொலைபேசியில நீங்க வந்து அந்த ஸ்வைப் டவுன் பண்ணீங்க, கண்ட்ரோல் சிஸ்டம்ல இருக்கும் அந்த நம்ம டு நாட் டிஸ்டர்ப்னு. அதையும் தாண்டி நீங்க என்ன செய்யணும்னா, செட்டிங் போயிட்டு ஃபோக்கஸ் தட்டிட்டு டு நாட் டிஸ்டர்ப்ல யாரெல்லாம் உங்களை வந்து அந்த மாதிரி டு நாட் டிஸ்டர்ப் போட்டாலும் யார் உங்களுக்கு செய்தி அனுப்பலாம் அப்படின்னு சிலரை நீங்க தேர்ந்தெடுக்கலாம். உதாரணத்துக்கு உங்க துணை அல்லது உங்க அப்பா அம்மா, அவங்க இந்த மாதிரி முக்கியமானவர்கள் நீங்க தேர்ந்தெடுக்கலாம். அப்படி உண்மையில யாருமே என்ன தொந்தரவு பண்ணக்கூடாது, யாருமே என்ன வந்து தொடர்பு கொள்ள கூடாதுன்னா அவங்க பேர் எதுவுமே நீங்க சேர்க்க கூடாது. அப்படி நீங்க போட்டீங்கன்னா டு நாட் டிஸ்டர்ப்ல யாருமே உங்களை தொந்தரவு பண்ண முடியாது.
6: புதுசா ஒரு விஷயத்த கத்துக்கிட்டேன் விம்லா. எப்போதுமே டு நாட் டிஸ்டர்ப் போடும் போது அந்த வைப்ரேஷன், அதாவது எந்த ஒரு ஓசையும் இல்லாம வெறும் வைப்ரேட் மோட்ல வச்சிருவேன். அதனால என்னுடைய கைபேசி வைப்ரேட் பண்ணும். அப்ப எனக்கு தெரிஞ்சிடும் யாரோ எனக்கு செய்தி அனுப்பி வச்சிருக்காங்க. அதுவும் ஒரு முறை அப்படின்னு சொல்லலாம். ஆனா நீங்க சொல்ற மாதிரி இப்போது நம்ம வேலையிலோ ஏதாவது ஒரு விஷயத்துல மும்முரமா இருக்கும் போது திடீர்னு உங்களுக்கு அவசர அழைப்பு வருதுன்னா எப்படி, அந்த வரதான் நீங்க சொன்ன வழிய பின்பற்றி வர்றதா நல்லது.
5: நான் நினைக்கிற கை தொலைபேசி போட்டே இருக்க போறேன்னு நினைக்கிறேன்.

0: உங்களுக்கு ஒரு நல்ல செய்தி, மக்களிடையே வரவேற்பு அதிகரித்திருப்பதால் வண்ட ஷாப் திருவிழா அக்டோபர் 14 வரை நடைபெற உள்ளது. சிறப்பு சலுகை தொகுப்பு, பெரிய அளவிலான சேமிப்புகள், இவற்றை அனுபவிக்க இதுதான் கடைசி வாய்ப்பு. நேச்சர்ஸ் ஃபார்ம், காம்பீட்டா, கினோஹிமிட்சு, ஒம்ரான், டாக்டர் ஊ, ஏசோபியோ என இன்னும் பல 70 விழுக்காடு வரையிலான சேமிப்புகள். தினந்தோறும் அதிரடி சலுகைகளை சரியாக நண்பகல் 12 மணிக்கும் இரவு 8 மணிக்கும் நீங்கள் எதிர்பார்க்கலாம். குறைந்த அளவிலேயே பொருள்கள் உள்ளன. பொருள்கள் அனைத்தும் விற்று தீர்ந்து விட்டால் அவை விற்று தீர்ந்ததுதான். பாருங்கள், வாங்குங்கள், பெரிய அளவில் சேமியுங்கள். அக்டோபர் 14 வரை நீங்கள் சிறப்பு சலுகைகளை அனுபவிக்கலாம். தாமதம் இதற்கு, இன்றே செல்லுங்கள் oneshop.sg.
1: 20th ஆண்டாக வெற்றி நடை போடுகிறது ஜாக் சலாம் இந்தியா. ஜாக் சலாம் இந்தியா, 300 மேற்பட்ட கடைகள், ஹரியாசின் தீபாவளி விருந்தை சுவைக்க தயாரா இருக்கீங்களா? துபாய், லண்டன், ரோம், நியூயார்க், பாரிஸ் என்று வர விமான டிக்கெட்டுகள், கைபேசிகள், சொகுசு கப்பல் பயணம், இவற்றை வெல்வதற்கும் வாய்ப்பு இருக்கின்றது. அக்டோபர் 16-25 வரை சிங்கப்பூர் எக்ஸ்போ ஹால் 9 10 தீபாவளி விற்பனை. தீபாவளி விற்பனை, குடும்பத்தோட வாங்க, அனுமதி இலவசம்.
2: டீ கடையில தொழில்நுட்ப செய்து நித்யா போல நீங்களும் ஒரு சின்ன குழந்தையா இருந்தீங்கன்னா புத்தகம் வாசிக்கணும் அப்படின்னு ரொம்ப ஆசைப்பட்டு நீங்க வந்து புத்தகங்களை படி கொஞ்சம் கஷ்டப்பட்டீங்கன்னா எல்லாமே டச் ஸ்கிரீன்ல தான் போயிட்டு இருக்கோம் இல்லையா. அப்படிப்பட்டவராக இருந்தீங்கன்னா சிங்கப்பூர்ல பல கருவிகள் அதற்குன்னு இருக்கு. பெரியவர்களுக்கு கிண்டல் அப்படின்ற ஒரு புத்தகம் இருக்கு, மின் கருவி அமைஞ்சிருக்கு. அதே போல நித்யா இப்ப கோபோ கிளேரா அப்படின்னு ஒரு சின்ன குட்டியான ஒரு கிண்டல் போல உருவாக்கி இருக்காங்க. அது குழந்தைகள் அந்த வண்ணம் தீட்டு மாதிரியான ஒரு ஸ்டென்சில் மாதிரி ஒரு பென்சில் கூட இருக்கும், அது நீங்க சேர்த்து வாங்க வேண்டியிருக்கும். ஆனா அந்த கருவி பாக்குறதுக்கே ரொம்ப ரொம்ப அழகா கியூட்டா அமைஞ்சிருக்கு. பிள்ளைங்க வந்து புத்தகத்தை வாசிக்கலாம், அதுல டவுன்லோட் பண்ணி அதை பதிவிறக்கம் செய்து அந்த புத்தகங்களை, மின் புத்தகங்களை வாசிக்கலாம். அதை விட இன்னொரு முக்கியமான ஒரு விஷயம் என்னன்னு நினைத்தியா, நம்முடைய சிங்கப்பூரின் தேசிய நூலகத்தின் புத்தகங்களை இந்த கோபோ கிளேரா வழியாக நீங்க இரவல் வாங்கலாம்.
3: ஆஹா, இரவல் வாங்கலாம்.
2: இரவல் வாங்கலாம். அந்த ஒரு விஷயம் என்ன சொல்றாங்கன்னா, இரவல் வாங்கி அந்த குறிப்பிட்ட தேதிக்குள்ள திரும்ப கொடுக்கணும். அதையும் செஞ்சாங்களோ,
3: இது நல்லா இருக்கே.
2: புத்தகங்களை வாங்கினதை திருப்பி கொடுக்கணும் என்ற பழக்கத்தை ஊக்குவிக்கிறதுக்காக இப்படி செஞ்சிருக்காங்க நினைக்கிறேன்.
3: வார வாரமா நானும் நூலகத்துக்கு போறேன், முயற்சி செஞ்சுட்டு இருக்கேன். இந்த கோபோ கிளேரா எங்க இருக்கா அப்படிங்கறத நான் தேடி கண்டுபிடிக்கிறேன்.
2: நித்யா என்ற பேபி கிளம்பிட்டாங்க, நீங்களும் கிளம்புங்க, கோபோ கிளேரா பத்தி தெரிஞ்சுக்குங்க.
0: என்ன நடந்தது? இந்த பள்ளி பெண்ணின் அறையின் கதவை தட்டினார்.
4: I want to go out and buy food. Bring me downstairs.
0: வெளியே சென்று உணவு வாங்க வேண்டும், தன்னை அழைத்து செல்லுமாறு அவர் கேட்டார். மேரி கதவை திறந்து,
5: அக்கா, you eat already.
0: அவர் ஏற்கனவே சாப்பிட்டு விட்டதாக கூறினார். பின்னர் அந்த பணிப்பெண் கதவை சாத்தினார். ஆனால் முதியவர் அதோடு நிறுத்தவில்லை. வரவேற்பறையில் இருந்த தனது நடை கைத்தடியை எடுத்தார். மேரியின் அறை கதவை அந்த கைத்தடியால் தொடர்ந்து அடித்தார். கைத்தடியுடன் நின்று இருந்த முதியவரை பார்த்ததும் அவர் கோபமடைந்தார். அதன் பிறகு என்ன நடந்தது? இந்த முழு பாகமும் மீலிசனில் மட்டும்தான் இருக்கிறது. மீலிசன் செயலியை பதிவிறக்கம் செய்யுங்கள், என்ன நடந்தது கோப்பை தேர்ந்தெடுங்கள். பதிவு செய்யப்பட்ட அனைத்து வழக்குகளையும் நீங்கள் அங்கு சென்று கேட்கலாம். மீடியா கப் ஒலி 968 பிரத்யேக வலையொலிதான் என்ன நடந்தது.

0: எனக்கு அமேசான்ல இருந்து புத்தம் புது ஐபோன் 18 ப்ரோ மேக்ஸ் கிடைச்சிருக்கு.
1: அப்படியா? எவ்வளவு பணம் கொடுத்த?
0: அமேசானுக்கு மாறின கைத்தொலைபேசிக்கு ஒரு வெள்ளி கூட கொடுக்கல.
1: அப்ப மாத கட்டணம் எவ்வளவு?
0: மாதத்துக்கு வெறும் 68.95 காசுதா.
1: கைத்தொலைபேசிக்கு கட்டணம் இல்ல, மாதத்துக்கு வெறும் 68.95 காசா?
0: ஆமா, அதோட துணை கருவிகள் பரிசு பொருட்களும் கொடுத்தாங்க.
1: அடடா, நான் இப்பவே அமேசானுக்கு மாற போறேன்.
0: அமேசானுக்கு மாறுங்கள். வேரியபிள் அபர்ச்சர் 48 மெகா பிக்சல், ஃபியூஷன் பிரதான கேமரா கொண்ட புத்தம் புதிய ஐபோன் 18 ப்ரோ மேக்ஸை பெற்றுக் கொள்ளுங்கள். இன்றைய m1.com.sg க்கு செல்லுங்கள் அல்லது m1 கடைக்கு வாருங்கள்.
2: எனக்கு தெரியல, அது பெரிய அளவு முதலீடு.
3: பெரிய அளவுன்னு யார் சொன்னது? மீரக்கா இயக்கங்கள் வழி வரவேற்பை மதிப்பிட்டு பயன் அளிக்கிற விஷயங்கள்ல கவனம் செலுத்தி வளருங்க.
2: பலன் கிடைச்சா
3: அப்போ சிறப்பா வளர உங்களுக்கு தெரியும். தொடங்குவதற்கு சரியான இடம் எது என்பது மீரக்காப்பிடம் கேளுங்க. மீரக்கா வழங்குகிற ரெடி செட் க்ரோ. எங்களோட கலந்துரையான அழைங்க 6333-9888. மின்னஞ்சல் முகவரி mae@mirakab.com.sg. உங்க mirakab.sg/ready set grow.
1: வாழ்க்கை ரொம்ப சுலபமாக கூடியவை நம்முடைய கைத்தொலைபேசிகள். அதான் உலகமா அமைஞ்சிருக்கு. பக்கத்துல கொண்டு பேசுறோமோ இல்லையோ, ஆனா தூரத்துல இருக்கிற யாரு கூடயாவது பேசிட்டுதான் இருக்கும். சமூக வலைதளத்துல ஸ்க்ரோலிங் பண்ண ஆரம்பிச்சோம் வச்சுக்கோங்களேன், அந்த மாடல் போயிட்டே இருக்கும். இப்படியாக நம்முடைய வாழ்க்கையில பல முக்கியமான தருணங்களை இந்த கைத்தொலைபேசி திருடி இருந்தாலும், நம்முடைய வாழ்க்கையை ரொம்ப எளிமையாக்க கூடிய சில விஷயங்களையோ இந்த கைத்தொலைபேசி கொடுத்துட்டுதான் இருக்கு. அதுக்கான வசதிகளை கொடுத்துட்டுதான் இருக்கு. அதுல ஒன்றுதான் அடுத்து நான் உங்களோட பகிர்ந்து கொள்ள போறேன். வழக்கமா முன்பு காலங்களில் ஒரு காப்பி வந்து நம்ம வந்து ஒரு போட்டோ ஸ்டாப் பண்ணணும் அப்படின்னு நம்ம பயன்படுத்த முடியும். அதாவது ஸ்கேன் பண்ணி நம்ம வந்து இணையத்தில் வந்து நம்ம மற்றவங்களுக்கு மின்னஞ்சல் அனுப்ப வேண்டியிருக்கும். ஆனால் அந்த மாதிரி புகைப்படம் வந்து கைத்தொலைபேசியில் எடுக்கும்போது தெளிவாக இல்லாமல் இருக்கலாம். சில நேரத்தில் எழுத்துக்கள் தெரியாமல் இருக்கலாம், கையொப்பம் சரியாக தெரியாமல் இருக்கலாம். அதையெல்லாம் வந்து சுலபமாக நீங்கள் வந்து கையாளுறதுக்கு இப்போ நோட்ஸ் அப்படின்ற ஒரு விஷயம் அமைஞ்சிருக்கு. கைத்தொலைபேசியில் நோட்ஸ் எடுத்தீங்கன்னா ஸ்கேன் டாக்குமெண்ட்ஸ் அப்படின்னு ஒரு பக்கம் இருக்கும். நீங்கள் வந்து ஒரு புதிய நோட்ஸில் எடுத்து போறீங்கன்னா அங்கே ஒரு புதிய ஒரு டாக்குமெண்ட் திறக்கும் பொழுது ஸ்கேன் டாக்குமெண்ட்ஸ் அப்படின்னு ஒரு பகுதி கொடுக்கும். அப்படி கொடுத்துச்சுன்னா நீங்கள் கொஞ்சம்
4: ஐ எம் கிருஷ்ணன். நான் இதை சொல்லி ஆகணும், நீ அவ்வளோ அழகு. இங்கே எவனும் இவ்வளோ அழகாக ஒரு இவ்வளோ அழகாக பார்த்துருக்க மாட்டாங்க. நான் நம்ம எல்லாத்தையும் முந்தின

0: இது ஒரு சிறப்பான வார இறுதி.
1: இது உங்க ஒலி ஊடக அறிவிப்பு.
2: ரோட்டு முக்கல்ல ஒளிஞ்சு நிக்கிற ஒயிட் காய் ஜோப்ல வச்சிருந்த டைம் லிமிட் உள்ள காசு அடிச்சது நைஸ் ட்ரை.
0: வார இறுதி ஒலியில்
1: டீ கடையில தொழில்நுட்ப செய்து நீங்க பிறந்த தினத்துல உலகத்துல என்னெல்லாம் நடந்தது, உங்களுடைய பிறந்த தினத்துல மற்றவங்க யாரெல்லாம் பிறந்திருக்காங்க, நீங்க பிறந்த அன்றைக்கு நீங்க முதலீடு செய்ய ஆரம்பிச்சிருந்தீங்கன்னா உங்க சொத்து மதிப்பு இப்ப எவ்வளவாக இருக்கும். அது மட்டும் இல்லாம நித்யா, கண்டிப்பா நீங்க பிறந்த போது புயல் காத்தெல்லாம் வீசிருந்திருக்கும்.
3: யார் நானா?
1: தெரிந்து கொள்வதற்கு நீங்க டக்குனு போகலாம் இந்த இணையபக்க முகவரி bornhere.app. இப்ப நீங்க தட்டுறீங்க bornhere.appல தட்டி உங்களுடைய விவரங்களை எனக்கு பார்த்து சொல்றீங்க.
3: bornhere அந்த ஆப் வந்து எப்படி நாம தட்டச்சு செய்யிறது?
1: APP தான்.
3: ஆ சரி, bornhere.app க்கு போறோம். நம்ம பிறந்த நாள் அன்றைக்கு என்னென்ன வரலாறு இருக்குன்னு அப்படியே தோண்டி பாக்குறோம்.
1: நித்யாவே ஒரு வரலாறு தான். நீங்களே எப்படிப்பட்ட வரலாறு என்பதை தெரிஞ்சுக்கொள்ள இப்பவே சொல்லுங்க. லிங்க் வேணும்னா ஒலி வாட்ஸ்அப்புக்கு.
3: நான் லிங்க் அனுப்ப முடியாது, என்னோட வரலாற்றை வந்து புரட்டி பாத்துட்டு இருக்கேன். விமலா கிட்ட கேளுங்க, கொடுப்பாங்க.
1: பாரு

0: நிகழ்ச்சிக்கு வந்த அனைவருக்கும் நன்றி.
1: கடந்த அக்டோபர் 4ஆம் தேதி அங்கர்வேல் வில்லேஜில் நடைபெற்ற ஃபிட் அண்ட் ஃபன் நிகழ்ச்சி கோலாகலமாக நடைபெற்று முடிந்தது. அந்த நிகழ்ச்சியில் சிங்கப்பூரின் பல பகுதிகளில் இருந்து பலரும் வந்து கலந்து கொண்டனர். நிகழ்ச்சியில் அங்கர்வேல் வில்லேஜில் இருந்து காம்பஸ் மான் வரை 5 கிலோமீட்டர் நடை இடம்பெற்றது. நடைக்கு பிறகு குடி பேக் ஒன்றும் வழங்கப்பட்டது. மீடியா காப் கலைஞர்கள் உங்களுக்காக நிகழ்ச்சியையும் அங்கு படைத்தார்கள். போட்டிகளில் கலந்து கொண்டு பரிசுகளை பெற்றுக் கொண்ட நேயர்கள் அனைவருக்கும் எங்களுடைய வாழ்த்துக்கள். இந்த நிகழ்ச்சியை உங்களுக்கு கொண்டு வந்த சுகாதார பங்காளிகள் EB மற்றும் கிரீன் லைஃப் ஃபிட் அண்ட் ஃபன் 2020.

ஒலியில் உல்லாசம். ஞாயிற்றுக்கிழமை இரவு பொழுதுல உங்க எல்லாரையும் நான் சந்திக்க வந்துட்டேன். ஹலீவா அஸ்மா, நல்லபடியாக உங்களுடைய இரவு பொழுது போயிட்டு இருக்கோம் அப்படின்னு நம்புறேன். உங்களுக்காக மூன்று தகவல்கள் இந்த அங்கத்துல காத்துட்டு இருக்குதுங்க. அந்த தகவல்களை கேட்கறதுக்கு முன்னால வாங்க, ஆதலால் காதல் செய்வீர் யாதுமாகிய படங்களில் இருந்து முதலே பாடங்களை கேட்கலாம். தொடர்ந்து வாழ்நிலை பக்கமா இணைச்சிருங்க. இது உங்க ஒலியில் உல்லாசம்.

0: இப்படி செய்யாத அப்படின்னு நம்ம கிட்ட அம்மா அப்பா தாத்தா பாட்டிலாம் சொல்லியிருக்கலாம் சிலவற்றை, ஆனால் கேட்க மாட்டோம். அதற்கான சரியான காரணம் இல்லாததுனால இல்லை அவங்க நம்ம கிட்ட பகிர்ந்து கொள்ளாததுனால நமக்கு தெரியாது, நம்ம தொடர்ந்து அதை செய்வோம். அப்படிப்பட்ட சிலவற்றை தான் நம்ம பார்க்க போறோங்க. ஒன்று இந்த தாழ்பால் சம்மந்தப்பட்டது. தாழ்பாலை சம்மந்தப்பட்டதா, அது என்னன்னு யோசிக்கிறீங்களா? இதை கேளுங்களே.
1: தாழ்பாலை போட்டு சும்மா லொட்டு லொட்டுன்னு ஆட்டிக்கிட்டே இருந்தா வீட்டில் சண்டை வரும்.
0: தாழ்பால சும்மா போட்டு லொட்டு லொட்டுன்னு ஆட்டுனா வீட்டுல சண்டை வரும். தாழ்பால ஆட்டாதீங்க, ஐ அதுல இருந்து கையை எடு. தாத்தா பாட்டி எல்லாம் சொல்லிருப்பாங்க. ஏன் அப்படி சொன்னாங்க?
2: அதாவது தாழ்பாலை அடிக்கடி ஆட்டினால் கதவுடன் இணைக்கப்பட்டிருக்கும் தாழ்பாலின் தரம் குறைந்துவிடும். திருடர்கள் வீட்டுக்குள் சுலபமாக வருவதற்கு நாமே வழி ஏற்படுத்தியது போல் ஆகிவிடும்.
0: ஆஹா, ஆபத்தா அமையும். அந்த ஆபத்தை நீக்கிறதுக்கு தான் தாழ்பால போட்டு சும்மா சும்மா ஆட்டிட்டு இருக்காதீங்கன்னு அந்த காலத்துல சொல்லியிருக்காங்க.

0: சந்தோஷத்தை அள்ளி கொடுக்கும் வார இறுதி.
1: ஆட்டு தொட்டில ரோட்டு முக்கல்ல ஒளிஞ்சு நிக்கிற ஒயிட் காய், ஜோப்ல வச்சிருந்த டைம் லிமிட் உள்ள காசு அடிச்சது நைஸ் ட்ரை.
2: மன மகிழ்ச்சியோட இந்த வார இறுதிய ஒலியோட கொண்டாடுங்க.
3: ஏ ஜிங்கிறத தங்கா, அவ பந்தய போறா. ஏ ஜிங்கிறத தங்கா, நான் சிங்கிள் சோறா.
0: வார இறுதி ஒலியில் உல்லாசம்.
4: ஹாலிமா அஸ்மானுடன் ஒலியில் உல்லாசம்.

0: கொஞ்சம் சிந்தனை நிறைந்த புன்னகை. வணக்கம் சிங்கை, நான் ஜீனி 2.0.
1: சத்ரி சத்ரி ஏந்திரிங்க.
2: எதுக்கு காலம் காத்தால அலறிக்கிட்டு இருக்கீங்க?
1: நீங்க என்ன சம்பந்தம் என்ன பேசிட்டு இருக்கீங்க?
2: அதுவா ஏந்திரன் 10.0ல தனுஷுக்கும் சிம்புக்கும் நான் ஜோடியா நடிச்சுக்கிட்டு இருந்தேன். டான்ஸ் ஆடுற நேரத்துல நடுவுல வந்து என் தூக்கத்தை கலைச்சிட்டீங்களே.
1: காணவள ஆட்டம் போட்டதெல்லாம் போதும், நெச்ச வாழ்க்கையில வேலைய பாப்போம் சஜினி.
2: திங்கள் முதல் வெள்ளி வரை காலை 6 மணிக்கு
1: தான் உங்களை தட்டி எழுப்ப வந்துருவோம்.
2: ரவிஜி
1: சஜினி
0: வணக்கம் சிங்கை,
1: கொஞ்சம் சிந்தனை
2: நிறைந்த புன்னகை.

0: ஒரு குறிப்பிட்ட கார் உங்களுக்கு ரொம்பவே பிடிச்சிருக்கு, அந்த நிறமா இருக்கட்டும் அந்த மாடலா இருக்கட்டும், இந்த காரை பத்தி நீங்க ரொம்பவே நினைக்கிறீங்க, நினைச்சுக்கிட்டே இருக்கீங்க. அது வரைக்கும், அதாவது நீங்க நினைக்கிற வரைக்கும் அந்த காரை பெருசா நீங்க சாலையில பாத்துருக்க மாட்டீங்க. ஆனா நீங்க நினைச்ச பிறகு, அந்த காரை பற்றி கூகுள் பண்ண பிறகு, அந்த கார் உங்க கண்ணுக்கு தெரியும். எங்க திரும்பினாலும் என்னடா இந்த கார் இருக்கு அப்படின்னு நமக்கு தோணும். சாலையில திரும்பிய பக்கம் எல்லாமே அந்த கார் தான் உங்களுக்கு முதல்ல தெரியும். அதே போல ஒரு புதிய வார்த்தையை நீங்க கற்றுக்கொண்டீங்க, அந்த வார்த்தையை மீண்டும் மீண்டும் காதுல விழும். ஏதாவது ஒரு பலகையில பார்ப்பீங்க, ஏதாவது ஒரு பதாகையில அந்த வார்த்தை இருக்கும். பேருந்து ஏறும்போது, ரயில் ஏறும்போது அந்த வார்த்தையை நீங்க பார்க்கறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஒரு பாடலை நீங்க புதுசா கேக்குறீங்க, அதன் பிறகு அந்த பாடல் தான் எங்க பார்த்தாலும் ஒலிக்கிற மாதிரி ஒரு உணர்வு உங்களுக்கு பிறக்குது. இத உளவியல் ரீதியா ஃப்ரீக்வன்சி இல்யூஷன் அப்படின்னு சொல்றாங்க. நாம புதுசா விழிப்புணர்வு அதிகரிக்கிறது போல ஒரு உணர்வு பிறக்குது. இதுதான் சொல்றாங்க. உலகத்துல எல்லாமே திடீர்னு அதிகரிக்கலைங்க, நம்முடைய கவனம் தான் மாறி இருக்கா.
1: ஓஹோ.

0: உடனே நம்ம நேர்கள் தானு நம்ம பக்கம் வந்துருவாங்க.
1: ஒன்றரை மணி நேரம் அதுல நீங்க கேக்குற பாட்டு கிடைக்கும்.

இது உங்க ஒலியில் உல்லாசம். ஒரு சுவாரஸ்யமான தகவலை படித்திருந்தாங்க. இந்த லாப்ஸ்டர்ஸ் இருக்குது இல்லையா, லாப்ஸ்டர்ஸ் இதை சில பேர் ரொம்பவே அதிகமாக விரும்பி சாப்பிடுவாங்க. இந்த பெருங்கடல் நண்டு வகைன்னு கூட சொல்லலாம். இந்த பெருங்கடல் நண்டு வகைக்கு எப்படிப்பட்ட இரத்த நிறம் இருக்குதுன்னு நீங்க நினைக்கிறீங்க? நான் இதை கேட்டாலே உங்களுக்கு தெரியும், வழக்கத்துக்கு மாறான ஒரு நிறமா தான் இருக்கும் அப்படின்னு. சிவப்பா இருக்கிறதுக்கு வாய்ப்பே இல்லை ராஜா. இந்த லாப்ஸ்டர்ஸுக்கு நீல நிற இரத்த வகை இருக்குது. ஹவ், எப்படி அப்படின்னு கேட்டீங்கன்னா, பிராணவாயுவை சுவாசிக்கும் போது லாப்ஸ்டர்ஸுடைய இந்த இரத்த நிறம் மாறுமா, நீல நிறத்திற்கு மாறுமா? இந்த ஆக்சிஜன் பிராணவாயு நீக்கப்படும் போது அதன் இரத்தம் நிறம் இல்லாம இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது, நிறம் மற்றதாக மாறுவதற்கு வாய்ப்பு இருக்குது. வாவ்!

இந்த ஊருக்கு மட்டுமில்ல, இந்த நாட்டுக்கே சொல்றேன்.

0: இப்போ நான் விடைபெறும் நேரம் வந்தாச்சுங்க. இன்றைக்கு நான் வழங்கிய தகவல்கள், துணுக்குகள், பாடல்கள் உங்களை மகிழ்வித்திருக்கோம் அப்படின்னு நம்புறேன். உங்களுக்காக முகமூடி பாடல இருந்து அடுத்த பாடல் வந்துட்டு இருக்கு. ஆலப் ராஜுடைய குரல்ல நாளைக்கு உங்களை திங்கட்கிழமை காலை 10 மணி செய்திகளுக்கு பிறகு ஆனந்த மார்ம நிகழ்ச்சியில் சந்திக்கிறேன். ஹலிமா அஸ்மான், இது உங்க ஒலியில் உல்லாசம்.
1: என்னடா பொண்ணு, அவளை மாதிரி நான் பார்த்ததே இல்லைடா. எனக்கு பைத்தியமே பிடிச்சும் போல இருக்கட்டா.

0: அம்மா, இப்பெல்லாம் ஏன் நீங்க அழகு பராமரிப்பு நிலையத்துக்கு போறதே இல்ல?
1: இந்த வயசுக்கு மேல எதுக்குப்பா அதெல்லாம்?
0: அப்படி இல்லம்மா, நம்ம உடல் ஆரோக்கியம் எந்த அளவுக்கு முக்கியமோ அதே அளவுக்கு தான் அழகு பராமரிப்பு முக்கியம். உடனே கிளம்புங்க, குட் டே பியூட்டி பார்லருக்கு போவோம்.
2: ஆண் பெண் இருவருக்கும் தலை சிறந்த அழகு கலை நிபுணர்களை கொண்டு சிறப்பான முறையில் அழகு பராமரிப்பு சேவைகளை வழங்குகிறது குட் டே பியூட்டி பார்லர். தலைமுறைகளின் அடையாளம் குட் டே பியூட்டி பார்லர், சிறாங்கூன் சாலை. உடனே அடையுங்கள். 6392212122. வாரத்தில் 7 நாட்களும்.
3: 20வது ஆண்டாக வெற்றி நடை போடுகிறது ஜாக் சலாம் இந்தியா. ஜாக் சலாம் இந்தியா, 300க்கும் மேற்பட்ட கடைகள், ஹரியாசின் தீபாவளி விருந்தை சுவைக்க தயாரா இருக்கீங்களா? துபாய், லண்டன், ரோம், நியூயார்க், பாரிஸ் என்று வர விமான டிக்கெட்டுகள், கைபேசிகள், சொகுசு கப்பல் பயணம், இவற்றை வெல்வதற்கும் வாய்ப்பு இருக்கின்றது. அக்டோபர் 16 முதல் 25 வரை சிங்கப்பூர் எக்ஸ்போ ஹால் 9 பத்து நாட்கள் தீபாவளி விற்பனை. தீபாவளி விற்பனை, குடும்பத்தோட வாங்க, அனுமதி இலவசம்.
4: நீ வாட்சில் ஸ்டார் பிரீமியர் பிளஸ் ஒளி வழிகளில் பிரீமியர் லீக் ஆட்டங்கள் மீண்டும் தொடங்கவிருக்கின்றன. பிரபல குழுக்கள் போட்டியிட இருக்கின்றன. அனைத்து ஆட்டங்களையும் நீ வாட்சில் நேரடியாக பார்த்து மகிழுங்கள். பிரீமியர் பிளஸ் மாதாந்திர திட்டத்தின் வழி அதிக சுதந்திரம், அல்லது ஸ்பாட்ஸ் பிளஸ் பிரீமியர் பிளஸ் பண்டல் என உங்களுக்கு பிடித்த திட்டங்களை தேர்ந்தெடுக்கலாம். பிடித்த குழுக்களுக்கு ஆதரவு தெரிவிக்கலாம். நீ வாட்சில் ஸ்டார் பிரீமியர் பிளஸ்க்கு பதிவு செய்யுங்கள். எந்த ஒரு ஒப்பந்தமும் கிடையாது, உடனடியாக செலுத்தலாம். செல்லுங்கள் newwatch.sg/subscribe.
5: ஒலியில் உலாசம் நிகழ்ச்சியில் சஜினி என்னோடு நீங்கள் இணைந்திருக்கிறீர்கள். நரம்பணுவியல், அதாவது நியூரோ சயின்ஸ்னா ரொம்ப ரொம்ப பிடிக்குங்க. நமது நரம்பு மண்டலத்தின் அமைப்பு, அது எவ்வாறு செயல்படுகிறது, இதை பற்றியெல்லாம் தெரிந்து கொள்ள எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிக்கும். ஒவ்வொரு நாளும் நான் தவறாம நரம்பணுவியல்ல இருக்கிற சில தகவல்களை நான் படிச்சிருவேன். அதை வந்து எப்படிலாம் உங்களுக்கு சுவாரஸ்யமான முறையில வழங்கலாம் அப்படின்னு யோசிப்பேன். ஒவ்வொரு திங்கள் அன்றும் வந்து நிகழ்ச்சியை வழங்கிடுவேங்க. அந்த வரிசையில் முதல் தகவல் என்னவென்றால், ஒவ்வொரு நாளும் நீங்க 5 நிமிடங்களுக்கு மூச்சு பயிற்சி செய்தாலே போதும், உங்களுடைய மனநிலையை நீங்க சாந்தப்படுத்தலாம். அது மட்டும் இல்ல, உங்களுடைய மன பதட்டத்தை நீங்க குறைத்துக் கொள்ளலாம் அப்படின்னு நிபுணர்கள் சொல்றாங்க. உங்களுக்கு மனப்பதட்டம் ஏற்படும் பொழுது, அதாவது என்சைட்டி ஏற்படும் பொழுது என்ன நடக்குது, உங்களுடைய மூச்சு இன்னும் அதிகரிக்குது, இன்னும் வேகமாகுது. இதற்கு காரணம் உங்களுடைய இருதய துடிப்பு அதிகரிப்பதோடு உங்களுடைய நர்வஸ் சிஸ்டம் இருக்கு இல்லையா, நான் ஒரு பாதுகாப்பான நிலையில இல்லை அப்படின்னு பதிவு செய்யப்பட்டுள்ளது. ஆகையால உங்களுடைய நரம்பு மண்டலத்தை நீங்க சாந்தமடைய வைக்கணும் அப்படின்னு நினைச்சிங்கன்னா, நீங்க முதல் முதல்ல உங்களுடைய மூச்சை கவனத்தோட மெதுவடைய செய்யணும். அதற்கு நீங்க என்ன செய்யலாம்னா, 4-7-8 என்கிற மூச்சு பயிற்சியை செய்யலாம். 4 வினாடிகளுக்கு நீங்க உள்ள மூச்சை இழுத்து விடணும். அதன் பிறகு 7 வினாடிகளுக்கு மூச்சை பிடிச்சுக்கணும். அதனை தொடர்ந்து 8 வினாடிகளுக்கு நீங்க மூச்சை வெளியிடணும். இது உங்களுக்கு ரொம்ப கஷ்டமா இருந்துச்சுன்னா நீங்க அந்த பாக்ஸ் பிரீதிங் அப்படிங்கிற யுக்தியை கையாளலாம். 4 வினாடிகளுக்கு மூச்சை இழுத்து விட்டு, 4 வினாடிகளுக்கு மூச்சை பிடித்துக்கொண்டு, 4 வினாடிகள் மூச்சை வெளியிடணும். இதே மாதிரி ஒவ்வொரு நாளும் நீங்க சுமார் 5 நிமிடங்களுக்கு மூச்சு பயிற்சியை செய்தாலே போதும், உங்களுடைய நரம்பு மண்டலம், அதாவது நர்வஸ் சிஸ்டம், நீங்க ஒரு சீரான நிலையில வைத்துக் கொள்ளலாம் அப்படின்னு நிபுணர்கள் சொல்லியிருக்காங்க. ஆகையால நேயர்களே, மூச்சு அப்படிங்கறத வந்து சாதாரணமான ஒரு விஷயம் அப்படின்னு அலட்சியமா இருந்துடாதீங்க. நீங்க மூச்சு பயிற்சி தொடர்ந்து செஞ்சுக்கிட்டே வந்தீங்கன்னா உங்களுடைய மனநிலையை சாந்தமடைய செய்ய இது உதவியாக அமையும்.
3: நீங்கள் கேட்டுக்கொண்டு

வார நாட்களில் பின்னிரவு மணி 12 காதல் பாடல்கள் ஒலியில், வார இறுதியில் ஞாயிற்றுக்கிழமைகளில் மாலை மணி 4

0: நிகழ்ச்சி அப்படி என்ன இருக்கு?
1: மட்டன் சுக்கா.
0: அது இல்லங்க,
2: கொஞ்சம்
0: சாப்பாடு காணும். இந்தாங்க இருக்குது,
2: அது மட்டுமா?
0: இன்று நாம சிவில் சர்வன்ட் ஆங்கில வார்த்தையின் தமிழாக்கம் கேட்டிருந்தோம்.
1: சிவில் சர்வன்ட் தமிழ்ல அரச ஊழியர்.
0: இப்படி ஒவ்வொரு நாளும் எங்க நிகழ்ச்சியில புதிய வார்த்தைகளை கற்றுக்கொள்வீங்க. அதனால எங்க நிகழ்ச்சியை நீங்க தவறாம கேட்கணும். திங்கள் முதல் வெள்ளி வரை
2: காலை 10 மணி முதல் பிற்பகல் 2 மணி வரை காத
0: ஹலீமா
2: நாகப்படைக்கும் ஆனந்தம் ஆரம்பம். கேட்க தவறாதீங்க.
3: இது ஒரு வித்தியாசமான வார இறுதி.
4: ஆத்தியக்காரனுக்கு புத்தி மட்டு அப்படின்னு அந்த காலத்துல நம்ம பெரியவங்க எல்லாம் சொல்லி நீங்க கேட்டிருப்பீங்க. ஏன்னா விஞ்ஞான ரீதியாக நம்முடைய மூளை நாம ஆத்திரமாக இருக்கும் பொழுது வேறு விதமாக இயங்குகிறது அப்படின்னு நரம்பியல் நிபுணர்கள் சொல்லியிருக்காங்க. இப்ப உங்களுடைய மூளை ஒவ்வொரு நாளும் எப்படி இயங்குகிறது என்றால், உங்களுடைய மூளையில முன்பகுதி அப்படின்னு ஒண்ணு இருக்கு, இத ப்ரீ ஃப்ரண்டல் கார்டெக்ஸ் அப்படின்னு அழைப்பாங்க. அதுக்கப்புறம் பின்பகுதியில அமிக்டலா அப்படிங்கிற ஒரு இடமும் இருக்குங்க. ப்ரீ ஃப்ரண்டல் கார்டெக்ஸ் இதுதாங்க ஒவ்வொரு நாளும் செயல்படும். இந்த இடத்துல உங்களுடைய தர்க்கம், அதாவது லாஜிக், அதோடு உந்துதல், உங்களுடைய இம்பால்ஸ், இவ்விரண்டையும் கட்டுப்படுத்தக்கூடிய இடம் தாங்க இந்த ப்ரீ ஃப்ரண்டல் கார்டெக்ஸ். இந்த இடத்துல தான் நீங்க நல்லா சிறப்பா சிந்திப்பீங்க. ஆனா நீங்க கோபம் அடையும் பொழுது என்ன நடக்கிறது என்றால், உங்களுடைய மூளையில ரத்தம் மூளையின் முன்பகுதியிலிருந்து பின்பகுதியான அமிக்டலாவிற்கு செல்கிறது. அப்ப மூளையின் பின்பகுதியில, அதாவது இந்த அமிக்டலா பகுதியில ரத்தம் நிறையும் பொழுது என்ன ஆகுதுன்னா, உங்களுடைய உடல்ல கார்டிசால் மற்றும் அட்ரெனலின் அமிலங்கள் சுரக்கப்படுகின்றன. இதனால் உங்களுடைய இருதய துடிப்பு இன்னும் அதிகரிக்கும். அப்ப அந்த நேரத்திலயும் உங்களால சரியா சிந்திக்க முடியாது. நீங்க என்ன சொல்றீங்க அப்படிங்கறதையும் உங்களால சரி பார்க்க முடியாது. ஏன்னா உங்களுடைய லாஜிக் மற்றும் இம்பால்ஸ் இருக்கு இல்லையா, அது எல்லாமே உங்களுடைய மூளையின் முன்பகுதியில இருக்குங்க. அப்ப பின்பகுதியில ரத்தம் இருக்கும் பொழுது எப்படிங்க உங்களுடைய முன்பகுதி வந்து சிறப்பா செயல்படும்? அப்ப நீங்க கோபமாக இருக்கும் பொழுது பலரும் என்ன சொல்லிருப்பாங்க, நீங்க மூச்சை நல்லா இழுத்து விடணும், 10 வரையிலும் எண்ணணும் அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. ஆனா நரம்பியல் நிபுணர் ஒருத்தர் என்ன சொல்லியிருக்காருன்னா, உங்களுக்கு அந்த நேரத்துல என்ன தோன்றுகிறதோ அதை நீங்க வெளிப்படையா சத்தமா சொல்லிடணும். அந்த மாதிரி நீங்க சத்தமா சொல்லும் பொழுது உங்களுடைய மூளையில பின்பகுதியிலிருந்து முன்பகுதிக்கு ரத்தம் வழியும் அப்படின்னு சொல்லியிருக்காரு. உதாரணத்திற்கு யாராவது உங்களை அவமரியாதைப்படுத்திட்டாங்கன்னா, அந்த நேரத்துல நீங்க சத்தமா நான் அவமதிக்கப்படுகின்றேன் அப்படிங்கறத தெளிவா சத்தமா நீங்க சொல்லணும். அந்த மாதிரி சொல்லும் பொழுது உங்களுடைய மூளையில ஒரு ஸ்விட்ச் ஏற்படும். அந்த ஸ்விட்ச் தட்டப்படுகின்ற போது அமிக்டலாவில் இருக்கும் ரத்தம் முன்பகுதிக்கு செல்கிறது. உங்களுடைய லாஜிக், இம்பால்ஸ், தர்க்கம், உந்துதல் இதெல்லாமே மீண்டும் இயங்க தொடங்குகின்றன. அப்ப நான் இதுக்கு மேல என்ன சொல்லணும், நான் இதுக்கு மேல பேசணுமா பேசக்கூடாதா, இந்த இடத்துல இருந்து விலகணுமா விலகக்கூடாதா அப்படிங்கிற சிறப்பான முடிவை உங்களால எடுக்க முடியும். ஆகையால மக்களே, அடுத்த தடவை நீங்க கோபமாக இருக்கும் பொழுது உங்களுடைய மனநிலைய நீங்க நல்லா சத்தமா சொன்ன பிறகுதான் உங்களுடைய மூளையில பின்பகுதியிலிருந்து முன்பகுதிக்கு ரத்தம் வழியும். அந்த நேரத்தில் உங்களுடைய உடல்ல அட்ரெனலின், கார்டிசால் அமிலங்கள் சுரக்கப்படுகின்றத குறைக்க முடியும். உங்களுடைய இருதய துடிப்பு மெதுவடையும். அப்ப மெதுவடைகின்ற போது நீங்க சாந்தமான ஒரு நிலையில இருக்கிற போது நீங்க இன்னும் சிறப்பா சிந்திப்பீங்க. அதுக்கப்புறம் என்னென்னலாம் செய்யலாம் அப்படிங்கிறத நீங்க கொஞ்சம் யோசிச்சு பார்த்து அந்த நிகழ்வை நீங்க எப்படி இன்னும் சிறப்பா சமாளிக்கலாம் அப்படின்னு உங்களுக்கு தானா ஒரு வழி தோணும்.

0: எப்படி எல்லாருமே பயனடைற மாதிரி ஒரு சலுகையை தர முடியும்?
1: 30 வருஷம் அனுபவம்னா சும்மாவா?
0: எதை பத்தி பேசுறீங்க? நம்ம குட்டி பியூட்டி பார்லர் வழங்குற சிறப்பு சலுகையை பற்றி தான். நீங்க 8 முக பராமரிப்பு சேவைக்கு பணம் கட்டினா போதும், 10 முக பராமரிப்பு சேவைய பெறலாம். ஆனா எல்லாருமே எப்படி பயனடையலாம்? இந்த 10 முக பராமரிப்பு சலுகைய நம்ம குடும்ப உறுப்பினர்களும் நண்பர்களும் பயன்படுத்தலாம். நல்லா இருக்கே. தலைமுறைகளின் அடையாளம் குட்டி பியூட்டி பார்லர், மியூச்சுவல் ரெஸ்டாரன்ட் சாலை, வாரத்தில் 7 நாள்களும்.
2: சொல்லுங்கள் ராஜமாதா.
3: காலையில் நான் எழுந்தவுடன் கதிரவனின் கதிர்கள் என்னை தட்டி எழுப்ப வேண்டும். அதற்கு ஒரு வழி சொல்.
2: ஹோ, அப்படி என்றால் நீங்கள் கேட்க வேண்டியது வணக்கம் சிங்கே.
3: காலை 7 மணிக்கு மேல மாணவர்களை நாங்க கேள்வி கேட்போம்.
2: 7:30 மணிக்கு மேல வேலைக்கு போறவங்களுக்கு ஒரு சவால் கொடுப்போம்.
3: நிகழ்ச்சிக்கு ஆதரவு
2: BYD, சிங்கப்பூரின் முதன்மை வாகனம்.
3: சிறந்த வாழ்க்கைக்கு அதிநவீன தொழில்நுட்பம் இது.

உங்களுக்கு வாசிப்பு பழக்கம் இருக்கா? அப்படின்னா உங்களுடைய மூளைய நீங்க நல்லா செயல்பட வைக்கிறீங்க அப்படின்னு நிபுணர்கள் சொல்றாங்க. வாசிப்பு பழக்கம் புத்தகங்களை வாசிப்பதாக இருக்கட்டும் சரி, அல்லது செய்தித்தாள்களை வாசிப்பதாகவும் இருக்கட்டும் சரி, வாசிப்பு பழக்கம் அப்படின்னு சொல்லும் பொழுது சாதாரணமான ஒரு விஷயமா இருக்கே அப்படின்னு நம்மில் பலரும் அலட்சியமா இருந்துடலாம். ஆனா அதுதான் உங்க மூளையின் ஆக சிக்கலான பணி அப்படின்னு உங்களுக்கு தெரியுமா? சமீபத்துல நரம்பியல் மற்றும் உயிர் நடத்தை மதிப்புரைகள், அதாவது நியூரோ சயின்ஸ் அண்ட் பயோ பிஹேவியல் ரிவ்யூஸ், அவங்க ஒரு மெட்டா பகுப்பாய்வை நடத்தியிருந்தாங்க. இந்த ஆய்வுல 1400 மேற்பட்ட மூளை ஸ்கேன்கள்ல இருக்கிற தகவல்களை இணைச்சாங்க. அதுக்கப்புறம் அவங்க என்ன கண்டுபிடிச்சாங்கன்னா, வாசிப்பு பழக்கம் நமது மூளைகளின் பார்வை, மொழி மற்றும் அசைவுகளின் பகுதிகளை உள்ளடக்கிய ஒரு வலையமைப்பை செயல்படுத்துகிறது அப்படின்னு கண்டுபிடிச்சிருக்காங்க. உதாரணத்திற்கு நாம ஒரு புத்தகத்தை வாசிக்கிறோம். இந்த புத்தகத்தை வாசிக்க தொடங்கும் பொழுது நமது மூளையில ஒரு ப்ரோசஸ், ஒரு செயல்முறை தொடங்குகிறது. அப்ப என்ன நடக்குதுன்னா, நமது மூளையில விஷுவல் கார்டெக்ஸ் அப்படிங்கிற ஒரு இடம் இருக்குங்க. இந்த இடத்துல எழுத்து வடிவங்கள் அங்கீகரிக்கப்படுகின்றன. அதுக்கப்புறம் நமது மூளையில செவிப்புலன் மற்றும் மொழிக்கான பகுதிகள் இருக்கும். நீங்க என்ன வாசிக்கிறீங்களோ அது ஒரு வகையான ஒலி பொருளோட இணைக்கப்படுகின்றது. அதுக்கப்புறம் சிறு மூளை, அதாவது செரிப்ரம் இருக்கு இல்லையா, நீங்க என்ன வாசிக்கிறீங்களோ இதோட சேர்ந்து அசைவுகளையும் தாளங்களையும் சேர்த்து இணைக்கிறது. அப்ப நீங்க ஒன்றை வாசிக்கும் பொழுது உங்களுடைய மூளையில இந்த செயல்முறை செயல்படுத்தப்படுகின்றதுனால உங்களுடைய கற்பனை வளம் அதிகரிக்கின்றது அப்படின்னு நரம்பியல் நிபுணர்கள் சொல்றாங்க. இதனாலதாங்க சில நேரங்கள்ல நீங்க ஒன்றை வாசிக்கும் பொழுது அதை உங்களால பார்க்க முடிகிறது அப்படின்னு சொல்லலாம்.

0: குட் டே பியூட்டி பார்லரில் இப்போது புத்தம் புதிய சிறப்பு அழகு பராமரிப்பு சலுகை. 10 முக பராமரிப்பு சேவைகள் அடங்கிய சலுகைகளை பெற்றுக் கொள்ளுங்கள். ஆனால் நீங்கள் வெறும் 8 சலுகைகளுக்கு மட்டும் கட்டணம் செலுத்தினால் போதும். இந்த 10 முக பராமரிப்பு சலுகைகளையும் உங்கள் குடும்ப உறுப்பினர்கள், நண்பர்கள்னு யாரு வேண்டுமானாலும் பயன்படுத்திக் கொள்ளலாம். இச்சலுகை மூலம் எல்லோரும் பயன்பெற நல்ல வாய்ப்பு. குட் டே பியூட்டி பார்லர், 6392212122, 101 சுரங்கன் சாலை, வாரத்தில் 7 நாட்களும்.
1: தொலைக்காட்சி,
2: வானொலி,
3: அடடா,
1: மின்னிலக்கம்,
3: பிரமாதம். ஆனா என்னுடைய வியாபாரம் சின்னது.
1: அது போதும்.
0: உங்க வியாபாரத்தோட அங்கீகாரத்தையும் நம்பகத்தன்மையையும் வளர்க்க மீடியாகோ வழங்குகிற நம்பகமான தொலைக்காட்சி, வானொலி, மின்னிலக்கம் ஆகிய தளங்களின் மூலம் பயன்பெறுங்க.
1: ஆரம்பிக்க நீங்க தயாரா?
0: சிறந்த வளர்ச்சிக்கு பெரிய பிராண்டாக இருக்க அவசியம் இல்லை. மீடியாகோ வழங்குகிற ரெடி செட் க்ரோ. எங்களோட கலந்துரையாட அழையுங்க. 6333-9888. மின்னஞ்சல் முகவரி mae@mediacorp.com.sg. போங்க mediacorp.sg/readysetgrow.

0: இன்று காலையில் 7 மணியிலிருந்து 12 மணி வரைக்கும் நான் ஜெயஸ்ரீ படைத்த நிகழ்ச்சிகளை நீங்க கேட்க மறந்துட்டீங்களா? இதோ உங்களுக்காக மீண்டும் ஒளிபரப்பாகிறது. சிங்கப்பூரில் F1 மோகம் இன்னும் எல்லாரையும் வந்து அப்படியே ஒரு பரபரப்புல வந்து ஈடுபடுத்திட்டு இருக்கு. அந்த வரிசையில கடந்து வந்த பாதையில சிங்கப்பூர்ல நடந்த ஒரு விஷயத்தை பத்தி உங்களோட நான் பகிர்ந்து கொள்ள போகிறேன். F1 கார் பந்தய வீரர் வெல்டரி பாட்டஸ் இவர் சிங்கப்பூருக்கு வருவதற்கு முன்னால் என்ன பண்ணியிருக்காரு அப்படின்னு நீங்க பாத்தீங்கன்னா, அவர் மலேசியாவிலிருந்து சிங்கப்பூருக்கு 419 கிலோமீட்டருக்கும் மேல மிதி வண்டியில வந்திருக்காரு. அதாவது இவர் வெறும் கார் பந்தயத்துல மட்டும் வீரர் இல்ல, சைக்கிள்லயும் ஓட்டி அண்ணாமலை ஸ்டைல்ல வந்திருக்காரு. சிங்கப்பூருக்கு அவர் எப்படி வந்திருந்தாருன்னா, உட்லண்ட்ஸ் செக் பாயிண்ட் வழியா தான் வந்திருந்தாரு. 4 நாள் எடுத்தாராம். அதாவது அக்டோபர் மாதம் இம்மாதம் 4ஆம் தேதி அவர் வந்து பயணத்தை தொடங்கி, குறிப்பாக கோலாலம்பூர், அதாவது மலேசிய தலைநகரம் கோலாலம்பூரில் நடந்த F1 கார் பந்தயத்திற்கு பிறகு அங்கிருந்து நேரா மிதி வண்டியில சிங்கப்பூருக்கு வந்து இப்ப சிங்கப்பூர்ல அந்த கார் பந்தயத்துல அவர் வந்து பங்கேற்றிருக்காரு. F1 கார் பந்தய ஓட்டுநர் வெல்டரி பாட்டஸ்.
1: சென்னல் வந்த காற்றை ஒரு தேநீர் போட்டு
2: தரவாங்க.

0: தம்பி வாசுதேவன். கூர்ந்து கவனிப்பா.
1: இது பசுமை உலகம். அலைவீசி சமூக வலைத்தளங்களின் தாக்கத்தினால் நிலை தடுமாறி நிம்மதி இழந்தோருக்காகவே உருவாக்கப்பட்ட தன்னார்வலர் சிறைச்சாலை. அலைவீசி அடிமைகளே, தன்பட தருதலைகளே, சமூக வலைதள சாத்தான்களே, ஏடி சித்திரம் போடும் முகம் தெரியாத பதர்களே, உங்களை இங்கே அடக்கி வைக்க மாட்டோம். ஆட வைப்போம்.

0: மர்மங்கள் நிறைந்த இந்த பூமியில பயங்கரமான சம்பவங்கள் ஒவ்வொரு நாளும் நடக்குது.
1: யாரது? யாரது?
0: உங்க அனுபவங்களை கதைகளை எங்களோட பகிர்ந்து கொள்ள வாட்ஸ்அப் அனுப்புங்க. 9678 8 ஹேஷ்டேக் திகில் டேல்ஸ். அதையும் கட்டாயம் பதிவிடுங்க. இப்பவே நீ லிசன் எங்களுடைய செயலிக்கு போங்க. அங்க திகில் டேல்ஸ் அப்படிங்கறத தேடி எல்லா பாகங்களையும் முழுமையா நீங்க கேட்கலாம். ஸ்பாட்டிஃபை செயலி மூலமாகவோ திகில் டேல்ஸ் நீங்க எங்கேயும் எப்போதும் கேட்கலாம். அதோட திகில் டேல்ஸ் நிகழ்ச்சிய நீங்க யூடியூப் மூலமாகவும் பார்க்கலாம்.
2: இன்று காலையில் 7 மணியிலிருந்து 12 மணி வரைக்கும் நான் ஜெயஸ்ரீ படைத்த நிகழ்ச்சிகளை நீங்க கேட்க மறந்துட்டீங்களா? இதோ உங்களுக்காக மீண்டும் ஒளிபரப்பாகிறது. முன்னதா மலேசியாவிலிருந்து சிங்கப்பூருக்கு மிதி வண்டி வழியா வந்த F1 கார் ஓட்டுநரை பத்தி நம்ம வந்து தெரிஞ்சுக்கிட்டோம். புதுக்கோட்டை சரவணன் திரைப்படம் உங்களுக்கு ஞாபகம் இருக்கிறதா? ரொம்ப நாளைக்கு முன்னால வந்த ஒரு திரைப்படம் அப்படின்னு சொல்லலாம். தனுஷ் அந்த திரைப்படத்துல நடிச்சிருப்பாரு. இந்தியாவிலிருந்து தென்கிழக்காசி நாடுகளை கடந்து அவர் வந்து சிங்கப்பூருக்கும் வந்திருப்பார் அப்படின்னு படத்துல சொல்லி இருப்பாங்க. தாய்லாந்து மலேசியா அந்த நாடுகளுக்கெல்லாம் அவங்க வந்து போயிருப்பாங்க. அதே வாணியில ஒரு இளைஞர் சிங்கப்பூருக்கு வந்திருக்காரு. எப்படி அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஒரு இளைஞர் தாய்லாந்தை சேர்ந்தவர், தன்னுடைய தாத்தாவை சிங்கப்பூருக்கு கொண்டு வர அவர் ஆசைப்பட்டிருக்காரு. அதனால அவர் பணத்தை சேமிக்கிறதுக்காக 1000க்கும் மேற்பட்ட கிலோமீட்டரை பேருந்து வழியாகவும் ரயில் வழியாகவும் அவர் தாத்தாவை கொண்டு வந்திருக்காரு. ஆனா சிங்கப்பூர்ல விலை அதிகமா இருக்கிறதுனால தங்குவதற்காக மட்டுமே இவங்க வந்து மலேசியாவில, அதாவது குறிப்பா ஜோஹர் பார்ல போய் இவங்க வந்து தங்கி இருக்காங்க. கியூ என்கிற 16 வயது இளைஞர் சிங்கப்பூருக்கு வந்த உடனே தன்னுடைய தாத்தாவை மலாயன் பார்க்குக்கு கொண்டு சென்றிருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் முதன் முறையாக இவங்க வந்து சிங்கப்பூருக்கு வந்திருக்கிறதா சொல்லியிருக்காங்க. பணக்கார குடும்பத்திலிருந்து வராமல் இருந்திருந்தாலும் அவங்க இயன்ற முறையில் சிங்கப்பூருக்கு வந்து சின்னதா ஒரு சாதனை படைச்சிருக்காங்க. உங்க விருப்ப பாடல்களோ இடம்பெறும்.
3: இல்லை என்றால் வாழ்க்கையில் இல்லை, வாழவில்லை.
2: அதனால எங்களோட தொடர்ந்து இணைந்திருங்க.
4: பரவசம்.

0: அலைகடல திரண்டு வந்து ஆர்ப்பாட்டமே இல்லாமல் இங்கு அமைதியாக அமைந்திருக்கும் என்ற ரசிக பெருமக்களே, உங்கள் எல்லோருக்கும் என் அன்பார்ந்த முதல்
1: வணக்கம்.
2: நீங்க சுத்தி இங்க தான் வருவீங்க.
3: இரவணி ஆட்டம் நிகழ்ச்சியில எங்க பாட்டையும் கேட்கலாம்,
2: உங்க பாட்டையும் கேட்கலாம்.
4: ஹலோ மேடம், நாங்க எப்பம் ரேடியோல இருந்து பேசுறோம்.
3: மனசுல உள்ளத எங்க கிட்ட நீங்க கொட்டலாம்.
2: அதுக்கும் ஒரு நிகழ்ச்சி இருக்கு. மனசுல இருக்கிறது எல்லாமே நீங்க கொட்டிட்டீங்கன்னா
5: கண்ணம் பண்ணு மாதிரி ஆகி அப்படி தேச சாயிரும்.
3: ஒவ்வொரு நாளும் டிக்டாக்ல சந்திக்கும் போது எங்க கிட்ட பேசுங்க.
2: ரஃபி
3: நவீன்
2: வழங்கும்
6: இரவினில்லாட்டம் இணையில்லா கொண்டாட்டம். இரவினில்லாட்டம் இடைநில்லா கொண்டாட்டம்.
7: இன்று காலையில் 7 மணியிலிருந்து 12 மணி வரைக்கும் நான் ஜெயஸ்ரீ படைத்த நிகழ்ச்சிகளை நீங்க கேட்க மறந்துட்டீங்களா? இதோ உங்களுக்காக மீண்டும் ஒளிபரப்பாகிறது. இன்று அக்டோபர் 11 ஒரு சிறப்பான தினம் அப்படின்னு நான் முன்னவே சொல்லி இருந்தேன். இன்று என்ன தினம், சிறப்பு தினம் அனுசரிக்கப்படுகிறது அப்படின்னு இன்னும் கொஞ்ச நேரத்தில் தெரிஞ்சுக்க போறோம். யார் யாரெல்லாம் பிறந்த நாள் கொண்டாடுறாங்க அதையும் தெரிஞ்சுக்க போறோம். ஆனா முக்கியமா ஆட்சியிலிருந்து இப்ப நம்ம ஆரம்பிக்க போறோம். ஆட்சியா யார் அது அப்படின்னு நீங்க எல்லாம் நினைச்சிருப்பீங்க.
8: டெல்லிக்கு ராஜா நானும் பாட்டி சொல்ல தட்டாதே, பட்டம் படிப்பு படிச்சு வந்தாலும் பாட்டி சொல்ல தட்டாதே.
7: நம்ம மனோரமா ஆட்சி தான். இவங்க பிறக்கும் போது அவங்களுடைய பேர் வந்து கோபி சாந்தா. 26 மே மாதம் 1937 பிறந்தவங்க இவங்க. இவங்க நேற்று தினம் 10 அக்டோபர் மாதம் அவங்களுடைய நினைவு நாள் அனுசரிக்கப்படுகிறது. சரி, ஆட்சி மனோரமா இவங்க வந்து 1500 மேற்பட்ட திரைப்படங்களை நடிச்சிருக்காங்க. 5000 மேற்பட்ட மேடை நாடகங்களையும் இவங்க வந்து நடிச்சிருக்காங்க. மனோரமா அத்தனை திரைப்படத்தில் நடிச்சிருந்தாலும் அவங்க ஒவ்வொரு கதாபாத்திரத்திலும் அவ்வளவு அருமையா நடிச்சிருப்பாங்க. அவங்கள நிச்சயமா நம்ம மறக்கவே முடியாது. அவங்களோட நினைவு நாள் நேற்று அனுசரிக்கப்பட்டது.

0: நல்ல ஒரு நிறுவனமா தேடிதான் நம்ம இன்வெஸ்ட் பண்ணணும். சும்மா ஏனோ தானோன்னு கண்டவங்க சொல்றாங்கன்னு சொல்லி போட்டுற முடியாதுல்ல. நேத்து ஃப்ளையர் ஒன்ன பார்த்தா எங்க வச்சேன்னு தெரியலையே, அதுல ஏதோ இன்வெஸ்ட்மெண்ட் போட்டிருந்தாங்க. என்ன மெசேஜ் இது?
1: அன்பான வாடிக்கையாளர்களே, ஏபிசி முதலீட்டு நிறுவனத்திடமிருந்து அன்பான வணக்கங்கள்.
2: இந்த வலைப்பதிவு இப்போது எங்களுடைய மீ லிசன் செயலியில் இருக்கிறது.
1: என்ன நடந்தது போய் கேளுங்க.
3: இன்று காலையில் 7 மணியிலிருந்து 12 மணி வரைக்கும் நான் ஜெயஸ்ரீ படைத்த நிகழ்ச்சிகளை நீங்க கேட்க மறந்துட்டீங்களா? இதோ உங்களுக்காக மீண்டும் ஒளிபரப்பாகிறது. இன்று நிறைய பிரமுகர்கள் இன்று பிறந்த நாளை கொண்டாடுறாங்க. எல்லாரும் உங்களுக்கு பரிச்சயமான முகங்கள் தான். யார் யார் அப்படின்னு நான் வந்து பட்டியலிட்டே போக போறேன். கொஞ்சம் கொஞ்சமா அவங்க பாடல்களையும் நீங்க வந்து கேட்க போறீங்க. வரிசையில முதல்ல இவர்கள்ட்ட இருந்து நான் ஆரம்பிக்க போறேன். ஏன்னா இவர் தான் ரொம்ப உயர்ந்த மனிதன். இவர் குரல் உங்களுக்கு தெரியுதா? ஆமா, இவர் தான் இந்தி திரைப்பட நடிகர், இந்திய திரைப்பட நடிகர் அமிதாப் பச்சன். அவருக்கு பிறந்த நாள் என்று இவர் வந்து வெவ்வேறு மொழிகள்ல எத்தனையோ திரைப்படங்கள் நடிச்சிருக்காரு. ஆனா தமிழ் திரைப்படம் அப்படின்னு பாத்தீங்கன்னா ரஜினிகாந்தோட இவர் 2024 வெளிவந்த வேட்டியன் திரைப்படத்துல இவர் வந்து நடிச்சிருந்தாரு. 1982 ஹிந்தி திரைப்படமான கூலி அப்படின்ற ஒரு திரைப்படத்துல இவர் வந்து படப்பிடிப்பின் போது இவருக்கு ஒரு பெரும் காயம் ஏற்பட்டது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதையும் தாண்டி, அதாவது வயிற்று பகுதியில, அதையும் தாண்டி அவர் வந்து பல அறுவை சிகிச்சை போன பிறகு தொடர்ந்து நடிச்சுக்கிட்டே வராரு. உயர்ந்த மனிதன் அப்படின்ற ஒரு திரைப்படத்தை இவர் எஸ் ஜி சூர்யாவோட நடிச்சிருக்க வேண்டியது அப்படின்னு சொல்றாங்க. ஆனா அந்த திரைப்படம் வந்து வெளியாகவில்லை, படப்பிடிப்பும் தொடங்கவில்லை. நேரம் திரைப்பட பாடல் தான் அது. இந்த பாட்டை யாரும் மறந்திருக்க மாட்டீங்க. நிவின் பாலி அவருடைய பிறந்த நாளும் இன்று. 1984 பிறந்தவர். மலையாள திரைப்படமான பிரேமம் அந்த திரைப்படத்துல ரொம்ப அருமையா நடிச்சிருப்பாரு.
4: ஆனந்த யாழை மீட்டுகிறாயடி நெஞ்சில் வண்ணம் தீட்டுகிறாய்.
3: என்ன ஒரு இனிமையான பாடல் இல்லையா இது? இந்த திரைப்படத்தின் இயக்குனருடைய பிறந்த நாள் என்று ராம் அவருடைய பிறந்த நாள் என்று இவர் 1974 பிறந்தவர். தங்கமீன்கள் பாட்டை தான் நீங்க வந்து திரைப்படத்தின் பாடலா தான் நீங்க வந்து கேட்டிருந்தீங்க. சரி, அவருடைய பாடல்கள்ல ஏன் இந்த பாடலை நான் தேர்ந்தெடுத்தேன் அப்படின்னு பாத்தீங்கன்னா, இன்று அக்டோபர் 10 அனைத்துலக பெண் குழந்தை தினமும் அனுசரிக்கப்படுகிறது. பெண் குழந்தைகள் தினம் அப்படின்னு சொல்லும் எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்கிறது. நானும் ஒரு பெண் குழந்தை, எனக்கும் ஒரு பெண் குழந்தை இருக்காங்க. அது மட்டும் இல்லாம பெண் குழந்தைகள் அவங்களுடைய உரிமைகளை கொண்டாடுவதற்கும் அவங்களோட நடவடிக்கைகளுக்கு ஆதரவளிக்கவும் அவங்களுடைய குரல்களை உயர்த்தவும் தலைமைத்துவ பொறுப்புகளுக்கு அவங்களுக்கு ஆதரவளிக்கவும் அனைத்துலக ரீதியாக பெண் குழந்தைகள் தினம் இன்று அனுசரிக்கப்படுகிறது. இந்த மாதிரி சுவையான தகவல்களோடு நிகழ்ச்சி தொடரவிருக்கிறது. எங்களுடன் தொடர்ந்து இணைந்திருங்கள். இது உங்கள் வானொலி ஒலி 968. உங்களுக்காக நிகழ்ச்சிகளை படித்துக் கொண்டிருக்கிறேன் ஜெயஸ்ரீ.

0: இன்று காலையில் 7 மணியிலிருந்து 12 மணி வரைக்கும் நான் ஜெயஸ்ரீ படைத்த நிகழ்ச்சிகளை நீங்க கேட்க மறந்துட்டீங்களா? இதோ உங்களுக்காக மீண்டும் ஒளிபரப்பாகிறது. இன்று அக்டோபர் 11 நிறைய பிரபலங்கள் அவங்களுடைய பிறந்த நாளை கொண்டாடுறாங்க அப்படின்னு சொல்லி இருந்தேன். என்னடா 3 பேரை சொல்லிட்டு ஓடிட்டேன் அப்படின்னு நினைக்கிறீங்களா? இல்ல, இன்னும் 3 பேர்கள் இருக்கின்றன. யார் யார் அப்படின்னு பாத்துருவோம். சரி, இன்று 1908 பிறந்த கே.பி. சுந்தரம்பாள் அவங்களுடைய பிறந்த நாளும் கூட. திரைப்பட தொலைக்காட்சி பிரபலமான சுஜா வருணி அவங்களுடைய பிறந்த நாளும் கூட.
1: 8 அழகு 18 அழகு எந்த பெண்ணும் 20 ரெட்டை அழகு.
0: இந்த பாட்டு உங்களுக்கு ஞாபகம் இருக்கிறதா? பூ பறிக்க வருகிறோம் இந்த திரைப்படத்துல ரொம்ப அழகா இருக்கும் இந்த பாடல் காட்சியும் கூட. இந்த திரைப்படத்துல நடித்த விக்ரம் கிருஷ்ணா, இவர் யாரு? இவர் வந்து நடிகர் விஷாலுடைய சகோதரர். ஸ்ரீயா ரெட்டி இவங்களும் ஒரு திரைப்பட கதாநாயகியும் கூட. அவங்களுடைய கணவர் தான் விக்ரம் கிருஷ்ணா. 1983 இவர் இன்று பிறந்த நாளை கொண்டாடுறாரு. இன்று ஒலி நேயர்கள் நீங்களும் வந்து சில பேர் வந்து பிறந்த நாளை கொண்டாடுவீங்க. உங்கள் அனைவருக்கும் என்னுடைய பிறந்த நாள் வாழ்த்துக்கள். இந்த நாளை ரொம்ப சந்தோஷமா உங்க குடும்பத்தினருடனும் நண்பர்களுடன் கொண்டாட என்னுடைய மனமார்ந்த வாழ்த்துக்கள்.

0: நிகழ்ச்சிக்கு வந்த அனைவருக்கும் நன்றி.
1: கடந்த அக்டோபர் 4ஆம் தேதி அங்கர்வேல் வில்லேஜில் நடைபெற்ற ஃபிட் அண்ட் ஃபன் நிகழ்ச்சி கோலாகலமாக நடைபெற்று முடிந்தது. அந்த நிகழ்ச்சியில் சிங்கப்பூரின் பல பகுதிகளில் இருந்து பலரும் வந்து கலந்து கொண்டனர்.

0: அங்கு படைத்தார்கள். போட்டிகளில் கலந்து கொண்டு பரிசுகளை பெற்றுக் கொண்ட நேயர்கள் அனைவருக்கும் எங்களுடைய வாழ்த்துக்கள்.
1: உங்கள் அனைவரையும் அடுத்த நிகழ்ச்சியில் நாங்கள் சந்திக்கின்றோம்.
0: இந்த நிகழ்ச்சியை உங்களுக்கு கொண்டு வந்த சுகாதார பங்காளிகள் இபின் மற்றும் கிரீன் லைஃப் Fit and Fun 2020 Everybody Knows நிகழ்ச்சியின் ஒரு கூறாக மீடியா காப் ஏற்பாடு செய்தது.
2: சத்தம் ரொம்ப பலமா இருக்கு, உற்சாகம் ரொம்ப ரொம்ப கூட இருக்கு.
3: ரத்தத்தின் ரத்தமே எல்லாம் உங்களுக்காக தான்.
4: டான்ஸ் வேணுமா? டான்ஸ் இருக்கு. ஃபைட் வேணுமா? ஃபைட் இருக்கு.
5: தோசை
3: என்கிற வார்த்தை எப்படி உருவானது?
6: கல்லுல ஊத்தும் போது சுவையின்னு கேக்குங்கா, அதனால தோசை அப்படி வச்சுட்டாங்க.
3: திங்கள் முதல் வெள்ளி வரை,
5: காலை 10 மணி முதல் பிற்பகல் 2 மணி வரை.
2: நீங்க ரெண்டு பேரும் சேர்ந்தா ரொம்ப எக்ஸ்ட்ரா எனர்ஜியா இருக்கும். சோ தேங்க் யூ.
7: இன்று காலையில் 7 மணியிலிருந்து 12 மணி வரைக்கும் நான் ஜெயஸ்ரீ படைத்த நிகழ்ச்சிகளை நீங்க கேட்க மறந்துட்டீங்களா? இதோ உங்களுக்காக மீண்டும் ஒளிபரப்பாகிறது. என்னோட அனுபவத்துல வந்து நான் முதல் முறையாக என்னுடைய வீடமைப்பு வளர்ச்சிக் கழக வீடை வாங்கும் போது அந்த நாளுக்காக ரொம்ப ஆவலா காத்திருந்தேன். இரவு போரா தூங்க முடியல. அந்த நேரத்துல வந்து வீடு எப்படி இருக்கும், நம்ம பிடிச்ச மாதிரி இருக்குமா, அதை புதுப்பிக்க முடியுமா அப்படின்ற பல கனவுகள் பல கற்பனை. காலையில 8 மணிக்கு போய் சாவி எடுக்க வேண்டியது, ஆனா காலையில 8 மணிக்கு தான் நான் எழுந்த அந்த அதிர்ச்சியில, ஐயையோ நம்ம இங்க இருக்கணுமே அங்க இருக்குமே அப்படின்னு ஒரு பதற்றம் வேற. மறக்க முடியாத ஒரு அனுபவம். ஆனா கடைசியில போய் சாவி எடுத்தாச்சு. இருந்தாலும் வாழ்க்கை பூரா வாங்குற முத வீடு இல்லையா, அந்த வீட்டுக்கு தாமதமாக போன ஒரு அனுபவம், ஒரு ஞாபகம் எனக்கு வருது. அந்த திரைப்படத்தை பார்க்கும் போது எனக்கு அதுதான் ஞாபகம் வந்துச்சு. எங்களுடன் தொடர்ந்து இணைந்திருங்கள். இது உங்கள் வானொலி ஒலி 968.

0: கொஞ்சம் சிந்தனை நிறைந்த புன்னகை. வணக்கம் சிங்கை, நான் ஜீனி 2.0.
1: கொஞ்சம் சிந்தனை
0: நிறைந்த புன்னகை
2: 70 கேட்க கேட்க ஆனந்தம்.

0: இன்றும் இளமையான 70 எப்போது கேட்டாலும் இனிமையாக இருக்கும்.
1: ராதா உன்னை கொஞ்சம் உள்ளம் கொண்டு கண்ணன் இங்கே.
0: உங்கள் ஒலியில் 70களில் வந்த பாடல்களும் இடம்பெறும்.
2: நடக்கும்
0: கேட்டால் கேட்டுக்கொண்டே இருக்க சொல்லும் 70 உங்கள் ஒலியில்.
3: ஞாயிற்றுக்கிழமை மாலை 5 மணியிலிருந்து இரவு 8 மணி வரைக்கும் சாந்தி நான் வழங்குற நிகழ்ச்சியை கேட்க மறந்துட்டீங்களா? அப்போ சில முக்கியமான பகுதிகள் இதோ. ராஜ பார்வை திரைப்படத்திலிருந்து ஒரு பாட்டு. இந்த பாட்டை பத்தி பேசணும்னா, அண்மையில மறைந்த இந்திய திரையுலகத்தின் ஜாம்பவான், இயக்குனர், தயாரிப்பாளர், திரைக்கதை எழுத்தாளர், இசையமைப்பாளர், நடிகர் திரு சிங்கிதம் ஸ்ரீனிவாச ராவ் பற்றி நிச்சயமா பேசணும். இது அவருக்கும் ஒரு விதமான சமர்ப்பணம் அப்படின்னு வச்சுக்கோங்களேன். ஏன்னா உலக நாயகன் கமல்ஹாசனின் சினிமா வாழ்க்கையில ஒரு முக்கிய பங்கு இவருக்கு இருக்குங்க. ராஜபார்வை படத்தின் இயக்குனரும் இவர் தான். இசை ஞானி ஏற்கனவே இந்த பாட்டுக்கு, அதாவது இந்த அடுத்த பாட்டுக்கு போட்டிருந்த முதல் டியூனே இந்த டியூன் தான். தன இந்த டியூன் தான். அதை கேட்டுட்டு எனக்கு இன்னும் சில டியூன் போட்டு தர முடியுமா ராஜா காரு அப்படின்னு கேட்டிருக்காரு இயக்குனர் சிங்கிதம். தெலுங்குலதான் பேசிக்குவாங்க ரெண்டு பேரும். இளையராஜாவுக்கு வந்து மறுநாள் வேற படத்தோட பாட்டு கம்போசிங்காக அவருக்கு குற்றாலத்துக்கு போக வேண்டிய வேலை இருந்துச்சு. அது என்ன குற்றாலத்துல வந்து அது ஒரு 3 நாள் வேலை. அப்ப அவர் சொல்லியிருக்காரு, சரி நான் போயிட்டு வந்து உங்களுக்கு இன்னும் சில டியூனு நான் தரேன் அப்படின்னு சொல்லிட்டு போனவரு 3 நாள் கழிச்சு திரும்பி வந்திருக்காரு 63 டியூனோட. இசை ஞானி ஆச்சே. வந்து ராஜ்கமல் ஸ்டுடியோக்கு நேரா வந்து ஒவ்வொன்னா ஒவ்வொன்னா வாசிச்சு காட்டுறாரு இயக்குனர் சிங்கிதம்காக. பாதி வழியில இயக்குனர் வந்து தெலுங்குல கேக்குறாராம், ராஜா காரு மீரு ஆரம்பத்துல ஒரு ஃபர்ஸ்ட் டியூன் ஒண்ணு போட்டு கொடுத்தீங்கல்ல, அதை மறுபடியும் வாசிச்சு காட்டுங்க அப்படின்னு. அப்ப இசை ஞானி கேக்குறாரு, எது அந்த அந்த டியூனா அப்படின்னு. இதுவே அற்புதமா இருக்கு, ஓ சால சூப்பரா இருக்குது, இதையே வச்சுக்கலாமே அப்படின்னு சொல்லியிருக்காராம். யோசிச்சு பாருங்க, இசை ஞானிக்கு எப்படி இருந்திருக்கும். ஆனா இசை ஞானிக்கு 63 டியூன் போடுறதுங்கிறது கிள்ளக்கீரையான விஷயமாச்சே. பரவாயில்ல, பின்னால அந்த 63 டியூனும் நிச்சயமா 63 பாட்டா நமக்கு வந்திருக்கும். அதெல்லாம் எந்தெந்த பாட்டுன்னு நமக்கு தெரியாது, அவருக்கு தெரிஞ்சிருக்கும்.

0: கேட்டாலும் இனிமையாக இருக்கும். உங்கள் ஒலியில் 70களில் வந்த பாடல்களும் இடம்பெறும்.
1: நடக்கும்
0: கேட்டால் கேட்டுக்கொண்டே இருக்க சொல்லும் 70 உங்கள் ஒலியில்.
2: ஞாயிற்றுக்கிழமை மாலை 5 மணியிலிருந்து இரவு 8 மணி வரைக்கும் சாந்தி நான் வழங்குற நிகழ்ச்சியை கேட்க மறந்துட்டீங்களா? அப்போ சில முக்கியமான பகுதிகள் இதோ. இணையம் வாயிலா இளையராஜாவிடம் ஒரு பேட்டி எடுக்கப்பட்டப்போ அவர்கிட்ட கேட்கப்பட்டிருந்துச்சு, சின்ன கோயில் சித்ராவை நீங்க முதன் முதலா சந்திச்ச தருணம் உங்களுக்கு ஞாபகம் இருக்கா அப்படின்னு. அதுக்கு அவர் பதில் சொன்னாரு, ஏன் ஞாபகம் இல்ல, நல்லா ஞாபகம் இருக்கு. இயக்குனர் ஃபாசில் தான் முதன் முதல்ல கூட்டிட்டு வந்தாரு. அப்போதான் வந்து அந்த பொண்ணு ரொம்ப சின்ன பொண்ணப்போ அவருடைய மலையாள படத்துக்கு ஏதோ பாடி இருந்துச்சு அந்த பொண்ணு. அப்போதான் கூட்டிட்டு வந்து ஒரு கால வேளையில கூட்டிட்டு வந்தாரு. நல்லா பாடுது ராஜா சார் இந்த பொண்ணு அப்படின்னு சொல்லி முன்னால வந்து நிப்பாட்டினாரு. வாமா சங்கீதம் கத்திருக்கியா அப்படின்னு கேட்டேன். ஆ கத்திருக்கேன் சார், கர்நாடிக் ஸ்கூல்ல நல்லா கத்திருக்கேன் அப்படின்னு சொன்னிச்சு. எங்க பாடுமா அப்படின்னு சொன்னதுக்கு நல்லா அழகா கீர்த்தனை பாடுனுச்சு, ரொம்ப பிடிச்சிருந்துச்சு எனக்கு, குரல் வளம் அருமையா இருந்துச்சு, தமிழ்ல கொஞ்சம் பாட சொல்லி கொடுத்தோன்னு டக்குன்னு புடிச்சுக்கிட்டு அந்த பொண்ணு. அதுதான் வந்து நமக்கு முக்கியம். ஏன்னா எனக்கு வந்து அத்தனை படங்கள் இருந்த அந்த சமயத்துல வந்து டக்கு டக்கு டக்கு டக்குன்னு வேலை ஓடணும் எனக்கு இல்லையா. அதனால காலையில ஃபாசில் கொண்டு வந்தப்போ மத்தியானமே முதல் பாட்டு கொடுத்துட்டேன். அதுதான் வந்து பூஜைக்கேத்த பூவிது. மத்தியானம் அந்த பொண்ணு வந்துச்சு, மலையாளத்துல எழுதி வச்சு அந்த பொண்ணு பாடுனுச்சு. இது வந்து இளையராஜா வந்து அந்த பேட்டியின் போது அவர் சொல்றாரு, மலையாளத்துல எழுதி வச்சு பாடுனுச்சு. அப்ப நான் அமர்லாம் வந்து கொஞ்சம் கிண்டல் பண்ணிக்கிட்டு இருந்தோம். அமர்னு வந்து அவரு அவருடைய தம்பி கங்கை அமர்னு சொல்றாரு. நான் அமர்லாம் வந்து கிண்டல் பண்ணிக்கிட்டு இருந்தோம், ஏ என்னப்பா அந்த பொண்ணு மலையாளத்துல எழுதி வச்சு பாடுது அப்படின்னு. ஆனா மலையாளத்துல எழுதி வச்சு பாடினாலும் அந்த உச்சரிப்பு, தமிழ் உச்சரிப்பு அவ்வளவு நேர்த்தியா இருந்துச்சு. அந்த தமிழ் வாடையே இல்லாம அவ்வளவு நேர்த்தியா அந்த பொண்ணு பாடுனுச்சு. அதன் பிறகு வரிசையா நான் பாடல்கள் கொடுக்க ஆரம்பிச்சிட்டேன். பாடறியன் படிப்பறியன் பாடல் கொடுத்தப்போ அந்த பொண்ணு சொன்னிச்சு, சார் எனக்கு வந்து பரீட்சை இருக்கு, இந்த பரீட்சை நான் போய் எழுதியே ஆகணும் அப்படின்னு. அப்போ நான் சித்ரா கிட்ட ஒரு விஷயம் தான் சொன்னேன், வாழ்க்கையில எழுத போற முக்கியமான பரீட்சை இந்த பரீட்சை தான், இப்போ நான் உனக்கு கொடுக்கற இந்த பாடல் தான் முக்கியமான பரீட்சை. ஏன்னா உன்னுடைய அந்த பள்ளி பரீட்சை வந்து நீ எப்போ வேணாலும் எழுதிக்கலாம், தள்ளி வச்சு கூட நீ எழுதிக்கலாம். ஆனா இந்த சிந்து பைரவி படம் இன்னைக்கு வந்து நான் இந்த படத்தை ஒப்படைச்சாகணும், இந்த வாய்ப்பு இன்னைக்கு உனக்கு போனுச்சுன்னா மீண்டும் வராது, அதனால இந்த பரீட்சையை முதல் எழுதினேன் அப்படின்னு சொல்லி பார்த்தேன். அந்த பொண்ணு யோசிச்சு பார்த்து ஒரு நல்ல முடிவு எடுத்துச்சு, பாடுனுச்சு அந்த பாட்டை. பாடறியேன் படிப்பறியேன் பாட்டுக்காக தான் தேசிய விருது வாங்கினுச்சு அப்படின்னு வந்து இளையராஜா அந்த பேட்டியின் போது சொன்னாரு. அவர் வந்து அவ்வளவு அன்பா நம்ம சின்ன கோயில் சித்ரா அம்மாவை பத்தி பேசுறதை கேட்டப்போ அவ்வளவு நிகழ்ச்சியா இருந்துச்சு. அத்தனை அருமையான பாடல்கள் நம்ம சின்ன கோயில் சித்ரா அவருக்காக பாடி கொடுத்திருக்காங்க இல்லையா.
0: இனிய பழைய பாடல்களை கேட்டுக்கொண்டிருக்கின்றீர்கள் மீடியா கா போலி 968.

0: ஞாயிற்றுக்கிழமை மாலை 5 மணியிலிருந்து 8 மணி வரைக்கும் சாந்தி நான் வழங்குற நிகழ்ச்சியை கேட்க மறந்துட்டீங்களா? அப்போ சில முக்கியமான பகுதிகள் இதோ. ஒரு புத்தம் புதிய வாவ் தகவல்கள் அங்கத்துல உங்களை சந்திக்கிறதுல சந்தோஷம்ங்க. அதுல இந்த வாரம் முதல் வாவ் தகவல் என்ன? நார்வேல ஒரு குட்டி டவுன் இருக்காங்க. அந்த டவுனினுடைய பெயரே ஹெல், அதாவது நரகம். இந்த ஹெல் அப்படிங்கிற டவுன் நீங்க பாத்தீங்கன்னா குளிர்காலத்தப்போ முழுமையா அப்படியே உறைஞ்ச நிலைமையில எங்க பார்த்தாலும் பனிக்கட்டியா, ஐசா நான் சொல்றது ஸ்னோ இல்லைங்க, அந்த பனி இல்ல, பனிக்கட்டியா அப்படியே உறைஞ்சி போயிருக்குமா அந்த டவுனே. ஆமாங்க, ஹெல் அப்படிங்கிற இந்த டவுன்ல -25 டிகிரி வரைக்கும் டெம்பரேச்சர், அதாவது வெப்பநிலை இறங்க கூடிய வாய்ப்பு இருக்காங்க. -25 டிகிரிஸ்ங்க, நாளா இரவு தூங்குறப்போ 23 டிகிரிஸ்ல என்னுடைய குளிர் சாதனம் இருந்தாலே அப்படின்னு சொல்லி ஒரு இரவுக்கு குறைந்தபட்சமா ஒரு 10 வாட்டியாவது அந்த ஏர்கோனை அடைச்சு திறந்துதான் இருப்பேன். ஹெல்ங்கிற டவுன்லாம் நமக்கு சரிப்பட்டு வராதுங்க, அது அங்கே இருந்துட்டு போட்டோம், நான் இங்கே இருந்துட்டு போயிடுறேன். தகவல், ஜெர்மன் சாக்லேட் கேக். நம்ம எல்லாருமே கேள்விப்பட்டிருக்கோங்க, இந்த ஜெர்மன் சாக்லேட் கேக் உண்மையிலேயே ஜெர்மனியில உருவாகலையா?
1: ஓஹோ,
0: ஆமாங்க, ஜெர்மன் சாக்லேட் கேக் உருவானது யுனைடெட் ஸ்டேட்ஸ்ல, அதாவது அமெரிக்காவில. என்னங்க இது பெரிய ஆச்சரியமான தகவலா நீங்க நினைக்கிறீங்க? பிரெஞ்ச் ஃப்ரைஸ் வந்து பெல்ஜியம்ல உருவாகலையா? அப்படிதான் இந்த கணக்கு. ஜெர்மன் சாக்லேட் கேக் எங்க உருவானா நமக்கு என்ன? யாரு வாங்கி கொடுத்தாலும் சாப்பிட்டுட்டு போற ஆளுங்க நாம, நமக்கு என்னத்துக்கு இவ்வளவு கேள்வி? மேலும் இந்த மாதிரி சில வாவ் தகவல்கள் உங்களுக்காக வச்சிருக்கேன், அதையெல்லாம் கேட்கணும்னா என்ன செய்யணும்? நீங்க தொடர்ந்து என்னோட இணைஞ்சிருங்க.
2: இனிய பழைய பாடல்களை கேட்டுக் கொண்டிருக்கின்றீர்கள் மீடியா கா போலி 968 இல்.

0: ஞாயிற்றுக்கிழமை மாலை 5 மணியிலிருந்து 8 மணி வரைக்கும் சாந்தி நான் வழங்குற நிகழ்ச்சியை கேட்க மறந்துட்டீங்களா? அப்போ சில முக்கியமான பகுதிகள் இதோ. மீண்டும் வாவ் தகவல்கள் அங்கத்துல உங்களை நான் சந்திக்கிறேன். ஏற்கனவே 3 வாவ் தகவல்கள் உங்களோட நான் பகிர்ந்துகிட்டேன் இல்லையா? அடுத்த வாவ் தகவல் என்ன? புல்லு வெட்டுறப்போ ஒரு வாசம் வரும்ல, பல பேருக்கு அந்த வாசனை ரொம்ப பிடிக்கும் இல்லையா? ஆனா இந்த புல்லு வெட்டுறப்போ வர இந்த வாசனை உண்மையிலே ஆங்கிலத்துல சொன்னா டிஸ்ட்ரஸ் கால், அதாவது அக்கம் பக்கத்துல இருக்கிற செடிகளுக்கு நாம வெட்டுற புல்லு அனுப்புற ஒரு அபாய அறிகுறியாங்க.
1: ஓஹோ,
0: ஆங்கிலத்துல கிரீன் லீஃப் வாலடைல்ஸ், அதாவது GLV அப்படின்னு சொல்றாங்க. புல்ல வெட்டுறப்போ, அதாவது பச்சை புல்ல வெட்டுறப்போ இந்த GLV வந்து வெளியாகுதான். அதுதான் உண்மையிலே இந்த பச்சை புல்லோட வாசத்தை நமக்கு கொடுக்குதான். ஆனா உண்மையிலே ஒரு புல்லு இன்னொரு புல்லு கிட்ட என்ன தெரியுமா சொல்லுது? அலர்ட்டா இருந்துக்கடா, வந்து வெட்டுறானுங்க, பார்த்து நடந்துக்க அப்படின்னு சொல்ற கணக்கு தான் அது. நாம தான் அதை வாசனையா நினைச்சிட்டு இருக்கோம். நிறைவா இந்த வாரத்துக்கான வாவ் தகவல், நம்ம ஒவ்வொருத்தரும் பிறக்கிறப்ப நமக்குன்னு ஒரு டிஎன்ஏ இருக்கும்ல உடல்ல, மரபு அணுக்கள் அப்படின்னு சொல்லுவாங்களே, டிஎன்ஏவை வந்து உண்மையிலே நம்ம கணக்குல எடுத்தோம்னா இந்த அச்சு அசலா பிறக்கிறாங்களே ரெட்டையர்கள், அவங்களுக்கு குழந்தைகள் பிறக்குதுல, ஒரு ரெட்டையருக்கும் இன்னொரு ரெட்டையருக்கும் தனித்தனியா குழந்தைகள் பிறக்கும்ல, அந்த குழந்தைகளுடைய டிஎன்ஏ வச்சு பாக்குறப்போ உண்மையிலே அவங்க கசன்ஸ் கணக்குக்கு வரமாட்டாங்களா, ஹாஃப் சிப்லிங்ஸ், அதாவது பாதி சகோதரர் கணக்குக்கு தான் வருவாங்களாங்க.
1: ஓஹோ,
0: இது எதனாலனா, சாதாரணமா ஒரே வயிற்றுல பிறக்கிற குழந்தைகள் வந்து 12.5 விழுக்காடு மரபு அணுக்களை வந்து பகிர்ந்துக்குவாங்களாம். ஆனா இந்த மாதிரி ரெட்டையர்களுக்கு பிறக்கிற குழந்தைகள் 25 விழுக்காடு மரபு அணுக்களை ஒருத்தரோட ஒருத்தர் பகிர்ந்துக்குவாங்களாங்க. அதுதான் காரணமாம். இந்த வாரம் நீங்க கேட்ட வாவ் தகவல்கள் ஏதாவது ஒரு விதத்துல உங்களுக்கு பயனளிச்சிருந்தா அதுவே இந்த அங்கத்தின் வெற்றியா நான் நினைச்சுக்கிறேன். மீண்டும் இதே மாதிரி மற்றும் ஒரு வாவ் தகவல்கள் அங்கத்துல சந்திக்கலாம்.

ஞாயிற்றுக்கிழமை மாலை 5 மணியிலிருந்து இரவு 8 மணி வரைக்கும் சாந்தி நான் வழங்குற நிகழ்ச்சியை கேட்க மறந்துட்டீங்களா? அப்போ சில முக்கியமான பகுதிகள் இதோ. பாடலாசிரியர்கள் மத்தியிலே ரொம்ப அழகான தோற்றம் கொண்ட ஒரு பாடலாசிரியரா பேசப்படுபவர் விவேகா தான். திரைப்படங்கள்ல கதாநாயகனாவும் சில முக்கிய வேடங்கள்ல நடிக்க வாய்ப்பு கிடைச்சும் அதையெல்லாம் வேணாம்னு உதறி தள்ளியவர் தான் பாடலாசிரியர் விவேகா. ஏன்? ஏன்னா அவருடைய கவனம் எல்லாம் தரமான பாடல்கள் எழுதுறதுலதான். அதுவும் நல்லதுதான். மேலும் பாடலாசிரியர் விவேகாவை பற்றி தெரிஞ்சுக்கலாம் இந்த பாடல்களுக்கு பிறகு.

0: ஒவ்வொரு வினாடியும் நம்மை சுற்றி ஏதோ ஒன்று நடந்து கொண்டிருக்கின்றது. உண்மையை சொல்ல போனால் எல்லோருக்கும் உதவி கிடைப்பது இல்லை. சில வேளைகளில் எதிர்பாராத விதமாக அது அசம்பாவிதமாக நடந்து முடிந்து விடுகிறது.
1: அப்போது முதியவர் பணிப்பெண்ணின் அறையின் கதவை தட்டினார்.
0: சிங்கப்பூரில் நடந்த குற்ற செயல்கள் வலைப்பதிவாக கைபேசிக்கு மெசேஜுக்கு மேல மெசேஜ். என்ன நடந்தது? சிங்கப்பூரில் நடந்த குற்ற செயல்களின் வலைப்பதிவுகள் யாவும் எங்களுடைய மீலிசன் செயலியில் இருக்கின்றன. நீங்கள் ஓய்வாக இருக்கும் நேரத்தில் கேட்பதற்காக.
2: ஞாயிற்றுக்கிழமை மாலை 5 மணியிலிருந்து இரவு 8 மணி வரைக்கும் சாந்தி நான் வழங்குற நிகழ்ச்சியை கேட்க மறந்துட்டீங்களா? அப்போ சில முக்கியமான பகுதிகள் இதோ. பாடலாசிரியர் விவேகா எழுதிய பாடல்களில் ஒரு பாடல் தான் வேலாயுதம் திரைப்படத்தில் இசையமைப்பாளர் விஜய் ஆந்தனி எழுதி பிரசன்னா மற்றும் சுப்ரியா ஜோஷி பாடிய மொளச்சு 3 இலைய விடல அப்படிங்கிற பாடல். இந்த பாடலை பற்றிய ஒரு சுவாரஸ்யமான கதை. இந்த வேலாயுதம் படத்துக்கு வந்து ஒரு பாடலை உருவாக்க வேண்டி இருந்துச்சு. ஆனா அதுக்கான ஒரு கவர்ச்சியா ஒரு தொடக்க பத்தி எனக்கு வந்து கடைசி நிமிஷம் வரைக்கும் அமையவே இல்லை. தெருவில் வந்து ஒரு நாள் அப்படியே ரோடோரமா அப்படியே நடந்து போயிட்டு இருக்கிறப்போ ஒருவர் வந்து ஒரு சிறுவனை பார்த்து இந்த பெரியவர் வந்து ஏசிக்கிட்டு இருக்காரு, மொளச்சு 3 இலை விடலடா உனக்கு அப்படின்னு ஏசிக்கிட்டு இருக்காரு. அதை கேட்ட உடனே டக்குன்னு என் மனசுல வந்து அந்த பழமொழி வந்து அப்படியே பதிஞ்சு, இதுதான் நான் தேடிட்டு இருக்கிற பாட்டுக்கு சரியான பல்லவியா இருக்கும் அப்படின்னு எனக்கு டக்குன்னு தோணுச்சு. அதையே வந்து அந்த பாட்டுக்கு நான் பல்லவியா வச்சுட்டேன் அப்படின்னு அவர் சொன்னாரு. இதே மாதிரிதான் மற்ற சில பாடல்களுக்கும் அவர் வந்து பல்லவி அமைச்சுக்கிட்டாரு. உதாரணத்துக்கு பாத்தீங்கன்னா காஞ்சனா திரைப்படத்துக்கு பிரபலமான ஒரு பாடல் அவர் எழுதினாரு. சரத்குமார் அந்த பாட்டுல தோன்றியிருப்பாரு, ஞாபகம் இருக்கா? கொடியவனின் கதையை தீக்க அந்த பாட்டு. அந்த பாடல்ல நீங்க பாத்தீங்கன்னா தாந்திரிக சாயல்கள் வந்து அந்த பாட்டுல இருக்கும் இல்லையா? அது கூட அவர் வளர்ந்த கிராமப்புறங்கள்ல சின்ன பிள்ளையா சந்திச்ச சோதிடர்களிடம் இருந்து அவங்க அடிக்கடி சொல்ற சில விஷயங்கள்லாம் கேட்டு கேட்டு கேட்டு அது மனசுல பதிஞ்சு அதெல்லாம் வந்து பின்னால வந்து இந்த பாடல் எழுதுறதுக்கு அவருக்கு அதெல்லாம் உதவியா இருந்துச்சு அப்படின்னு விவேகாவே சொல்லியிருக்காரு. ஏன்னா அவர் வந்து திருவண்ணாமலை பகுதியில் இருக்கிற மல்லிகாபுரம் அப்படிங்கிற ஒரு சின்ன கிராமத்துல தான் அவர் பிறந்து வளர்ந்ததெல்லாம். அந்த மாதிரி வறண்ட பகுதியில் அவர் வளர்ந்ததால அந்த பகுதி மக்களுடைய பழக்க வழக்கங்கள், கலாச்சார கூறுகள் இதெல்லாம் வந்து அவர் ரொம்ப கூர்மையா கவனிச்சுதான் அவர் வளர்ந்திருக்காரு. அங்கிருந்துதான் எனக்கு இந்த மாதிரி தூண்டுகோள்லாம் எனக்கு தோணும். ஏன்னா ஒரு நல்ல எழுத்தாளர்னா சுற்றுச்சூழலை கவனிச்சு எப்போதுமே இருக்கிறது வந்து ரொம்ப இன்றியமையாத ஒரு விஷயம். நமக்கு எந்நேரம் நமக்கு தூண்டுகோள் வரும் அப்படின்னு நம்மாலே சொல்ல முடியாது அப்படின்னு சொல்லி பாடலாசிரியர் விவேகா. அவர் பார்த்து வளர்ந்த இந்த விஷயங்கள் எல்லாம் தான் பாடல்கள் எழுதுறப்ப அவருக்கு ரொம்ப உறுதுணையா ரொம்பவே கை கொடுத்திருக்கு அப்படின்னு சொல்றாரு விவேகா. இன்னும் சில சுவாரஸ்யமான விஷயங்கள் அவரை பற்றி இருக்கு, இந்த பாடல்களுக்கு பிறகு தெரிஞ்சுக்கலாம்.
0: இனிய பழைய பாடல்களை கேட்டுக் கொண்டிருக்கின்றீர்கள் மீடியா கா போலி 968 இல்.

0: ஞாயிற்றுக்கிழமை மாலை 5 மணியிலிருந்து இரவு 8 மணி வரைக்கும் சாந்தி நான் வழங்குற நிகழ்ச்சியை கேட்க மறந்துட்டீங்களா? அப்போ சில முக்கியமான பகுதிகள் இதோ. பாடலாசிரியர் விவேகா பற்றி உங்களோட சில தகவல்கள் பகிர்ந்துகிட்டு இருக்கேன். நீ வருவா என திரைப்படத்துக்காகத்தான் முதன் முதல்ல அவர் பாடல் எழுதியிருந்தாரு. எஸ் ஏ ராஜ்குமாரின் இசையில் வெளிவந்த பாடல் அதுதான் வந்து அவருடைய முதல் பாடல். அழகான அமைதியான பாடல். ஆனா அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா மெதுவா மெதுவா மெதுவா மெதுவா விஸ்வரூபம் எடுக்க ஆரம்பிச்சாரு நம்மளுடைய பாடலாசிரியர் விவேகா. சங்ககால கவிதைகள்னா அவருக்கு ரொம்ப பிடிக்கும். சங்ககால கவிதைகள்ல பலவிதமான வெளிப்பாட்டு வடிவங்கள்லாம் நம்ம வந்து பார்க்கலாம். அதுவும் தமிழ் மொழியோட அழகு உண்மையிலே புரியணும்னா சங்ககால கவிதைகளை தான் நம்ம படிக்கணும். ரொம்பவே உதவியா இருக்கும், முக்கியமா கவிஞர்களுக்கு அப்படின்னு அவர் சொல்லியிருக்காரு. உதாரணமா நலவெண்பாவுடைய கவிதைகள்ல நீங்க பாத்தீங்கன்னா ஒரு பெண்ணின் இடைய பல்வேறு விதங்கள்ல அவங்க வந்து காதல் மயமா சித்தரிச்சிருப்பாங்க அப்படின்னு ஒரு பேட்டியில சொன்னாரு கவிஞர் விவேகா. புகழேந்தி புலவர் என்ன சொல்லியிருக்காரு, பெண்ணின் இடை ஒரு நூலை போல மென்மையானது அப்படின்னு சொல்லியிருப்பாருங்க. கம்பன் அதுக்கும் ஒரு படி மேல போய் அது கண்ணுக்கு புலப்படாதது. எது? பெண்ணின் இடை. கண்ணுக்கு புலப்படாத ஒரு விஷயம், அதாவது கிட்டத்தட்ட இல்லாதது அப்படிங்கறதாலே அதை வந்து கடவுளோட ஒப்பிடுவாரு கம்பர். அதனாலதான் சிங்கம் திரைப்படத்துல வர காதல் வந்தாலே அப்படிங்கிற பாடல் அதுக்கு நான் வரிகள் எழுதுறப்போ இடுப்பு கொண்ட ஊசி சிரிப்பு விண்டோ ஏசி அப்படிங்கிற அந்த வரிக்கான யோசனையே எனக்கு இந்த மாதிரி நலவெண்பா படிச்சுதான் வந்துச்சு அப்படின்னு கவிஞர் விவேகா அவருடைய பேட்டிகள்ல சொல்லியிருக்காரு. பாருங்க எதுக்கும் எதுக்கும் முடிச்சு போட்டிருக்காரு நம்மளுடைய விவேகா அப்படின்னு பாத்தீங்களா. இதுதான் நான் முதல்ல சொன்ன மாதிரி ஒரு பாடல் ஆசிரியருக்கு எங்கே இருந்தெல்லாம் வந்து உத்வேகம் வரும், எங்கே இருந்தெல்லாம் தூண்டுகோள் வரும் அப்படின்னு சொல்லவே முடியாது. திடீர்னு உதிக்கிறது தான் யோசனை. நலவெண்பா சங்ககால கவிதையிலேருந்து தோன்றியது அந்த பெண்ணின் இடைய வர்ணிக்கணும் அப்படிங்கிறது.
1: 10 மணி ஆனாலே நம்ம நேர்கள் நம்ம பக்கம் வந்துருவாங்க.
2: தேட தேட புதையல் கூட கிடைச்சிரும்.
1: பாட்டு கிடைக்குமா?
3: கடமே இல்லையா?
4: ஆனா எங்க கிட்ட இருக்கு. இரவு 10 மணியிலிருந்து 11:30 வரை நேயர் விருப்பம் காத்துக்கிட்டு இருக்கு.
2: 1.5 மணி நேரம் அதுல நீங்க கேக்குற பாட்டு கிடைக்கும்.
1: இரவின் ஆட்டம்
5: பாடல்கள் கேளுங்கள், மறைந்து விடும் சோகங்கள்.

0: நிகழ்ச்சி அப்படி என்ன இருக்கு?
1: மட்டன் சுக்கா.
2: அது இல்லங்க,
3: கொஞ்சம்
2: சாப்பாட காணும். இந்த அங்க இருக்குது,
3: அது மட்டுமா?
2: இன்று நாம சிவில் சர்வன்ங்கற ஆங்கில வார்த்தையின் தமிழாக்கம் கேட்டிருந்தோம்.
1: சிவில் சர்வன் தமிழ்ல அரச ஊழியர்.
2: இப்படி ஒவ்வொரு நாளும் எங்க நிகழ்ச்சியில புதிய வார்த்தைகளை கற்றுக்கொள்வீங்க. அதனால எங்க நிகழ்ச்சியை நீங்க தவறாம கேட்கணும். திங்கள் முதல் வெள்ளி வரை
3: காலை 10 மணி முதல் பிற்பகல் 2 மணி வரை காத
2: ஹலீமா
3: நாங்க படைக்கும் ஆனந்தம் ஆரம்பம். கேட்க தவறாதீங்க.

வணக்கம். காலை மணி 5, நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது மீடியகாபோலி 968. இன்றைய செவ்விசியல் தொடக்கமாக என் கே பத்மநாதன் அவர்கள் வாசித்திருக்கும் நாதஸ்வர இசை ஒலியறவிருக்கின்றது. ராக மாளிகையில் பல்லவி, கண்டஜாதி திருப்புடத்தாளம்.

பாமணம் தொகுப்பில் அடுத்து தமிழ் கீர்த்தனைகள் ஒலியிடவிருக்கின்றன, கேட்டு மகிழுங்கள். பாமணம் தொகுப்பில் தொடக்கமாக சௌமியா அவர்கள் பாடியிருக்கும் மூலாதார மூர்த்தி, ராகம் ஹம்சத்வனி, தாளம் ஆதி.

அடுத்து திருச்சூர் ராமச்சந்திரன் அவர்கள் பாடியிருக்கும் கல்யாணி ராகத்தில் நவராத்திரி கிருதி, பாஹிமாம் ஸ்ரீ பாகேஸ்வரி.

நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது மீடகாப் ஒலி 968. அடுத்து பந்துவராளி ராகத்தில் ஏசுதாஸ் அவர்கள் பாடியிருக்கும் பாதிமதி நதி.

0: நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது மீடியா கார்ப் வானொலி ஒலி 9.68 கேட்டாலே பரவச.
1: இன்று 2026 ஆண்டு அக்டோபர் மாதம் 12 தேதி திங்கட்கிழமை. இவ்வருடத்தின் 285 நாள். ஆண்டு நிறைவு பெற 80 நாள்கள் எஞ்சியிருக்கின்றன.
0: ஆண்டு புரட்டாசி மாதம் 25 தேதி. திருவள்ளுவர் ஆண்டு 1057, ஹிஜ்ரி 1448, ஜமதிலவல் மாதம் பிறை 1.
1: ஒலி 9.68 24 மணி நேர ஒலிபரப்பை
0: FM அலைவரிசை 96.8 MHz, மீ லிசன் செயலி மற்றும் மீ listen.sg/ஒலி 968 வழியாகவும் கேட்கலாம்.
1: Facebook, Instagram, X, TikTok, Telegram, Threads ஆகிய சமூக ஊடகங்களின் வழியே ஒலி 9.68 தொடர்ந்து இணைந்திருங்கள்.
0: எங்கள் வாட்ஸ்அப் எண் 9678 8 அழைக்க வேண்டிய எண் 6691
1: எங்கள் நிகழ்ச்சிகள் தொடர்பாக மின்னஞ்சல் அனுப்ப ஒலி@mediacorp.com.sg.

0: வணக்கம் சிங்கை,
1: உங்களுக்காக காலை 10 மணி வரையிலும் நிகழ்ச்சிகளை வழங்க வந்துட்டோம் ரவி ஜி.
2: சஜினி மச்சக்காரன் படத்துல இருந்து உங்களுக்காக அந்த பாடல் பெற்றது. யுவன் சங்கர் ராஜாவோட சில பாடலை கேட்டு நீங்க மகிழ்ச்சி அடைஞ்சிருப்பீங்க, உற்சாகம் அடைஞ்சிருப்பீங்க அப்படின்னு சொல்லிட்டு நாங்க நம்புறோங்க.
1: ஆமாம், சரி ரவி, உங்ககிட்ட நான் ஒன்னு கேட்கணும்.
2: சொல்லுங்க.
1: அதாவது உங்களை மாதிரியே இன்னொருத்தர நீங்க சந்திச்சிருக்கீங்களா?
2: என்ன மாதிரி இன்னொருத்தரா?
1: ஆமா, ஏன்னா உலகத்துல வந்து நம்மள மாதிரி 7 பேர் இருப்பாங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க.
2: அப்படி வரீங்களா? அந்த மாதிரி நேரடியா ஒருத்தரை
1: சந்திச்சிருக்கேன்,
2: ஆனா அவருக்குதான் பிடிக்காம போயிடுச்சு.
1: என்ன சொல்றீங்க நீங்க?
2: இந்த வினோதமான சம்பவத்தை நீங்க கேட்டே ஆகணும். எனக்கு தெரிந்த ஒரு நண்பருடைய தோழியுடைய கணவர்,
1: நண்பருடைய
2: நிகழ்ச்சியின் போது அவரை பார்த்தேன். ஆமா, உண்மையிலே நம்மள மாதிரி தான் இருக்காரு சொல்லிட்டு நான் நல்லா பேசினேன். ஆனா அவருக்கு ஆரம்பத்தில இருந்தே அவருடைய மனைவி, அதாவது என் நண்பருடைய தோழியோ அவரோ சேர்ந்து அந்த நபர் என்ன மாதிரி இருக்காருன்னு சொல்றது பிடிக்கலையா. அவருக்கு வந்து என்னது, நான் ஒண்ணும் அவர மாதிரி இல்ல அப்படின்னு மாதிரி தோணுச்சா? என்ன நேரடியா பாத்துட்டு பேசுற பிற்பாடு என்ன பிடிக்காம போயிடுச்சா?
1: சொல்றீங்க,
2: இத்தனைக்கும் அந்த மனுஷன் கிட்ட நல்லாதான் பேசுன. அப்பதான் ஒரு விஷயம் புரிஞ்சுக்கிட்டேன், வாழ்க்கையில எல்லாரையும் திருப்திப்படுத்த முடியாது. சில பேருக்கு காரணம் காரியம் இல்லாமலே நம்மள பிடிக்காம போறதுக்கான வாய்ப்பு உண்டு. அத பத்தி எல்லாம் நினைச்சுக்கிட்டு இருந்தா என் வீட்டுல அடுப்பெரியுமா இல்ல மாசம் மாசம் எனக்கு சம்பளம் தான் வருமா?
1: அவர் மாதிரி இருக்காரு, ரெண்டு பேரும் படம் பிடிச்சு வந்து இணையத்துல வந்து பதிவேற்றம் செஞ்சிருக்காங்க. ஆமா, பாக்குறதுக்கு ரெண்டு பேருமே வந்து ரெட்டையர்கள் மாதிரி இருந்திருக்காங்க. அதனாலதான் நான் இந்த கேள்வியை கேட்டேன். என்ன நீங்க கேட்டீங்கன்னா, பல பேர் வந்து அந்த,
2: நான் கேட்கவே இல்லை, இருந்தாலும் நீங்க சொல்லுங்க.
1: சொல்லிதானே,
2: வழி இல்ல, சொல்லுங்க கேப்போம். கம் ஆன்,
1: இந்த குறிச்சி மடத்த பெட்டி இருக்கு இல்லையா, பாட்டு
2: அந்த ஆண்டாங்களே, அவங்கள சொல்ற அந்த நடிகை சொல்றீங்க, இப்பதான் அல்லல போல அந்த பாட்டு ஆடி இருக்காங்க.
1: இத பாக்குறப்ப எல்லாம் எங்க போனாலும் அவங்க, நீங்க நல்லா ஆடி இருக்கீங்க, நல்லா ஆடிக்கிறீங்க, நான் எங்க ஆடி இருக்கேன் அப்படின்னு சொல்லும் பொழுது, இல்ல நீங்க அனிருத் பாட்டுக்கு நல்லா ஆடி இருக்கீங்கன்னு சொல்றாங்க. அட பாவிகளா,
2: இதுக்கு நான் சொல்றதே பரவாயில்ல. இந்த மாதிரியான அனுபவங்கள் உங்களுக்கும் இருக்கலாம், உங்களை மாதிரி ஒருத்தரை நீங்க பாத்துருக்கலாம், அல்லது உங்களை மாதிரி ஒருத்தரை பார்த்த அப்படின்னு மத்தவங்க சொல்ல நீங்க கேட்டிருக்கலாம்.
1: ஆமா, அதேதான். வாங்க, உங்களுடைய கருத்துக்களை எங்களோட பகிர்ந்து கொள்ளுங்க. சிறப்பாக கருத்துக்களை தெரிவிக்கும் ஒருவருக்கு காத்திருக்கிறது ஜோதி ஸ்தோபுஷ்பகரை வழங்கும் லவ் இஸ் தி காஃபி.
2: அன்பரசு, நீங்க கேட்ட பாடல் தான் முதல்ல வருது, அன்பு எங்கே படத்துல இருந்து, TM சௌந்தரராஜன் குரல்ல. இணைந்திருக்க எங்களோட, இது ஓலி 968.

0: என்ன சொல்றீங்க, தங்கம் மற்றும் வைர நகைகளை வாங்கினா இலவச தங்க காசா?
1: ஆமா,
0: நகைகளை வாங்கும் போது 40 விழுக்காடு வரை தள்ளுபடியா?
1: இது நம்ம மலபார் கோல்டன் டைமண்ட்ஸின் சிறப்பான விழா கால சலுகை. தங்கம் மற்றும் வைர நகைகளை வாங்கும் போது இலவசமா தங்க காசு தராங்க. கூடவே தேர்ந்தெடுக்கப்பட்ட நகைகளின் செய்குலியிலும் மற்றும் வைரத்தின் விலையிலும் 40 விழுக்காடு வரை தள்ளுபடியும் உண்டு.
0: அப்படின்னா இப்பவே நம்ம மலபார் கோல்டன் டைமண்ட்ஸுக்கு போவோம், நகைகளை வாங்குவோம், பரிசை பெறுவோம்.
2: உங்களுக்கு பிடித்த திட்டங்களை தேர்ந்தெடுக்கலாம், பிடித்த குழுக்களுக்கு ஆதரவு தெரிவிக்கலாம். நீ வாட்சில் ஸ்டார் பிரீமியர் பிளாஸ்க்கு பதிவு செய்யுங்கள், எந்த ஒரு ஒப்பந்தமும் கிடையாது, உடனடியாக செலுத்தலாம். செல்லுங்கள்
3: கொஞ்சம் சிந்தனை
4: நிறைந்த புன்னகை.
3: வணக்கம் சிங்கே.

0: புத்துணர்ச்சி தர பஞ்சாராஸ் கற்றாழை. இது போன்ற பல வகையான பஞ்சாராஸ் ஃபேஸ் வாஷ் பொருட்கள் உங்க முகத்தை பாதுகாக்க உதவலாம்.
1: இதெல்லாம் எங்க கிடைக்கும்?
0: நம்ம பஞ்சாராஸ் சிங்கப்பூரில் உள்ள அனைத்து பிரபல கடைகளிலும் கிடைக்கும். மொத்த விநியோகஸ்தர்கள் ஜோதி ஸ்டோர், புஷ்ப கடை, சிங்கப்பூர்.
2: நித்யா, உன் வீட்டுல எல்லா பொருளும் பாரம்பரியமா அழகா இருக்கு.
3: அழகு மட்டுமல்ல, சுவையும் பாரம்பரியமா இருக்கும்.
2: சுவையா?
3: இந்த காஃபி.
2: இது கோத்தாஸ் ஃபில்டர் காஃபியாச்சே. இந்தியால கிடைக்கிற இந்த பாரம்பரிய சுவை இப்போ இங்க எப்படி?
3: கோத்தாஸ் ஃபில்டர் காபி இப்ப சிங்கப்பூர்லயும் கிடைக்கும். இந்தியாவின் அசல் சுவை, மனதை தொடும் மெய் மறக்க வைக்கும் சுவை.
4: மெய் மறக்க செய்யும் பாரம்பரிய சுவை கொண்ட கோத்தாஸ் ஃபில்டர் காபி தூள், கோத்தாஸ் துரித வகை காபி தூள், கோத்தாஸ் டிகாக்ஷன் இப்போது சிங்கப்பூரில். மொத்த விற்பனையாளர்கள் SP முத்தையான் சன்ஸ்.
5: நீங்கள் கேட்டுக்கொண்டிருக்கும் நிகழ்ச்சி
6: வணக்கம் சிங்கே.

0: என்றோ கேட்ட ஞாபகம் ஆதரவு
1: இன்றும் இன்றும் வாங்க தூண்டும் இந்தியா கேட் பாஸ்மதி அரிசி உள்ள மகிழ சமைக்க உதவும் இந்தியா கேட் பாஸ்மதி அரிசி மொத்த விநியோகஸ்தர்கள் ஸ்ரீ அம்பிகாஸ்
2: இருமணம் கலந்தால் திருமணம் திரைப்படத்தில இருந்து ஏ எல் ராகவன் ஜமுனா ராணி பாடியிருந்த பாடல்ல ஹஃபீஸ் விரும்பி கேட்டிருந்தாரு
0: இல்லறமே நல்லறம் அந்த பாட்டுல இருந்து உங்களுக்காக பாட்டு வந்துச்சு ஏ எம் ராஜா பிசிசிலா பாடிய இந்த பாடல் எனக்கு ரொம்ப பிடிக்கும் அப்படின்னு ஹரிஷ் சொல்லியிருந்தாரு அவருக்கான பாடலாக அது இடம் பெற்றது
2: கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி நீங்க உங்களை மாதிரியே ஒரு நபரா சந்திச்சிருக்கீங்களா அல்லது உங்களை போலவே இவங்க இருக்காங்க அப்படின்னு யாராவது உங்ககிட்ட வந்து சொல்லியிருக்காங்களா அப்படிங்கிற கேள்வியை நாம கேட்டிருந்தோம் சசிரேகா என்ன சொல்லியிருந்தாங்கன்னா அவங்க சமீபத்துல வந்து மெக்சிகோ பயணம் செஞ்சிருந்தாங்களா அங்க அவங்கள மாதிரி ஒரு பெண்மணியை சந்திச்சிருந்தாங்களா அவங்க வந்து அங்க அந்த டூர் கைடு அப்படினு சொல்வாங்க இல்லையா வழிகாட்டி சுற்றுலா தல வழிகாட்டி அவங்க அவங்கள சந்திச்சிருந்தாங்க பார்க்கிறதுக்கு அசப்புல ஒரே மாதிரியா இருந்தேன் என்ன கொஞ்சம் அந்த தலை நிறம் இருக்கு இல்லையா தலைமுடி நிறம் தான் கொஞ்சம் வேற மாதிரியா இருந்துச்சு புகைப்படத்தையும் அனுப்பி வச்சிருக்காங்க நம்ம சசிரேகா பார்க்கிறதுக்கு உண்மையிலே ரெண்டு பேரும் ஒரே மாதிரியா தான் இருக்காங்க
0: பாருங்க இங்க ராதாகிருஷ்ணன் நாயுடு என்ன சொல்லிருக்காருன்னா அவருடைய நண்பர் மலேசியாவில் பணிபுரியறாரா அவரும் இந்தியால இருக்கிற ஒரு நண்பரும் பாக்குறதுக்கு ஒரே மாதிரி இருந்தாங்க அத படம் எடுத்து எனக்கு அனுப்பியிருக்காரு வேற
2: ஆமா நிர்மலா என்ன சொல்லிருக்காங்கன்னா அவங்கள மாதிரியே ஒரு பெண்மணியை சிங்கப்பூர்ல சமீபத்துல சந்திச்சிருந்தாங்க அவங்க வந்து புடவை வாங்கும் ஒரு கடையில இந்த பெண்மணியோ வந்து புடவை வாங்க வந்திருக்காங்க தீபாவளிக்காக புடவை எடுக்கிறப்ப ஒரே புடவைக்காக ரெண்டு பேரும் வந்து அந்த கை நீட்டி இருக்காங்க அப்பதான் அந்த பெண்மணியை சந்திச்சிருக்காங்க
0: ஏதோ குஷி படத்துல வர கதை மாதிரி இருக்குது
2: உங்களுக்காக பாடல்கள் ஒலிக்க
3: இருக்கின்றன
0: 6:27 ஆகிவிட்டது போக்குவரவு அதிகமாக இருக்கின்றது பல இடங்களில் கவனமாக உங்கள் பயணத்தை மேற்கொள்ளுங்க குறிப்பாக சாங்கியை நோக்கி செல்லும் PIE பாயலேபா சாலைக்கு பிறகு வாகனங்கள் பழுதாகியுள்ளன போக்குவரத்து நிலவரம் ஆதரவு
4: ஊட்டி பருப்பு பார்த்து பார்த்து தேர்ந்தெடுக்கப்பட்டது
5: இந்தியாவிலிருந்து தயாரிக்கப்பட்ட முதல் தரமான ஊட்டி பருப்பு வகைகள்
4: ஊட்டி பருப்பு எப்போதும் டேஸ்டி பருப்பு
6: மொத்த விற்பனையாளர்கள் ஸ்ரீ அம்பிகாஸ்
7: கொஞ்சம் சிந்தனை
0: நிறைந்த புன்னகை

0: என்ன சொல்றீங்க, தங்கம் மற்றும் வைர நகைகளை வாங்கினா இலவச தங்க காசா?
1: ஆமா,
0: நகைகளை வாங்கும் போது 40 விழுக்காடு வரை தள்ளுபடியா?
1: இது நம்ம மலபார் கோல்டன் டைமண்ட்ஸின் சிறப்பான விழா கால சலுகை. தங்கம் மற்றும் வைர நகைகளை வாங்கும் போது இலவசமா தங்க காசு தராங்க. கூடவே தேர்ந்தெடுக்கப்பட்ட நகைகளின் செய்குலியிலும் மற்றும் வைரத்தின் விலையிலும் 40 விழுக்காடு வரை தள்ளுபடியும் உண்டு.
0: அப்படின்னா இப்பவே நம்ம மலபார் கோல்டன் டைமண்ட்ஸுக்கு போவோம், நகைகளை வாங்குவோம், பரிசை பெறுவோம்.
2: பாரம்பரிய சுவை குறைந்த விலை, அதுக்கு மெட்ராஸ் காபி ஹவுஸ் தான். காலையில சுட சுட சிற்றுண்டி, மத்தியானம் சுவையான சாப்பாடு, காரோ இருப்பு எல்லாமே சிறப்பு. மெட்ராஸ் காபி ஹவுஸ், சிங்கப்பூர்ல 8 கிளைகள். தேக்கா தீபாவளி சந்தையில அக்டோபர் 10 முதல் நவம்பர் 8 வரை. கடையின் 29-30 ஜெக்சலாம் எக்ஸ்போவில் அக்டோபர் 16 முதல் 25 வரை. கடையின் 143. ஒரு முறை சுவைத்தால் மீண்டும் மீண்டும் வரவேற்கும் மெட்ராஸ் காபி ஹவுஸ், 8196-4806.
3: கொஞ்சம் சிந்தனை
4: நிறைந்த புன்னகை.
5: வணக்கம் சிங்கே.

0: பார்த்து நிலவரம்.
1: நேரம் இப்பொழுது காலை 6:36 ஆகிவிட்டது. துவாசை நோக்கி செல்லும் PIEKJEக்கு பிறகு இரண்டாம் தடத்தில் சாலையில் தடை ஒன்று ஏற்பட்டுள்ளது. அந்த வழியாக செல்லும் வாகன ஓட்டிகளுக்கு கவனம் தேவை.
2: போக்குவரத்து நிலவரம் ஆதரவு
3: ஊட்டி பருப்பு பார்த்து பார்த்து தேர்ந்தெடுக்கப்பட்டது.
4: இந்தியாவிலிருந்து தயாரிக்கப்பட்ட முதல் தரமான ஊட்டி பருப்பு வகைகள்.
3: ஊட்டி பருப்பு எப்போதும் டேஸ்டி பருப்பு.
5: மொத்த விற்பனையாளர் ஸ்ரீ அம்பிகாஸ்.
2: வணக்கம். சிங்க நிகழ்ச்சியில இருக்கீங்க.
1: அயலான் திரைப்படத்துல இருந்து இன்னும் கொஞ்ச நேரத்துல நாம பாடல கேட்க போறோம்.
2: இன்றைய
1: பொன்மொழி அனுப்பி வச்சிருக்காரு தியாகராஜன் அஜித். அற்புதமான ஒரு கருத்தை வந்து முன் வச்சிருக்காரு.
2: சொல்லுங்க.
1: வாழ்க்கையில் உயர்வது மட்டும் வெற்றி அல்ல, உயர்ந்த பிறகும் நல்ல மனிதராக இருப்பதே உண்மையான வெற்றி.
2: பிரம்மாதமான கூற்று. இது கேக்குறதுக்கு ரொம்ப சுலபமா இருக்கும், ஆனா செய்யறதுக்கு ரொம்ப கடினம்.
1: ரொம்ப கடினம்.
2: ஏன்னா வாழ்க்கையில முன்னேறணும்னு நினைக்கும் போது நம்ம எப்படியாவது நல்லவரா இருந்து முன்னேறணும் அப்படின்னு ஆசைப்படுவோம். முன்னேறிய பிற்பாடு சில நேரத்துல அந்த வெற்றியும் அந்த முன்னேற்றமும் தர கர்வம் தலைக்கு ஏறலாம்.
1: ஆமா, தலையில ஏறி பரதநாட்டியம் ஆடும் பொழுது நீங்க தன்னடக்கத்தோட நடந்து கொள்வதுதான் உண்மையான வெற்றி.

0: மதுரையோட மனம் ருசியோ? ஆஹா, அதுக்கு மதுரைக்கு தான் போகணுமா? அதான் இப்ப சிங்கப்பூருக்கே வந்துருச்சு குமார் மெஸ். கருவாட்டு குழம்பு வாசம் மூக்க தொலைக்கும், மீன் குழம்பு சும்மா சொக்க வைக்கும், கறி தோசை கோலா உருண்டை சுண்டி இழுக்கும், சுட சுட சீரக சம்பா பிரியாணி கம கமக்கும். ஒரு முறை வந்து பாருங்க, ஒவ்வொரு முறையும் விரும்பி வருவீங்க. இணையம் வாயிலாகவும் வாங்கலாம், வீட்டுக்கும் வாங்கி செல்லலாம்.
1: குமார் மெஸ் இப்போது 9 அப்பர் டிக்சன் சாலை, 321 கிளெமென்டி மால், 6 வேர்டன் சாலை.
2: தொலைக்காட்சி
1: அட
2: வானொலி
1: அடடா
2: மின்னிலக்கம்
1: பிரமாதம். ஆனா என்னோட வியாபாரம் சின்னது.
2: அது போதும்,
3: உங்க வியாபாரத்தோட அங்கீகாரத்தையும் நம்பகத்தன்மையையும் வளர்க்க மீடியாகோப் வழங்குகிற நம்பகமான தொலைக்காட்சி வானொலி மின்னிலக்கம் ஆகிய தளங்களின் மூலம் பயன்பெறுங்க.
4: ஆரம்பிக்க நீங்க தயாரா?
3: சிறந்த வளர்ச்சிக்கு பெரிய பிராண்டாக இருக்க அவசியம் இல்லை. மீடியாகோப் வழங்குகிற ரெடி செட் க்ரோ. எங்களோட கலந்துரையாட அழையுங்க 6333398888. மின்னஞ்சல் முகவரி mae@mediacorp.com.sg. போங்க mediacorp.sg/readysetgrow.
5: கொஞ்சம் சிந்தனை
6: நிறைந்த புன்னகை,
5: வணக்கம் சிங்கே.

0: 6:47 ஆகிவிட்டது. வணக்கம் சிங்க நிகழ்ச்சியில் இப்ப உங்களுக்காக ஆரோக்கிய குறிப்பு.
1: இன்று உலக ஆர்த்ரைட்டிஸ் டே அனுசரிக்கப்படுகின்றது.
0: அப்படி என்றால்
1: உலக மூட்டு வலி தினம் இன்று அனுசரிக்கப்படுகின்றது.
0: இந்த மூட்டு வலி வயசு ஆக ஆக நம்ம எல்லாருக்கும் வர்ற ஒரு இயல்பான நோய் அப்படின்னு நினைச்சுக்கிட்டு இருக்கோம். இரண்டாவது, நம்ம ஆட்களுக்கு பல பேருக்கு இந்த மூட்டு வலி இருக்குது அப்படிங்கறத கேள்விப்பட்டிருக்கோம். ஆனா உண்மை என்னவென்றால் இத ஆரோக்கியமான வாழ்க்கை முறையின் மூலம் தவிர்க்க முடியும்.
1: ஆமாம் நேயர்களே, உங்களுடைய மூட்டுகள்ல ஏதாச்சும் வலி இருந்துச்சுன்னா கண்டிப்பா ஒரு மருத்துவரை நாடி ஆலோசனை பெற்றுக் கொள்ளுங்க. அது மட்டும் இல்ல, நம்ம ரவி சொன்ன மாதிரி ஆரோக்கியமான வாழ்க்கை முறைய பின்பற்றுங்க. உங்க உடல்ல இருக்கிற அலர்ச்சிய நீங்க குறைத்தாலே போதும், உங்களுக்கு மூட்டு வலி வருவதற்கான வாய்ப்புகள் குறையும் அப்படின்னு நிபுணர்கள் சொல்றாங்க.
0: இப்போ ஒரு இயந்திரத்தை வாங்குறீங்க, ரொம்ப நாள் அந்த இயந்திரத்தை நீங்க பயன்படுத்தாம ஒரு பக்கமா வச்சா என்ன ஆகும்?
1: அது துரு பிடிச்சிரும்,
0: தூசி பிடிச்சு துரு பிடிச்சிரும். அந்த மாதிரிதான் உங்க கால்களும் கைகளும். நீங்க அடிக்கடி உடற்பயிற்சி செய்யறதையோ நடைக்கு போறதையோ அல்லது எடை தூக்குறதையோ செய்யாம இருந்தீங்கன்னா, உங்க உடலை பயன்படுத்தாம சரியான முறையில பயன்படுத்தாம இருந்தீங்கன்னா அப்புறம் என்ன ஆகும்?
1: இந்த மாதிரி உடல்ல அங்க எங்கேயோ வலி வருவதற்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்கும். எனவே மருத்துவரை நாடி ஆலோசனை பெற்ற பிறகு எந்தெந்த உடற்பயிற்சிகள்ல நீங்க ஈடுபடலாம் அப்படின்னு தெரிந்து கொண்டு நீங்க செஞ்சீங்கன்னா ஆரோக்கியமா வாழலாம்.
0: ஒலி 9:08 இப்ப உங்களுக்கு வானிலை நிலவரம்.
1: இன்று இடியுடன் கூடிய மழையை நீங்க எதிர்பார்க்கலாம் என்று வானிலை ஆய்வகத்தார் முன்னுரைத்துள்ளனர்.
0: அதோடு சிங்கப்பூரில் PSI எனப்படும் காற்று தூய்மை கேட்டு குறியீடு 24 மணி நேர நிலவரப்படி 105 148 உட்பட்டிருக்கும். இது ஆரோக்கியமற்ற நிலை. வானிலை நிலவரம் ஆதரவு
2: SP முத்தையா என்சான்ஸ் நிறுவனத்தின் கோல்ட் பொன்னியரிசி, தரத்தில் உயர்ந்தது, சுவையும் அளவில்லாதது. சமைத்து சுவையுங்கள் SPM கோல்ட் பொன்னிரைஸ்.
1: நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது
0: வணக்கம் சிங்கே.

0: திங்கட்கிழமையில நம்ம இணைந்திருக்கிறோம்.
1: நாள் நல்லா தொடங்கி இருக்கு. பாக்குறவங்க எல்லாரும் ஊக்கம் அளிக்கிற வார்த்தைகளா சொல்லிட்டு போறாங்க. ரொம்ப நாளா என் முகத்தை பார்த்து பேசாதவங்க கூட இப்ப திரும்பி பேசுறாங்க. என் மனசு வெள்ளை, ஈ எறும்புக்கு கூட நான் துரோகம் செஞ்சதில்ல. அப்படிப்பட்ட வாழ்க்கையை வாழும் ஒருத்தருக்கு எல்லாமே சிறப்பா தானே அமையணும். சிறப்பா அமைறதுல ஆச்சரியப்படுறதுக்கு எதுவும் இல்ல. எல்லாமே இருந்தும் ஏதோ ஒண்ணு குறையுதுப்பா அப்படின்னு நினைச்சுக்கிட்டு இருக்கிறவங்க ரொம்ப பேர் இருப்பீங்க. அப்படிப்பட்டவங்களுக்கு ஊக்கத்தையும் கொடுத்து நல்ல அழகான முகத்தையும் கொடுத்து இந்த திங்கக்கிழமையில இருந்து உங்களுக்கு வெற்றி மேல வெற்றி வரும்னு சொல்றாங்க.
2: எல்லா நாளும் நல்ல நாளே. So have a good day.
3: வணக்கம் சிங்கே.
4: கொஞ்சம் சிந்தனை
5: நிறைந்த புன்னகை.

0: விருப்பம் காத்துக்கிட்டு இருக்கு. 1.5 மணி நேரம் அதுல நீங்க கேட்கிற பாட்டு கிடைக்கும். பாடல்களை கேளுங்கள், மறைந்து சோகங்கள்.
1: நேரம் இப்பொழுது காலை 6:59 ஆகிவிட்டது. இன்னும் கொஞ்ச நேரத்தில் உங்களுக்காக காலை 7 மணி செய்திகள் இடம்பெறவிருக்கின்றன. செய்திகளுக்கு பிறகு நாங்கள் உங்களை மீண்டும் சந்திக்கிறோம்.
2: ஒலி 9:08 போக்குவரத்து நிலவரம்.
3: விபத்து நேர்ந்துள்ளது பிராடலை நோக்கி செல்லும் பாட்லி சாலை, மான்வரன் சாலைக்கு பிறகு முதல் 2 தடங்களில். போக்குவரத்து நிலவரம் ஆதரவு
4: ஊட்டி பருப்பு பார்த்து பார்த்து தேர்ந்தெடுக்கப்பட்டது.
5: இந்தியாவிலிருந்து தயாரிக்கப்பட்ட முதல் தரமான ஊட்டி பருப்பு வகைகள்.
4: ஊட்டி பருப்பு எப்போதும் டேஸ்டி பருப்பு.
6: மொத்த விற்பனையாளர்கள் ஸ்ரீ அம்பிகாஸ்.
7: நேர அறிவிப்புக்கு ஆதரவு.
8: மனம் நிகழ, திருமணம் நிகழ, காயத்ரி கேட்டரிங். உங்கள் இல்லத்தில் நடைபெறும் திருமணம் இதர விசேஷங்களுக்கு தொடர்பு கொள்ளுங்கள். காயத்ரி கேட்டரிங்.

0: இதற்கிடையே சவுதி அரேபியாவுக்கும் ஏமனுக்கும் இடையே சமரச பேச்சு நடத்த தயாராயிருப்பதாக ஈரான் தெரிவித்துள்ளது. இந்நிலையில் அமெரிக்க விமானங்கள் சவுதி அரேபியாவுக்கு மேல் பறக்கும்போது கவனமாக இருக்க வேண்டும் என்று அமெரிக்காவின் மத்திய விமானத்துறை நிர்வாக அமைப்பு வலியுறுத்தியுள்ளது. பிரிட்டன் சவுதி அரேபியாவுக்கு அத்தியாவசியம் இல்லாத பயணங்களை மேற்கொள்ள வேண்டாம் என தனது குடிமக்களிடம் கேட்டுக் கொண்டுள்ளது. ரஷ்யா உக்ரைனின் மின் உற்பத்தி நிலையங்களை குறிவைத்து தாக்கியிருக்கிறது. தலைநகர் கீவில் நடத்தப்பட்ட தாக்குதலால் அந்நகரில் மின்சார விநியோகம் தடைப்பட்டதாக அதிபர் விளாடிமிர் ஜெலன்ஸ்கி கூறியுள்ளார். கிழக்கு நகரான காகீவில் உள்ள ஆலை ஒன்றும் தாக்கப்பட்டது. ரஷ்யாவும் உக்ரைனும் எரிசக்தி கட்டமைப்புகளை தாக்குவதை உடனடியாக நிறுத்த இணங்கியிருப்பதாய் அமெரிக்க அதிபர் டிரம்ப் நேற்று காலை கூறியிருந்தார். அதனைத் தொடர்ந்து அண்மை தாக்குதல்கள் இடம்பெற்றுள்ளன. அந்த அறிவிப்பு ஆச்சரியம் அளிப்பதாக உக்ரைனிய அதிபர் கூறியிருந்தார். ரஷ்யா அது குறித்து கருத்து எதனையும் வெளியிடவில்லை. ஃபார்முலா ஒன் சிங்கப்பூர் கிராண்ட் ப்ரீ கார் பந்தயத்தில் ரெட்புல் அணியின் மேக்ஸ் வெர்ஸ்டாப்பன் வெற்றி பெற்றுள்ளார். ஃபெராரி அணியின் சார்லஸ் லெக்லர்க்கை விட 7.335 வினாடிகள் முன்னதாக இறுதிக்கோட்டை கடந்து வெற்றி கோப்பையை தட்டிச் சென்றார். வெர்ஸ்டாப்பன் இந்த போட்டியில் வெல்வது இதுவே முதல் முறை. மூன்றாவது நிலையில் வந்தார் மெர்சேடிஸின் கிமி ஆண்டோனெல்லி. சிங்கப்பூர் பந்தயத்தில் கார்கள் மரீனா பே தடத்தை 62 முறை சுற்றி வர வேண்டும். சிங்கப்பூரில் இன்னும் சில வாரங்களுக்கு புகைமூட்டம் தொடரக்கூடும். இன்று முதல் புகைமூட்ட கட்டண கழிவு திட்டம் நடப்புக்கு வருவதாக சுகாதார அமைச்சர் ஒங் யி காங் கூறினார். புகைமூட்டத்தால் உடல் நலம் பாதிக்கப்படுவோர் மலிவு கட்டண சிகிச்சை பெற திட்டம் உதவும். பலதுறை மருந்தகங்கள், பொது சுகாதார ஆயத்த நிலை மருந்தகங்கள் ஆகியவற்றில் சிகிச்சைக்கு செல்வோர் பயன்பெறுவர். புகைமூட்ட கட்டண கழிவு திட்டம் ஆக கடைசியாக 2015 நடைமுறைப்படுத்தப்பட்டது. சிங்கப்பூரில் மூச்சு பிரச்சினைகளால் சிகிச்சை நாடுவோரின் எண்ணிக்கை அதிகரித்துள்ளது. அவர்களுக்கு உதவ கட்டண கழிவு திட்டம் நடப்புக்கு வருவதாக திரு ஆங் கூறினார். சிங்கப்பூரில் காற்றின் தரம் தீவின் எல்லா பகுதிகளிலும் ஆரோக்கியமற்ற நிலையில் உள்ளது. காலை 6 மணி நிலவரப்படி மத்திய பகுதியில் காற்று தூய்மை கேட்டு குறியீடு ஆக அதிகமாக 148 பதிவானது. மற்ற பகுதிகளில் அது 105 147 இடைப்பட்டிருந்தது. சிங்கப்பூரிலும் அதனை சுற்றியுள்ள வட்டாரங்களிலும் மழை பெய்யும் என்று முன்னுரைக்கப்பட்டுள்ளது. எனினும் சுமாத்ராவிலும் கலிமந்தானிலும் வறண்ட வானிலை நீடிக்கும். எனவே இந்த பகுதியில் காற்றின் தரம் ஆரோக்கியமற்ற நிலையில் தொடர்ந்து இருக்கும் என்று தேசிய சுற்றுப்புற அமைப்பு முன்னுரைக்கிறது. பெல்ஜிய தலைநகர் பிரசல்ஸில் 45,000 பேர் திரண்டு பருவநிலை மாற்றத்துக்கு குரல் கொடுத்தனர். தலைநகரிலிருந்து ஐரோப்பிய ஒன்றிய தலைமையகத்துக்கு அவர்கள் நடந்து சென்றனர். ஐரோப்பாவில் கடந்த சில மாதங்களாக வெப்பம் சுட்டரிக்கிறது. பருவநிலை மாற்றத்தை சமாளிக்க கூடுதல் நடவடிக்கைகளுக்கு அவர்கள் கோரிக்கை விடுத்தனர். ஐக்கிய நாட்டு நிறுவனத்தின் COP21 பருவநிலை மாநாடு அடுத்த மாதம் நடைபெறவிருக்கும் நிலையில் இந்த பேரணி இடம்பெற்றது. துருக்கியவின் அன்டாலியா நகரில் நடைபெறும் மாநாட்டில் அனைத்துலக பேராளர்கள் கலந்து கொள்வர். கிழக்காப்பிரிக்க நாடான ஜிபோட்டியில் படகு கவிழ்ந்த சம்பவத்தில் 15 பிள்ளைகள் உட்பட 139 பேர் மாண்டனர். 84 பேரை காணவில்லை என்று ஐக்கிய நாட்டு நிறுவனம் தெரிவித்துள்ளது. ஜிபோட்டியிலிருந்து படகு ஏமன் செல்ல புறப்பட்டபோது அசம்பாவிதம் நேர்ந்தது. அனுமதிக்கப்பட்டதை விட அதிகமானோர் படகில் ஏறியதாக கூறப்படுகிறது. அதில் மொத்தம் 305 பேர் இருந்தனர். அவசரகால நடவடிக்கைகளில் உதவி வருவதாக ஐக்கிய நாட்டு நிறுவனத்தின் புலம்பெயர்வோர் அமைப்பு தெரிவித்தது.
1: சொல்லும் பொருளும்
0: ரிலையபிலிட்டி, நம்பகத்தன்மை. ரயில் சேவையின் நம்பகத்தன்மை குறித்த அறிக்கை மாதந்தோறும் வெளியிடப்படுகிறது. ரிலையபிலிட்டி, நம்பகத்தன்மை.

0: இதனுடன் செய்திகள் முடிவடைந்தன. அடுத்த செய்தி தொகுப்பை 8 மணிக்கு கேட்கலாம். செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள செய்தி இணைய பக்கம் அல்லது செய்தி செயலியை நாடுங்கள். வணக்கம்.
1: சிறந்த சுவை, உயர்ந்த தரம், பாரம்பரியத்தின் சுவையை குடும்பத்தோடு ருசித்து மகிழ காயத்ரி உணவகம், 6294 6294.
2: கடந்த அக்டோபர் 4ஆம் தேதி அங்கர்வேல் வில்லேஜில் நடைபெற்ற ஃபிட் அண்ட் ஃபன் நிகழ்ச்சி கோலாகலமாக நடைபெற்று முடிந்தது. அந்த நிகழ்ச்சியில் சிங்கப்பூரின் பல பகுதிகளில் இருந்து பலரும் வந்து கலந்து கொண்டனர். நிகழ்ச்சியில் அங்கர்வேல் வில்லேஜில் இருந்து காம்பஸ் வான் வரை 5 கிலோமீட்டர் நடை இடம்பெற்றது. நடைக்கு பிறகு குடி பேக் ஒன்றும் வழங்கப்பட்டது. மீடியா கார்ப் கலைஞர்கள் உங்களுக்காக நிகழ்ச்சியையும் அங்கு படைத்தார்கள். போட்டிகளில் கலந்து கொண்டு பரிசுகளை பெற்றுக் கொண்ட நேயர்கள் அனைவருக்கும் எங்களுடைய வாழ்த்துக்கள். இந்த நிகழ்ச்சியை உங்களுக்கு கொண்டு வந்த சுகாதார பங்காளிகள் EBIN மற்றும் கிரீன் லைஃப். ஃபிட் அண்ட் ஃபன் 2020 எவ்ரிபடி நோஸ் நிகழ்ச்சியின் ஒரு கூறாக மீடியா கார்ப் ஏற்பாடு செய்தது.
3: என்ன சொல்றீங்க, தங்கம் மற்றும் வைர நகைகளை வாங்கினா இலவச தங்க காசா?
4: ஆமா,
3: நகைகளை வாங்கும் போது 40% வரை தள்ளுபடியா?
4: இது நம்ம மலபார் கோல்டன் டைமண்ட்ஸின் சிறப்பான விழா கால சலுகை. தங்கம் மற்றும் வைர நகைகளை வாங்கும் போது இலவசமா தங்க காசு தராங்க. கூடவே தேர்ந்தெடுக்கப்பட்ட நகைகளின் செய்குலியிலும் மற்றும் வைரத்தின் விலையிலும் 40% வரை தள்ளுபடியும் உண்டு.
3: அப்படின்னா இப்பவே நம்ம மலபார் கோல்டன் டைமண்ட்ஸுக்கு போவோம், நகைகளை வாங்குவோம், பரிசை பெறுவோம்.
5: மேற்பட்ட வர்த்தகங்களின் மூலம் பயன் பெறலாம்.
6: இன்றே BYD காட்சியகத்திற்கு போங்க.

0: சிங்கம் சிங்கே
1: பட்டியல் திரைப்படத்தில் இருந்து உங்களுக்காக பாடல் ஒலித்தது யுவன் சங்கர் ராஜாவின் இசையில் விஜய் யேசுதாஸ் மற்றும் குழுவினர் அந்த பாடலை வழங்கியிருந்தாங்க.
2: இவ்வாறு நட்சத்திரம் ஆனிருத்தோட இசையில இரண்டு பாடல்களை கேட்க போறோம்.
1: கூலி திரைப்படத்தில் இருந்தும்
2: அப்போ அவர் ஒலியின் அறிவிப்பு அறைக்கு வந்து நேரடியா அவர் பேட்டி கொடுத்தாரு. இந்த படம் இன்னமும் என்ட இருக்குது, நீங்க நம்ப மாட்டீங்க. அப்ப அவர் நல்லா பேசியிருந்தாரு. அதே மாதிரி 2017 or 2018 நான் மறுபடியும் அவர் பாக்குறதுக்கான வாய்ப்பு கிடைச்சது. அப்ப ஒரு கலை நிகழ்ச்சி நடத்திருந்தாரு வச்சுக்கோங்களேன். அப்போ நான் அவர் பார்த்தோன்னு சொன்னேன், ஏற்கனவே உங்களை பேட்டி எடுத்திருக்கேன் அப்படின்னு. அவர் சொன்னது, நீங்க அந்த கேப் ஒண்ணு போட்டிருந்தீங்களே அவரு தானே.
1: உங்களை ஞாபகப்படுத்தி அவர் வந்து சொல்றாரு.
2: நானும் படத்தை காட்ட கூட இல்லதான் ஞாபகம் இருக்கு, அந்த கேப் நீங்க போட்டிருந்தீங்க எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. அசன ஓ தேங்க்யூ ப்ரோ. யோசிச்சேன் பாரு, யதார்த்தமா நம்ம அணிந்துட்டு போன ஒரு பொருள் அவர் மனசோட இடம் பிடிச்சிருக்குது.
1: அது மட்டும் இல்ல, நீங்க அவரோட கவனத்தை வந்து ஈர்த்திருப்பீங்க, கவர்ந்திருப்பீங்க அப்படின்னு தான் சொல்லணும் ரவி.
2: அது ஒண்ணு, ஆனா ஞாபகம் வச்சுக்கணுமே. நேத்து பார்த்தாலே இன்னைக்கு நமக்கு ஞாபகம் இல்ல.
1: மனசை கவராம இருந்தாக்கா எப்படி ஞாபகம் வச்சுக்க முடியும் ரவி?
2: அது உண்மைதான். ஆனா அந்த இடத்துல என்ன சொல்ல வரேன்னா, சில நேரத்துல வாழ்க்கையில மிகப்பெரிய வெற்றியை பார்த்தவங்களா ரொம்ப சாதாரணமா நடந்துக்கிறாங்க.
1: ஆனா வாழ்க்கையில ஒரு சில வெற்றிகளை கண்டு கதக்களி ஆடுபவரோ இருக்காங்களே,
2: அவர்களை பற்றி நாங்கள் எதுவும் சொல்லவில்லை. இது யாரையும் குறிப்பிட்டு நாங்கள் சொல்ற கருத்து கிடையாது அப்படிங்கிற தெளிவை கொடுத்துக்கிறோம்.
1: இருந்தாலும் அந்த மாதிரி ஒரு 4 பேர் வானொலி கேட்டுக்கிட்டே இருப்பாங்க.
2: அதே மாதிரிதான் உங்களுக்கு பொருத்தமா இருக்குன்னு நினைச்சீங்கன்னா அதுக்கு பொறுப்பு நாங்க இல்ல.
3: 968 போக்குவரத்து நிலவரம்
1: இந்தியாவிலிருந்து
4: தயாரிக்கப்பட்ட முதல் தரமான ஊட்டி பருப்பு வகைகள்.
5: ஊட்டி பருப்பு எப்போதும் டேஸ்டி பருப்பு.
6: மொத்த விற்பனையாளர் ஸ்ரீ அம்பிகாஸ்.
7: கொஞ்சம் சிந்தனை
8: நிறைந்த புன்னகை.

0: சிங்கப்பூரர்களே, உங்களுக்கு ஒரு நல்ல செய்தி. மக்களிடையே வரவேற்பு அதிகரித்திருப்பதால் வண்ட ஷாப் திருவிழா அக்டோபர் 14 வரை நடைபெற உள்ளது. சிறப்பு சலுகை தொகுப்பு, பெரிய அளவிலான சேமிப்புகள், இவற்றை அனுபவிக்க இதுதான் கடைசி வாய்ப்பு. நேச்சர்ஸ் ஃபார்ம், காம்பீட்டா, கினோஹிமிட்சு, ஒம்ரான், டாக்டர் ஊ, ஏசப்யோல் என இன்னும் பல 70 விழுக்காடு வரையிலான சேமிப்புகள். தினந்தோறும் அதிரடி சலுகைகளை சரியாக நண்பகல் 12 மணிக்கும் இரவு 8 மணிக்கும் நீங்கள் எதிர்பார்க்கலாம். குறைந்த அளவிலேயே பொருள்கள் உள்ளன. பொருள்கள் அனைத்தும் விற்று தீர்ந்து விட்டால் அவை விற்று தீர்ந்ததுதான். பாருங்கள், வாங்குங்கள், பெரிய அளவில் சேமியுங்கள். அக்டோபர் 14 வரை நீங்கள் சிறப்பு சலுகைகளை அனுபவிக்கலாம். தாமதம் இதற்கு, இன்றை செல்லுங்கள் oneshop.sg. தங்க நகைகளை நீங்க அணியும் போது அது ஒரே அளவுல இருக்க வேண்டிய அவசியம் இல்லைங்க. சங்கிலிகளை நீங்க அடுக்கி அணியும் போது வெவ்வேறு நீளங்களை நீங்க தெரிவு செய்யலாம். முதல்ல ஒரு மெலிதான சங்கிலி, அதற்கு கீழே சற்று நீளமான சங்கிலி, அதன் கீழே அழகான ஒரு பதக்கம் கொண்ட இன்னொரு சங்கிலிய நீங்க லேயர் செய்யலாம். உடனே உங்க தோற்றத்தை பாருங்க, ரொம்ப வித்தியாசமா இருக்கும், அழகா காணப்படும். மஞ்சள் தங்கத்துடன் இளஞ்சிவப்பு நிற தங்கம் அல்லது வெள்ளை தங்கத்தை நீங்க சேர்த்து அணியும் போது அது பார்க்கறதுக்கு ரொம்ப அற்புதமா இருக்குங்க. ஆனா ஒரு விஷயம் இதை நீங்க நினைவில் கொள்ளணும், ஒரே ஒரு நகையை மட்டும் முக்கியமாக காட்டுங்க. அப்படி நீங்க பெரிய காதணி அணியறதா இருந்தீங்கன்னா உங்களுடைய சங்கிலிய எளிமையான ஒரு சங்கிலியா வச்சுக்கோங்க. அப்படி பெரிய ஒரு சங்கிலி நீங்க அணிஞ்சீங்கன்னா உங்க காதணி கொஞ்சம் சிம்பிளா இருக்கணும், பாக்குறதுக்கு எளிமையா இருக்கணும். தங்கத்தின் அழகு அதிகமா அணிவதுல இல்ல, சரியா கோர்வையா நீங்க எப்படி அணிவதுல தான் இருக்குது. இந்த தகவலை உங்களுக்கு வழங்கியது ஜாயல் காஸ், வேர்ல்ட்ஸ் ஃபேவரட் ஜுவல்லர்.
1: நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது
2: வணக்கம் சிங்கே.

0: இவ்வார நட்சத்திரம் ஆதரவு
1: ஹட்சன் பன்னீர், பிரபலமான இந்தியன் பன்னீர் இப்பொழுது சிங்கப்பூரில்.
0: மூன்று தகவல்களை சொல்ல போறோம். மூணுல எது தவறான தகவல் அப்படிங்கறத நீங்க கண்டுபிடிக்கணும்.
2: உங்களுக்கான முதல் தகவல் இதோ. இன்று கத்தி எரிச்சலை வெளிப்படுத்தும் உலக தினம் அனுசரிக்கப்படுகின்றது. இரண்டாவது தகவல், பிரான்ஸ் உண்மையில் 12 நேர மண்டலங்களை கொண்டுள்ளது. மூன்றாவது தகவல், ஆர்க்கிட் மலர்களை ஏற்றுமதி செய்வதில் தாய்லாந்து முதல் இடத்தில் உள்ளது.
0: இந்த மூணுல எது தவறான தகவல் சரியா சொல்ற நேருக்கு காத்துட்டு இருக்கு ஜோதிஷா புஷ்பக்கடை வழங்கும் லெவிஸ்டா காஃபி.
2: நான் உன்னே ஒண்ணு சொல்லுவேங்க, நான் தகவல்களை வழங்குறேன்னா நீங்க எல்லாத்தையும் சரி பார்த்துட்டு தான் வந்து பதில சொல்லணும். ஏன்னா எடுக்க முடக்கா கேள்விகளை கேட்பதற்கு எனக்கு அதிக வாய்ப்பு இருக்கு.
3: நம்ம கடவீதி கலகலக்கும்
0: அம்மன் கோயில் கிழக்கு ஆலயபுரத்துல இருந்து பாடல் வரப்போகுது.
4: போட்டு மேல யாரே, போட்ட புள்ள யார்,
2: வீட்டு பிள்ளை. இதற்கு உங்களுக்காக பாடல் காத்துக்கொண்டிருக்கிறது.

0: என்ன இந்த அடி அடிச்சிட்டீங்க?
1: யாரோட அக்கா மகடாய்?
2: அண்ணனோட அக்கா மக. நடந்து வந்தா
1: நம்ம பஸ் ஸ்டாண்டு பல பல வழக்கம்.
2: அண்ணனோட பச்சை அது பறந்து வந்தா.

0: முதன் முறையாக 10 நாட்கள் ஜாக்ஸலாம் இந்தியா 20ஆம் ஆண்டு பிரம்மாண்டு தீபாவளி தள்ளுபடி விற்பனை. ஆடைகள், நகைகள், கைவினை பொருட்கள் 300க்கும் மேற்பட்ட கடைகள், இந்தியாவின் பிரபல கடை தெருக்கள், ஹரியாசின் வெடிங் பிரியாணி தீபாவளி விருந்து, அதிரடி தள்ளுபடிகள், தினமும் பரிசுகள், துபாய், லண்டன், ரோம், நியூயார்க், பாரிஸ் சென்று வர விமான பயணச்சீட்டுகள், கைபேசிகள், உல்லாச கப்பல் இரவு விருந்து பற்றுச்சீட்டுகள் ஆகியவற்றை வெல்லுங்கள். அக்டோபர் 16 முதல் 25 வரை சிங்கப்பூர் எக்ஸ்போ ஹால் 9 3 10 நாட்கள் ஜாக்ஸலாம் இந்தியா தீபாவளி விற்பனை, அனுமதி இலவசம்.
1: மதுரையோட மனமும் ருசியும், ஆஹா, அதுக்கு மதுரைக்கு தான் போகணுமா? அதான் இப்ப சிங்கப்பூருக்கே வந்துருச்சு குமார் மெஸ். கருவாட்டு குழம்பு வாசம் மூக்க தொலைக்கும், மீன் குழம்பு சும்மா சொக்க வைக்கும், கறி தோசை, கோலா உருண்டை, சுண்டி இழுக்கும், சுட சுட சீரக சம்பா பிரியாணி கம கமக்கும். ஒரு முறை வந்து பாருங்க, ஒவ்வொரு முறையும் விரும்பி வருவீங்க. இணையம் வாயிலாகவும் வாங்கலாம், வீட்டுக்கும் வாங்கி செல்லலாம்.
2: குமார் மெஸ் இப்போது 9 அப்பர் டிக்சன் சாலை, 321 கிளெமென்டி மால், 6 வேர்டன் சாலை.
3: இன்னும் கிளம்பலையா?
4: பாரு, என் முகம் பொலிவே இல்லாம இருக்கு.
3: கவலைய விடு, முகப்பொலிவுக்கு பஞ்சாரா ஸ்மல் தனி மிட்டி. முகப்பருக்களை குறைக்க பஞ்சாராஸ் குங்குமப்பூ மற்றும் ஆரஞ்சு. வறண்ட சருமத்துக்கு பஞ்சாராஸ் குங்குமப்பூ மற்றும் பப்பாளி. சருமத்தில் உள்ள பிசுபிசுப்பை குறைக்க பஞ்சாராஸ் குங்குமப்பூ மற்றும் சந்தனம். முகத்துக்கு புத்துணர்ச்சி தர பஞ்சாராஸ் கற்றாழை. இது போன்ற பல வகையான பஞ்சாராஸ் பேஸ் வாஷ் பொருட்கள் உங்க முகத்தை பாதுகாக்க உதவலாம்.
4: இதெல்லாம் எங்க கிடைக்கும்?
3: நம்ம பஞ்சாராஸ் சிங்கப்பூரில் உள்ள அனைத்து பிரபல கடைகளிலும் கிடைக்கும். மொத்த விநியோகஸ்தர்கள் ஜோதி ஸ்டோர், புஷ்பக்கடை, சிங்கப்பூர்.
5: எனக்கு M1ல இருந்து புத்தம் புது iPhone 18 Pro Max கிடைச்சிருக்கு.
6: அப்படியா? எவ்வளவு பணம் கொடுத்தே?
5: M1க்கு மாறின கைத்தொலைபேசிக்கு ஒரு வெள்ளி கூட கொடுக்கல.
6: அப்ப மாத கட்டணம் எவ்வளவு?
5: மாதத்துக்கு வெறும் 68.95 வெள்ளி
6: கைத்தொலைபேசிக்கு கட்டணம் இல்ல, மாதத்துக்கு வெறும் 68.95 வெள்ளி.
5: ஆமா, அதோட துணை கருவிகள் பரிசு பொருட்களும் கொடுத்தாங்க.
6: அடடா, நான் இப்பவே M1க்கு மாற போறேன்.
5: M1க்கு மாறுங்கள். வேரியபிள் அபர்ச்சர், 48 மெகா பிக்சல், ஃபியூஷன் பிரதான கேமரா கொண்ட புத்தம் புதிய iPhone 18 Pro Max-ஐ பெற்றுக் கொள்ளுங்கள். இன்றைய M1.com.sg-க்கு செல்லுங்கள் அல்லது M1 கடைக்கு வாருங்கள்.
7: நீங்கள் கேட்டுக்கொண்டிருக்கும் நிகழ்ச்சி
8: வணக்கம் சிங்கே.

0: கேட்க தூண்டும் ஆதரவு.
1: உங்கள் குடும்பத்திற்கு சுவையாகவும் ஆரோக்கியமாகவும் சமைக்க நினைக்கிறீர்களா? SPM பருப்பு வகைகள் சுவை, சத்து, தரம் அனைத்தும் நிறைந்தது. இன்றே சமைத்து பாருங்கள்.
2: பைனாப்பிள் பண்ணதோடு ரெட் ஆப்பிள் கண்ணதோடு
3: காலகட்டத்துல உள்ளரங்களை ஆடணும்னு சொல்லும் போது உடனடியா இந்த பாடலை தேர்ந்தெடுத்து நாங்க லேசா ஒரு ஆட்டத்தை போட்டிருந்தோம்.
4: ஆமா, இந்த திங்கள் அன்று நீங்க ரொம்ப சோர்வா இருந்தீங்கன்னா கண்டிப்பா எங்களுடைய ஆட்டத்தை பார்த்து கொஞ்சம் மகிழ்ச்சி அடையலாமே.
3: எங்க போறதுன்னு தெரியல, எப்படி பாக்குறதுன்னு தெரியல. நீங்க செய்ய வேண்டியதுலாம்
4: வாட்ஸ்அப் அனுப்புங்க 9678 9968 என்ற எண்ணுக்கு. நாங்க உங்களுக்கு லிங்க் அனுப்பி வைக்கிறோங்க.
5: 9068 போக்குவரத்து நிலவரம்.
3: 7:36 ஆகிவிட்டது. போக்குவரவு அதிகமாக இருக்கின்றது. BKEPIE செல்லும் வழியில் KJE SLE PIE சாங்கி புக்கெட் பாஞ்சாங் சாலை ஆகிய இடங்களில் போக்குவரத்து நிலவரம். ஆதரவு
6: ஊட்டி பருப்பு, பார்த்து பார்த்து தேர்ந்தெடுக்கப்பட்டது.
7: இந்தியாவிலிருந்து தயாரிக்கப்பட்ட முதல் தரமான ஊட்டி பருப்பு வகைகள்.
6: ஊட்டி பருப்பு எப்போதும் டேஸ்டி பருப்பு.
8: மொத்த விற்பனையாளர்கள் ஸ்ரீ அம்பிகாஸ்.
3: கொஞ்சம் சிந்தனை
4: நிறைந்த புன்னகை.
3: வணக்கம் சிங்கே.

0: அழகுக்கு அழகு சேர்க்கும் ஜுவல் பேலஸ்
1: இப்போது தரைத்தளத்திலேயே இன்னும் பெரியதாய் புதுப்பிக்கப்பட்டிருக்கிறது.
0: இதுவரை நீங்கள் பார்த்திராத தங்க நகைகள், எதிர்பார்த்திராத பட்டு சேலைகள், பிரத்யேகமாக வடிவமைக்கப்பட்ட சேலைகள்,
1: ஆண்களுக்கான பிரத்யேக ஆடை ரகங்கள், அத்தனையும் தீபாவளி சிறப்பு விற்பனையில்.
0: தரமான நகைகளும் அழகான ஆடைகளும் இங்குதான் சங்கமிக்கின்றன.
1: ஜுவல் பேலஸ், பஃபலோ சாலை, சிங்கப்பூர்.
2: 20வது ஆண்டாக வெற்றி நடை போடுகிறது ஜாக் சலாம் இந்தியா. ஜாக் சலாம் இந்தியா, 300க்கும் மேற்பட்ட கடைகள், ஹரியாசின் தீபாவளி விருந்தை சுவைக்க தயாரா இருக்கீங்களா? துபாய், லண்டன், ரோம், நியூயார்க், பாரிஸ் என்று வர விமான டிக்கெட்டுகள், கைபேசிகள், சொகுசு கப்பல் பயணம் இவற்றை வெல்வதற்கும் வாய்ப்பு இருக்கின்றது. அக்டோபர் 16 முதல் 25 வரை சிங்கப்பூர் எக்ஸ்போ ஹால் 9 10 நாட்கள் தீபாவளி விற்பனை. தீபாவளி விற்பனை, குடும்பத்தோட வாங்க, அனுமதி இலவசம்.
0: சுவையாக சமைக்க
3: இந்த போறப்பு தான் நல்லா ருசிச்சு சாப்பிட கிடைச்சது.
0: தக்காளி
4: டொமேட்டோ, தக்காளி என் டொல்லி பப்பே பப்பாளியோ, டொமேட்டோ தக்காளி என் டொல்லி பப்பே பப்பாளியோ, டொமேட்டோ தக்காளி என் டொல்லி பப்பே பப்பாளியோ.
0: தக்காளி வாங்க போறீங்களா? அதனுடைய வடிவம் எப்படி இருக்குன்னு பாத்து வாங்குங்க.
5: என்ன சொல்றேன்,
0: ஓவல் வடிவத்துல இருக்கக்கூடிய தக்காளி நீங்க வாங்கினீங்கன்னா அதனுடைய தன்மை கொஞ்சம் கடினமா இருக்கும், இனிப்பாவும் இருக்கும். இந்த வடிவத்திலான தக்காளி சாலட்டோடு சேர்த்து சாப்பிடும் போது சுவையாக இருக்கும். அதுவே நம்முடைய இந்திய சமையலுக்கு ஏற்றது. நல்ல அழகான உருண்டையா செக்கச்செவேல் இருக்கக்கூடிய தக்காளி, இவை லேசா புளிப்பு தன்மையோட இருக்கும். நம்ம மீன் குழம்புக்கும் தக்காளி சட்னிக்கும் இவை தாங்க பொருத்தமா இருக்கும். சுவையான ஆரோக்கியமான சமையலுக்கு தேவை ஹவுஸ் பிராண்ட் அரிசி மாவு, கடலை மாவு, ராகி மாவு. சுவையும் ஊட்டச்சத்தும் உங்கள் உணவில் சேர்த்துக்கொள்ள சிறந்த வழி
6: கொஞ்சம் சிந்தனை
7: நிறைந்த புன்னகை.
6: வணக்கம் சிங்கே.

0: சோபம் படத்துல இருந்து பாடலை கேட்டீங்க. அதுக்கு முன்னால அக்னி நட்சத்திரம் படத்துல இருந்து பாட்டு வந்துச்சு. இசை ஞானி இளையராஜோட இசையில அவருடைய குரல்ல அந்த பாடல்களை கேட்டீங்க.
1: மூன்று தகவல்களை வழங்கியிருந்தோம். இந்த மூன்று தகவல்கள்ல எது பொய்யானது அப்படிங்கறத நீங்க கண்டுபிடிச்சு வந்து சொல்லணும்.
0: முதல் தகவல்,
1: இன்று எரிச்சலில் கத்தும் தினம் அனுசரிக்கப்படுகின்றது.
0: இரண்டாவது தகவல்,
1: பிரான்சில் 12 நேர மண்டலங்கள் உள்ளன.
0: மூன்றாவது தகவல்,
1: உலகத்திலேயே ஆக அதிகமாக ஆர்க்கிட் மலர்களை ஏற்றுமதி செய்யும் நாடு தாய்லாந்து.
0: இந்த மூன்று தகவல்கள்ல எது தவறான தகவல் என்றால்,
1: ஆராய்ச்சி செய்து வந்து பதில சொல்லி இருக்காங்க.
0: அந்த நேயரின் பெயர்
1: இந்திரா. வாழ்த்துகள் இந்திரா. ஜோதி சோபுஷ்ப கடை வழங்கும் விஸ்தா காஃபி உங்களுக்கு பரிசாக கிடைக்கின்றது.
0: இந்த மாதிரிதான் அப்பப்ப எங்க நிகழ்ச்சியில எதிர்பாராத இன்ப அதிர்ச்சி எல்லாம் கிடைக்கும் உங்களுக்கு. அதுவும் சஜினி வந்தாங்கன்னா அதிர்ச்சி கொஞ்சம் அதிகமாவே இருக்கும்.
1: நான் ஏற்கனவே சொல்லிட்டேன், நீங்க வந்து தகவல்களை எல்லாத்தையும் நல்லா படிச்சு தெரிஞ்சு வச்சுக்கிட்டு ஆராய்ந்து நீங்க வந்து பதில் சொன்னீங்கன்னா சிறப்பா இருக்கும்.
0: அவ்வளவுதாங்க. இப்ப வாங்க பாடல் கேட்போம். புன்னகை மன்னன் படத்துல இருந்து இசை நானி இளையராஜாவோட இசையில எஸ்பி பாலசுப்ரமணியம் சித்ரா பாடலோட வராங்க. இது ஒளி 9:68.
1: கேட்டாலே பரவாயில்லை.

0: ஆசைகள் தீராதோ. இசைஞானி இளையராஜா, எஸ்பி பாலசுப்ரமணியம், சித்ரா இவர்கள் மூவரின் கூட்டணியில் உங்களுக்காக இரண்டு பாடல்கள் ஒலித்தன. உதயம், புன்னகை மன்னன் ஆகிய திரைப்படங்கள்ல இருந்து.
1: 7:58 ஆக சில வினாடிகள் மட்டும்தான் இருக்கு. 8 மணிக்கு மேல ஒரு சிறப்பு விருந்தினரை சந்திக்க போறோம். Facebook வாயிலா அதர பத்திர தகவல்களை அப்புறம் சொல்றோம்.
2: ஒலி 968 போக்குவரத்து நிலவரம்.
0: போக்குவரவு பல இடங்களில் நெரிசலாக உள்ளது. குறிப்பாக சாங்கியை நோக்கி செல்லும் ECP ஃபார்ட் ரோடிற்கு பிறகு BKE நோக்கி செல்லும் KJE BKE Woodlands Exit அங்கேயும் போக்குவரவு நெரிசலாக உள்ளது. காரணம், வாகனங்கள் பழுதாகி உள்ளன.
1: போக்குவரத்து நிலவரம் ஆதரவு
3: ஊட்டி பருப்பு பார்த்து பார்த்து தேர்ந்தெடுக்கப்பட்டது.
4: இந்தியாவிலிருந்து தயாரிக்கப்பட்ட முதல் தரமான ஊட்டி பருப்பு வகைகள்.
3: ஊட்டி பருப்பு எப்போதும் டேஸ்டி பருப்பு.
5: மொத்த விற்பனையாளர்கள் ஸ்ரீ அம்பிகாஸ்.
6: ஒவ்வொரு வினாடியும் நம்மை சுற்றி ஏதோ ஒன்று நடந்து கொண்டிருக்கின்றது. உண்மையை சொல்ல போனால் எல்லோருக்கும் உதவி கிடைப்பது இல்லை. சில வேளைகளில் எதிர்பாராத விதமாக அது அசம்பாவிதமாக நடந்து முடிந்து விடுகிறது.
7: அப்போது முதியவர் பணிப்பெண்ணின் அறையின் கதவை தட்டினார்.
6: சிங்கப்பூரில் நடந்த குற்ற செயல்கள் வலைப்பதிவாக கைபேசிக்கு மெசேஜுக்கு மேல மெசேஜ்.
8: என்ன நடந்தது? சிங்கப்பூரில் நடந்த குற்ற செயல்களின் வலைப்பதிவுகள் யாவும் எங்களுடைய மீலிசன் செயலியில் இருக்கின்றன. நீங்கள் ஓய்வாக இருக்கும் நேரத்தில் கேட்பதற்காக.
9: வணக்கம் சிங்கை,
1: ஆதரவு BYD.
0: COE விலை அதிகமா இருக்குன்னு நினைச்சு கவலையா இருக்கீங்களா? BYD வழி சிறந்த சலுகைகளை பெறலாம்.
1: 11,000 வெள்ளி மதிப்புடைய உரிமையாளர்களுக்கான பலன்களை பெறலாம். அதோடு 88க்கும் மேற்பட்ட வர்த்தகங்களின் மூலம் பயன் பெறலாம்.
0: இன்றே BYD காட்சியகத்திற்கு போங்க.
10: நேர அறிவிப்புக்கு ஆதரவு.
11: மனம் நிகழ, திருமணம் நிகழ, காயத்ரி கேட்டரிங். உங்கள் இல்லத்தில் நடைபெறும் திருமணம் இதர விசேஷங்களுக்கு தொடர்பு கொள்ளுங்கள் காயத்ரி கேட்டரிங்.
12: வணக்கம். காலை மணி 8. மீடியாகாப் ஒலி 968. செய்திகள் தொகுத்து வாசிப்பது ஜஹிரா பேகம். சிங்கப்பூரில் இன்னும் சில வாரங்களுக்கு புகைமூட்டம் தொடரக்கூடும். இன்று முதல் புகைமூட்ட கட்டண கழிவு திட்டம் நடப்புக்கு வருவதாக சுகாதார அமைச்சர் ஆங் யி காங் கூறினார். புகைமூட்டத்தால் உடல்நலம் பாதிக்கப்படுவோர் மலிவு கட்டண சிகிச்சை பெற திட்டம் உதவும். பலதுறை மருந்தகங்கள், பொது சுகாதார ஆயத்த நிலை மருந்தகங்கள் ஆகியவற்றில் சிகிச்சைக்கு செல்வோர் பயன்பெறுவர். புகைமூட்ட கட்டண கழிவு திட்டம் ஆக கடைசியாக 2015 நடைமுறைப்படுத்தப்பட்டது. சிங்கப்பூரில் மூச்சு பிரச்சினைகளால் சிகிச்சை நாடுவோரின் எண்ணிக்கை